நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 பாதிரபத மாதம் 15 நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 20 நாள்

பாதிரபத மாதம் 15 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆவணி திங்கள் 20 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 6 தேதி ஞாயிற்றுக்கிழமை. மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் 5 மணி 50 நிமிடம் 50 நொடி.

0: பசித்தீயின் தன்மை அறிந்து அதனை அமர்த்தும் அளவறியாமல் மிகுதியாக உண்டால் நோயும் அளவில்லாமல் ஏற்பட்டுவிடும். குறள் எண் 947 அதிகாரம் மருந்து.
1: தீயளவு அன்றி தெரியான் பெரிதுண்ணின் நோயளவு இன்றிப்படும்.
0: பசித்தீயின் தன்மை அறிந்து அதனை அமர்த்தும் அளவறியாமல் மிகுதியாக உண்டால் நோயும் அளவில்லாமல் ஏற்பட்டுவிடும். குறள் எண் 947 அதிகாரம் மருந்து.
2: இசையொடு பொருளோடு குறளமுதம் பருகி மகிழ்ந்தோம். நேயர்களே, நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் சென்னை வானொலியின் பல்வேறு அலைவரிசைகளில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம். நிகழ்ச்சி நிரல் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில். இந்த அலைவரிசையில் 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் நா சாவித்ரி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை. இதில் உரிமை குரல், நுகர்வோர் உரிமைகள் குறித்து ஆர்ஜே ராதிகா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். தமிழ் அமுதம் வழங்குபவர் தங்க சங்கரபாண்டியன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு புகை பிடிப்பதனால் வரும் பாதிப்புகள் குறித்து புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 6வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகாணம், 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 8:00 to 8:30 திரைகாணம், 9:00 இசைப்பெட்டகம், குன்னக்குடி ஆர் வைத்தியநாதன் அவர்களின் வயலின் இசை, ஷேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கடம், மாயவரம் டி எஸ் ராஜாராம் அவர்கள் மோர்சிங். இந்நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல், 11:00 தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல், ஆர் சாய் கணேஷ் அவர்களின் மேண்டலின் இசை, பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் நகர்ப்புற தூய்மை பாரதம் திட்டம் குறித்த தகவல்கள், பிற்பகல் 1:10 கனிந்த வாழ்வு, ஓய்வு பெற்ற கல்லூரி இணை பேராசிரியர் எஸ் ரவி அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள். 2:15 திரைகாணம், 2:40 இசைப்பயிற்சி, கற்பக மனோகரா பாபநாசம் சிவன் பாடல், ராகம் மலையமாருதம் கண்டச்சாப்பு தாளம், நடத்துபவர் டாக்டர் சுபாஷினி பார்த்தசாரதி அவர்கள், மாணவர்கள் மீரா சங்கரன் ஆர் திவ்யா ஆகியோர். 2:55 வானிலை, 3:00 விடுமுறை விருப்பம், நேயர்கள் தொலைபேசி வழி பங்குபெறும் நிகழ்ச்சி. விருப்ப பாடல்களை கேட்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2498-7355 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 2986-00037. மாலை 4:00 காலக்கண்ணாடி நாடகம்.
3: வருஷமா அந்த கதவை யாருமே திறக்கல.
4: உள்ள என்ன சார் இருக்கு?
3: பழைய பொறுக்க, உடஞ்ச நாற்காலி, கடிகாரம், யாருக்கும் தேவைப்படாத சாமான் எல்லாமே அங்கே தான் கிடக்கு.
4: சார், நான் ஒரு தடவை அதை பார்க்கலாமா?
3: சரி, ஆனால் எதையும் வெளியே எடுக்கக்கூடாது.
4: சரிங்க சார்.
3: இந்தா சாவி.
4: எவ்வளோ தூசி, இதெல்லாம் ரொம்ப பழைய பொருளாக இருக்கே. அங்க ஒரு கண்ணாடி இருக்கு, ஆஹா அழகா இருக்கே, ஆனா யாரோ அதை மறைச்சு வச்ச மாதிரி இருக்கு. கொஞ்சம் தொடச்சு பார்ப்போம். என்னது இது? இந்த கண்ணாடியில என் முகமே தெரியல.
2: காலக்கண்ணாடி நாடகம், எழுதியவர் ஆர் பி விசேஷ், அமைப்பு எஸ் கார்த்திகை தேவன், கார்த்திகை தீபன், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. காலக்கண்ணாடி நாடகம் மாலை 4:00. 5:00 குட்டீஸ் நேரம். இதில் மாணவர்களை செதுக்கும் சிற்பிகள், ஆசிரியர் தினம் குறித்து பி எஸ் சச்சிதானந்தம் அவர்கள் வழங்கும் உரை.

0: சொல்லித்தருவதில் தொடங்கும் உறவு விண்ணில் தடம் பதித்தாலும் மறக்காமல் நன்றி சொல்ல வேண்டிய உறவு எது என்றால் அது ஆசிரியர் மாணவர் உறவுதான்.
1: தொடர்ந்து சங்கீதம் சந்தோஷம், விஷுதா கே ஐயர் பாட்டு, நீதி கதைகள் சொல்பவர் எம் லக்ஷயா, கப்பலோட்டிய தமிழன் வ உ சிதம்பரனார் அவர்கள் குறித்து காருண்யன் சரவணன் வழங்கும் உரை, இவை அனைத்தும் குட்டீஸ் நேரம் நிகழ்ச்சியில். மாலை 5:30 கிராமிய தென்றல் என் சுப்பிரமணிய தம்பிரான் குழுவினர் வழங்கும் கண்ணன் தூது துரியன் வாது தெருக்கூத்து. 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7:00 சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம். 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி ஆர் சிவக்குமார். 7:25 பண்ணை செய்தி.

0: இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்.
1: செல்லப்பிராணிகளுக்கு தயாரிக்கும் போது சரி விகிதமாக புரதம், அதாவது கோழி ஆர் மீன், தென் ஆரோக்கியமான கார்போஹைட்ரேட் மற்றும் காய்கறிகளை பயன்படுத்தி சமச்சீரான உணவை உருவாக்கலாம். இதில் வேக வைத்த கோழி இறைச்சி சாதம் மற்றும் வேக வைத்த காய்கறிகளை கலந்து 15-20% கொழுப்பு உள்ளக்கடத்துடன் உப்பு சேர்க்காமல் சமைப்பது சிறந்தது.
2: செல்லப்பிராணி உணவு மற்றும் உணவுசார் தொழில் முனைதல் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஏ. கோபாலகிருஷ்ணன் அவர்களின் கருத்துக்கள்.
3: தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:05-9:15 ஆகிய நேரங்களில் திரைகாணம். 10:00 ரவிவாசரி அகில் பாரதிய சங்கீத் சபா. NR பிரசாந்த் அவர்களின் பாட்டு. இவை அனைத்தும் மத்தியாலை 720 kHz அலைவரிசையில் நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்று ஒளிவுலா வர இருக்கும் நிகழ்ச்சிகள். 101.4 FM ரெயின்போவில் 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7:00 வணக்கம் சென்னை. 7:30 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:02 ரஷ்அவர் ரெயின்போ. 9:02 ரெயின்போ ரேப். 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111. 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் நகர்ப்புற தூய்மை பாரதம் திட்டம் குறித்த தகவல்கள். 12:07 ஹாய் ஸ்நேகிதியே. 3:02 திரைகானம். 4:02 ஃபன் பண்ணலாமா. 5:02 ரெயின்போ மேடை. 7:00 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. வேலூர் மாவட்டம் கீழ்ப்புதுப்பேட்டை கிராமம் KM வசந்தப்பிரியா அவர்களுடன் அங்கக வேளாண்மையில் உள்ள சவால்களும் வாய்ப்புகளும் குறித்த நேர்முகம். 7:30 ரெயின்போ சாட் பாக்ஸ். 10:00 ரெயின்போ ரீவைன். 100.1 FM கோல்டு அலைவரிசையில் 11:30 மல்லேபூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி. KTCT ஆரம்பப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. 1:10 இசைமலர். ராஜேஸ்வரி சங்கர் அவர்களின் பாட்டு. பரூர் MK அனந்தலட்சுமி அவர்கள் வயலின். நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 2:30-4:00 வரை திரைகானம். 5:00 அரங்கிசை. அர்ஜுன் சாம்பசிவன் அவர்களின் கீபோர்ட் இசை. வி ஸ்ரீலட்சுமி வெங்கடரமணி அவர்கள் வயலின். தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 7:10 கணிந்த வாழ்வு. 9:30 அகில பாரத உரை சித்திரம் ஹிந்தியில். 10:10 விஸ்வதர்ப்பன். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் 6:00 அருள்மணி மாலை. 7:00 வணக்கம் தமிழ்நாடு. இதில் தேசிய ஊட்டச்சத்து வாரம், தேசிய கண்தான இருவார அனுசரிப்பு குறித்த தகவல்கள். 8:00 உங்கள் விருப்பம். 9:00 கலக்கல் அரங்கம். 10:00 சின்ன சின்ன சிட்டுக்கள். 11:00 என்றும் இணைவை. 12:00 ரெட்ரோ நேரம். 1:00 பாடல் உங்கள் சாய்ஸ். 2:00 எங்கள் ஸ்டைல். 2:55 பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் வரிசையில் நகர்ப்புற தூய்மை பாரத திட்டம் குறித்த தகவல்கள். 3:00 வர்ணஜாலம். 4:00 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். 5:00 பூந்தென்றல். 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார் நிகழ்ச்சி. 6:00 பக்தி மாலை. 6:40 என் விருப்பம். 7:00 7:25 திரைகானம். 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7:35 பாட்டும் பயணமும். 7:55 இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சிகள் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
4: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. தி நியூஸ் ரெட் பை ஷகுன் சோப்ரா. Prime Minister Narendra Modi has urged young Indians to dream even bigger than previous generations and build global consulting, accounting, financial and

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள்.
2: கல்வி என்பது

0: ஒரு மனிதனை முழுமையாக்குவது. உடல் மற்றும் மன வளர்ச்சியில் சிறந்தவனாகவும் நல்ல ஒழுக்கமுடையவனாகவும் நற்பண்புகள் நிறைந்தவனாகவும் ஆக்குவது. கல்வியே ஒரு மனிதனுக்கு அழியாத செல்வமாகும். எனவேதான் வள்ளுவரும் கல்வியின் சிறப்பினை உணர்த்த கல்வி, கேள்வி, கல்லாமை, அறிவுடைமை என பல அதிகாரங்களை அமைத்துள்ளார். கல்வி பற்றிய சிந்தனை திருவள்ளுவரின் ஆழ் மனத்தில் இருந்ததால்தான் பல அதிகாரங்களில் இதன் சிறப்பை வலியுறுத்தி கூறியுள்ளார். அதனால்தான் திருக்குறளும் உலக பொதுமறையாக போற்றப்படுகிறது. எனவேதான் மகாகவி பாரதியாரும் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று போற்றி புகழ்கின்றார். பாரதியின் வழியிலே வந்த கவிஞர் தாரா பாரதியோ, ஐயனே வள்ளுவனே, மூப்பில்லா தமிழுக்கு முப்பால் கொடுத்தவனே, யாப்பில் நீ புனைந்த ஈரடியால் தமிழன்னை பூ போல நடந்து புவனமெங்கும் சுற்றி வந்தாள் காப்பு தமிழுக்கு உன் கவிதைகளே வணங்குகின்றேன் என்று வள்ளுவரின் சிறப்புகளை எடுத்துரைக்கிறார். பழந்தமிழ் இலக்கியங்கள் பல வள்ளுவனார் வலியுறுத்தி கூறிய கல்வியின் சிறப்புகளை எடுத்துரைக்கின்றன. தனிப்பாடல் ஒன்றில், வெள்ளத்தால் போகாது, வெண்தழலால் வேகாது, வேந்தரால் கொள்ளத்தான் முடியாது, கொடுத்தாலும் குறைவுபடாது, கள்ளர்க்கோ மிகவரிது, காவலோ மிக எளிது, கல்வி என்னும் உள்ளத்தே பொருளிருக்க உலகெல்லாம் பொருள் தேடி உழல்வதேனோ. இப்பாடலின் பொருள், கல்வி வெள்ளம் வந்தால் அடித்து செல்லக்கூடியது அல்ல, நெருப்பினாலும் எரியக்கூடியது அல்ல, மன்னர்களாலும் கூட கவர முடியாது, யாருமே திருட முடியாது என்பது இப்பாடலின் பொருளாகும். மற்றவர்களுக்கு கொடுத்தாலும் குறையாது, திருடர்களாலும் திருட முடியாது. இக்கல்விக்கு பாதுகாப்பு தேட வேண்டிய அவசியமே இல்லை. இத்தகைய அழிவற்ற செல்வம் நம் உள்ளத்தில் இருக்க அதனை அறியாமல் மக்கள் உலகெங்கும் பொருளை தேடி அழிவது ஏன் என்று இப்பாடல் வினா எழுப்புகிறது. சங்க இலக்கியமான புறநானூற்று பாடலோ உற்றுழி உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே என்று கூறுகிறது. இதன் பொருள் என்ன தெரியுமா? ஆசிரியருக்கு துன்பம் வந்த காலத்தில் உதவியும் பொருள் கொடுத்தும் அவரிடம் பணிந்து நின்றும் கல்வி கற்பதே ஒருவருக்கு சிறந்தது. வெற்றி வேர்க்கை என்னும் நூலிலும், கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று அதிவீரராம பாண்டியர் கூறுகிறார். வறுமை காரணமாக பிச்சை எடுத்தாலும் கல்வியை கைவிடக்கூடாது என்றும், எத்தகைய சூழலிலும் கல்வியை கைவிடக்கூடாது என்றும் வலியுறுத்துகின்றனர் சான்றோர்கள். கல்வியின் சிறப்பை பல்வேறு இலக்கியங்கள் வலியுறுத்தினாலும் வள்ளுவனார் 1¾ அடியிலேயே அழகாக எடுத்துரைக்கின்றார். அதுவும் அனைவராலும் விரும்பக்கூடிய திருக்குறளிலே, கற்றதன் வழி வாழ்க்கையில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வதுதான் மிக மிகச் சிறப்பு. அந்த குறள் என்ன தெரியுமா? கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத்தக. இக்குறளுடைய சிறப்பு என்ன தெரியுமா? இது ஒரு துணைக்கால் எழுத்து இல்லாத குறள். இந்த ஒரு குறள் போதும் கல்வியின் சிறப்பை நாம் அறிந்து கொள்வதற்கு. இதனுடைய பொருள் என்ன தெரியுமா? ஒருவன் கற்க வேண்டிய நூல்களை ஐயம் திரிபர கற்பானாக, அவ்வாறு கற்றானாயின் கல்வியில் கற்றவாறு நடந்து கொள்வானாக. கற்பது மட்டும் கல்வி அல்ல, கற்ற வழி நடக்க வேண்டும். நம் சொந்த காலில் நிற்க வைப்பது கல்வி என்பதை உணர்ந்ததால் தான் துணைக்கால் எழுத்து இல்லாத குறளை அமைத்துள்ளார் வள்ளுவனார். எனவே கல்வியின் சிறப்பை உணர்ந்து நாம் செயல்படுவோமாக.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:15. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம். இசைப்பாக்களால் இறைப்பாதங்களை போற்றும் நேரம். வழிபாடு.

0: நிறைவு பெற்றது வழிபாடு. நேரம் 6:35. தமிழ்நாடு, புதுச்சேரி, கடலோர வாழ் மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை ஏதுமில்லை. உழவர்களுக்கான செய்திகள் கேட்கும் முன்,
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா, மோடிஜியின் தீர்மானம்.

0: उन नौजवानों के लिए है ताकि आप जब 60 साल के होंगे आपको कभी किसी के सहारे की जरूरत न पड़े, आप अपना बुढ़ापा भी गौरव के साथ बिता सको।
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9 கோடியே 50 லட்சம் பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அட்டல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: உழவர்களுக்கான செய்திகள்.
3: உழவர் பெருமக்களே, அடுத்து வரும் மழையை நம்பி பயிர் சாகுபடிக்காக காத்திருக்கிறோம். அடுத்த பருவத்தில் என்ன பயிர் சாகுபடி செய்ய இருக்கிறோம்? நெல், உளுந்து, மக்காச்சோளம், கேழ்வரகு, குதிரைவாளி, வரகு, சாமை, பாசிப்பயிறு, கொள்ளு, நிலக்கடலை, ஆமணக்கு, தீவனச்சோளம், அகத்தி, குதிரை மசால், வேலி மசால், காய்கறி பயிர்களான தக்காளி, கத்தரி, மிளகாய், பீர்க்கன், வெண்டை, புடலை, வெங்காயம், செடிமுருங்கை, அவரை, கொத்தவரை, காய்கறி தட்டைப்பயிறு, கீரை, சாம்பல் பூசணி, பாலக்கீரை, இவற்றின் விதைகள் தேவையா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையங்களை அணுகுங்கள். அல்லது இயக்குனர் விதை மையம் சீட் சென்டர், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர், 641-003 என்ற முகவரியை தொடர்பு கொள்ளுங்கள். அல்லது தொலைபேசி எண்கள் கூட இருக்கின்றன. 04-22 இது இணைப்பு எண், கோயம்புத்தூர் இணைப்பு எண். 66-11-232 66-11-232 மற்றொரு எண் 66-11-432 66-11-432 இந்த எண்களை தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் முகவரியும் இருக்கிறது, seedunit@tnau.ac.in seedunit@tnau.ac.in இந்த மின்னஞ்சல் வாயிலாகவும் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.
2: உழவர் பெருமக்களே, நீங்கள் நெல் சாகுபடி செய்ய இருக்கிறீர்களா? திறந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாமே. இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளாவன, குறைந்த அளவு விதையே தேவைப்படும், அதாவது 1 ஏக்கருக்கு 3 கிலோ விதை போதுமானது. பாய் நாற்றாங்கால் மூலம் நாற்று உற்பத்தி செய்ய வேண்டும். 14 நாட்கள் வயதுடைய நாற்றுகளை நடுவதற்கு பயன்படுத்தலாம். 1 குத்துக்கு 1 நாற்று வைத்தாலே போதுமானது. சதுரமுறை நடவை பின்பற்ற வேண்டும். பயிர் இடைவெளி நாற்றுக்கு நாற்று 25 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்க வேண்டும். நீர்மறைய நீர்கட்டுதல் அவசியம். கோணவிடார் மூலம் களை எடுக்க வேண்டும். 2 முதல் 3 முறை கோணவிடாரை பயன்படுத்தலாம். இலைவண்ண அட்டை மூலம் உர மேலாண்மையை கையாளலாம். 1 ஏக்கருக்கு 3 முதல் 4 டன் நெல் விளைச்சல் கிடைக்கும். திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி மேலும் அறிய வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வாறு காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார்.
3: முயன்றால் முயல் வளர்க்கலாம். முயல் வளர்ப்பினால் ஏற்படும் பலன்கள் என்ன? தீவனமாக எளிதில் கிடைக்கும் தாவரங்களையும் வீட்டில் வீணாகின்ற காய்கறிகளையும் உணவாக தீவனமாக அளிக்கலாம். இறைச்சி முயல்களை 3 மாத வயதிலிருந்து இறைச்சிக்கு பயன்படுத்தலாம். அதாவது உடல் எடையில் 50% மேல் இறைச்சி கிடைக்கும். முயல் இறைச்சியில் குறைந்த அளவு கொழுப்பும் அதிக அளவு புரதம் மற்றும் உயிர் சத்துக்கள் உள்ளன. முயல்களின் தோலை பதனிட்டு அதிக விலைக்கு விற்பனை செய்யலாம். முயல்களின் கழிவுப் பொருட்கள் பயிர்களுக்கு சிறந்த எருவாக பயன்படுகிறது. முயல்களை வீட்டு கொல்லைப்புறத்திலும் மொட்டை மாடிகளிலும் தோட்டத்திலும் வளர்க்கலாம். முயல் வளர்ப்பு பற்றி தெரிந்து கொள்ள காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். அல்லது உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தை அணுகலாம். இவ்வாறு காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார்.
2: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
4: செல்லப்பிராணிகளுக்கு தயாரிக்கும் போது சரி விகிதமாக புரதம், அதாவது கோழி ஆர் மீன், தன் ஆரோக்கியமான கார்போஹைட்ரேட் மற்றும் காய்கறிகளை பயன்படுத்தி சமச்சீரான உணவை உருவாக்கலாம். இதில் வேக வைத்த கோழி இறைச்சி சாதம் மற்றும் வேக வைத்த காய்கறிகளை கலந்து 15-20% கொழுப்பு உள்ளக்கடத்துடன் உப்பு சேர்க்காமல்

0: சமைப்பது சிறந்தது.
1: செல்லப்பிராணி உணவு மற்றும் உணவுசார் தொழில் முனைதல் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஏ கோபாலகிருஷ்ணன் அவர்களின் கருத்துக்கள். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: கரும்பு சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு. நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்களை விவசாயிகள் கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதென்ன நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்கள்? ஒரு விதைப்பரு சீவல்களிலிருந்து நாற்றுகளை தயாரித்தல். இளம் நாற்றுகள், அதாவது 25 முதல் 30 நாள் வயதுடைய நாற்றுகளை எடுத்து நடவு செய்தல். பயிருக்கு இடைவெளி வரிசைக்கு வரிசை 5 அடி, கரும்பு பயிருக்கு பயிர் 2 அடி. சொட்டு நீர் பாசனம் அமைக்க வேண்டும், அதன் மூலம் உரமிட வேண்டும். ஊடுபயிர் சாகுபடி செய்து மண்வளம் மற்றும் விளைச்சலை அதிகரிக்க வழிவகை செய்தல் வேண்டும். இயற்கை சார்ந்த உரங்கள், பயிர் பாதுகாப்பு முறைகளுக்கு முக்கியத்துவம் அளித்தல். இவற்றையெல்லாம் முறையாக கடைபிடிக்கும் பட்சத்தில் ஏக்கருக்கு 80 முதல் 100 டன்கள் வரை விளைச்சல் கிடைக்கும். சாதாரண முறையில் பருக்களை நடவு செய்யும் போது ஒரு பரு விதை என்றால் 60,000 விதைக்கரணைகள் தேவைப்படும். இரு பரு விதை என்றால் 30,000 விதைக்கரணைகள் தேவைப்படும் ஓர் ஏக்கருக்கு. இதே நீடித்த நவீன முறையில் ஏக்கருக்கு 50 கிலோதான் விதை தேவைப்படும், அதாவது 5,000 ஒரு பரு விதை சீவல்கள் தேவைப்படும். இங்கே நாற்றங்கால் தயாரிப்பு உண்டு, சாதாரண முறையில் கிடையாது. நடவு முறையில் விதைக்கரணைகளை நேரடியாக நிலத்தில் நடவு செய்தல் வேண்டும். நீடித்த நவீன முறையில் 25 முதல் 30 நாள் வயதுடைய நாற்றுகளை நடவு செய்ய வேண்டும். இடைவெளி அதிகம், தண்ணீர் தேவை குறைவு, கிளைவிடும் முளைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். 15 முதல் 20 கிளைகள் முளைக்கும். ஊடுபயிர் சாகுபடிக்கு வாய்ப்புகள் அதிகம். இது தவிர நீர் உபயோகத்திறன் கூடுகிறது, கரும்பு சர்க்கரை கட்டுமானம் அதிகரிக்கிறது, ஊடுபயிர் மூலம் கூடுதல் வருமானம் கிடைக்கும், அதிகமான விளைச்சலும் கிடைக்கும். எனவே விவசாயிகள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள சர்க்கரை ஆலை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை தொடர்பு கொள்ளுங்கள்.
1: கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். நெல் அறுவடைக்கு பின்னால் எஞ்சியிருக்கும் வைக்கோல் மற்றும் இதர பயிர் கழிவுகளை கால்நடை தீவனமாக்கும் பொருட்டு அவற்றை பாதுகாத்து பதப்படுத்தி வைக்க வேண்டும். கால்நடைகள், முக்கியமாக வெள்ளாடு, கறவை மாடு மற்றும் செம்மறி ஆடுகள் ஆகியவற்றை மேடான இடங்களில் கட்டி வைக்க வேண்டும். அதிக நீர் தேங்கியுள்ள இடங்களில் கட்டி வைத்தால் குழம்ப அழுகல் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. வைக்கோல், மக்காச்சோளம் போன்ற தீவன பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் இளம் கன்றுகளுக்கு நுரையீரல் அழற்சி போன்ற நோய் தாக்குவதற்கு வாய்ப்புள்ளது. எனவே கால்நடை மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுங்கள். ஆஸ்பெஸ்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். தற்போது நிலவி வரும் தட்பவெப்ப சூழ்நிலை ஈக்கள் மற்றும் கொசுக்கள் பரவுவதை அதிகப்படுத்துகிறது. எனவே விவசாயிகள் கொட்டகைகளை சுற்றி கிருமி நாசினிகளை தெளித்துவிட வேண்டும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். முட்டையிடும் கோழிகளில் பேன் போன்ற ஒட்டுண்ணி தென்பட்டால் உடனடியாக ஒட்டுண்ணி நீக்க மருந்தினை துணி அல்லது பஞ்சில் நனைத்து இறக்கை மற்றும் இதர இடங்களில் தேய்த்துவிட வேண்டும். இதனை நல்ல வெயிலான நேரத்தில் மட்டும் செய்ய வேண்டும். இவ்வாறு சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கால்நடை உற்பத்தி மேலாண்மை துறை தலைவர் அறிவிக்கின்றார். நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.

0: தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா.

0: பொருளாதார வளர்ச்சி கண்டு வரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உடல் மற்றும் நல்வாழ்விற்கு ஆரோக்கியமான மனநலன் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் எண்ணற்ற குடும்பங்கள் பயனடைந்து வருவதாக மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். மதுரை விருதுநகர் மாவட்டங்கள் உட்பட பல்வேறு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. இனி விரிவான செய்திகள். உலக அளவில் நிலவி வரும் நிச்சயமற்ற சூழலில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டு வரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஸ்ரீராம் வர்த்தக கல்லூரியின் நூற்றாண்டு விழாவில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். கொள்கை முடிவெடுப்பதில் இருந்த தேக்க நிலை முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அரசின் மீதான விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் பொருளாதாரம் சார்ந்த தரவுகளை அவர் விரிவாக எடுத்துரைத்தார். மின்சாரம், மொபைல் போன் உற்பத்தி, வாகன விற்பனை அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். எஃகு சிமெண்ட் பயன்பாடுகளில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி காரணமாக கட்டுமானம், வீட்டுவசதி மற்றும் வர்த்தக செயல்பாடுகள் முன்னேற்றம் அடைந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். உள்நாட்டு பாதுகாப்பு தளவாட உற்பத்தி 2,00,000 கோடி ரூபாய் என்ற வரலாற்று சாதனை அளவை எட்டியுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். தலைமுறை தலைமுறையாக மாணவர்கள் கல்வி கற்கவும் திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கும் சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தவும் ஸ்ரீராம் வர்த்தக கல்லூரி வாய்ப்பளித்துள்ளதாக அவர் கூறினார். கலை முதல் அரசியல் வரை அனைத்து துறைகளிலும் இந்த கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் முத்திரை பதித்துள்ளதாக அவர் கூறினார். இந்தியாவை வளர்ச்சியடைந்த மற்றும் சுயசார்பு கொண்ட நாடாக உருவெடுக்க செய்யும் வகையில் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி, கல்வித்துறையில் பல ஆண்டுகளாக உயர்தர நிலையை இந்த கல்லூரி பேணி பாதுகாத்து வருவதற்கு பாராட்டு தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் இந்தியா இன்று உலகின் 3வது மிகப்பெரிய புத்தொழில் சூழல் அமைப்பை கொண்ட நாடாக திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். சர்வதேச சந்தையில் திறன் வாய்ந்த மனித வளத்திற்கான தேவை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டிய அமைச்சர், இதனை இளைஞர்களுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது என்று திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். உடல் மற்றும் நல்வாழ்விற்கு ஆரோக்கியமான மனநலன் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தி நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், மனநலம் என்பது உற்பத்தி திறன், வாழ்க்கை தரத்துடன் நெருங்கி தொடர்புடையது என்று குறிப்பிட்டார். இளைஞர்கள் நாட்டின் முன்னேற்ற பாதையை தீர்மானிக்கும் சக்தியாக திகழ்கின்றனர் என்று அவர் கூறினார். இளம் தலைமுறையினரிடையே மனநல பாதிப்புகள் வேகமாக அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். இத்தகைய சவாலை எதிர்கொள்ளும் வகையில் தேசிய மனநல திட்டத்தை மத்திய அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறினார். தமிழகத்தின் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 1,48,00,000 குடும்பங்கள் பயனடைந்து வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், 2,000-க்கும் அதிகமான மருத்துவமனைகள் மூலம் கட்டணமில்லா மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் காப்பீட்டுத் தொகை 5,00,000 ரூபாயிலிருந்து 25,00,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் ஏழை மக்களுக்கு உயர்தர மருத்துவ சிகிச்சைகள் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்தியாவில் மேற்கொள்ளப்படும் இதய வால்வு சார்ந்த அறுவை சிகிச்சைகளில் முடிவுகளை துல்லியமாக பதிவு செய்யும் வகையில் தேசிய அளவிலான பன்முக பதிவு மையம் சென்னையில் தொடங்கப்பட்டுள்ளதற்கு திரு அருண்ராஜ் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பண்டிகை மற்றும் மழைக்காலங்களில் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் சார்பில் திருவள்ளூர் மாவட்டத்தில் 1.7 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள 1,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட உணவு கிடங்கை அவர் திறந்து வைத்து பேசினார். பொது விநியோக திட்டம், பள்ளிகள் மற்றும் அங்கன்வாடி குழந்தைகளுக்கான உணவு திட்டங்கள், அம்மா உணவகங்கள், மாணவர் விடுதிகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை தடையின்றி விநியோகிக்க இந்த கிடங்குகள் உதவிடும் என்று அமைச்சர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது.

0: வருகிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: விநாயகர் சதுர்த்தி விழாவையொட்டி விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைப்பதற்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நீர் ஆதாரங்களை பாதுகாக்கும் வகையில் இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி மாவட்ட நிர்வாகத்தால் குறிப்பிடப்பட்டுள்ள இடங்களில் மட்டுமே சிலைகளை கரைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த வழிகாட்டுதல் நெறிமுறைகள் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தில் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது.

0: ஆதாரங்களை பாதுகாக்கும் வகையில் இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி மாவட்ட நிர்வாகத்தால் குறிப்பிடப்பட்டுள்ள இடங்களில் மட்டுமே சிலைகளை கரைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த வழிகாட்டுதல் நெறிமுறைகள் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் பாசனத்திற்காக கல்லணையில் இருந்து இன்று காலை நீர் திறக்கப்படுகிறது. மேட்டூர் அணையில் கடந்த 1ஆம் தேதி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதை அடுத்து இன்று கல்லணையில் இருந்து காவிரி, வெண்ணாறு, கல்லணை கால்வாய் மற்றும் கொள்ளிடம் ஆகிய ஆறுகளில் பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட காவிரி நீர் முக்கொம்பு வழியாக கல்லணையை வந்தடைந்ததை தொடர்ந்து இன்று கல்லணையிலிருந்து காவிரி, வெண்ணாறு, கல்லணை கால்வாய் மற்றும் கொள்ளிடம் ஆகிய ஆறுகளில் பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படுகிறது. சம்பா மற்றும் தாளடி சாகுபடி பணிகளை மேற்கொள்ளும் விவசாயிகளுக்கு இந்த நீர்வரத்து பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. பாசன வாய்க்கால்கள் மூலம் வயல்களுக்கு தண்ணீர் சென்றடைவதால் விதைப்பு, நடவு உள்ளிட்ட விவசாய பணிகளை தீவிரப்படுத்த முடியும் என விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர். தண்ணீர் கடைமடை பகுதிகள் வரை தடையின்றி சென்றடைய வேண்டும், போதிய அளவில் தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர். காவிரி நீர் வரத்தால் நீண்ட நாட்களாக தண்ணீரை எதிர்பார்த்து காத்திருந்த டெல்டா விவசாயிகளிடையே மகிழ்ச்சியும் சம்பா சாகுபடியை நம்பிக்கையுடன் மேற்கொள்ளும் எதிர்பார்ப்பும் ஏற்பட்டுள்ளது. தஞ்சாவூரில் இருந்து ஆர். நந்தகோபால்.
0: மதுரை, விருதுநகர் மாவட்டங்கள் உட்பட பல்வேறு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர். துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு தெலங்கானா முதல் மன்னார் வளைகுடா வரை ராயல்சீமா மற்றும் தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை, விருதுநகர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பைவிட அதிகமாகவும், கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பு வட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: இருவரி செய்திகள். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போரை 3 நாட்களுக்குள் நிறுத்தி வைக்க இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளனர். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் அனுமதியின்றி சென்ற 3 எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. நேபாள வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1344 அதிகரித்துள்ளது. அந்தமான் நிக்கோபர் தீவுகளுக்கான துணைநிலை ஆளுநராக டாக்டர் தினேஷ் சர்மா நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாத திருக்கோயிலில் பிரசித்தி பெற்ற உரியடி உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அருக்கோணம் பேருந்து நிலையத்தில் அம்மா உணவகத்தை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் திறந்து வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யக்கோரி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் பேரணி நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. துபாயில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த பாகிஸ்தான் 18.1 ஓவரில் 55 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 56 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்தியா 8.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 57 ரன் எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக அளவில் நிலவி வரும் நிச்சயமற்ற சூழலில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உடல் மற்றும் நல்வாழ்விற்கு ஆரோக்கியமான மனநலன் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் எண்ணற்ற குடும்பங்கள் பயனடைந்து வருவதாக மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். மதுரை, விருதுநகர் மாவட்டங்கள் உட்பட பல்வேறு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:55. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ்.

0: ஏற்படுத்தும் தீமைகளை இங்கு காண்போம். உலகம் வெப்பமயமாதல், காற்று மாசினால் ஏற்படும் கார்பன் டை ஆக்சைடின் அளவு அதிகரித்து வெப்பநிலை அதிகரிக்கிறது. இதனால் பருவநிலை மாற்றங்கள் ஏற்பட்டு வெள்ளப்பெருக்கு, கடல் மட்டம் உயர்தல், பனிப்பாறை வீழ்ச்சி போன்ற பேரிடர்கள் ஏற்படுகின்றன. ஓசோன் படலம் என்பது வளிமண்டலத்தில் இருக்கும் கூரை போன்ற அமைப்பாகும். இவை சூரியனிடமிருந்து வரும் புற ஊதா கதிர்களை தடுத்து புவியில் உள்ள உயிரினங்களுக்கு ஆபத்து ஏற்படாமல் பாதுகாக்கின்றது. காற்று மாசுபாட்டினால் ஓசோன் படலத்தில் துளைகள் ஏற்பட்டு அவை பாதிக்கப்படுகின்றன. நில மாசுபாட்டினால் மண் தன் வளமையை இழந்து விடுகிறது. இதனால் தாவரங்களின் வளர்ச்சி தடைபடுகிறது. காற்று மாசுபாடு மனிதனுக்கு சுவாச கோளாறுகளையும் நுரையீரல் பிரச்சினை, ஆஸ்துமா போன்றவற்றை ஏற்படுத்துகின்றன. நீர் மாசுபாடு டைஃபாய்டு, மஞ்சள் காமாலை, தோல் வியாதிகள் ஆகியவற்றை ஏற்படுத்துகின்றது. ஒலி மாசுபாட்டினால் காது கேளாமை, தூக்கமின்மை, மன அழுத்தம் போன்றவை ஏற்படுகின்றன. தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் கழிவுகள் விஷத்தன்மையான காரியம், வேதிப்பொருட்களான பாதரசம், கந்தகம் போன்ற மாசுபடுத்திகளையும் கொண்டுள்ளன. இவை நீரின் நிறத்தினையும் தரத்தினையும் மாற்றி அதனை பயன்படுத்த முடியாத அளவுக்கு மாசுபடுத்துகின்றன. வீட்டு கழிவுநீர் வீடுகளில் இருந்து வெளியேறும் சோப்புகள் கலந்த நீர் சுத்திகரிக்கப்படாமல் நீர்நிலைகளில் விடப்படுகின்றன. இக்கழிவு நீரிலிருந்து மனித கழிவுகள், வாகனங்களை சுத்தம் செய்த நீர் போன்றவை உருவாகும். பாக்டீரியா உயிரினங்களுக்கு பலவித நோய்களை தோற்றுவிக்கின்றன. சுரங்கங்களிலிருந்து வெட்டி எடுக்கப்படும் தாதுக்களின் மூலப்பொருட்கள் நீரில் கலந்து நீரினை மாசடையச் செய்கின்றன. எண்ணெய் கசிவு ஏற்பட்டு கடலில் கலக்கும்போது எண்ணெய் நீரில் கரையாமல் நீரின் மேற்பரப்பில் பரவி நிற்கும். இதனால் நீர் மாசுபடுவதோடு ஆக்சிஜன் மற்றும் சூரிய ஒளி கிடைக்காமல் கடல்வாழ் உயிரினங்கள் இறக்கக்கூடும். இந்த நிகழ்வு சுற்றுச்சூழலில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. வேளாண்மையில் பயிர் நன்கு செழித்து வளரவும் நோய் தாக்காமல் இருக்கவும் செயற்கை பூச்சிக்கொல்லிகள் மற்றும் உரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இவை மழையின் மூலம் அடித்துச் செல்லப்பட்டு நீர்நிலைகளில் கலக்கின்றன. இதனால் இவை நீரினை மாசடையச் செய்வதுடன் உயிரினங்களுக்கு நோயினை உண்டாக்குகின்றன. கழிவுநீர் குழாய்கள் மற்றும் எண்ணெய் குழாய்களில் ஏற்படும் கசிவுகள் நிலத்தினையும் நிலத்தடி நீரினையும் பாதிப்படையச் செய்கின்றன. மேலும் கசிவு அதிகமாகும்போது நிலத்தின் மேற்பரப்பையும் நீர்நிலைகளையும் பாதிக்கின்றன. இதற்கான காரணத்தை ஆய்வு மேற்கொண்டு சுற்றுச்சூழல் மாசுபாட்டிலிருந்து நம்மை காத்துக்கொள்வோம்.
1: இடம்பெற்றது சூழல் அறிவோம்.
0: வானிலை. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் மாலை இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை இடி மின்னலுடன் பெய்யக்கூடும். அதிகள வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸையும் குறைந்தள வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிகளவு 34.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 27.3 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 1.4 டிகிரி அதிகம். பதிவான மழை அளவு 0.1 மில்லிமீட்டர். ஈரப்பதம் 84%. மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிகளவு 36.3 டிகிரி செல்சியஸ், குறைந்தள வெப்பநிலை 27.6 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 2.2 டிகிரி அதிகம். பதிவான ஈரப்பதம் 83%. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நேரம் 7 மணி. உண்மைக்காக எதையும் தியாகம் செய்யலாம், ஆனால் எதற்காகவும் உண்மையை தியாகம் செய்யக்கூடாது. சுவாமி விவேகானந்தரின் சிந்தனையோடு இனிதாய் மலர்கிறது இன்றைய புத்தம் புது காலை.

0: புத்தம்புது காலை நிகழ்ச்சியில் துவக்கமாக இப்பொழுது கேட்கலாம்.
1: உரிமை குரல். நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் ஆர்ஜே ராதிகா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
2: நுகர்மோனி அரசன் என்ற சொற்றொடர் பொருளாதாரம் மற்றும் சந்தைப்படுத்துதலில் மிகவும் பிரபலமான ஒன்று. இதன் அர்த்தம் கன்சியூமர் இஸ் த கிங். இதன் பொருள் என்னவென்றால்

சந்தையில் இறுதியாக முடிவெடுப்பது நுகர்வோனே என்பதாகும். நுகர்வோர்தான் எந்த பொருளை வாங்க வேண்டும், எப்பொழுது வாங்க வேண்டும், யாரிடமிருந்து வாங்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பவன். அதனால்தான் இந்த நுகர்வோர் சட்டம் மிகவும் முக்கியமான ஒரு சட்டமாகும். எனவே உற்பத்தியாளர்கள் மற்றும் வணிக நிறுவனங்கள் நுகர்வோரின் தேவைகள் மற்றும் விருப்பங்களை புரிந்து கொண்டு பொருட்கள் அல்லது சேவைகளை வழங்க வேண்டும். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 நுகர்வோர் மனுக்கள் மற்றும் விவாதங்களை விதிக்கிறது. செக்ஷன் 34 படி நுகர்வோர் நீதிமன்றங்கள் நியாயம் மற்றும் சாட்சியத்தின் அடிப்படையில் விவாதங்கள் ஏற்று நீதிகள் வழங்கப்படுகிறது. நுகர்வோர் உரிமைகள் என்பது பொருட்கள் அல்லது சேவைகள் வாங்கும் நபர்களை தவறான வணிக நடைமுறைகளிலிருந்து பாதுகாக்கும் சட்ட உரிமைகள் ஆகும். இந்தியாவில் இவை நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 கீழ் வழங்கப்படுகின்றன. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 பிரிவு 2.7 கீழ் ஒரு நுகர்வோர் என்றால் யார் என்பதை சொல்கிறது. நுகர்வோர் என்றால் ஒரு பொருளை பணம் கொடுத்து வாங்குபவர் அல்லது ஒரு சேவையை பணம் கொடுத்து பெறுபவர். உதாரணத்துக்கு ஒரு கடையில காசை கொடுத்து ஒரு 50,000 இல்ல ஒரு 100,000 கொடுத்து ஒரு டிவி வாங்குவோம் என்றால் அவர் நுகர்வோர் என்று சொல்வாங்க. அதே வகையில பணம் கொடுத்து ஒரு மருத்துவம், அதே மாதிரி ஒரு வங்கியில பணம் செலுத்துறது, காப்பீடு போடுறது, பயணம் போன்ற சேவைகளை பெறுபவர் நுகர்வோர்னு சொல்லலாம். ஒருவர் பணம் கொடுத்த வாங்கிய பொருட்களை அவர் அனுமதியுடன் பயன்படுத்தும் குடும்ப உறுப்பினர்களும் சில சூழ்நிலைகளில் நுகர்வோராக கருதப்படலாம். ஆனால் ஒரு முக்கிய விதிவிலக்கு உள்ளது. ஒருவர் ஒரு பொருளை மீண்டும் விற்பனை செய்வதற்காக வழங்கினால் பொதுவாக அவர் பிரிவு 2.7 கீழ் நுகர்வோர் அல்ல. அதேபோல் ஒரு பொருளை வணிக நோக்கம் அதாவது கமர்ஷியல் பர்பஸ்க்காக வாங்கினாலும் அது முழுமையாக வணிக நோக்கத்திற்கான பயன்பாடு என்றால் நுகர்வோர் பாதுகாப்பு கிடைக்காமல் போகலாம். ஆனால் ஒருவர் தனது சுய வேலை வாய்ப்பிற்காக ஒரு பொருளை பயன்படுத்தி தனது வாழ்வாதாரத்தை சம்பாதிக்க வாங்கியிருந்தால் அந்த சூழ்நிலையில் அவர் நுகர்வோராக கருதப்படலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு 2 லட்சத்திற்கு ஒரு தையல் மிஷின் ஒருத்தர் வாங்கி தானே அதை பயன்படுத்தி டெய்லரிங் செய்து தனது குடும்பத்தை நடத்துகிறார் என்றால் அவர் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் சட்டத்தின் கீழ் நுகர்வோராக இருக்க வாய்ப்பு உள்ளது. அதாவது பணம் கொடுத்து பொருள் அல்லது சேவை பெறுபவர் நுகர்வோர் ஆனால் மறுவிற்பனை அல்லது பெரிய அளவிலான கமர்ஷியல் பர்பஸ்க்காக வாங்குபவர் என்றால் பொதுவாக நுகர்வோராக கருதப்படுவதில்லை. நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 2019 கீழ் பிரிவு 2.10 மற்றும் 2.11 இரண்டும் நுகர்வோர் வழக்குகளில் மிகவும் முக்கியமானவை. பிரிவு 2.10 கீழ் டிஃபெக்ட் என்றால் என்ன? டிஃபெக்ட் என்றால் பொருளில் உள்ள குறைபாடு. ஒரு பொருளின் தரம், அளவு, தூய்மை, சக்தி, நிலைத்தன்மை அல்லது அது செயல்பட வேண்டிய விதம் ஆகியவற்றில் சட்டம், ஒப்பந்தம் அல்லது விற்பனையாளர் கூறிய தரத்திற்கு குறைவாக இருந்தால் அது டிஃபெக்ட். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்க புதிய வாஷிங் மிஷின் வாங்குறீங்க, விற்பனையாளர் உங்களுக்கு அது விற்கிறப்போ இது 10 கிலோ கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி வித்துட்டு மிஷின்ல நீங்க பாக்குறப்போ உண்மையிலே அது 7 kg மட்டுமே சரியாக வேலை செய்யுது அப்படின்னா, 7 kg மேல போட்ட துணிகளை அது எடுத்துக்கல, இல்ல வேலை செய்யல, சரியா வேலை செய்யல அப்படின்னா அது டிஃபெக்ட் இன் குட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு உதாரணம் என்னவென்றால், பியூர் சில்வர், இது வந்து ஒரு தூய வெள்ளி என்று சொல்லி ஒரு பொருளை விற்கிறார்கள். பின்னர் பரிசோதித்து பார்த்தால் பியூரிட்டி மிகவும் குறைவாக இருக்குது அப்படின்னு தெரிய வந்தது அப்படின்னா இதுவும் டிஃபெக்ட் இன் குட்ஸ். இதை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, பொருளிலேயே இருக்கும் தரக்குறைவு டிஃபெக்ட். பிரிவு 2.11 கீழ் டிஃபிஷியன்சி என்றால் என்ன என்று சொல்கிறது. டிஃபிஷியன்சி என்றால் சேவையில் உள்ள குறைபாடு. ஒரு நிறுவனம் அல்லது சர்வீஸ் ப்ரொவைடர் வழங்க வேண்டிய சேவைகளை சரியாக, முறையாக அல்லது ஒப்புக்கொண்ட தரத்தில் வழங்காமல் இருப்பது டிஃபிஷியன்சி ஆகும்.

0: இதில் சேவை வழங்குவதில் அலட்சியமோ இல்ல ஒரு தவறோ இல்ல ஒரு குறைபாடோ இல்ல தாமதமோ இல்ல ஒப்பந்தத்தில் கூறிய சேவைகள் வழங்காமை போன்றவை அடங்கலாம். இதையெல்லாம் நாம் டிஃபிஷியன்சி இன் சர்வீஸ் என்று சொல்வோம். உதாரணத்துக்கு ஒரு பேங்க்ல நீங்க பணம் டெபாசிட் பண்றீங்க, ஏடிஎம்ல இருந்து ஒரு 10,000 டெபிட் ஆகுது, ஆனா பணம் வெளியே வரல, சரிபார்த்த பிறகு வங்கி பணத்தை திருப்ப தரவில்லை, அப்படின்னா அது டிஃபிஷியன்சி இன் சர்வீஸ் ஆக இருக்கலாம். இதை சரி பார்க்கறதுக்கு பேங்க் அவங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல பாக்குறப்போ உங்களுக்கு அந்த அக்கவுண்ட்ல இருந்து காசு போயிருக்கு, ஆனா நீங்க அந்த காசை எடுத்து செலவு பண்ணல, நீங்க அதை எடுக்கலன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா அது டிஃபிஷியன்சி இன் சர்வீஸ். இன்னொரு உதாரணம் என்னன்னா, ஒரு பாலிசி எடுக்கிறீங்க, அந்த பாலிசி வந்து உங்களுக்கு கரெக்டான நேரத்துல நீங்க கிளைம் பண்றப்போ ரிஜெக்ட் பண்ணப்படுது அப்படின்னா, நிராகரிக்கிறாங்க அப்படின்னா, அதுவும் டிஃபிஷியன்சி ஆஃப் சர்வீஸ். ப்ரொவைடட் அவங்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கான்ட்ராக்டை விதி மீறி உங்களுக்கு அந்த கிளைமை கொடுக்கல அப்படின்னா அது டிஃபிஷியன்சி இன் சர்வீஸ். இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டை நீங்கள் ஒரு பார்சல் சர்வீஸ்லேயோ இல்லை கொரியர் சர்வீஸ்லேயோ அனுப்புறீங்க, ஆனால் காரணமின்றி தாமதமாக அது கொடுக்கப்பட்டது இல்லை தொலைந்து போய்விட்டது அப்படின்னா அதுக்கான இழப்பீடும் நீங்கள் கேட்கலாம். இதுவுமே ஒரு டிஃபிஷியன்சி இன் சர்வீஸ் ஆக இருக்கலாம். பிரிவு 2.10 டிஃபெக்ட், பொருளில் உள்ள டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். பிரிவு 2.11 டிஃபிஷியன்சி, சேவையில் உள்ள டிஃபிஷியன்சின்னு சொல்லலாம். இப்போ டிஃபெக்ட்னா ஒரு பழுதான டிவி, அது வந்து ப்ராடக்ட்லேயே இருக்கிற ஒரு டிஃபெக்ட். டிஃபிஷியன்சினா ஒரு சேவையில் ஒரு கிளைம்லேயோ ஒரு பேங்க் சர்வீஸ்லேயோ ஒரு பிழை ஏற்படுது இல்லை ஒரு சேவை குறைபாடு ஏற்படுதுன்னா அது டிஃபிஷியன்சி இன் சர்வீஸ். டிஃபெக்ட் என்பது நாம் வாங்கிய பொருளில் இருக்கும் குறை. டிஃபிஷியன்சி என்பது நாம் பணம் கொடுத்து பெற்ற சேவையில் இருக்கும் குறை. உதாரணமாக பழுதான மொபைல் என்பது டிஃபெக்ட், பணம் பெற்றும் சரியான சர்வீஸ் வழங்காததால் டிஃபிஷியன்சி. பிரிவு 2.47 என்பது அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிசஸ், அதாவது நியாயமற்ற வர்த்தக நடைமுறை. எளிமையா சொல்லணும் அப்படின்னா, வாடிக்கையாளர்களை ஏமாற்றி அல்லது தவறாக வழிநடத்தி பொருட்கள் அல்லது சேவைகளை விற்பனை செய்தால் அது அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிசஸ். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, 100% பியூர்ன்னு சொல்லி அது தரம் குறைந்த பொருட்களை விற்பது அது ஒரு அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிஸ். அதே மாதிரி தவறான அல்லது பொய்யான அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து ஒரு ப்ராடக்டை விற்கிறது அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிஸ். இல்லாத டிஸ்கவுண்ட்டை ஆஃபரை இருப்பதா கூறுறது அதுவுமே அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிஸ். பொருளின் தரம் அல்லது குவான்டிட்டி குறித்து தவறான தகவலை தெரிவிப்பது அதுவும் அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிஸ். வாடிக்கையாளர்களிடம் கட்டாயமாக கூடுதல் கட்டணம் வசூலிப்பது அதுவுமே அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிஸ். ஒரு ப்ராடக்டில் ஃப்ரீ அப்படின்னு போட்டுட்டு அந்த ப்ராடக்டில் இருக்கிற அந்த ஃப்ரீயை கொடுக்காம ஏமாத்துறதுமே வந்து நியாயமற்ற வர்த்தக நடைமுறை. இந்த மாதிரி ஒரு சில நியாயமற்ற வர்த்தக நடைமுறையை நம்ம பார்த்துட்டோம். இதில் கஸ்டமரை தவறாக நம்ப வைத்து விற்பனை செய்வது தான் நியாயமற்ற வர்த்தக நடைமுறை.
1: இதுவரை நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் ஆர்ஜே ராதிகா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: புத்தம்புது காலையில் இனி கேட்கலாம்.
3: தமிழ் அமுதம் வழங்குகிறார் தங்க சங்கரபாண்டியன் அவர்கள்.
4: ராமாயண கதை உலகினர் மனத்தை இன்னும் நீர்பிண்டமாய் உருக்கி வருகிறது. இந்திய நாட்டில் இந்த வகையில் இதற்கு இணையான கதையே இல்லை எனலாம். கம்பனது நோக்கம் இறந்த கால நோக்கமன்று, எதிர்கால நோக்கமாம். சீதை நேற்றிருந்த பெண் அல்லல், அவள் இந்தியர் மனத்தில் என்றும் வாழும் உலக பெருந்தாய். பெண்மையை கடவுளாக போற்றுகின்ற கம்பன் உலகின் உயிர்நிலையாம் இரக்கத்தை பெண்ணாக கண்டதில் வியப்பொன்றும் இல்லை. அறக்கறியார் என இப்போது அறிவோம். இறக்கும் மற்றோரே அறக்கர், போலி இறக்கம் காட்டுவோரே அறக்கர். அவரும் இறக்க முடியவர் போல காட்டிக்கொள்ள முயல்கின்றனர், இரக்கத்தை தழுவ முயல்கின்றனர். இரக்கத்தின் எதிரே அரக்கியர் செருக்கே வீரிட்டெடுகிறது. உண்மை பெண் எதிரே போலி பெண்கள் பலர் வருகின்றனர். இதில் ஒரு தகுதிப்பாடும் உண்டு. உலகை வாழ்விப்பது பெண்ணானால், அழிவிப்பதும் பெண்ணே ஆமன்.

0: என்றோ அரக்கரோ அளவற்றார்கள். அவர்களின் ஆரவார தெருக்கிலோ அளவில்லை. பிறரை மருட்டி வெருட்டும் பேயெல்லாம் ஒருங்கே கூடிவரினும் இவர்களை கண்டால் அஞ்சும். அத்தகையது இவர்கள் கொடுமை. அரக்கரது கொடுமையின் கொடுமுடியின் எல்லையை கொண்ட அமரர்களும் சீதைப்படும் கொடுமையை அறிந்தவர் அல்லர். அவர்களும் இது கண்டு அஞ்சுவர் என்று மற்றோர் ஏடு கூறுகிறது. அமரர் குழுவும் அஞ்ச எனினும் கொடுமையின் மிகுதியே புலனாகிறது. அரக்கியர்தம் அழகையின் குழுவும் அஞ்ச பாட்டுகின்றனர் சீதையை. எனினும் செருக்கிடை விளைந்த இன்னல்களைக் கண்டு இரக்கமாம் ஏந்திழை தன் மெய்யனைத்தும் தீக்கனல் கதுவ புழுங்குகிறார். இஃது ஓர் ஏடு. எனவே அரக்கியருக்கும் இறங்குகிறார். அரக்கியரிடையே இன்னல் உருவாயிருக்கும் இறங்குகின்றார் சீதை என்பதாயிற்று. அகன்றோ இரக்கத்தின் பெருமை. செருக்கு இனல் கண்டு செய்ய மெய்க்கனல் தீக்கச் சீர்த்த என்பது ஒரு பாடம். இந்த பாடத்திலும் நெருங்கினர் காப்பதின் பால் நேசமே அச்சம் நீக்க என்ற பாடமே சாலச் சிறந்ததாம். இரக்கமாம் ஏந்திழை அரக்கியர் அளவற்றார்கள் அழகையின் குழுவும் அஞ்ச நெருக்கினர் காப்பவும் அஞ்சாதிருப்பது எங்கனம். அன்புள்ள இடத்தில் அச்சம் ஏது? கன்றின் மேலிருக்கும் அன்பால் அச்சத்தையும் மறந்து புனிற்றினம் பசுவும் புலியின் மேற் பாயுமன்றோ? அன்பிலே திளைக்கின்ற இரக்கமே உலகை வாழ்விக்க வருகிறது. ராமனாம் அன்பில் ஈடுபட ஈடுபட அந்த அன்புருவமே சீதையின் மணக்கன் எதிர் தோன்றுகிறது. இரக்கத்தின் முன்னர் அதன் உயிர்நிலையும் எதிர்கால உலக அன்பை கண்ட இடமெல்லாம் காட்சியளிக்கின்றது. அரக்கியர் செருக்காட்டும் ஒன்றும் அங்கு தோன்றவில்லை. புனிற்றினம் புலிக்குட்டியின் மேல் வைத்த அன்பால் புனிற்றினம் புலிப்பினாவின் பசிக்கும் இறங்கி அப்புலிவாயில் புகுந்து புத்தர் பிரானரின் பசிக்கும் இறங்கி அப்புலிவாயில் புகுந்த புத்த பிரானின் இரக்கமும் இதே ஆகும் என்றெல்லாம் பரமோதர்ம சத்தியாகிரகம் என்கின்ற தொற்றொடர்கள் பொருள் விளங்க புளியும் இடம் இஃதேயாம். புத்துலக வாழ்வின் கடவுள் நுட்பம் இங்கே இவ்வாறு ஒளிர்கின்றது. அரக்கிற அளவற்றவர்கள் அழகையின் குழுவும் அஞ்ச நெருக்கினர் காப்ப நின்பால் நேசமே அச்சம் நீக்க இரக்கம் என்ற ஒன்றும் தானே ஏந்திழை வடிவம் எய்தி தருக்கிய திரையுற்றன்ன தகையல் தமிழ் அம்மா என்னும் இப்பாட்டே கம்பனது ராமவதார கதையின் உயிர்நிலை பாட்டாம். ராமாயணம் சிறையில் இருந்தால் ஏற்றம் கூறும் காட்சியில் பழகிய பிள்ளை லோகாச்சாரியார் தம் ஸ்ரீவசன பூஷணத்தில் எழுதுகின்றார். அவரும் இதனையே உயிர்நிலையாக கொள்ளுகின்றார் என்பதும் தெளிவாகிறது. இந்த நுட்பத்தை அறிவோமாயின் கம்பன் கண்ட காட்சியின் பெருமை விளங்கும். கம்பனை ஓதும் முறையும் விளங்கும். தமிழையும் இராமாயணத்தையும் ஒருங்கு வைத்து கம்பன் கண்ட ஒற்றுமை காட்சியே இக்கடவுட்காட்சியாம். ராமனுக்கு முடிசூட்டுகின்ற கம்பன் வேளாண் மக்களை கொண்டு எதிர்கால இன்பத் தமிழனுக்கு அன்பு முடிசூட்டுகின்றார். கடவுட்காட்சியாக காணும் அதுவும் தமிழ் திருமூலர் கண்ட பழந்தமிழ் காட்சியே ஆகும். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். அன்பே சிவமாவது ஆகும் அறிகிறார். அன்பே சிவமாவது ஆகும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. தமிழன் உடலிலும் உயிரினும் உணர்விலும் ஊரிய காட்சியே இஃதாகும் என்பதை அறிவோமாக.
1: தமிழ் அமுதம் வழங்கினர் தங்க சங்கரபாண்டியன் அவர்கள்.
2: தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். மாணவர்களின் திறனை மேம்படுத்துவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உலகின் மூன்றாவது மிகப்பெரிய பொத்தொழில் சூழல் அமைப்பை கொண்ட நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் 4 நாள் அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்றுள்ளார். ரஷ்யா யுக்ரைன் இடையே 3 நாள் போர் நிறுத்தத்திற்கு இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். கல்வியை கற்றுக்கொள்வதற்கும் வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கும் உதவிடும் ஆசிரியர்கள் மிக உயர்ந்த மரியாதைக்குரியவர்களாக கருதப்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ஆசிரியர் தினத்தையொட்டி அவர் எழுதியுள்ள கட்டுரையில், மாணவர்களிடையே சுதந்திரமான சிந்தனையை ஊக்குவி

0: வைத்தல், அவர்களின் ஆர்வத்தை தூண்டுதல், கேள்விகள் கேட்கும் மனப்பான்மையை வளர்த்தல், விவாதிக்கும் மற்றும் முடிவெடுக்கும் திறனை மேம்படுத்துதல் ஆகியவை கற்பித்தல் பணியின் மிகவும் பயனுள்ள அம்சங்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கற்பித்தல் பணி ஆசிரியர்களின் பொறுப்பு என்பதுடன் தங்களது செயல்பாடுகள் மற்றும் சாதனைகள் மூலம் குழந்தைகளுக்கு முன்மாதிரியாக திகழ்கிறார்கள் என்று அவர் கூறியுள்ளார். மாணவர்களின் திறனை மேம்படுத்துவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சார பாரம்பரியம் மரபுகளின் சிறப்பை மதித்து மனித குலத்தின் நலனுக்காக உழைக்கும் மாணவர் தலைமுறைகளை ஆசிரியர்கள் உருவாக்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார். உலக அளவில் நிலவி வரும் நிச்சயமற்ற சூழலில் விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஸ்ரீராம் வர்த்தக கல்லூரியின் நூற்றாண்டு விழாவில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். கொள்கை முடிவெடுப்பதில் இருந்த தேக்க நிலை முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அரசின் மீதான விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் பொருளாதாரம் சார்ந்த தரவுகளை அவர் விரிவாக எடுத்துரைத்தார். மின்சாரம், மொபைல் போன் உற்பத்தி, வாகன விற்பனை அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். எஃகு, சிமெண்ட் பயன்பாடுகளில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி காரணமாக கட்டுமானம், வீட்டுவசதி மற்றும் வர்த்தக செயல்பாடுகள் முன்னேற்றம் அடைந்து வருவதை அவர் குறிப்பிட்டார். உள்நாட்டு பாதுகாப்பு தளவாட உற்பத்தி 2,00,000 கோடி ரூபாய் என்ற வரலாற்று சாதனை அளவை எட்டியுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். தலைமுறை தலைமுறையாக மாணவர்கள் கல்வி கற்கவும் திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கும் சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தவும் ஸ்ரீராம் வர்த்தக கல்லூரி வாய்ப்பளித்துள்ளதாக அவர் கூறினார். கலை முதல் அரசியல் வரை அனைத்து துறைகளிலும் இந்த கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் முத்திரை பதித்துள்ளதாக அவர் கூறினார். இந்தியாவை வளர்ச்சியடைந்த மற்றும் சுயசார்பு கொண்ட நாடாக உருவெடுக்க செய்யும் வகையில் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி, கல்வித்துறையில் பல ஆண்டுகளாக உயர்தர நிலையை இந்த கல்லூரி பேணி பாதுகாத்து வருவதற்கு பாராட்டு தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் இந்தியா இன்று உலகின் மூன்றாவது மிகப்பெரிய புத்தொழில் சூழல் அமைப்பை கொண்ட நாடாக திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். சர்வதேச சந்தையில் திறன் வாய்ந்த மனித வளத்திற்கான தேவை அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டிய அமைச்சர், இதனை இளைஞர்களுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது என்று திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். மகாராஷ்டிர மாநிலம் மும்பை வடக்கு பகுதியில் திறன் மேம்பாட்டு மையங்களை அமைக்க திட்டமிட்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மும்பையில் உள்ள காந்திவழியில் இரண்டாவது திறன் மேம்பாட்டு மையத்தை இன்று தொடங்கி வைத்து பேசினார். நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சங்கங்களுடன் இணைந்து வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். சஞ்சய் காந்தி தேசிய பூங்காவை முழுமையாக அழகுபடுத்தும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும், கடலூர் சாலை திட்டம் மும்பை வடக்கு பகுதியின் தோற்றத்தை மாற்றியமைக்கும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். அந்தமான் நிக்கோபர் தீவுகளின் துணைநிலை ஆளுநராக பிஜேபி மாநிலங்களவை உறுப்பினர் டாக்டர் தினேஷ்குமார் நியமிக்கப்பட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் மாளிகை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இதற்கான நியமன ஆணையை குடியரசுத் தலைவர் பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவரது மாநிலங்களவை பதவிக்காலம் வரும் நவம்பர் 25 முடிவடைகிறது. மாநிலங்களவையின் துணைத் தலைவராக பணியாற்றி வரும் இவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் துணை முதலமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் 4 அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்றுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அவரது இந்த பயணத்தின் போது அந்நாட்டு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் அமைச்சர்களை சந்தித்து பேச்சு நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியை மீண்டும் ரஷ்யா தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டு அதிபர் மாளிகையில் அமெரிக்க தூதர்கள் திரு ஸ்டீவ் விட்கோ

0: மற்றும் திரு ஜரட் குஷ்னர் ஆகியோருடன் திரு விளாடிமிர் புட்டின் பேச்சு நடத்தினார். இதனை அடுத்து இரு நாடுகளின் தலைவர்களும் தலைநகரங்கள் மீதான தாக்குதல்களை 72 மணி நேரத்திற்கு நிறுத்துவதற்கு ஒப்புக்கொண்டனர். மேலும் அமைதி நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக அமெரிக்க தூதர்கள் இன்று யுக்ரைன் தலைநகர் கீவ் நகருக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ராஜஸ்தான், தில்லி, மும்பை உள்ளிட்ட 8 மாநிலங்களின் உயர்நீதிமன்றங்களுக்கு புதிய தலைமை நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் வெளியிட்டுள்ள பதிவில், உச்சநீதிமன்ற கொலிஜியம் அளித்துள்ள பரிந்துரையின் அடிப்படையில் இந்த நியமனம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நேபாளத்தில் மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரண நடவடிக்கைகளில் இந்தியா தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக அந்நாட்டிற்கான இந்திய தூதர் திரு நவீன் ஸ்ரீவத்சவா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியா நேபாள நாடுகளின் மீட்பு குழுக்கள் நேபாளத்தில் உள்ள சிலிமி சுரங்கத்தில் உள்ள இடிபாடுகள் நீர் சேற்றை அகற்றும் பணிகளை முழுவீச்சில் மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ளார். மீட்பு பணிகளை எளிதாக்கும் வகையில் அருகில் உள்ள சியாஃப்ரூஸ் பேசையிலிருந்து சுரங்கப்பாதை நுழைவாயில் வரை சாலை அமைக்கும் பணியும் நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடினமான நிலப்பரப்பு மற்றும் குறுகிய பள்ளத்தாக்கு காரணமாக கனரக ஹெலிகாப்டர்களை பயன்படுத்துவது சாத்தியமில்லை என்றும் திரு ஸ்ரீவத்சவா தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் ஆகஸ்ட் 26 வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் பாதிக்கப்பட்ட இணைப்பை மீட்டெடுக்கும் நடவடிக்கையாக தேவிகாட் பகுதியில் ஒரு பாலம் கட்டப்பட்டு வருகிறது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ள சீதாபுரா தேர்வு மையத்தில் ஏற்பட்ட மின்தடை காரணமாக கடந்த மாதம் 30 நடைபெற்ற முதுநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வை எழுத முடியாமல் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு நேற்று நீட் நுழைவுத் தேர்வு நடத்தப்பட்டது. மருத்துவ படிப்பிற்கான தேசிய தேர்வுகள் வாரியத்தால் இந்த நுழைவுத் தேர்வு ஜெய்ப்பூரில் உள்ள 5 தேர்வு மையங்களில் பாதுகாப்பான, நியாயமான மற்றும் வெளிப்படையான முறையில் நடைபெற்றது. இந்த தேர்வை பாதிக்கப்பட்ட 2445 மாணவர்கள் எழுதியதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-16, 18-21, 21-11 மலேசியாவின் ஆசிரியன் தான் இணையை வென்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்றது. துபாயில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த பாகிஸ்தான் 18.1 ஓவரில் 55 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 56 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்தியா 8.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 57 ரன் எடுத்தது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மகளிர் ரஃபி சாம்பியன் போட்டியில் இந்திய அணி 21-12 என்ற புள்ளிக் கணக்கில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாணவர்களின் திறனை மேம்படுத்துவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உலகின் 3வது மிகப்பெரிய புத்தொழில் சூழல் அமைப்பை கொண்ட நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் 4 அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்றுள்ளார். ரஷ்யா யுக்ரைன் இடையே 3 போர் நிறுத்தத்திற்கு இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:25. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ். புத்தம்புது காலையை ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இனி
2: ஆரோக்கிய வாழ்விற்கு புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: ட்ரீட்மெண்ட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் எந்த இடத்துல கேன்சர் இருக்குன்னு. இப்போ நான் சொன்ன பாருங்க, ஸ்மோக்கிங்னால ஓரல் கேவிட்டி கேன்சர் வரலாம், லங் கேன்சர் வரலாம், பிளாடர் கேன்சர் வரலாம். ஸோ ஒன்னுக்கும் எந்த கேன்சர் வந்தாலுமே ஃபர்ஸ்ட் அதை டயக்னோஸ் பண்றது பயோப்சி, டிஷ்யூ டயக்னோசிஸ் நான் சொன்னேன்ல. அதுக்கப்புறம் அது எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது எங்க ஆரம்பிச்சதோ அங்கே மட்டும்தான் இருக்கா, இல்லை பக்கத்தில் கொஞ்சம் பரவி இருக்கா, இல்லை தூரத்துக்கே பரவி இருக்கா. லோக்கல் டிசீஸ், லோக்கலி அட்வான்ஸ்ட் டிசீஸ், அப்புறம் வெரி அட்வான்ஸ்டா மெட்டாஸ்டாட்டிக் டிசீஸ்ன்னு சொல்லுவோம் எங்க மெடிக்கல் டேர்ம்ல. ஸோ அது அதை பொறுத்து ட்ரீட்மெண்ட் வந்து கியூர் பண்ணலாமா, இல்லை கியூர் பண்ண முடியாது, இல்லை வெறும் பாலியேஷன் பண்ணலாமா, சிம்டம்ஸ் மட்டும்

0: தெரப்பியோ இல்லை ரேடியோ தெரப்பியோ தேவை இருக்காது. கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் சர்ஜரி பண்ணி சப்போஸ் அதனுடைய சர்ஜிக்கல் மார்ஜின்ஸை பார்ப்போம். இந்த மார்ஜின் பாசிட்டிவிட்டி அப்புறம் நிறைய அதுலேயும் நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது இந்த பெத்தாலஜி. ஒன்றுன்னு ஒரு இண்டிகேஷன் எதுவுமே இல்லைனா தான் நீங்கள் சர்ஜரி மட்டுமே போதும் அப்படி விட்டுறலாம். ஏதாவது ஒரு இண்டிகேஷன் இருந்தால் கூட போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ரேடியோ தெரப்பி ரேடியேஷன் தெரப்பி அது கொடுப்போம். அப்புறம் இன்னும் அட்வான்ஸ்டு டிசீஸ்க்கு கீமோ தெரப்பியும் சேர்த்து கொடுப்போம். இது ஓரல் கேன்சர்ஸ். லங் கேன்சருக்கு டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால் இருக்கு. லங் கேன்சரும் ஏர்லியாக இருக்கும் போது சர்ஜரியும் பண்ணலாம், இல்லை சர்ஜரி பண்ண முடியாத இடத்துல ஸ்டீரியோடாக்டிக் ரேடியேஷன் ஒன்று இருக்கு கதிர்வீச்சு, அது ஒரு சிறப்பு முறையான நவீன முறையான கதிர்வீச்சு, அது கொடுக்கலாம். இல்லை கொஞ்சம் பரவி இருந்துச்சுன்னா கீமோ தெரப்பி அண்ட் ரேடியேஷன் கொடுத்துட்டு அசஸ் பண்ணலாம் ரெஸ்பான்ஸ்க்கு சரியாயிடுச்சா இல்லையான்னு. அண்ட் இப்போல்லாம் லங் கேன்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் சர்ஜரி முடிச்சிட்டோ இல்லை கீமோ ரேடியேஷன் முடிச்சிட்டோ அட்ஜுவன்ட் செட்டிங்கில் கூட நிறைய இம்யூனோ தெரப்பின்ற புது ட்ரக்லாம் வந்துருக்கு. இம்யூனோ தெரப்பி நம்ம பாடியோட இம்யூன் சிஸ்டம் வந்து ஃபோசைட்ஸ் எல்லாம் ஹவு தே பிளே ரோல். பட் ஒரு கட்டத்தில் கேன்சரில் வந்து என்ன ஆகும்னா இந்த லிம்போசைட்ஸ் விச் ஆர் சப்போஸ் டூ த ஜாப் ஆஸ் இ போலீஸ்மேன் இல்லை தே கோ டு ஸ்லீப் கம் டார்மெண்ட். ஸோ த கேன்சர் செல்ஸ் கேன் ஈஸிலி இன்வேட் அண்ட் யூனோ டேக் ஓவர். ஸோ அந்த தூங்கிட்டு இருக்கிற இம்யூன் செல்ஸை வந்து தட்டி எழுப்போம் இம்யூனோ தெரப்பிலாம். ஸோ இட்ஸ் சம்திங் டு டூ வித் இம்யூன் சர்வைலன்ஸ் அண்ட் ஆல் தட். ஸோ அதை தட்டி எழுப்பும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு இது பண்ண வேண்டிய ஜாபையும் பண்ணோம், பட் கேன்சர் ஆல்ரெடி வந்திருக்கு இல்லையா, அந்த பேஷண்ட் தான் நம்ம ட்ரீட் பண்ண போகிறோம். ஸோ கீமோதெரப்பி அதனுடைய ஆக்ஷன் வேறு, இம்யூனோதெரப்பி அதனுடைய ஆக்ஷன் வேறு. பட் ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா இன்னும் யூனோ இட்ஸ் வெரி குட். த ஆக்ஷன் இஸ் சீக்கிரன்றதோட லாட் பெட்டராக இருக்கும். தெரப்பி மட்டும் பேலியேட்டிவ் செட்டிங்கில் கொடுக்குறதோட இம்யூனோதெரப்பியும் சேர்த்து கொடுத்தா பெட்டராக இருக்கும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லிவர் ஃபங்க்ஷன் ரீனல் ஃபங்க்ஷன் அதர்ஸ். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து எனக்கு இம்யூனோதெரப்பி இஸ் லெஸ் டாப். எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் வேலை செய்யுமான்னு சொல்ல முடியாது, அதுக்கும் ஒரு டெஸ்ட் இருக்குது. ஒரு சில ஆன்டிஜென்ஸை நிறையா எக்ஸ்பிரஸ் பண்ணுற செல்ஸ் இம்யூனோதெரப்பி வில் வர்க். ஃபார் எக்ஸாம்பிள் PD-L1 டெஸ்டிங்னு ஒன்று இப்போ லேட்டஸ்ட்டாக பண்ணுறோம் ரீசெண்டாக, அது இருந்துச்சுன்னா ஒரு பர்சன்டேஜுக்கு மேலே இம்யூனோதெரப்பி வில் ஒர்க் வெரி வெல் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க.
1: இதுவரை புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: செல்லப்பிராணிகளுக்கு தயாரிக்கும் போது சரி விகிதமாக புரதம் அதாவது கோழி ஆர் மீன், தென் ஆரோக்கியமான கார்போஹைட்ரேட் மற்றும் காய்கறிகளை பயன்படுத்தி சமச்சீரான உணவை உருவாக்கலாம். இதில் வேக வைத்த கோழி இறைச்சி சாதம் மற்றும் வேக வைத்த காய்கறிகளை கலந்து 15-20% கொழுப்பு உள்ளக்கடத்துடன் உப்பு சேர்க்காமல் சமைப்பது சிறந்தது.
3: செல்லப்பிராணி உணவு மற்றும் உணவுசார் தொழில் முனைதல் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஏ கோபாலகிருஷ்ணன் அவர்களின் கருத்துக்கள்.
1: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
4: நினைவூட்டுகிறோம் நேர்களே, 9 இசைப்பேட்டகம். இதில் குன்னக்குடி ஆர் வைத்தியநாதன் அவர்களின் வயலின் இசை, சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கடம், மாயவரம் TS ராஜாராம் அவர்கள் மோர்சி, 12:10 சங்கீத சாரல் ஆர் சாய் கணேஷ் அவர்களின் மாண்டலின் இசை. நேரம் 7:30. இன்று ஒரு தகவல் கேட்கலாம். வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: ஒரு மனுஷனுக்கு 3 கர்வம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பணம், பதவி, புகழ். பணம் அதிகமாக வந்தால் கர்வம் வரலாம், பதவி பெருசாக வந்துட்டுதுன்னா கர்வம் வரலாம், புகழ் அதிகமாக போனாலும் கர்வம் வரலாம். இந்த 3 கர்வத்துக்கும் இடம் கொடுக்காமல் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க தான் சிறந்த மனிதர்கள். ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு கர்வம் வந்துடக்கூடாது. அப்படி வந்துட்டுதுன்னா அது எல்லாருக்கும் இடைஞ்சல். ஒரு ராஜா இருந்தார். அவர் ஒரு நாள் தன்னுடைய தலைநகரத்தை சுற்றி வந்துக்கிட்டு இருந்தார். ஒரு இடத்துல ஒரு அழகான நிலத்தை பார்த்தார். ஆஹா, இந்த இடத்துல நமக்குன்னு ஒரு மாளிகையை கட்டினா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சார். ராஜா நினச்சா அது முடியாத காரியமா, சரி இந்த நிலம் யாருக்கு சொந்தம்னு விசாரிங்க அப்படின்னார் பக்கத்தில் இருந்தவங்கக்கிட்ட. அவங்கெல்லாம் ஓடி போய் விசாரித்தாங்க. அந்த இடம் வந்து ஒரு வயசான கிழவிக்கு சொந்தம், வயசான அம்மாவுக்கு சொந்தமாக. அந்த அம்மா தான் அதில் ஒரு குடிசையை போட்டு குடியிருந்துட்டுருக்குறாங்க. சரி, அந்த நிலத்துக்கு வந்து ஒரு விலையை நிர்ணயம் பண்ணி அதை அந்த

0: வயசான அம்மாகிட்ட கொடுத்துருங்கோ அப்படின்னு உத்தரவு போட்டார் ராஜா. ஆனால் அந்த அம்மா, இது எங்கள் பூர்வீக இடம், இதை விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டுது. சரி, ரெண்டு பங்கு விலை கொடுக்குறோம்னு சொல்லி பாருங்க அப்படின்னாங்க. அப்படியே சொன்னாங்க அரண்மனை ஆட்கள். அதுக்கும் சம்மதிக்கலை அந்த அம்மா. இதை கேள்விப்பட்டதும் ராஜாவுக்கு கோபம் வந்துட்டுது. தன்னுடைய ஆளுங்களை கூப்பிட்டார். போய் அந்த குடிசையை பிரிச்சேறிங்க, காசுலாம் ஒன்றும் கொடுக்காதீங்க அப்படின்னு கத்துனார். அவ்வளோதான், அடுத்த நிமிஷம் அரண்மனை ஆசாமிகள் போனாங்க, குடிசையை பிரித்து எரிஞ்சாங்க. அந்த வயசான அம்மா இருக்கு, அதுவும் அந்த இடத்த விட்டு துரத்தி விட்டாங்க. அந்த இடத்துல ஒரு அரச மாளிகையை கட்டி முடிச்சிட்டாங்க. அந்த வயசான அம்மா பாவம், ராஜாவே இப்படி பண்ணால் யார்கிட்ட போய் முறையிட முடியும்? ஒரு ஞானி இருந்தார், அவர்கிட்ட போய் சொன்னாங்க. அவர் இவங்க சொன்னதை கேட்டு மனசில் வச்சுக்கிட்டார். ஒரு நாள் அந்த ராஜாவே இந்த ஞானியை கூப்பிட்டார். புதுசாக ஒரு மாளிகை கட்டியிருக்கிறேன், வந்து பாருங்கன்னு. சரின்னு சொல்லி இந்த பெரியவர் ஒரு நாள் அந்த மாளிகைக்கு போனார். சும்மா போகல, ஒரு கழுதையையும் ஓட்டிகிட்டு போனார். கொஞ்சம் சாக்குகள், வெத்து சாக்கு, அதையும் எடுத்து கழுத முதுகில் போட்டு கழுதையை ஓட்டிகிட்டு போகிறார். ராஜா பார்த்தார், அவருக்கு இது ஆச்சரியமாக இருந்தது. என்ன இது, மாளிகைக்கு வந்துட்டு போங்கன்னு கூப்பிட்டா கழுதை சாக்கு இதெல்லாம் கொண்டு வராரு, ஒன்றும் புரியலையேன்னு நினச்சார். எதுக்காக இதெல்லாம்னு கேட்டார். அரசருடைய தோட்டத்திலேருந்து கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆசைப்பட்றேன், அதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு அறிவர். இது என்ன வேடிக்கையான கோரிக்கையாக இருக்குது அப்படின்னு நினச்சார் ராஜா. இருந்தாலும் மண் தானே கேட்குறாரு, எடுத்துகிட்டு போட்டுமே அப்படின்னு நினச்சார். சரி, நான் அனுமதி கொடுத்தார். அந்த பெரியவர் தோட்டத்துக்கு போனார், மண்ணை வெட்டினார், சாக்கில் போட்டு நிரப்புனார். ராஜாவை கொஞ்சம் கிட்ட வாங்கன்னு கூப்பிட்டார். இந்த மண் மூட்டையை தூக்கி கழுதையோட முதுகில் வைக்கணும், கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னார். ஓ பண்ணுறேனே அப்படின்னு சொல்லி ராஜா கிட்டே போனார். மூட்டையை தூக்கி பார்க்குறாரு, முடியல, திணறி போயிட்டார். இப்போ அந்த ஞானி பேசினாராம், அரசே, இந்த ஒரு சாக்கு மண்ணையே உங்களால் தூக்க முடியல. அந்த கிழவிகிட்டே இருந்து அந்த அக்கிரமமாக அபகரித்த இந்த தோட்டம் பூராவையும் சுமக்கணும்னு ஆசைப்படுறீங்களே, அது உங்களால் முடியுமா அப்படின்னு கேட்டாராம். ராஜா யோசனை பண்ண ஆரம்பித்தார். தன்னுடைய செயலுக்காக வருத்தப்பட்டாராம். அந்த வயசான அம்மாவை உடனடியாக வரவழைச்சார். தாயே, தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்குங்க, இன்னையிலேருந்து இந்த மாளிகையும் தோட்டமும் உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிவிட்டாராம். போகிறப்ப இந்த உலகத்திலேருந்து என்னத்தை எடுத்துகிட்டு போக போகிறோம், அதனால் ரொம்பவும் அலட்டிக்க வேண்டியதில்லை, கர்வப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய உபதேசம். ஒரு பெரிய மனுஷன் சாக கிடந்தார், ரொம்பவும் அழுதார். ஏன் அழறிங்க அப்படின்னு கேட்டாங்க சுற்றி இருந்தவங்க. நான் சாகிறதுக்காக கவலைப்படலை, நான் வந்து நம்ம ஜனங்களுக்காக எவ்வளவோ காரியம்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தேன், நான் செஞ்சுக்கிட்டு வந்த சேவையை இனிமேல் யார் செய்ய போகிறாங்க, அது யாரால் முடியும், அதை நினச்சி தான் அழகிறேன் அப்படின்னாராம். ஒருத்தர் முன்னாடி வந்தார், அதுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் சேவையை தொடர்ந்து செய்கிறதுக்கு என்ன மாதிரி இளைஞர் பட்டாளம் தயாராக இருக்குது, இருந்தாலும் எங்கள் கவலை என்னென்னா அப்படின்னு இழுத்தார். என்ன சொல்லுங்கன்னு கேட்டார் அவர். நீங்கள் இது வரைக்கும் என்ன சேவை செஞ்சுக்கிட்டு வந்தீங்க, அதுதான் எங்களுக்கு இன்னமும் புரியாத புதிராக இருக்குது அப்படின்னாராம் அவர்.
1: இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். இங்கே இருப்பது சில காலம், இதற்குள் ஏனோ அகம்பாவம், இதனால் உண்டோ ஒரு லாபம், இதை எண்ணிப்பாறு தெளிவாகும் எனும் ஆலங்குடி சோமு அவர்களின் பாடல் நினைவிற்கு வருகிறது. அகந்தையை நீக்குவோம்.

0: ஆம், வெல்லத்தான் வேண்டும். நான் எனும் அகந்தையை வெல்லத்தான் வேண்டும் என கூறி வலம் வந்தது டி எம் சவுந்தரராஜன் சீர்காழி கோவிந்தராஜன் குரல்களில் அகத்தியர் பட பாடல்.
1: உங்க டி
2: இஎம்ஐ வாடகை எப்படி சமாளிக்கிறது?
3: ஒரு ஐடியா இருக்கு, நிறைய பணம் கிடைக்கும்.
2: எப்படி?
3: உன் பேங்க் விவரத்தை கொடு, சிலர் பணம் அனுப்புவாங்க, அப்புறம் அவங்க சொல்ற அக்கவுண்ட்டுக்கு அதை டிரான்ஸ்பர் பண்ணு, கமிஷன் கிடைக்கும்.
2: இவ்வளவு ஈஸியா?
1: என்ன ஈஸி, இது மணி மியூல். சட்டவிரோதமா கிடைச்ச பணத்தை இன்னொருத்தர் அக்கவுண்ட்ல போட்டு எடுத்துப்பாங்க. இது குற்றம், ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும்.
2: வேணாம்ப்பா வேணாம்.
3: உங்கள் பேங்க் அக்கவுண்டை பாதுகாப்பாக வையுங்கள், யாரையும் பயன்படுத்தி விடாதீர்கள். RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: ஹலோ
6: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
5: மறுபடியுமா?
6: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க, தனியா. உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. கம்பி என்னணும்
7: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
5: சார் இவ்வளவு எங்கிருந்து?
7: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு
6: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
5: சார் 2 லட்சம்
4: என்னாச்சப்பா?
5: அம்மா இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
6: அட
5: கட் பண்ணிட்டான்.
4: பயப்பட வேண்டாம்ப்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
5: ஃப்ராட்?
4: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள் தெரிந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
3: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: நேரம் 7:43 45 நேர்களே, சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் புத்தம்புது காலையை ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் புதிய மலர் மலர்வது போல மலர்கிறது. நேற்றைய வருத்தங்களை மறப்போம், புதிய நாள் இது என மலர்வோம்,

0: சுஜாதா குரலில் நாம் ரசித்தது புதிய முகம் பட பாடல். நேரம் 7:49. நேர்களே, இன்று மாலை 4 மணிக்கு காலக்கண்ணாடி நாடகம்.
1: வருஷமா அந்த கதவை யாருமே திறக்கல.
2: உள்ள என்ன சார் இருக்கு?
1: பழைய பொறுக்க, உடஞ்ச நாற்காலி, கடிகாரம், யாருக்கும் தேவைப்படாத சாமா எல்லாமே அங்கே தான் கிடக்கு.
2: சார், நான் ஒரு தடவை அதை பார்க்கலாமா?
1: சரி, ஆனால் எதையும் வெளியே எடுக்கக்கூடாது.
2: சரிங்க சார்.
1: இந்தா சாவி.
2: எவ்வளோ தூசி! இதெல்லாம் ரொம்ப பழைய பொருளாக இருக்கே. அங்கே ஒரு கண்ணாடி இருக்கு. ஆஹா, அழகாக இருக்கே. ஆனால் யாரோ அதை மறைச்சி வச்ச மாதிரி இருக்கு. கொஞ்சம் தொடச்சு பார்ப்போம். என்னது இது? இந்த கண்ணாடியில் என் முகமே தெரியல.
0: அது காலக்கண்ணாடி நாடகம். எழுதியவர் R.P. விசேஷ். அமைப்பு S. கார்த்திகை தீபன். நாடகம் மாலை 4 மணிக்கு. நேர்களே, நீங்கள் ரசித்து கொண்டிருக்கும் புத்தம்புது காலையில் மலர்கிறது புத்தம்புது காலை.

0: மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். இன்றைய சூழலில் நமது உடலுக்கு உழைப்பு இல்லாததுனால பல உபாதைகள் உண்டாகுது. இதற்காக பலரும் காலையில் எழுந்து நடைப்பயிற்சி உடற்பயிற்சியெல்லாம் செய்கிறாங்க. சிலர் இதுக்காக ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி வீட்டில் மெஷின்லாம் வாங்கி வச்சுருக்கிறாங்க. அதையும் உபயோகப்படுத்தாமல் பத்திரமாக மூடி வச்சுருக்கிறவங்களையும் பார்க்குறோம். எந்த செலவும் செய்ய வேண்டியதில்லை. காலையில் நடைப்பயிற்சி முடிந்தால் மாலை வேளையிலும் நடைப்பயிற்சி செய்தால் போதும். நோய் நொடி இல்லாமல் வாழ நடைப்பயிற்சி எல்லாருக்கும் உதவும். மெதுவாக நடப்பது ஒரு முறை. எப்பவும் ஒருத்தர் எப்படி நடப்பாரோ அந்த வேகம் இல்லாமல் சிரமமின்றி நடப்பது. இந்த வகை நடைப்பயிற்சி உடல் வலி மற்றும் சோர்வுகளை போக்கும். உடம்பில் உள்ள தசைகளையும் எலும்பு இணைப்புகளையும் இதமாக்கி காயம் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளும். மெதுவாக நடப்பது. உடல் பருமன் உள்ளவர்களுக்கு ஏற்ற நடை இது. அடுத்தது பவர் வாக்கிங். நாமளே பார்த்துருப்போம், வெட்ட வெளியில் மைதானங்களில் சிலர் கைகளை வீசி வீசி நடப்பாங்க. அதுபோல முருகேசன் சார் கை கால்களை வீசி வேகமாக நடக்கும்போது உடம்பில் உள்ள கழிவுகள் எரிக்கப்பட்டு வியர்வை அதிகம் வெளியேறி உடல் சுத்தமாகும். தசைகளும் எலும்புகளும் அதிக வலுவை பெற்று தன்னம்பிக்கையை அளிக்கும். நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு இந்த பவர் வாக்கிங் மிகவும் ஏற்ற நடை. அடுத்தது ஜாகிங். நடக்கும் முறையில் இருந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்டு மிதமாக மிக மிக மெதுவான ஓட்டமாக மாறும். அதனால் நிறைய ஆக்சிஜன் பிராணவாயு நுரையீரலுக்குள் சென்று இரத்தத்தை சுத்தப்படுத்தி இதயத்துக்கு அனுப்புது. அதே சமயம் தேவையில்லாத கழிவு பொருட்களை வெளியேற்றி உடம்பில் உள்ள ஒவ்வொரு அணுவையும் சுத்தம் செய்யும். தினமும் ஓர் அரை மணி முதல் ஒரு மணி நேரம் வரை ஜாகிங் செய்யலாம். இளைஞர்கள் ஒரு மணி நேரமும், 30-40 வயதுடையவர்கள் 3/4 மணி நேரமும், அதற்கு மேற்பட்ட வயதினர் தினமும் 20 நிமிடமும் நடக்கலாம், நடைப்பயிற்சி செய்யலாம். சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குணமடைய இது உதவுது. இரத்த ஓட்டம் சீராகும். நரம்பு தளர்ச்சி நீங்கி நரம்பு மண்டலம் சுறுசுறுப்படையும். நாளமில்லா சுரப்பிகள் புத்துணர்ச்சி பெறும். அதிகப்படியான சக்தி கலோரிகளை எரிக்க உதவுகிறது இந்த நடைப்பயிற்சி. நாடி நரம்புகள் உறுதியாகும். எலும்பு மூட்டு செயல்பாடுகளை எளிமையாக்குகிறது. எலும்புகளின் வளர்ச்சிக்கு ஊக்கமளிக்கிறது. உடலை உறுதியாக வைத்திருக்க உதவுகிறது. உடலில் உள்ள கெட்ட கொழுப்புச்சத்தின் அளவை குறைக்கிறது. மாரடைப்பு சர்க்கரை நோயினை கட்டுப்பாட்டிற்குள் வைத்து உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்கிறது நடைப்பயிற்சி. உடல் மற்றும் மனச்சோர்வினை குறைக்கிறது. நல்லா தூங்க முடியும். உடல் உழைப்பு இல்லாததன் விளைவுதான் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் நமக்கு. ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் ஓர் 8 மணி நேரமாவது தூங்கணும். ஆழ்ந்த நித்திரை தான் நமது அடுத்த நாள் பணிக்கு நம்மை தயார்படுத்தும். முருகேசன் சார், இந்த கடுதாசியில் எழுதின கருத்துக்களை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்குவீங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும். நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்ற நம்பிக்கையோடு நடங்கள், நல்லதே நடக்கும் என்ற பொன்மொழி நினைவுக்கு வருது. அதே போல தியானத்தில் தூங்குவது பாவம், தூக்கமே மிகச்சிறந்த தியானம் என்ற இன்னொரு சொலவடையும் நினைவுக்கு வருது. இரவுல நித்திரை செய்யாதவர்க்கு புத்தி மயக்கம், தெளிவின்மை, ஐம்புலன்களில் சோர்வு, பயம், படபடப்பு, செரிமானமின்மை, மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் வரும். வேட்டைக்கு போற நாய் வேருடன் இரையை கவ்வுதல் போல ராத்திரியில நித்திரை இல்லாதவர்களை பற்பல நோய்கள் கவ்விக்கொள்ளும்னு சித்தர் பாடல் ஒன்று சொல்லுது. அப்படிதானே சார்? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: நடப்போம் நடப்போம், நோயை நம்மை விட்டு தூர நடக்க வைப்போம். சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்கியவர் வி. சரவணன் அவர்கள்.
3: நேரம் 8 மணி. ஆகாஷ்வாணி நேர்கள் புத்தம்புது காலையில் இனி கேட்கலாம் திரைகானம். திரைகானத்தில் ஒலிக்கிறது அன்னபூர்ணி திரைப்படத்திற்காக டி. ஹர்ஷினி நேத்ரா, வி. எம். ஸ்ரீனிதா பாடியிருக்கும் பாடல்.

0: திரைகானத்தில் அடுத்து ஒலிக்கிறது எஜமான் திரைப்படத்தில் மலேசியா வாசுதேவன் பாடியிருக்கும் பாடல்.
1: கம் கம் கை நாட்டு
2: என்னங்க எஜமா திட்டுங்க,
1: தூக்கி பாரு தூக்கு சட்டிய.
2: அட அதான் நான் பார்த்தேன்,
1: தூக்குச்சட்டிய தூக்கி பார்த்து மோப்பம் புடிடா, எதுல என்ன இருக்குதுன்னு கண்டு புடிடா. தூக்குச்சட்டிய தூக்கி பார்த்து மோப்பம் புடிடா, எதுல என்ன இருக்குதுன்னு கண்டு புடிடா. பல வீட்டு சோத்து ருசி பார்த்து புட்டா கஷ்டமடா, ஒரு வீட்டில் இத்தனையும் கிடைக்கிறதும் கஷ்டமடா. யாரும் பார்க்காம தெரியாம திங்கணும்,
2: தெரிஞ்சு போச்சுன்னா
1: தலை கவிழ்ந்து நிக்கணும், கிடைச்சதெல்லாம் எடுத்து

0: நமக்காக சில நிமிடங்கள். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியத்தின் அடித்தளம் நல்ல உணவு மற்றும் ஊட்டச்சத்து. சிறு வயதிலிருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான காலை உணவை கற்றுக் கொடுங்கள். தட்டில் வைக்கிற உணவுகளை காலி செய்கிறார்களா என்பதையும் கவனியுங்கள். ஊட்டச்சத்துக்கள் என்பது மனம், உடல் மற்றும் சமூக ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது. உணவுடன் ஆரோக்கியமான உறவையும் பலப்படுத்துவோம். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் உங்கள் கையில். ஊட்டச்சத்தினை அளிக்க விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம்.
1: திரைகானத்தில் முன்னால் முடியும் தம்பி திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா, சுனந்தா பாடியிருக்கும் பாடல்

0: நேர்கள் எமது அனைத்து நிகழ்ச்சிகளையும் நியூஸ் ஆன் ஏர் மொபைலும் ஆப்பிலும் கேட்டு மகிழலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I am Nishit Kumar. The headlines. Prime Minister Narendra Modi addresses centenary celebrations of Shri Ram College of Commerce at Delhi University, calls upon young Indians to build global consulting, accounting, financial and legal firms capable of leading the world. BJP Rajya Sabha MP Dinesh Sharma appointed

நேரம் 8:35. இனி எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல். எஸ் ஜானகி குரலில் பறந்து வருகிறது உல்லாசப் பறவைகள்.

இசைக்கு இல்லை எல்லை, காற்றுக்கு வேலி இல்லை. நாம் ரசித்த குரலே மீண்டும் அவர்கள் படத்திலிருந்து.

நேரம் 8:44:20. நேர்களே, சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் புத்தம்புது காலையில் திரை கானம் ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று பிற்பகல் 3 மணிக்கு விடுமுறை விருப்பம். நேர்கள் தொலைபேசி வழி பங்கேற்று தங்கள் விருப்ப பாடல்களை தெரிவிக்கும் நிகழ்ச்சி. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2498-7355 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 2986-00-37. விடுமுறை விருப்பம் இன்று பிற்பகல் 3 மணிக்கு. நேரம் 8:45. திரைக்கானத்தில் இனி எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல், படம் ஜப்பானில் கல்யாணராமன்.

0: நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று மாலை 4 மணிக்கு காலக்கண்ணாடி நாடகம்.
1: அப்பா, அந்த பழைய கட்டடம் இன்னும் இருக்காப்பா?
2: இருக்குமா? ஆனா ரொம்ப வருஷமா பூட்டியே இருக்கு.
1: நாளைக்கு நான் அங்க போகணும்.
2: நீ போக கூடாது.
1: ஏன்?
2: அந்த இடத்துலதான் அருணாச்சல சாரோட கடைசி தடையுமே கிடைச்சிச்சு.
0: எழுதியவர் RP விசேஷ், அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். காலக்கண்ணாடி நாடகம் மாலை 4 மணிக்கு, நேரம் 8:55. புத்தம்புது காலையை ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இனி கேட்கலாம் சாதனா சர்க்கம் பாடியுள்ள பாடல், ஜெமினி திரைப்படத்திலிருந்து.

0: இசைக்கு எல்லை தடையில்லை, இசைக்கு மொழியும் தடையில்லை என வளம் வந்தது இன்றைய திரைகான பாடல்கள். நிறைவு பெறுகிறது புத்தம் புது காலை. நிகழ்ச்சியை ரசித்து தொகுத்தவர் அன்பு அறிவிப்பாளர் பசுபதி. நேரம் 9 மணி.
1: ஆகாஷ்வாணி இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் இன்று குன்னக்குடி ஆர். வைத்தியநாதன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். உலக புகழ்பெற்ற பிரபல வயலின் வித்வான் குன்னக்குடி ஆர். வைத்தியநாதன் அவர்கள் 1935 மார்ச் மாதம் 2 தேதி தமிழ்நாட்டின் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள குன்றக்குடியில் ராமசாமி சாஸ்திரி மீனாட்சி அம்மையார் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். பல்வேறு இசைக்கருவிகள் வாசிப்பதில் திறமை கொண்ட இவருடைய தந்தையார் ராமசாமி சாஸ்திரிகளே இவருடைய குரு ஆவார். இவர் தனது 12வது அகவையிலிருந்தே இசை கச்சேரிகள் செய்ய தொடங்கினார். பிரபல சங்கீத வித்வான் அரியக்குடி ராமானுஜ ஐயங்காருக்கு காரைக்குடியில் நடந்த இசை கச்சேரியில் பக்கவாத்தியமாக வயலின் வாசித்தமையே வைத்தியநாதனின் அரங்கேற்றமாகும். பிறகு அவர் தனியாக வயலின் சோலோ கச்சேரி செய்ய ஆரம்பித்தார். கர்நாடக இசை, திரைப்பட இசை என்பவற்றோடு பறவைகள், மிருகங்களின் ஓசைகள் போன்ற இயற்கை ஒலிகளையும் வயலினில் வாசித்து ரசிகர்களின் உள்ளத்தை கவர்ந்தார். சிறந்த கர்நாடக இசை வித்வான் ஆகிய இவர் திரைப்பட இசை அமைப்பாளராகவும் விளங்கினார். திருவையாறு தியாக பிரம்ம சபையின் செயலராக 28 பணியாற்றியுள்ளார். தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் தலைவராகவும் இருந்துள்ளார். தமிழக அரசின் கலைமாமணி விருது உட்பட இந்திய அரசின் சங்கீத நாடக அகாடமி விருது, பத்மஸ்ரீ விருது போன்றவை இவர் பெற்ற விருதுகளில் முக்கியமானவை. இத்தகு பல சிறப்புகள் பெற்ற குன்னக்குடி ஆர். வைத்தியநாதன் அவர்கள் வழங்கிய வயலின் இசையை இன்றைய இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் கேட்கவிருக்கிறோம். சேர்த்தலை ஆர். அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், திருக்கொடையூர் வி. தட்சிணாமூர்த்தி அவர்கள் கஞ்சிரா, வைக்கம் ஆர். கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கடம், மாயவரம் டி. எஸ். ராஜாராம் அவர்கள் மோர்சிங், ஸ்ரீ ரகுகுல ஹம்சத்வனி ராகம் ஆதி தாளத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை முதலில் இடம்பெறுகிறது.

இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் குன்னக்குடி ஆர் வைத்தியநாதன் அவர்களின் வயலின் இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், திருக்கொடையூர் பி தட்சிணாமூர்த்தி அவர்கள் கஞ்சீரா, வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம், மாயவரம் டி எஸ் ராஜாராம் அவர்கள் மோர்சிங், ஹிமகிரி தனையே ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம், சுத்ததன்யாசி ராகம் ஆதிதாளம்.

இதுவரை இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் குன்னக்குடி ஆர் வைத்தியநாதன் அவர்களின் வயலினிசை கேட்டோம். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், திருக்கடையூர் பி தட்சிணாமூர்த்தி அவர்கள் கஞ்சீரா, வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம், மாயவரம் டி எஸ் ராஜாராம் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, நண்பகல் 12:10 சங்கீத சாரல். இதில் ஆர் சாய் கணேஷ் அவர்களின் மாண்டலின் இசை, பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரலை உங்கள் இணைவருக்கு 100.1 FM கோல்டு அலைவரிசையில் 1:10 இசை மலர். இதில் ராஜேஸ்வரி சங்கர் அவர்களின் பாட்டு.

நிரலை மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் 2:40 இசை பயிற்சி. கற்பக மனோகரா பாபநாசம் சிவன் பாடல், மலையமாரதம் ராகம் கண்டச்சாப்பு தாளம். நடத்துபவர் டாக்டர் சுபாஷினி பார்த்தசாரதி அவர்கள், மாணவர்கள் மீரா சங்கரன், ஆர் திவ்யா ஆகியோர். நேரம் 10 மணி. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம். முத்துச்சிதறல் துவக்கமாக

0: மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி குரல்களில் அதிசய பிறவி.
1: கும்மி கொட்டி கும்மி

0: நேரம் 10:14.
1: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: செல்லப்பிராணிகளுக்கு தயாரிக்கும் போது சரி விகிதமாக புரதம், அதாவது கோழி ஆர் மீன், தென் ஆரோக்கியமான கார்போஹைட்ரேட் மற்றும் காய்கறிகளை பயன்படுத்தி சமச்சீரான உணவை உருவாக்கலாம். இதில் வேக வைத்த கோழி இறைச்சி, சாதம் மற்றும் வேக வைத்த காய்கறிகளை கலந்து 15-20% கொழுப்பு உள்ளக்கடத்துடன் உப்பு சேர்க்காமல் சமைப்பது சிறந்தது.
3: செல்லப்பிராணி உணவு மற்றும் உணவுசார் தொழில் முனைதல் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஏ. கோபாலகிருஷ்ணன் அவர்களின் கருத்துக்கள்.
1: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் இனி மலேசியா வாசுதேவன் பாடியுள்ள பாடல், படம் மைக்கேல் மதன காமராஜன்.

இளையராஜா எஸ் ஜானகி குரல்களில் பாடலை ரசித்தோம். ஊரு விட்டு ஊரு வந்து படப்பாடல். நேரம் 10:35. இனி மனோ சித்ரா குரல்களில் பெரிய வீட்டு பண்ணக்காரன் படப்பாடல்.

நேர்களே, உங்கள் மனதில் ரீங்கரித்துக் கொண்டிருக்கும் பாடல்கள் ஒலி அலைகளில், காற்றலைகளில் அரங்கேற வேண்டுமா? வானொலியில் உங்கள் பாடல்கள் வளம் பெற விடுமுறை விருப்பம். இன்று பிற்பகல் 3 மணிக்கு நேர்கள் தொலைபேசி வழி பங்கேற்கும் நிகழ்ச்சி. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2498 7355 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 2986 00037. நேரம் 10:40:35. முத்து சிதறல் நிகழ்ச்சியில் இனி கே.ஜே. யேசுதாஸ் பாடியுள்ள பாடல் புது வசந்தம்.

0: நேரம் 10:49 50 நேர்களை நினைவுபடுத்துகிறோம். இன்று மாலை 4 காலக்கண்ணாடி நாடகம்.
1: ரசமா, அந்த கதவை யாருமே திறக்கல.
2: உள்ள என்ன சார் இருக்கு?
1: பழைய பொறுக்க, உடஞ்ச நாற்காலி, கடிகாரம், யாருக்கும் தேவைப்படாத சாமான் எல்லாமே அங்கதான் கிடக்கு.
2: சார், நான் ஒரு தடவை அதை பார்க்கலாமா?
1: சரி, ஆனா எதையும் வெளியே எடுக்க கூடாது.
2: சரிங்க சார்.
1: இந்தா சாவி.
2: இதெல்லாம் ரொம்ப பழைய பொருளா இருக்கே. அங்க ஒரு கண்ணாடி இருக்கு. ஆஹா, அழகா இருக்கே. ஆனா யாரோ அதை மறைச்சு வச்ச மாதிரி இருக்கு. கொஞ்சம் தொடச்சு பார்ப்போம். என்னது இது? இந்த கண்ணாடியில என் முகமே தெரியல.
0: காலக்கண்ணாடி நாடகம். எழுதியவர் ஆர்.பி. விசேஷ். அமைப்பு எஸ். கார்த்திகை தீபன். நாடகம் மாலை 4:05 கிராமிய தென்றல். என் சுப்பிரமணிய தம்பிரான் குழுவினர் வழங்கும் கண்ணன் தூது துரியன் வாது திருக்கூத்து. நேர்களை நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் முத்துச்சித்திரல் நிகழ்ச்சியில் இனி வைகாசி பொறந்தாச்சு படப்பாடல் மனோ சித்ரா குரல்களில்.

நேரம் 11 மணி. நேர்கள் இப்பொழுது கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியின் முதலாவதாக ஜூன் 6 திரைப்படத்திற்காக ஹரிஹரன் பாடியுள்ள பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி சென்னை 720 கிலோஹெர்ட்ஸ். தேன் சிந்தும் நேரத்தில் அடுத்து ஒலிபரப்பாய் இருப்பது எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல், திரைப்படம் கண்ணே கலைமானே.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்.
1: செல்லப்பிராணிகளுக்கு தயாரிக்கும் போது சரி விகிதமாக புரதம், அதாவது கோழி ஆர் மீன், தென் ஆரோக்கியமான கார்போஹைட்ரேட் மற்றும் காய்கறிகளை பயன்படுத்தி சமச்சீரான உணவை உருவாக்கலாம். இதில் வேக வைத்த கோழி இறைச்சி சாதம் மற்றும் வேக வைத்த காய்கறிகளை கலந்து 15-20% கொழுப்பு உள்ளடக்கத்துடன் உப்பு சேர்க்காமல் சமைப்பது சிறந்தது.
2: செல்லப்பிராணி உணவு மற்றும் உணவுசார் தொழில் முனைதல் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஏ. கோபாலகிருஷ்ணன் அவர்களின் கருத்துக்கள்.
0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: செல்லப்பிராணிகளுக்கு தயாரிக்கும்
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரத்தில் அடுத்து எஸ். ஜானகி பாடியுள்ள பாடல் திரைப்படம் இன்று நீ நாளை நான்.

நேயர்களின் நினைவிற்கு, இன்று நண்பர்கள் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஆர் சாய் கணேஷ் அவர்களின் மாண்டலின் இசை இடம்பெறும். பரூர் எம் கே அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்து அர்ஜுன் மேனன், மேக் விக்கி ஆகியோர் பாடியுள்ள பாடல் திரைப்படம் நண்பெண்டா.

0: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா. உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
1: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
0: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
1: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
0: ஓ, ரொம்ப நல்லா இருக்கே. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க ஒரு துணையா இருக்குமே.
1: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
0: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.

நேயர்களின் நினைவிற்கு இன்று மாலை 3 மணிக்கு விடுமுறை விருப்பம் நேயர்கள் பங்குபெறும் நிகழ்ச்சி. நேயர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடல்களை தெரிவித்து கேட்டு மகிழ்ச்சியடைய நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 2498735555, மற்றொரு எண் 2486003 7.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்து எனக்காக காத்திரு திரைப்படத்திற்காக உமாரமணன் பாடலில் பாடல் கேட்டீர்கள். அடுத்து முதல் மழைக்காலம் என்று தொடங்கும் பாடலை பாடியுள்ளார்கள் தீபக் தோடேரா.

நீர்களின் நினைவிற்கு இன்று மாலை 5:30 கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் என் சுப்பிரமணிய தம்பிரான் குழுவினர் வழங்கும் கண்ணன் தூது துரியன் வாது தெருக்கூத்து இடம்பெறும்.

நான் போறேன் ஸ்கூட்டர்ல. ஏன் ரூட் மாறாது, ரூல்ஸ் மாறுறோம். மாறுதி ஆல்டோ பென்ஸ் காறோம், வெச்சு மார்க்கோட்ட ஜெயிக்க போறோம். மழை புயல் வெயில் பலி உழைக்கிற குணம் அடைமொழி, கடவுள வந்தாலும் வழி, நான் வெடிக்கிற வெடி சர வெடி. மழை புயல் வெயில் பலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரத்தில் அடுத்து அழகன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.

0: நேரம் 11:52. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேன் சொந்தம் நிகழ்ச்சியில் அடுத்து ரஞ்சித் பாடியுள்ள பாடல் திரைப்படம் ஈரம்.
1: விழியே விழியே பேசும் விழியே ஒரு பாப்பை பார்த்தா

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.
1: எங்க இருக்க
2: பொண்ணுக்கு புது அக்கவுண்ட், அதோட என் கேவைசியும் அப்டேட் பண்ணனும்.
1: இது சட்டுன்னு முடியற வேலை. எப்படி கேவைசியில எந்த மாற்றமும் இல்லனா, அல்லது அட்ரஸ் மட்டும் மாத்தணும்னா, பதிவு செய்துள்ள மொபைல், இமெயில், இன்டர்நெட் பேங்கிங் அல்லது லெட்டர் மூலம் செல்ஃப் டிக்ளரேஷன் கொடு. மத்த சேஞ்சஸ்க்கு வீட்டுல இருந்தே வீடியோ கேவைசி அல்லது ஆதார் ஓடிபி அடிப்படையிலான இ கேவைசி மூலம் அப்டேட் செய்யலாம். பேங்க் ஆத்தரைஸ்ட் சேனல்ஸ் மூலம் மட்டுமே கேவைசியை புதுப்பிக்கணும்.
3: இது நூடுல்ஸ் பண்றதை விட ஈஸியா இருக்கே.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
4: கேவைசி உங்கள் பாதுகாப்பான பேங்கிங்க்கு முதல் படி.
0: இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

0: 12:10 சங்கீத சாரல் ஆர் சாய் கணேஷ் அவர்களின் மாண்டலின் இசை கேட்கலாம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் நகர்ப்புற தூய்மை பாரதம் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 கணித வாழ்வு, ஓய்வு பெற்ற கல்லூரி இணைப்பேராசிரியர் எஸ் ரவி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள். 2:15 திரைகானம் கேட்கலாம். 2:40 இசை பயிற்சி, கற்பக மனோகரா பாபநாசம் சிவன் பாடல். ராகமலைய மாரதம் கண்டு சாப்பு தாளம் கற்பிப்பவர் டாக்டர் சுபாஷினி பார்த்தசாரதி அவர்கள். மாணவர்கள் மீரா சங்கரன், ஆர் திவ்யா ஆகியோர். 2:55 வானிலை, 3:00 விடுமுறை விருப்பம். நேயர்கள் தொலைபேசி வழி பங்கேற்கும் நிகழ்ச்சி. 4:00 கால கண்ணாடி நாடகம் கேட்கலாம். எழுதியவர் ஆர் பி விசேஷ், அமைப்பு கார்த்திகே தீபன். 5:00 குட்டீஸ் நேரம், மாணவர்களை செதுக்கும் சிற்பிகள், ஆசிரியர் தினம் குறித்து பி எஸ் சச்சிதானந்தம் அவர்களின் உரை. சங்கீதம் சந்தோஷம், விஸ்ருதா கே ஐயர் பாட்டு. நீதி கதைகள் சொல்பவர் எம் லக்ஷயா. கப்பலோட்டிய தமிழன், வ உ சிதம்பரனார் அவர்கள் குறித்து காருண்யன் சரவணன் அவர்களின் உரை. 5:30 கிராமிய தென்றல், என் சுப்பிரமணிய தம்பிரான் குழுவினர் வழங்கியுள்ள கண்ணன் தூது துரியன் வாது தெருக்கூத்து கேட்கலாம். மாலை 5:30 நிகழ்ச்சி.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வரலாறு.

0: A court found them guilty of running a criminal gang that imported raw materials to manufacture and sell illegal drugs while also possessing unlawful firearms. Khalifa, who had hosted a crime-focused TV show called Mission Impossible, has denied all allegations and claimed she only saw the narcotics when authorities forced her to pose for photos with them. In badminton, India's Sattvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty have entered the China Masters final for the third time. The world number 5 pair defeated Malaysia's Nur Muhammad Azrin Ayub and Tan Wee Keong 12-15, 18-21, 21-11 in the semi-final. The Asian Games champions will face China's He Chi Ting and Ren Xiang Hu in the final today at approximately 1:50 p.m. IST. And that is the end of this news bulletin.
1: நேரம் 12:10. ஆகாஷ்வாணி சங்கீத சாரல். ஆர் சாய் கணேஷ் அவர்களின் மாண்டலின் இசை கேட்கலாம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். அனுராக முலே சரஸ்வதி ராகம் ரூபக தாளத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனையை முதலில் கேட்க உள்ளோம்.

0: நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். மாலை 4 மணிக்கு.
1: அந்த கதவை யாருமே திறக்கல.
2: உள்ள என்ன சார் இருக்கு?
1: பழைய பொருட்க, உடஞ்ச நாற்காலி, கடிகாரம், யாருக்கும் தேவைப்படாத சாமா எல்லாமே அங்கதான் கிடக்கு.
2: சார், நான் ஒரு தடவை அதை பார்க்கலாமா?
1: சரி, ஆனா எதையும் வெளியே எடுக்க கூடாது.
0: ஆர்பி விசேஷ் அவர்கள் எழுதிய நாடகம் கேட்கலாம், கால கண்ணாடி, மாலை 4 மணிக்கு. அமைப்பு எஸ் கார்த்திகே
3: தீபன்.
2: இதெல்லாம் ரொம்ப பழைய பொருளா இருக்கே. அங்க ஒரு கண்ணாடி இருக்கு, ஆஹா அழகா இருக்கே.
0: கால கண்ணாடி நாடகம் மாலை 4 மணிக்கு. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.
4: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய நாடுகளுக்கு டீசல் ஏற்றுமதி செய்யும் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் அனல் மில் நிலையங்களில் சிக்கியவர்களை மீட்க இந்திய சீன குழுக்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளன. ஜார்க்கண்ட் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சுதிவியா குமார் சானு இன்று மாரடைப்பால் காலமானார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக சென்ற 3 எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் மான்சி சிங் சீனாவின் வெங் ஜாங் ஜூவை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். ஐரோப்பிய நாடுகளுக்கு டீசல் ஏற்றுமதி செய்யும் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. ரஷ்யா மற்றும் அமெரிக்காவிலிருந்து எண்ணெய் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்தியாவிடமிருந்து நாள்தோறும் 2 லட்சம் பீப்பாய் டீசல் இறக்குமதி செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாப் எல் மந்தேப் வழியாக இந்தியா ஐரோப்பிய நாடுகளுக்கான 60% டீசல் தற்போது வழங்கி வருகிறது. இந்தியாவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களிலிருந்து இந்த டீசல் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. வருடத்தில் 258 மில்லியன் டன் எண்ணெய் சுத்திகரிப்பு திறனுடன் உலகிலேயே 4வது பெரிய நாடாக இந்தியா திகழ்கிறது. நேபாள பெருவெள்ளத்தில் அனல் மின் நிலையங்களில் சிக்கியவர்களை மீட்க இந்திய சீன குழுக்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். நேபாளத்தில் உள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு நிலைமையை அந்நாட்டு நிர்வாகம் கண்காணித்து வருகிறது. நேபாளத்தில் கடந்த மாதம் 26ஆம் தேதி ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1344 அதிகரித்துள்ளது. காணாமல் போன 5000க்கும் மேற்பட்டோரை தேடும் பணியில் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை 13100க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அடையாளம் தெரியாத 453 பேரின் டிஎன்ஏ மாதிரிகள் நேபாள காவல்துறையினரின் பரிசோதனைக்காக சேமித்து வைக்கப்பட்டுள்ளன. மேலும் 1270 சடலங்கள் குறித்த விவரங்கள் நேபாள காவல்துறையின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. நேபாள பெருவெள்ளத்தின் மீட்புப் பணி மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக 7912 காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். நேபாள பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு செல்லும் ஊடகவியலாளர்கள் அரசு பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என நேபாள அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக நேபாள தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஊடகவியலாளர்களின் பாதுகாப்புக்காக இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சுதிவியா குமார் சானு இன்று மாரடைப்பால் காலமானார். கிரிதி மருத்துவமனையில் இதய நோய் காரணமாக அனுமதிக்கப்பட்ட அவர் இன்று அதிகாலை காலமானதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. அவரது மறைவிற்கு ஜார்க்கண்ட் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள். மருந்து ஒழுங்குமுறை ஆணையம் புதுதில்லியில் பல்வேறு இடங்களில் சட்டவிரோதமாக விற்பனை செய்யும் மருந்தகங்களில் சோதனை மேற்கொண்டுள்ளது. மத்திய மருந்துகள் தரக்கட்டுப்பாட்டு அமைப்பு தில்லி காவல்துறை ஒருங்கிணைந்து பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அரசு சான்றிதழ் பெறாமல் செயல்படும் மருந்தகங்களின் மீது நடவடிக்கை எடுக்கும் வகையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது. பல்வேறு மருத்துவமனைகளில் அங்கீகாரம் இல்லாத நோய் தடுப்பு மருந்துகள் பயன்படுத்துவதை கண்டறிந்துள்ள நிலையில் அரசு அங்கீகாரம் பெற்ற மருந்தகங்களிலிருந்து மருந்துகள் வாங்க வேண்டும் என்று மருத்துவமனைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஹரியானா மாநிலத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் மத்திய அரசின் திட்ட பயனாளிகளின் பட்டியல் தயார் செய்ய அம்மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சானி உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் அனைவருக்கும் மத்திய அரசின் நலத்திட்டங்களின் பலன் சென்றடைய வழிவகை செய்யும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். வரும் 17ஆம் தேதி முதல் அக்டோபர் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள சேவை இயக்கம் நிகழ்ச்சியில் அரசு திட்டங்கள் மக்களை சென்றடைய உறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர

0: மோடி 25 ஆண்டுகளாக பொது சேவையில் ஈடுபட்டதை கொண்டாடும் வகையில் சேவை இயக்கம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. மத்திய பிரதேச மாநிலம் சாகர் மாவட்டத்தில் கள்ளச்சாராய மருந்தி 9 பேர் உயிரிழந்துள்ளனர். ஊங்கார், நாரோஜ், பராஜ் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் மது அருந்தியதை அடுத்து இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஹோர்முஸ் நீரிணை வழியாக சென்ற 3 எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. அமெரிக்க நாட்டுடன் இணைந்த எண்ணெய் நிறுவனங்களின் இந்த கப்பல்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஈரான் ராணுவம் கூறியுள்ளது. ஓமன் கடற்பகுதியில் ஈரானின் 3 எண்ணெய் கப்பல்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் அனைத்து கப்பல்களுக்கும் ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. முன்னதாக ஈரான் கப்பல்கள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களுக்கு ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. எகிப்தில் தொலைக்காட்சி தொகுப்பாளர் சாரா காலிஃபா உட்பட 12 பேருக்கு போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த எகிப்து நீதிமன்றம் போதைப் பொருட்களை இறக்குமதி செய்து புழக்கத்தில் விட்டதாக இவர்கள் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டதாக கூறியுள்ளது. எகிப்து சட்டத்தின்படி முஃப்தியின் மத ரீதியான ஒப்புதலை பெற்று இவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச குழந்தை திருமண எதிர்ப்பு நாள் ஐநா சார்பில் நவம்பர் 27 தேதி கடைபிடிப்பதற்கான தீர்மானத்திற்கு இந்தியா ஆதரவு அளித்திருக்கிறது. ஐநா பொதுச்சபையில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் ஒருமித்த கருத்துடன் இது தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி பல்கலைக்கழகம் சார்பாக சுற்றுலா மற்றும் தொழில்துறையை இணைப்பதற்கான சர்வதேச மாநாடு நாளை தொடங்கி வரும் வெள்ளிக்கிழமை வரை நடைபெறவுள்ளது. லாட்வியா நாட்டைச் சேர்ந்த விட்சாமா பல்கலைக்கழகம், போர்ச்சுகல் நாட்டைச் சேர்ந்த டி செட்வால் கல்வி நிறுவனம், புதுச்சேரி பல்கலைக்கழகம், ஐதராபாத் டாக்டர் ஒய்எஸ்ஆர் சுற்றுலா கல்விக் கழகம் இணைந்து இந்த மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்துள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு தலைமையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கர்நாடக மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் பட்டு சத்யநாராயணா, புதுச்சேரி உயர்கல்வித்துறை அமைச்சர் செயலர் திரு முகமது அஃபீத் உள்ளிட்டோர் உரையாற்றுகின்றனர். தொடர் கனமழையால் தலைநகர் தில்லியில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை முதல் தில்லி மற்றும் தென்மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் கனமழை பெய்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், தில்லி, கிழக்கு ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், உத்தராகண்ட் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தில்லியின் பல்வேறு இடங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை முதலமைச்சர் ரேகா குப்தா நேரில் பார்வையிட்டார். உத்தராகண்ட் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர் கனமழை பெய்து வருகிறது. ருத்ரபிரயாகில் கனமழை காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அலக்நந்தா, மந்தாகினி ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. தாழ்வான பகுதிகளில் இருந்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நிலச்சரிவு தொடர்பாக தொடர்ந்து கண்காணித்து வருவதாக ருத்ரபிரயாக் மாவட்ட நிர்வாகம் கூறியுள்ளது. சிக்கிமில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக நாகா தோசா சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தேங் சுரங்கத்திற்கு அருகே நிலச்சரிவு ஏற்பட்டதால் தீஸ்தா, சைகாங் ஆறுகளில் பாறைகள் விழுந்து நீரோட்டம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் உயிர்ச்சேதமோ பொருள் சேதமோ ஏற்படவில்லை என மாங்கான் மாவட்டம் தெரிவித்துள்ளது. ஆற்றின் கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சீனாவில் ஜியாங் நகரில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவில் 2 பேர் உயிரிழந்தனர். காணாமல் போன 10 மேற்பட்டோரை தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். சவுதால் சூறாவளியை தொடர்ந்து ஏற்பட்ட கனமழையால் ஜியாங்சி மாகாணத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. 640 மேற்பட்டோர் ட்ரோன் உள்ளிட்ட நவீன எந்திரங்களுடன் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். 5300 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு

0: அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் மான்சி சிங் சீனாவின் வெங் ஜாங் ஜூவை எதிர்கொள்கிறார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் இரட்டையர் இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை சீனாவின் ஹீ ஜி திங் ரெங் ஜியாங் இணையை எதிர்கொள்கிறது. செங்ஷானில் இப்போட்டி பிற்பகலில் நடைபெறுகிறது. ஆசிய கோப்பை ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 11-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய நாடுகளுக்கு டீசல் ஏற்றுமதி செய்யும் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. நேபாள பெருவளத்தில் அனல் மின் நிலையங்களில் சிக்கியவர்களை மீட்க இந்திய சீன குழுக்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளன. ஜார்க்கண்ட் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சுத்வியா குமார் சோனு இன்று மாரடைப்பால் காலமானார். நோர்முஸ் நீர்நிலை வழியாக சென்ற 3 எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் மான்சி சிங் சீனாவின் வெங் ஜாங் ஜூவை எதிர்கொள்கிறார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:15. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. இன்றும் நாளையும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. 8 முதல் 10 வரை பலத்த காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள் குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள மன்னார் வளைகுடா பகுதிகளில் வீசக்கூடும். மேலும் பலத்த காற்று இந்நாட்களில் தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகளிலும் வீசும் வாய்ப்புண்டு. இந்நாட்களில் இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் கிள்ளை முதல் மூர்த்தி புதுக்குப்பம் வரை நாளை இரவு 7 வரை அலைகளின் வேகம் 1.1 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். சென்னையில் பாலவாக்கம் முதல் லட்சுமிபுரம் ஓடைக்குப்பம் வரை அலைகளின் வேகம் 1.2 முதல் 1.5 மீட்டராக இருக்கும் வாய்ப்புண்டு. காஞ்சிபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் ஆலம்பரக்குப்பம் முதல் சின்ன நீலாங்கரை வரை அலைகளின் வேகம் 1.4 முதல் 1.6 மீட்டராக இருக்கக்கூடும். நாகப்பட்டினம் வடக்கு பகுதிகளில் சின்னோர்பேட்டை முதல் பழையாறு வரை அலைகள் கரையை தொடும் வேகம் வினாடிக்கு 1.1 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். திருவள்ளூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் ராயபுரம் முதல் பழவேற்காடு வரை வினாடிக்கு அலைகளின் வேகம் 1.2 முதல் 1.4 மீட்டராக இருக்கக்கூடும். விழுப்புரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் வைத்திக்குப்பம் முதல் முட்டுக்காடு அழகன் குப்பம் வரை அலைகள் கரையை தொடும் வேகம் வினாடிக்கு 1.3 முதல் 1.5 மீட்டராக இருக்கக்கூடும். புதுச்சேரி பகுதிகளில் 1.2 முதல் 1.3 மீட்டராக இருக்கும் வாய்ப்புண்டு. ஆந்திர பிரதேசத்தில் 1 முதல் 1.4 மீட்டராக அலைகள் கரையை தொடும் வேகம் இருக்கும். நெல்லூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் 1.2 முதல் 1.5 மீட்டராக அலைகளின் வேகம் இருக்கும் வாய்ப்புண்டு. மீண்டும் வானிலை அறிக்கை 2:55. மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். டி கே எஸ் கலைவாணன் தேவி பாடியுள்ள பாடல் பாடலை இயற்றியவர் மதுரகாசி, இசை எல் கிருஷ்ணன்.

மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். நேரம் 1:30 ஆகாஷ்வாணி. வணக்கம் நேயர்களே, இன்று பாரத பிரதமரின் நலத்திட்ட வரிசையில் நகர்ப்புற தூய்மை இந்தியா இயக்கம், அதாவது அர்பன் ஸ்வச் பாரத் மிஷன் திட்டம் குறித்த சில தகவல்களை நாம் கேட்டறிந்து கொள்ளலாம். கடந்த 2014 அக்டோபர் மாதம் 2 தொடங்கப்பட்ட இந்த திட்டம் நமது நகர்ப்புறங்களில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது. ஆரம்பத்தில் நகர்ப்புறங்களை வெளிப்படையான மலம் கழித்தல் இல்லாத இடங்களாக, அதாவது ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீயாக மாற்றுவதும், நகராட்சி திடக்கழிவுகளை அறிவியல் பூர்வமாக அகற்றுவதும் இதன் முதன்மை நோக்கங்களாக இருந்தன. இதன் தொடர்ச்சியாக கடந்த 2021 அக்டோபர் 1 நகர்ப்புற தூய்மை இந்தியா இயக்கம் 2 திட்டமாக அறிமுகப்படுத்தப்பட்டது. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகத்தின், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் வழிகாட்டுதலின்படி செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தின் முக்கிய இலக்கு நமது நகரங்களை முழுமையான குப்பை இல்லா நகரங்களாக, அதாவது கார்பேஜ் ஃப்ரீ சிட்டிஸாக மாற்றுவதாகும். இன்று வீதி வீதியாக சென்று குப்பைகளை சேகரித்தல், மக்கக்கூடிய மற்றும் மக்காத குப்பைகளை பிரித்தளித்தல் போன்ற நற்பழக்கங்கள் மக்களிடையே பெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளன. வீடுகளில் தனி நபர் கழிப்பறைகள் மற்றும் சமுதாய கழிப்பறைகள் பெருமளவில் கட்டப்பட்டு பெண்களின் பாதுகாப்பும் கண்ணியமும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. 2 திட்டத்தின் கீழ் பழைய குப்பை மலைகளை, அதாவது லெகசி டம்சைட்ஸை முழுமையாக அகற்றிவிட்டு அத்தலங்களை பசுமை பூங்காக்களாக மாற்றும் பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. மேலும் நகரங்களில் உற்பத்தியாகும் கழிவு நீரை மறுசுழற்சி செய்தல் மற்றும் பாதுகாப்பான முறையில் அகற்றுவதற்கான திட்டங்களும் இதில் இணைக்கப்பட்டுள்ளன. மத்திய அரசின் தரவுகளின்படி நகர்ப்புற திடக்கழிவு அகற்றும் திறன் கடந்த ஆண்டுகளில் பன்மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது. நவீன இயந்திரங்கள் மூலம் சாலைகளை தூய்மைப்படுத்துதல், கட்டுமான கழிவுகளை மறுசுழற்சி செய்தல் போன்ற அதிநவீன தொழில்நுட்பங்களும் இத்திட்டத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் இடையே ஆரோக்கியமான போட்டியை உருவாக்க குப்பை இல்லா நகரங்களுக்கான நட்சத்திர தரவரிசை முறை, அதாவது ஸ்டார் ரேட்டிங் புரோட்டோகால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி கழிவிலிருந்து செல்வம், அதாவது வேஸ்ட் டு வெல்த் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் பிளாஸ்டிக் கழிவு மறுசுழற்சி மையங்கள் மற்றும் கழிவிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் ஆலைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. தூய்மை என்பது வெறும் அரசாங்கத்தின் திட்டம் மட்டுமல்ல, அது ஒவ்வொரு குடிமகனின் கடமையாகவும் மாற வேண்டும் என்பதே இந்த இயக்கத்தின் சாராம்சமாகும். ஜன் அந்தோலன் எனப்படும் மக்கள் இயக்கமாக இது மாறி கோடிக்கணக்கான மக்களின் மனங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. சுத்தமான இந்தியா, சுகாதாரமான இந்தியா என்ற நமது கனவை நனவாக்க நாமும் நமது சுற்றுப்புறத்தை தூய்மையாக பராமரிப்போம் என்று இத்தினத்தில் உறுதியேற்போம். நேர்களே, பாரத பிரதமரின் நலத்திட்ட வரிசையில் இன்று நகர்ப்புற தூய்மை இந்தியா இயக்கம், அதாவது அர்பன் ஸ்வச் பாரத் மிஷன் திட்டம் குறித்த சில தகவல்களை நாம் கேட்டறிந்து கொண்டோம்.

0: നേരം 1:10.
1: ആകാശവാണി കണിന്ത വാഴ്വ്. இன்றைய நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற கல்லூரி இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ரவி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள்.
2: வணக்கம் நேயர்களே. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சிறப்பு விருந்தினரை சந்திச்சுட்டு இருக்கோம், அவங்களுடைய அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்றைய நிகழ்ச்சியில ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க. அவங்க யாரு, அவங்களுடைய அனுபவங்கள் என்ன, அதை பத்தி நம்மகிட்ட சொல்ல வந்திருக்காங்க. அவங்கள நம்ம சந்திக்கலாம். வணக்கம் சார்.
3: வணக்கம் சார்.
2: சார், நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி.
3: ரொம்ப மகிழ்ச்சி சார்.
2: உங்களை பற்றி அறிமுகம் எங்கள் நேயர்களுக்கு.
3: என் பேர் முனைவர் சோ ரவி. என்னோட சொந்த ஊர் சோழவந்தான். என் கூட பிறந்தவங்க 7 பேர். எங்கள் அப்பா சோழவந்தான் பஞ்சாயத்து யூனியன் சேர்மனாக இருந்தாங்க. 7 பேரும் அந்த சோழவந்தானில் இருக்க பள்ளியிலேயே நாங்கள்லாம் படித்தோம். இப்போ வந்து சோழவந்தானில் அரசன் சண்முகனார் அப்படிங்கிற பெயரில் இன்னைக்கு அந்த உயர்நிலைப் பள்ளி மேல்நிலைப் பள்ளியாக வளர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. நாம் படிக்கும்போது அது உயர்நிலைப் பள்ளியாக இருந்தது. அப்பொழுது அந்த காலத்தில் உயர்நிலைப் பள்ளியில் வந்து SSLC அப்படிங்கிறது அரசு தேர்வு வந்து இப்போ நம்ம மாணவர்கள் படிக்கிற +1 தான் அந்த காலத்தில் வந்து SSLC.
2: சோழ வந்தான என்னங்க சார் சிறப்பு?
3: சோழ வந்தான விவசாயம் தான் சிறப்பு, வெத்தலை சிறப்பு.
2: சார், அப்போ நீங்கள் வந்து ஒரு முழுமையை வந்து கிராம பின்னணி உங்களுக்கு.
3: முழுக்க முழுக்க கிராம பின்னணி தான்.
2: ஏன்னா இப்போ வரைக்கும் சோழ வந்தானை பார்க்க நல்லா இருக்கும், பச்சை பசேல்னு சொல்லி ஒரு அழகான கிராமமாக இருக்கும், அந்த மண்டலமே நல்லா இருக்கும்.
3: ஆமாம், அது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஊர்.
2: சரிங்க சார், இப்போ பள்ளி படிப்பை வந்து சோழவந்தல முடிச்சிங்க, உங்களுடைய கல்லூரி வாழ்க்கை?
3: கல்லூரி வாழ்க்கை வந்து PUC கல்லூரி வாழ்க்கையில் அடியெடுத்து வச்சேன். முதல்ல மதுரை கல்லூரியில், அப்புறம் என்னுடைய இளங்கலை பட்டம் BA பட்டப்படிப்பு தமிழ் இலக்கியத்தில் தியாகராஜர் கல்லூரியில் முடித்தேன். அதுக்கப்புறம் MA முதுநிலை பட்டமும் தமிழ் இலக்கியத்தில் தான் அங்கே முடித்தேன். அதை முடிச்சுட்டு என்னுடைய MPhil பட்டம் IVL நிறைஞர் பட்டம் தமிழில், அந்த PhD பட்டம் ரெண்டும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் படித்தேன். என்னோட ஆய்வு வந்து பார்த்தீங்கன்னா 30 புராணங்களில் மெய்ப்பொருளியல் அப்படிங்கிற ஒரு தலைப்பில். தமிழ்நாட்டிலே முதல்ல சைவ சித்தாந்த டிபார்ட்மெண்ட்ல முனைவர் பட்டம் வாங்கினது நான் தான்.
2: ஆக வாழ்த்துக்கள். வாழ்த்து.
3: மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் எனக்கு முனைவர் பட்டம் கொடுக்கும்போது பத்திரிகையில எல்லாம் அந்த செய்தி வெளிவந்துச்சு.
2: தமிழ் மேல அவ்வளவு ஆர்வம் உங்களுக்கு?
3: தமிழ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மதுரையில் எனக்கு தியாகராஜர் கல்லூரியில் சேரணும்னு ஒரு ஆசை. நான் 2வது விளையாட்டு வீரர், பேஸ்கெட் பால் பிளேயர். நான் கூடைப்பந்தாட்டு வீரர் மற்றும் இந்த பூப்பந்து இருக்கலையா பால், பேட்மிண்டன், அதுலேயும் எனக்கு ஆர்வம் அதிகம். எங்கள் ஊர் டீம்லலாம் விளையாடுவேன் நான். மதுரை கல்லூரிகளிலேயே தியாகராஜர் காலேஜ் தான் ஸ்போர்ட்ஸில் வந்து ரொம்ப சிறந்த கல்லூரியாக இருந்துச்சு. அதனால் தியாகராஜரில் சேருவோம். விளையாடுறதுக்காக தமிழ் இலக்கியத்தில் சேர்ந்தேன். BA இங்கிலீஷ் போட்டேன். 2வது சான்ஸ் எக்கனாமிக்ஸ் பொருளியலில் போட்டேன். 3வது ஆப்ஷன் தான் தமிழ் இலக்கியம் போட்டேன். ஆனால் PUC மார்க் கொஞ்சம் கம்மியாக குறைச்சி வாங்கினதுனால எனக்கு தமிழ் இலக்கியம் சேர்றேன். அப்போ சுப்பா அண்ணாமலைன்னு ஒரு முதல்வர் இருந்தாங்க. அவர் தமிழ் ஆர்வலர், தமிழ் பற்றாளர், தமிழ் கவிஞர். பொதுவாக தமிழ் கவிஞர்கள் பூரா அதிகமாக படித்த கல்லூரி தியாகராஜர் கல்லூரி தான். அப்போ தமிழ் இலக்கியம் விளையாட்டுக்காக சேர்ந்தேன். விளையாண்டுக்கிட்டு என்னுடைய இளங்கலை பட்டப்படிப்பை முடித்து முதுகலைக்குள் அடியெடுத்து வைக்கும்போது தமிழ் ஆர்வலராக மாறிட்டேன்.
2: ஆகா, ஒரு விளையாட்டு வீரராக வந்து சேர்ந்தீங்க. கிட்டத்தட்ட அதுலேயே வந்து முனைவர் பட்ட அளவுக்கு வாங்கிட்டீங்க.
3: முனைவர் பட்ட அளவுக்கு அது சைவ சித்தாந்த துறையில். பொதுவாக தமிழ் அப்படின்னு சொன்னோம்னா 12 திருமுறைகள்னு பொதுவாக பாடம் நடத்துவோம். அது வந்து சைவ சமய வந்து தோத்திர நூல்னு சொல்லுவோம். இறைவனை வழிபட்டு பாடப்படுகின்ற பாடல்களுக்கு பேர் தான் தோத்திர நூல்னு சொல்லுவோம். சைவ சமயத்தின் அடிப்படை கொள்கைகளை விளக்குவதற்கு பேர் தான் சாத்திர நூல்னு சொல்லுவோம். அந்த சாத்திர நூலை தான் ஆய்வு பண்ணேன். 14 சாத்திர நூல்கள். அது பொதுவாக தமிழ் இலக்கியம் படிக்கிறவங்களுக்கு சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. 12 திருமுறைகள் தெரியும். 12 திருமுறைகள் தேவாரம், திருவாசகம், திருமந்திரம், திருவாசகம், பெரிய புராணம், 11 திருமுறை, 12 நூல்கள், 40 தொகுப்பு நூல். அது இதெல்லாம் மேக்சிமம் தமிழ் இலக்கியம் படித்தவங்க படிச்சிருப்பாங்க. ஆனால் 14 சாத்திர நூல் அப்படிங்கிறது அது இந்தியன் ஃபிலாசபிக்கல் கான்செப்டில் வரும், இந்திய தத்துவ ஞானத்தில் வர்றது. அதில் நான் ஆய்வு பண்ணி 3 புராணங்களில் இந்த தத்துவ கருத்துக்கள் எங்கெங்கே இடம்பெற்றிருக்குங்கிறத எடுத்து காமிச்சு நான் முனைவர் பட்டம் வாங்கினேன்.
2: சரிங்க சார். முனைவர் பட்டம் வாங்குற வரைக்கும் மாணவராக இருந்தீங்களா, இல்லை ஏதோ வேலை பார்த்துக்கிட்டே முனைவர் பட்டம் வாங்கினீங்களா?
3: அங்கே பல்கலைக்கழகத்திலேயே பகுதி நேர ஆசிரியராக இருந்தேன்.
2: பகுதி நேர ஆசிரியராக உங்கள் முதல் பணியை நீங்கள் தொடங்கியிருக்கீங்க?
3: பணியை மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் 91 ஆரம்பித்தேன். நான் 89 PhD மாணவராக ஜாயின் பண்ணேன். 90 91 அப்போ ஃபிலாசபி ஆரம்பிக்கும் போது நான் வகுத்திருக்கேன்
2: சார்.

0: உங்களுக்கு ஞாபகம் இருக்கா உங்களுடைய அப்ப முதல் மாத சம்பளம் எவ்வளவுங்க சார்?
1: முதல் மாத சம்பளமா வாங்கினது சென்னையில. முதல் அவர் பேசிஸ்ல சம்பளங்கிறது அந்தந்த வாரம் எனக்கு கொடுப்பாங்க.
0: சென்னையில் என்ன வேலை பார்த்தீங்க இப்ப?
1: சென்னையில வந்து ஆப்பிள் ஃபைனான்ஸ்ல பார்த்தேன். முனைவர் பட்டம் படித்தது. ஆனால் முனைவர் பட்டம் படித்ததுனால ஆசிரியர் தொழிலுக்கு தான் போகணுங்கிற எண்ணத்தை நான் வேதம் வளர்த்துக்கிற மாட்டேன். சும்மா இருக்கக்கூடாது.
0: ஓ சரி,
1: ஏதாவது வேலை பண்ணணும், சுறுசுறுப்பாக இருக்கேன்னு, நல்லா உழைக்கணும், ஆண்டவன் நமக்கு அந்த கிரெடிட் கொடுப்பாங்கிற எண்ணத்துலேயே நான் வாழ்றவேன் அப்புறந்தே. அதனால் சென்னைக்கு போனேன். ஒரு கம்பெனி ஃபைனான்ஸில் சேர்ந்தேன். ஃபைனான்ஸில் சேர்ந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தேன்.
0: எந்த வருஷம் உங்களுக்கு முனைவர் பட்டம் கிடைச்சிங்க?
1: 94.
0: அதாவது ஒரு படிப்படியாக அச்சபட்சம் வந்து முனைவர் பட்டம் வாங்கிட்டு என்ன சார் பண்ணீங்க?
1: அங்கேயே திருப்பி 96 வரைக்கும் பார்ட் டைம் ஒர்க் பண்ணேன்.
0: காமராஜ் யூனிவர்சிட்டி,
1: காமராஜ் யூனிவர்சிட்டி ஒர்க் பண்ணேன்.
0: பகுதி நேர ஆசிரியரா நீ வேலை பார்க்கறப்ப உங்க முதல் சம்பளம் எவ்வளவு வாங்கினீங்க?
1: சம்பளம் வாரம் வாரம் வாங்குவேன்.
0: வார சம்பளம்
1: நாளைக்கு 150 ரூபா, 2 கிளாஸ்க்கு 300 ரூபா. ஆமா, 5 நாள் 13 15, 1500 ரூபா ஒரு வாரம்.
0: 1500 ரூபா ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட 6000 ரூபா சம்பளம் வாங்கிருக்கீங்க. அப்ப உங்களோட முதல் மாச சம்பளம் 6000 வச்சுக்கலாமா?
1: இது வந்து சில நேரம் வகுப்பு இருக்கும், என்னை மாதிரி இன்னும் சில ஆய்வாளர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு மாத்தி விடுவாங்க. கரெக்டா 2 மணி நேரம் டெய்லி இருக்குங்கிறது உறுதியா சொல்ல முடியாது. ஆனா 1 ஹவர் மினிமம் இருக்கும், சில நாள் 2 ஹவர்ஸ் இருக்கும். அவங்க பார்த்து நம்மளை அனுப்புவாங்க. போனா கிளாஸ் போனா 150 ரூபா.
0: சார், நீங்க நினைச்சு பாத்துருக்கீங்களா? நீங்க வந்து முழுமையா வந்து ஒரு விவசாய குடும்ப பின்னணியை சேர்ந்தவங்க நீங்க. ஆனா நீங்க வந்து கல்வி பணி, மத்தவங்களுக்கு 4 பேருக்கு கல்வி சொல்லக்கூடிய ஆசிரியரா வந்திருக்கீங்க. இதை பத்தி உங்க அப்பா அம்மா எல்லாம் எப்படி ஃபீல் பண்ணிருப்பாங்க?
1: எங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் என் தம்பியெல்லாம் வந்து படிப்பில் டிகிரியோடு நிப்பாட்டிட்டாங்க, அவ்வளோ ஆர்வம் காட்டலை. எனக்கு நேரம் அடுத்த தம்பி வந்து பிஏ ஃபிலாசபி படிச்சுட்டு டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் முடிச்சுட்டு வேலைக்கு போகலாம். எங்கள் அப்பா வயல் தோப்பெல்லாம் வச்சுருக்கோம், அதை பார்த்துக்கிட்டே இருந்தான். மூணாவது தம்பி பேஸ்கட் பால் பிளேயர், இந்தியன் பிளேயர். அவன் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் பட்டு கோட்டாவில் ஏறி டிரான்ஸ்போர்ட்டில் வேலைக்கு சேர்ந்தான். அதுக்கு அடுத்த பையன் அவனும் விவசாயம் தான் பார்த்துட்ருக்கான். கடைசி பையனும் விவசாயம் தான் பார்த்துட்ருக்கான். அவங்கெல்லாம் வந்து டிகிரியோடு அப்படி நிப்பாட்டாங்க. நான் படிக்கிற ஆர்வம் வந்தோடனே எங்கள் அப்பா, சரி நீ எவ்வளோ வேணாலும் படிக்கிறது படுறா அப்படின்னு சொல்லி எனக்கு பண உதவி கொடுத்து படிக்க வச்சாங்க. நான் படித்து அப்படியே முனைவர் பட்டம் வாங்கி எங்கள் அப்பாவுக்கு மகிழ்ச்சி. நம்ம வீட்டில் ஒரு முனைவர் பட்டம் வாங்கின ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மாவுக்குலாம் ரொம்ப சந்தோஷம்.
0: சரி, முதல்ல அந்த சம்பளத்தில் என்ன பண்ணீங்க?
1: சம்பளத்தை எங்கள் அம்மாட்ட கொண்டு கொடுப்பேன்.
0: அம்மாட்ட தான்
1: கொடுப்பீங்க? வாங்கி திருப்பி என்கிட்ட கொடுத்துருவாங்க. ஏன்னா வீட்டில் காசு குறைய இருக்காது, வருமானம் வந்துகிட்டே இருக்கும். நமக்கு வந்து கற்று தந்தது ஒழுக்கம், பண்பு, மரியாதை, பெரியவங்களை மதிக்கணும், விடாமுயற்சி, உழைப்பு, தன்னம்பிக்கை, இதெல்லாம் எங்கள் அப்பா அம்மாலாம் கற்றுக் கொடுப்பாங்க. பிறருக்கு உதவி செய்கிறது, இதெல்லாம் வந்து கிராமங்கிறதுனால இதெல்லாம் இயல்பாகவே எங்களுக்கு இருக்கும். அதுலேயும் எங்கள் அப்பா வந்து ஊருக்கு நிறையா பேருக்கு நிறையா உதவி பண்ணியிருப்பாங்க. நிறையா பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க சேர்மனாக இருக்கும்போது. அவங்களாம் இன்றைக்கி நன்றியோடு தான் இருக்காங்க. அதனால் அந்த பெருமை எங்கள் குடும்பத்துக்கு எப்பயுமே இருக்கு.
0: நல்லதுங்க சார். சார், இதுக்கிடையில் நீங்கள் பகுதி நேர ஆசிரியராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னி, அதுக்கப்புறம் வந்து சென்னைக்கு வேலைக்கு போனாத சொன்னீங்க. எப்படி சார், என்ன வேலைக்கெல்லாம் போனீங்க சென்னைக்கு?
1: சென்னைக்கு போய் என்னோட நண்பர் மூலியமா ஆப்பிள் ஃபைனான்ஸில் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தேன்.
0: எந்த வருஷம்?
1: 97. அந்த 97 போகும்போது அங்கே ஒரு மேனேஜராக இருந்தவர், மதுரையை சேர்ந்தவர். அவர் அமெரிக்கன் கல்லூரியில் டியூட்டராக ஒர்க் பண்ணவர், எம்பிஏ முடிச்சுட்டு. அவர் கல்லூரி விரிவுரையாளர் பதவியை விட்டுட்டு மார்க்கெட்டிங்கில் அங்கே மேனேஜராக ஜாயின் பண்ணிட்டார். அவர் வந்து எனக்கு வேலை கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு வேலை கொடுத்த அப்போ 4500 ரூபா சம்பளம் வாங்கினேன். அங்கே போய் வாங்கினோடனே அதை நீங்கள் சொன்ன மாதிரி முதல் மாதம் சம்பளம் வாங்கினோடனே அது ஒரு மகிழ்ச்சி. நம்ம சம்பாதிச்ச காசில் நம்ம சாப்பிட்றது இல்லை, அது ஒரு மகிழ்ச்சியான காலமாக நினச்சிருக்கேன் நான்.
0: எப்படி நீங்கள் தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு முனைவர் பட்டம் வாங்கிட்டு ஃபைனான்ஸ் கம்பெனி போயிருக்கீங்களா, எப்படி ஒரு மனநிலை உங்களுக்கு?
1: எனக்கு அந்த மாதிரி நான் என்னுடைய சிந்தனை இருக்காது. நான் முனைவர் பட்டம் வாங்கியிருக்கேன், படிப்பை சார்ந்து தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. எந்த வேலை கொடுத்தாலும் பார்க்கணும். அது அந்த வேலை வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க, ஒரு 10 டேஸ் கொடுத்தாங்க. அதை அப்படியே நான் ஃபாலோ பண்ணேன். ஃபாலோ பண்ணவும் கற்றுக்கிட்டேன் நான். கற்றுக்கிட்டு சும்மா இருக்க அந்த சம்பளம் எனக்கு பத்தலைங்கிற ஒரு உறுத்தல் மனசுலேயே இருந்துச்சு. அப்போ அடுத்து என்ன சம்பாதிக்கணும், சென்னையில் வாழ்றது கஷ்டம் இல்லை, பணம் தேவை இருக்கும், அப்போ என்ன பண்ணலான்னு யோசித்து மெட்ராஸ் எக்ஸ்பிரஸ்னு ஒரு கொரியர் ஒன்று ஆரம்பித்தேன். நானே ஆரம்பித்தேன். நான் ஆப்பிள் ஃபைனான்ஸ் முடிச்சுட்டு ஈவினிங் போகும்போது எல்லா ஏரியாவிலையும் போய் கலெக்ட் பண்ணுவேன். நான் இன்னொரு பையனும் கூட வச்சுக்கிட்டு காலையில் டெலிவரி பண்ணுவேன். டெலிவரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஆப்பிள் ஃபைனான்ஸ்க்கு வேலைக்கு போவேன்.
0: ஆஹா,
1: என்னோட என்ன சும்மா இருக்கக்கூடாது. அதாவது எந்த தொழிலும் நம்ம இதான் அசிங்கமான தொழில், இது இந்த தொழிலுக்கு பார்க்கக்கூடாது, இது நம்ம படித்த படிப்புக்கு இந்த வேலைக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு நினைக்கவே மாட்டேன். எந்த தொழிலை செஞ்சாலும் ஆத்மார்த்தமாக விரும்பி செய்வேன் நான். அங்கே முடிச்சோடனே எனக்கு ஆக்சுவலாக மானாமரையில் ஒருத்தவங்க வந்து ஜாயின் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. அங்கே போய் லெக்சராக ஜாயின் பண்ணேன்.
0: ஓ, மறுபடியும் வந்து உங்கள் படித்தப்பில் கல்லூரி வேலை?
1: கல்லூரி.
0: எந்த வருஷம்?
1: 99 to 2001. 2 வருஷம் மானாமரையில் வேலை பார்த்தேன்.
0: சரிங்க சார். இப்போ வந்து கிட்டத்தட்ட முதல்ல காமராஜ் யூனிவர்சிட்டியில் பகுதி நேர வேலை பார்த்தீங்க, அதுக்கப்புறம் வந்து சென்னையில் போய் ஃபினான்ஸ் கம்பெனி வேலை பார்த்தீங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் மானாமதுரைக்கு

0: உங்களோட துறைக்கே மறுபடியும் வந்துட்டீங்க?
1: ஆமா, துறைக்கே போயிட்டேன்.
0: சரி, ஏன் மாற்றம் இந்த மாற்றம்?
1: எனக்கு அங்கே ஒய்ஃபோட மாமா அங்கே இருக்காங்க, அவங்க ஃப்ரெண்ட் அந்த கல்லூரி தாளாளர். டாக்டரேட் முடிச்சுட்டு அந்த லைனில் போகிறது நல்லதில்லை, அங்கே வேலை பார்க்குறீங்களான்னு கேட்டாங்க. எனக்கு எந்த வேலை கிடச்சா அங்கே போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம ஊர் இங்கிட்டு தான் இருக்குது, சென்னையில் வந்து ரொம்ப அலைச்சல், எஃபர்ட் பட வேண்டியது, சம்பாதிக்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப உழைக்க வேண்டியது இருந்துச்சு, இது நம்ம படித்த படிப்புக்கு ஏற்ற தொழில் வரையா. அதுக்கப்புறம் மானாமரில் வந்து லெக்சராக ஜாயின் பண்ணேன்.
0: சரிங்க சார், இப்போ இதுக்கடையில் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க, உங்களுடைய திருமண வாழ்க்கை?
1: மதுரை ராஜன் ஆடிட்டோரியம் இருக்கில் லட்சுமி சுந்தர ஹாலில் 96 நடந்துச்சு. என் மனைவி வந்து அவங்களும் டாக்டரேட், முனைவர் ஆர் ராஜராஜேஸ்வரி, அவங்க எம்எஸ்சி வந்து ஹோம் சயின்ஸ், அவினாஷ் டீம்டு யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா கோயம்புத்தூர், அங்கே படித்தவங்க. முனைவர் பட்டம் வந்து காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் விமன் ஸ்டடீஸில் வாங்கியிருக்காங்க. எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன், மூத்த பொண்ணு பிஏ இங்கிலீஷ், எம்ஏ இங்கிலீஷ், பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காங்க. அட் ப்ரெசென்ட்டு லேடி டோக்கில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் இங்கிலீஷ்.
0: ஆகா, அதாவது எங்கள் வானொலி நிலையம் ரேடியோ ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கு லேடி டோ காலேஜ். அவங்க பேரும் சொல்லுங்க.
1: என் பொண்ணு பேர் ஆர் ஸ்ருதியா, பையன் ஆர் கவின் கதிர். அவன் வந்து காமர்ஸ் அமெரிக்கன் காலேஜில் படித்தான், இப்போ எம்பிஏ மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் படிச்சுக்கிட்டு சிஎம்இ ஆடிட்டிங் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கான்.
0: அதாவது நீங்களும் நல்லா படிச்சீங்க, உங்க ரெண்டு பிள்ளைகளும் நல்லா படிக்க வச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் சார். ஏன்னா மனுஷனுக்கு வந்து இந்த கல்வி வந்து எப்பவும் கை கொடுக்கும்.
1: ரெண்டாவது அவங்க ரெண்டு பேரும் நல்ல பிள்ளைங்க, நல்லா படிப்பாங்க, நல்லா ஒழுக்கமான பிள்ளைங்க, பண்பான பிள்ளைங்க, நல்லபடியா வளர்த்துருக்கீங்க, ஒரு மகிழ்ச்சி எனக்கு
0: சார், ரொம்ப சந்தோஷம். அதாவது உங்க மனைவியும் பாருங்க முனைவரா வந்திருக்காங்க. அவங்க அதுக்கப்புறம் வேலைக்கெல்லாம் போனாங்களா?
1: அவங்க வந்து லேடி டோ காலேஜில் ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வேணாம், ரொம்ப உழைக்க வேணாம், வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இப்போ பணி இல்லை, வீட்டில் தான் இருக்காங்க. இப்போ லேடி டோக்கில் இருந்தாங்க, கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டி அக்ரி யூனிவர்சிட்டியில் ஒரு 4 இருந்தாங்க, காரைக்குடி அழகப்பா யூனிவர்சிட்டியில் வந்து அங்கேயும் ஒர்க் பண்ணாங்க. அதனால் பிஹெச்டி முடிக்கும் போதே என்னை மாதிரி அவங்களும் அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தவங்க. அவங்க ஹோம் சயின்ஸுங்கனால இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தயாரிப்பாங்க இல்லையா, அதெல்லாம் சேர்ந்து டெமோ பண்ணிட்டு இருப்பாங்க எல்லா காலேஜுக்கும் இதுக்கெல்லாம் ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் போய். அதனால் அந்த அனுபவங்கள்லாம் அவங்களுக்கு உண்டு. அதனாலே விமன் ஸ்டடீஸில் முனைவர் பட்டம் வாங்கினது.
0: சரிப்பா, மீண்டும் வந்து எங்கே வந்திருக்கீங்கன்னா, மானாமதுரையில் வந்து நீங்கள் வேலை பார்த்ததாக சொன்னீங்க. அதுக்கப்புறம் எப்படி சார் சரஸ்வதி நாராயணன் கல்லூரிக்கு எப்போ வந்தீங்க நீங்க?
1: சரஸ்வதி நாராயணன் கல்லூரி அந்த தாளாளர் பேரு திரு நாராயணன் செட்டியார் அவர்கள். அவங்க வந்து எங்க அப்பாவுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். தம்பி இப்ப எங்க இருக்கான் அப்படின்னோடனே, அந்த மாதிரி மானாமரில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அப்பா சொன்னாங்க. சொன்னோடனே அவங்க நம்ம கல்லூரியில் இப்போ ரிட்டையர்ட் ஆகிறாங்க, வந்து இப்போதைக்கு ஜாயின் பண்ணட்டும், அந்த நிரந்தர பணி வரும்போது தம்பியை வந்து நிரந்தர பணி ஆக்கிடுவோம், இப்போ வந்து இப்போதைக்கு கிளாஸ் எடுக்கட்டும்னு சொல்லி எங்கள் அப்பாட்ட சொல்லி மானாமரியில் இருந்த என்னையே இங்கே வந்து 2001 சுயநிதி பிரிவில் வந்து இங்கே ஜாயின் பண்ணேன். அப்போ நான் சேரும்போது 2001 3500 வாங்கினேன். 2007 நிரந்தர பணி நேர்முக தேர்வு வச்சு நான் ஆக்சுவலாக நிரந்தர பணியில் ஜாயின் பண்ணேன்.
0: ஆசிரியர் பணி அப்படிங்கிறது உண்மையிலே மிகச்சிறந்த பணி.
1: ஆமாம்,
0: ஏன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே வந்து தெரியாத ஒருத்தவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க போகிறோம்.
1: ஆமாம்,
0: அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆசிரியருக்கோட இன்னொரு சிறப்பு என்னன்னா, நம்ம மாணவர் நம்மளோட பெரியலானா சந்தோஷப்படக்கூடிய முதல் நபர் பெற்றோர்கள் இருப்பாங்க, அடுத்ததாக இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா ஆசிரியர் இருப்பாங்க. அந்த வகையில் நீங்கள் பல நூற்றுக்கணக்கான மாணவர்கள் உங்கள் லைஃப்பில் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படிப்பட்ட மாணவர்கள் இன்னைக்கு யாராவது ஒரு பெரிய லெவலில் உயர்ந்து இருக்கிறாங்க, அவங்கள நான் வந்து நான் கான்டாக்டில் இருக்கேன் அப்படின்னு யாராக இருக்காங்களா அந்த மாணவர்கள், அந்த சந்திப்பு?
1: அந்த மாணவர்கள் வந்து அரசு பணியில் நிறையா ஆஃபீஸர் ரேங்க்ல இருக்காங்க, எனக்கே தெரியாது. பாக்கியராஜ்னு ஒரு பையன் கெமிஸ்ட்ரியில் இருக்கான், சுரேஷ்குமார்னு ஒரு பையன் பிரைவேட் கம்பெனியில் இருக்கான். இவங்கெல்லாம் என்னை காண்டக்ட் பண்ணி, போலீஸ் டிஎஸ்பி லெவலில் இருக்காங்க, பண்பாளன் ஒரு மாணவர் இருக்காரு சத்தியமங்கலத்தில். எங்களோட ஆசிரியர் பணியோட நமக்கு சேர்ந்த ஒரு கிரெடிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாணவர்கள் எங்கே இருந்தாலும் நம்மளை தேடி வந்து என்னை பார்த்து ஓரளவுக்கு நான் வச்சிருக்க மாட்டேன். அந்த அளவுக்கு நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுனால எங்கே இருந்தாலும் என்னை தேடி வந்து பேசுகிற அளவுக்கு தான் இன்னைக்கு வரைக்கும் மாணவர்களை வச்சிருக்கேன். எங்கே போனாலும் மாணவர் இருப்பாங்க, அங்கே எனக்கு தெரியாது அந்த மாணவரை, ஆனால் அந்த மாணவர் வந்து என்னை தேடி வந்து ஐயா நல்லா இருக்கீங்களான்னு என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க. ஏன்னா நிறைய மாணவர்கள் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் உருவாக்கி வெளியே அனுப்பிக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயருக்கு எங்களுக்கு பார்ட் 1 தமிழ் இருக்கும், அப்போ எல்லா மேஜரையும் நான் பார்ப்பேன். இப்போ ஆங்கில இலக்கியம் படித்தா ஆங்கில இலக்கிய மாணவர்கள் மட்டும்தான் பார்க்க முடியும், ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. பகுதி 1 தமிழ் எடுக்கிறதுனால எல்லா மேஜர் மாணவர்களையும் நாங்கள் நேரடியாக சந்தித்து அவனுக்கு வகுப்புகள் எடுக்கிறதுனால எங்களை எல்லா கல்லூரியில் எல்லா மாணவர்களுக்குமே தமிழ் ஆசிரியர்களை தெரியும். ஒரு நிலக்கல்ல சாப்பிடுவோம், ஒரு வண்டியில் வாங்கி, அது படிப்பில் ஆர்வம் இருக்கவே அந்த நடக்கலில் வந்து இந்த இதை படிக்கிறதே மெயின். பிரைமரி சோர்சஸ் செகண்டரி சோர்சஸ்ன்னு எங்கள் ரிசர்ச்சில் சொல்லுவோம், முதன்மை ஆதாரம் துணைமை ஆதாரம்னு. அதை படிக்கிறவனுக்கு அந்த கள்ளப்பொறுப்பு செகண்டரி ஆதாரமாக போயிடும், அதை கவனிக்க மாட்டேன். படிச்சுக்கிட்டே இந்த பக்கம் சாப்பிட்டுட்டே இருப்பான், கடலையை போட்டுக்கிட்டே இருப்பான், இது துணைமை ஆதாரமாக இருக்கும். படிக்காதவன் சாப்பிட்றதுல ஆறு இருக்கவன் கசைக்கு அந்த பேப்பரை தூக்கி எறிஞ்சிட்டு கள்ளப்பருப்பு மட்டும் தின்னுட்டு இருப்பான்.
0: ஆக நல்ல உதாரணம் சொன்னீங்க,
1: இதுதான் எடுத்துக்காட்டு. படிக்கிறதுக்கு மாணவருடைய ஆர்வம் எதில் இருக்குன்னு இதை சொன்னோம்னா

நாளே புரிஞ்சுக்கலாம். அவன் அந்த துணுக்க படிக்கிறான் இல்லையா, கள்ளப்பருப்புங்கிறதுல செகண்டரி அது, பிரைமரி முதன்மை வந்து இவன் படிக்கிறதுல ஆர்வம் காட்டுறான். அந்த படிக்கிறத பார்க்கும் பொழுது இந்த படித்த கருத்து அவனுக்கு என்றைக்காவது ஒரு நாளைக்கு பயன்படும். அந்த அளவில் நிறையா ஒன்று ரெண்டு மாணவர்களில் நிறையா மாணவர்கள் இன்னைக்கு பெரிய ரேங்கில் இருக்காங்க, ஆனால் மரியாதையோடு இன்னைக்கு இருக்காங்க.

0: உங்களுடைய டீச்சிங் மெத்தட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. வெறும் அந்த பாட புத்தகத்தை மட்டும் சொல்லாம அதை சார்ந்து உள்ள எல்லா விஷயங்களையும் சொல்லி நீ கொண்டு வரீங்க.
1: நான் அப்படித்தான் கொண்டு வருவேன்.
0: அப்பதான் வந்து ஒரு பறந்துபட்ட ஒரு அறிவு வரும். சும்மா ஒரு குறுகின ஒரு நாலு பக்கத்தை மட்டும் சொன்னோம்னா அதை மட்டும்தான் மாணவர்கள் மத்தியில்
1: அது மட்டும்தான் இருக்கு. அதனால இப்ப இலக்கியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இலக்கிய வரலாறுன்னு தமிழ்ல சொல்லுவோம். தமிழ் இலக்கிய வரலாறுங்கிறது ஒரு லைன் தான். அந்த இலக்கிய வரலாறுக்குள்ள என்னென்ன இருக்கு? செம்மொழின்னு சொல்றோம் தமிழ் மொழியை. செம்மொழி எந்த நூல்களை அடிப்படையாக வைத்து வாங்கப்பட்டது? அது சங்க இலக்கியங்கள். சங்க இலக்கியங்கள் 18 சொல்லுவோம். அந்த 18 என்னென்னு சொல்லுவேன் அவனுக்கு. 10 சொல்லுவோம், 8 சொல்லுவோம். 10 எது அது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பாடல் சொல்லுவேன். முருகு பொருணாறு பானிரண்டு முல்லை பெருகு வள மதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல்வாடை கோல் குறிஞ்சி பட்டின பாலை கடா அத்தோடு 10 நற்றினை குறுந்தொகை 500 ஒத்த 18 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் ஏத்தும் களியோடு அகம்புறம் என இத்திரத்தன 8 இந்த பாட்டை சொன்னால் 18 உள்ள இருக்கு. ஆற்றுப்படைனா என்ன? ஆற்றுப்படைனா 5 பாக்கி முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நடுநல்வாடை இந்த இதை 10 சொல்லி கொடுத்தோம்னா அவனுக்கு புரிகிற மாதிரி மைண்டில் நிற்கிற மாதிரி நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அவன் ஈஸியாக கேட்ச் பண்ணி மைண்டில் வச்சுக்கிறான்.
0: நல்லாங்க சார். சரிங்க சார், உங்களுடைய ப்ரொமோஷன் இப்போ வந்து ஆசிரியர் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ல ப்ரொமோஷன் இருக்கும், இப்போ நீங்கள் ஆசிரியர் பண்ணியில் உங்களுக்கு ப்ரொமோஷன் எப்போ கிடச்சி?
1: நான் 2007 நிரந்தர பணியில் சேர்ந்தேன், 12 எங்களுக்கு. அடுத்த ப்ரொமோஷன் அசோசியேட் ப்ரொஃபஸர், அதாவது உதவி பேராசிரியராக சேர்ந்தேன். அடுத்த ப்ரொமோஷன் இணை பேராசிரியர். ரெண்டு தான் கல்லூரியில், பல்கலைக்கழகத்தில் தான் ப்ரொஃபஸர். ரீடர் ப்ரொஃபஸர்லாம் பல்கலைக்கழகத்தில், கல்லூரியில் உதவி பேராசிரியர் இணை பேராசிரியர். நான் உதவி பேராசிரியர் வந்து 12 கழித்து இணை பேராசிரியரானேன்.
0: உங்கள் பணி போயிட்டே இருக்கு. ஒரு ஆசிரியர் பணியினால் எந்த ஒரு அரசு பணி அப்படினாலுமே ஒரு ஓய்வு காலம் அப்படின்னு ஒன்று இருக்கும். உங்களுடைய ஓய்வு காலம் எப்போ நீங்கள் ரிட்டையர் ஆனீங்க?
1: நான் 2023 ஏப்ரல் 30 என்னோட பணி ஓய்வு. ஆக்சுவலாக 22 ரீஎம்ப்ளாய்மெண்ட்டும் சொல்லுவாங்க, அது ஒரு 1 எனக்கு எங்கள் செயலாளர் எனக்கு கொடுத்தாங்க, அதுலேயும் பணியாற்றிட்டு 23 ஏப்ரலில் பணி ஓய்வு பெற்றேன்.
0: கிட்டத்தட்ட ஒரு 3 ஆயிடுச்சு.
1: 3 அந்த பணி ஓய்வு பெற்று கடைசி மாதம் என்னுடைய பணியை பாராட்டி எங்கள் கல்லூரி செயலர், நீங்கள் மீண்டும் நம்ம கல்லூரியிலே பணியாற்றணும், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து சேருங்க அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. சேரங்க அப்படின்னு சொன்னேன். எனக்குன்னு ஒரு திருவிளையாடல் புராண ஆராய்ச்சி மையம்னு ஒரு மையத்தை எங்கள் கல்லூரியில் தோற்றுவிச்சு அதுக்கு ஒருங்கிணை

0: பணிப்பாளராக என்னை நியமனம் செய்து சுயநிதி பிரிவுலையும் தமிழ் மாணவர்களுக்கு வகுப்பு எடுத்து இன்னைக்கு வகுப்பு எடுத்துக்கிட்டு வரேன்.
1: ஆகா, வாழ்த்துக்கள் சார். கல்வி கரையில் கற்பவர் நாள் சிலங்கிற மாதிரி நீங்கள் உங்களோட பணி வந்து ஓய்வு காலத்துக்கு பிறகும் உங்களுடைய அறிவு வந்து இப்பவும் மாணவ சமுதாயத்துக்கு பயன்பெறுது.
0: ஆமாம்,
1: அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: அது இந்த திருவிளையாடல் புராண ஆராய்ச்சி மையம் ஆரம்பிப்பதோடைய அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பசங்களுக்கு ஆன்மீக வளர்க்கணும், ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருந்தால் மனசு பண்படும்.
1: மனப்பக்குவப்படும்,
0: சுய கட்டுப்பாடு, ஒழுக்கம், மரியாதை எல்லாம் வந்துடும். அதனால் நான் என்ன செய்வேன், திருவிளையாடல் புராண ஆராய்ச்சி மையத்திலேருந்து மாதத்துக்கு ரெண்டு நிகழ்ச்சி
1: நடத்துகிறேன்.
0: அந்த நிகழ்ச்சிக்கு ஒவ்வொரு மேஜர் மாணவர்களாக கூட்டிகிட்டு போய் அந்த உட்கார வச்சு கேட்க வைப்பேன். எல்லோரும் மாணவர்கள்லாம் விரும்பி கேட்பாங்க. வெளியிலேருந்து பேராசிரியர்களை கூட்டிகிட்டு வந்து ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ள, பக்தி லைகத்தில் ஈடுபாடு உள்ள பேராசிரியர்களாக கூட்டிகிட்டு வந்து பேச வைப்பேன். அவங்க வந்து இப்போ மதுரை அப்படின்னு சொன்னால், மதுரை என்ன சித்திர திருவிழானா என்ன, மதுரையின் சிறப்புகள் என்ன அப்படின்னு ஒரு வகுப்பில் பேச சொல்லுவேன். கோயில் கலைகள்னால் என்ன, பன்னீர் திருமுறைகள்னா என்ன, சாத்திர நூல்னா என்ன, சித்தர்கள்லாம் என்ன, சித்தர்கள் யாரு, சித்தருக்கும் பக்தருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, இதெல்லாம் பேசும்போது அவங்கள சொல்ல சொல்லுவேன். பேட்டி எடுக்கிற மாதிரி அந்த ஆசிரியர்கள்ட்ட முன்குறிப்பு நான் சொல்லிடுவேன். இப்போ நான் பாடம் நடத்தும்போது சொல்லுவேன், சித்தர்கள்னா யாரு, பக்தர்கள்னா யாரு, பக்தருக்கும் சித்தருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன. மாணவர்களுக்கு தெரியாது, பக்தர்கள்னா இறைவனை வழிபடுபவர்கள், சித்தர்கள்னா இறைவனை உணர்பவர்கள்.
1: ஆகா, உங்க மாணவர் ரொம்ப கொடுத்து வச்சவங்க.
0: ஆமா,
1: எவ்வளவு அருமையான விளக்கங்களை வந்து விஷயங்களை வந்து ரொம்ப அழகா வந்து பசங்களுக்கு வந்து கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கீங்க.
0: ரெண்டாவது ஒரு குறள், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் வள்ளுவப்பிறந்த சொல்லியிருப்பாரு. அது நீங்க பொருள் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் எவன் ஒருவன் வாழ்கின்ற முறைப்படி வாழ்கின்றானோ அவன் தெய்வத்திற்கு ஒப்பாக வைத்து கருதப்படுவான். இது கருத்து. ஆனா வாழ்கின்ற முறைப்படி எந்த முறை, எதை வள்ளுவர் சொல்கிறாரு, வையத்துள் வாழ்வாங்கு அப்படிங்கிறதுனா அந்த வாழ்கின்ற முறையினா எது அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு கேள்வி வரும். இதை நான் மாணவர் சொல்லி கொடுப்பேன். தமிழில் உறுதி பொருள்கள் நான்கு இலக்கியத்தில், அறம், பொருள், இன்பம், வீடு. இந்த ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அறத்தை பின்பற்றி வாழ வேண்டும். அறத்தை பின்பற்றி வாழ்கின்ற பொழுது பொருளை ஈட்ட வேண்டும். அவ்வாறு அறத்தில் வாழ்ந்து ஈட்டுகின்ற பொருளை பிறருக்கு கொடுத்து இன்புற செய்ய வேண்டும். அறம், பொருள், இன்பம், இது மூணு நீ செஞ்சேனா உனக்கு இன்பம் வீடு வேறு, அது இறைவனுக்கு வந்து ஒப்பாக வைத்து நீ கருதப்படுவாய். இது மூணு செஞ்சாலே நல்லவனா தான் இருப்பேன். நம்ம அறம்னா தர்மம், தர்மத்தில் ஒருத்தன் ஈடுபட்டாலே நல்லவனா தானே இருப்பான். கெட்ட எண்ணங்கள் வராது, கெட்ட சிந்தனைகள் வராது. அதே வள்ளுவ பெருந்தகை சொல்லுவாங்க, இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர் அப்படின்னு சொல்லி ஒரு குறள் இருக்கும். துன்பம் நம்மளை சேரும், மாணவர்கிட்ட சொல்லுவேன், துன்பம் நம்மளை தேடி வரும். யார் தேடி வரும், சோம்பேறிகளை தேடி வரும், உழைக்காதவர்களை தேடி வரும். அப்படி இருக்கக்கூடாது, நீ உழைச்சிக்கிட்டே இரு, அந்த துன்பத்துக்கே துன்பத்தை கொடுத்து நீ வரட்டுவேன். நீ உழைச்சிக்கிட்டு இருந்தேன்னா உன்ட துன்பம் வராது, துன்பமே ஓடி போயிடும். ஆ, இவரால் இந்த நிலம் உழைச்சிக்கிட்டே இருக்கேன், சோம்பேறித்தனமாகவே இருக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த துன்பமே பயந்து அந்த துன்பத்திற்கே நீ துன்பத்தை கொடுக்குற மாதிரி நீ இருப்ப, அது ஓடிடும். அப்படி வாழணும் இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன்.
1: ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். இப்போ நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கிறனால நீங்கள் விரும்பி படிக்கக்கூடிய புத்தகங்கள் என்னங்க சார், எந்த புத்தகங்கள் வந்து ரொம்ப கவர்ந்துச்சு?
0: எனக்கு வந்து தேவாரம் படிப்பேன், மூவர் தேவாரம் புக்கு படிப்பேன், புதுமை பித்தன் புக்கு. நாவலில் வந்து பார்த்தீங்கன்னா
1: என்ன புத்தகம் படிச்சிருக்கீங்க நாவலில்?
0: நாவலில் ஆக்சுவலாக வந்து அந்த கட்டுரைகள் அவரது விரும்பி படிப்பேன். இந்த பொன்னகரம், எங்களுக்கு சிறுகதை கட்டுரையில் வச்சுருப்போம். அதில் அவர்களை வந்து இந்த தமிழ்நாட்டில் மக்களின் அவலங்களை பற்றி சொல்லியிருப்பார், கஷ்ட நஷ்டங்களை பற்றி. அது படிப்பேன். புராணங்கள் படிப்பேன், பெரிய புராணம், கந்த புராணம், திருவிளையாடல் புராணம், அதில் தான் என்னோடய ஆய்வு வேறு. அதில் எனக்கு பிடிக்கும் நாயன்மார்களை பற்றி விரும்பி படிப்பேன். சங்க இலக்கியங்கள் படிப்பேன், இந்த சிற்றி இலக்கியங்கள் எல்லா இலக்கியமும் படிப்பேன். ஆனால் என்னுடைய ஃபீல்டு ஸ்பெஷலைசேஷன் அப்படிங்கிறது பக்தி இலக்கியம்.
1: சார், உங்களுடைய பொழுதுபோக்கு?
0: என்னுடைய பொழுதுபோக்கு நூல் வாசிப்பேன், ரீடிங்.
1: மற்றபடி வெளியில ஒரு ஆன்மீக பயணமோ,
0: ஆன்மீக
1: குடும்பத்தோட வெளியில ஒரு இன்ப சுற்றுலா? அப்படி
0: இன்ப சுற்றுலா வருடத்துக்கு ஒரு முறை சம்மர் வெக்கேஷன்ல போவோம்.
1: இப்போ ரீசெண்ட் எங்க போறீங்க?
0: இந்த வெக்கேஷன்ல போல, ரெண்டு மூணு சூழ்நிலைனால வெளியே போக முடியல. இல்லைன்னா கொடைக்கானல், ஊட்டி, திருத்தணி இந்த மாதிரி கோயில் ஸ்தலமா போவோம். திருச்செந்தூர் ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு சாமி கும்பிட்டு தரிசனம் பண்ணிட்டு வருவோம். லோக்கல்ல போவோம், டெய்லி வெளியெல்லாம் போவோம், கோயில்களுக்கெல்லாம் போவோம். அதனால் வீட்டில் நாங்கள் நாலு பேர் இருந்தாலே கலந்துரையாடல் தான் நடந்துகிட்ருக்கோம். வீட்டிலே சப்ஜெக்டை பற்றி ஜாலியாக பேசிக்கிட்டு அந்த ஒரு டென்ஷன் அதெல்லாம் இருக்காது. எங்கள் வீட்டில் ஃப்ரீயாக பேசுவேன் நான், எல்லோரும் என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே நல்லா ஜாலியாக விஷயங்களோடு பேசுவோம், தெரிஞ்சுக்கிற விஷயங்களாக இருக்கும். என் பையன் என் பொண்ணு இருந்தாலுமே அது சப்ஜெக்ட் அது சொல்லும், என் பையன் சப்ஜெக்ட் சொல்லுவேன், நான் என்ன சொல்லுவேன், என் ஒய்ஃபு ஷேர் பண்ணுவோம். அது அப்படியே எல்லாம் சப்ஜெக்ட் ஓரியன்டாகவே வீட்டில் பேசிக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி சமைக்கவும் எனக்கு சமையல் தெரியும். வீட்டில் எல்லா சமையல் நாங்கள் நாலு பேருமே சமைப்போம்.

0: வெளியில கோயிலுக்கு போக வேண்டியிலே புஸ்தகங்கள் படிப்பான். என் பொண்ணு ரொம்ப ஹேபிட் அது ரீடிங் புக்ஸ், நல்ல நூல் வாசிப்பாங்க. என் பையனும் வாசிப்பான். படிக்கிறதில் ஆர்வமான ரெண்டு பேருமே ரெண்டு ஆர்வமான ஆளுங்க. அவங்களை நான் சொல்லி வச்சுருக்கேன், வாழ்க்கைக்கு அறிவு வளர்க்கணும். எந்த அளவுக்கு தொட்டணைத்து ஒரு மணற்கேணி மாந்தருக்கு கற்றணைத்து ஒரு அறிவு, தோண்ட தோண்ட தண்ணி வர்றது மாதிரி கற்க கற்கத்தையும் அறிவு வளரும். நீ குறுகிய கட்டத்துக்குள்ளே ஒரு நூலை படிச்சுட்டு இருந்தேன்னா அறிவு வளராது. நீ இப்போ காமர்ஸ்னால் காமர்ஸ் மட்டும் படிக்கக்கூடாது, இங்கிலீஷ்னால் இங்கிலீஷ் மட்டும் படிக்கக்கூடாது. நான் அப்படி படிக்க மாட்டேன். நான் தமிழ் இலக்கியம் படிச்சிருந்தாலும் பொருளாதாரம் படிப்பேன், பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக் வாங்கி படிப்பேன், சிந்தனையாளர்கள் புக்கெல்லாம் வாங்குவேன், பிளேட்டோ ரூசோ அரிஸ்டாட்டில் சாக்ரட்டிஸ் இவங்கெல்லாம் படிப்பேன். நான் இங்கிலீஷில் என் பொண்ணு இருக்கிறதுனால இங்கிலீஷ்லேயே நான் கொஞ்சம் ஆர்வமாக என் பொண்ணு மூலியமாக இங்கிலீஷ் நிறையா தெரிஞ்சுக்கிடுவேன். அதனால் எங்களுக்கு சப்ஜெக்ட் ஓரியன்டாக வீட்டில் நல்லா எங்களுக்கு பொழுது ஹேபிட்ஸ் எல்லாம்.
1: ரொம்ப சந்தோஷம் சார். சார், இப்போ நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ மாணவர்கள் சார்ந்த ஒரு பணியவே நீ பண்ணி செஞ்சிட்ருக்கீங்க, மாணவர்களுக்கு கல்வி பணி. உங்களுடைய அனுபவத்து மூலமாக இன்றைய கால இளைஞர்களுக்கு என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? இளைஞர்கள் முன்னேறணும், லைஃப்ல நல்லா வரணும் அப்படின்னா உங்க அனுபவத்து மூலமா அவங்களுக்கு என்ன சொல்ல வர்றீங்க?
0: இன்றைய இளைஞர்கள் வந்து இப்ப நாம் படிச்ச காலம் மாதிரி இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு டெக்னாலஜிஸ் வந்து நிறைய அறிவியல் முன்னேற்றங்கள் நிறைய வந்துருச்சு. நாங்க படிக்கும் போது எங்களுக்கு ஒரு பயிற்சி கட்டுரை, எங்க இளங்கலை பிஏ எம்ஏ படிக்கும் போது ஒரு பயிற்சி கட்டுரை அசைன்மெண்ட் எழுதணும்னு சொன்னா ஒரு சிலப்பதிகாரம் புக்கை கொடுத்தா லைப்ரரியில் 10 புக்கு தான் இருக்கும். நாங்கள் மாணவர்கள் 40 பேர் இருப்போம். 10 புக்கு 10 பேர் எடுத்துகிட்டு 30 பேருக்கு புக்கு இருக்காது, நூல் இருக்காது. நாங்கள் ஒவ்வொரு வாசிரியராக தேடி செல்வோம், அதற்கு வேறு கல்லூரிக்கு போய் தேடி போவோம். அப்படி சூழ்நிலையில் தான் நாங்கள் வாழ்ந்தோம். தேடி பிடிச்சி வந்து அதிலேருந்து அசைன்மெண்ட் எழுதுவோம். இன்றைக்கி அப்படி இல்லை, அவங்க கையிலே நெட் இருக்குது, செல் இருக்குது. ஆனால் என்ன, அந்த அறிவியல் முன்னேற்றத்தினால சில தடைகளும் இருக்குது, நல்லதும் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதையும் பயன்படுத்தணும், நூல்களை வாசிக்கவும் செய்யணும், மனப்பாடம் பண்ணி எழுதக்கூடாது. நீங்கள் வாசிட்டு மனசில் நிறுத்தி நீங்கள் அதை எழுதணும். மனப்பாடம் பண்ணால் நீங்கள் பாஸ் பண்ணலாம், மனசில் நிறுத்தி நீங்கள் சொந்தமாக எழுதுனா முன்னேறலாம். நீங்கள் மனப்பாடம் பண்ணி எழுதுனா அது வகுப்பறை படிப்பு. பொதுவாக இன்றைய கால மாணவர்களுக்கு என்னோடய அறிவுரை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்ஃபோனை அளவோடு பயன்படுத்தணும். செல்ஃபோன் வந்து நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது தான், அதில் கெட்ட விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறக்கூடாது. ரெண்டாவது, நம்ம பாரம்பரியமான நம்ம தமிழ் சமூகத்திலேருந்து நம்மெல்லாம் வந்திருக்கோம். குடும்பத்திலேயோ பெற்றவங்களை, மற்றவங்களை, உறவினர்களை, சமூகத்தில் பார்த்து பேசுகிறவங்களை எல்லாரையுமே மதிக்க கற்றுக்கிறணும், மரியாதையோடு பேசணும், ஒரு அவமதிப்பு சொல்ல சொல்லி வேதனைப்படுத்தக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ, நம்பிக்கையாக இருக்கீங்களோ, முயற்சி பண்ணுறீங்களோ, நீங்கள் அடையிற இலக்கு வந்து உங்களை ஈஸியாக கிடைக்கும். உங்களுக்கு இந்த மூணு இருக்கணும். இன்னைக்கு காலகட்டத்தில் மாணவர்கள் நிறையா பேர் மது, இந்த போதைப் பொருள்கள், அதை சில மாணவர்கள்லாம் பயன்படுத்தி அவங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு இன்னைக்கு கல்லூரி பருப்பு முடிச்சுட்டே போக முடியாமல் பாதியிலேயே நிறுத்திட்டு அவங்க வாழ்க்கையை இழக்கிற அபாய சூழலை இன்னைக்கு சோசியல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே பார்க்குறோம். அப்படி இருக்கக்கூடாது. சோசியல் மீடியா வந்து நல்ல செய்திகள் எடுத்துக்கிறனும், இந்த சமூகத்தில் நல்லா படிக்கணும், அன்பா பாசமா பண்பா பிறருக்கு உதவி செய்கிற அந்த மனப்பான்மையை வளர்த்துக்கிறனும். அதனால் மாணவர்கள் வந்து கெட்ட வழக்கங்களை கைவிட்டுட்டு தான் எந்த வேலையை செய்கிறோமோ, அது படிக்கிற வேலையோ இல்லை பிற தொழில்கள் செஞ்சாலுமே, அதில் ஆர்வத்தோடு ஈடுபட்டு நம்பிக்கையோட தன்னம்பிக்கையோடையும் முயற்சியோடையும் உழைச்சா நீங்கள் என்ன இலக்கு அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஈஸியாக நீங்கள் அடைஞ்சிடலாம். நீங்கள் இந்த சமூகத்தில் வேற ஒன்றும் முக்கியம், நீங்கள் பெற்றோர்களுக்கு பேர் வாங்கி கொடுக்கணும், இந்த சமூகத்துக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். அதை நீங்கள் ஒரு இலக்கு அடையணும், ஒரு வெற்றி வரணும், ஒரு வேலை வாய்ப்பு அரசு பண்ணி வாங்கணும்னா எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி படிக்கிறீங்களோ மற்ற இதில் உங்களுடைய கண்ணோட்டத்தை திசை திருப்பாமல் படிக்கிற தொழிலை மட்டும் பார்த்து பெற்றோர்கள் சொல்லை கேட்டு இந்த வாழ்க்கையில் நம்ம படித்து முன்னேறினால் நாம் என்ன அடைய வேண்டும் அப்படிங்கிறத பெற்றோர்கள் முடிவு பண்ணுகிறார்களோ அந்த இலக்கை நாம் அடைந்து அவர்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டும்.
1: சார், ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். இன்றைய கால இளைஞர் என்ன செஞ்சால் லைஃப்பில் முன்னேறுவாங்கிறத ரத்ன சுருக்கமாக ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். கண்டிப்பாக உங்களுடைய இந்த பேச்சு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒரு ஆளுக்கு வந்து ஒரு பயனுள்ள வகையில் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவழித்து நீ வந்து உங்களோட நிறைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணீங்க. அதாவது ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து பிறந்து வளர்ந்து நீங்கள் பல்வேறு தரப்பட்ட நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு கல்வி சேவையை ஓய்வு பெற்ற பிறகும் கூட இப்போவும் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் சார். இன்னும் உங்களுடைய கல்வி சேவை இன்னும் பல நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு போய் சேரணும், உங்களால் பல பேர் வந்து நல்ல கல்வி செல்வத்தை அடையணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தின் சார்பாக உங்களுடைய கல்வி சேவை இன்னும் பல பேருக்கு செல்லணும்னு சொல்லிட்டு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் நீண்ட நெடிய ஆரோக்கியமா நீங்க இருக்கணும்னு சொல்லி நாங்கள் வேண்டிக்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு எங்கள் மதுரை வானொலி நிலையத்தின் சார்பாக மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கோங்க சார். நன்றி, வணக்கம்.
0: நல்ல ஒரு வாய்ப்பினை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த மதுரை வானொலி நிலையத்திற்கும் மற்றும் என்னுடைய பேச்சை கேட்ட நேயர்களுக்கும்

கணித வாழ்வு நிகழ்ச்சியில் இதுவரை ஓய்வு பெற்ற கல்லூரி இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ரவி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் கே வேல்முருகன் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பில் உதவி சி செல்வரங்கன். நிகழ்ச்சி அமைப்பு கே வேல்முருகன். படைப்பு மதுரை வானொலி.

நேயர்களுக்கு நினைவூட்டுகிறோம், 3 மணிக்கு விடுமுறை விருப்பம். நேயர்கள் தொலைபேசி வழி பங்கேற்கும் நிகழ்ச்சி. நேயர்கள் தொலைபேசி வழி தொடர்பு கொண்டு தங்கள் விருப்பமான பாடல்களை தெரிவிக்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2498-7355, 2986-0037, 2498-7355.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுத் திட்டங்கள் மிக விரைவாக செயல்படுத்தப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். காவலர் நலத்திட்டங்கள் முன்னுரிமை அடிப்படையில் நிறைவேற்றப்படும் என முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் முழுவீச்சில் நடைபெறுவதாக அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்ட பாசனத்திற்காக கல்லணையிலிருந்து இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் ராங்கி ரெட்டி ஷிராக் ஷெட்டி இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுத் திட்டங்கள் மிக விரைவாக செயல்படுத்தப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். புதுடெல்லி ஸ்ரீராம் கல்லூரி நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களில் உரையாற்றிய அவர், குறிப்பாக ரயில்வே துறையை மின்மயமாக்கும் பணிகள் அதிவிரைவாக நடைபெறுவதாக கூறினார். அரசின் தெளிவான கொள்கை செயல் திட்டங்களால் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டு எண்ணற்ற இளையோருக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தால் இறக்குமதி நாடு என்ற நிலையை தாண்டி அதிக அளவிலான ஏற்றுமதி செய்யும் நாடாக இந்தியா முன்னேறியுள்ளதாக சுட்டிக்காட்டிய பிரதமர், தற்போது 2.5 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு ஸ்மார்ட் போன் ஏற்றுமதி நடைபெறுவதை எடுத்துரைத்தார். 2014 700 கோடி ரூபாயாக இருந்த பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி தற்போது 40,000 கோடி ரூபாய் அளவை எட்டியுள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். சிறிய எளிய இலக்குகளை தாண்டி தேச வளர்ச்சிக்கான மிகப்பெரிய சாதனைகளை தமது அரசு எட்டி வருவதாக கூறிய பிரதமர், மேற்காசிய சூழல், உலகளாவிய வர்த்தக தேக்க நிலையின் போதும் இந்தியாவின் காலாண்டு பொருளாதார வளர்ச்சி 7.8% உள்ளதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்தியா சவுதி அரேபியா இடையே மனிதவளம், திறன் மேம்பாடு, பருவநிலை மாற்ற செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் பரஸ்பர ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்படும் என மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் டாக்டர் கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். 4 நாள் பயணமாக சவுதி அரேபியா சென்றுள்ள அவர், இரு நாடுகளுக்கிடையே ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் குறித்த முக்கிய பேச்சுவார்த்தைகள் தமது இந்த பயணத்தின் போது மேற்கொள்ளப்படும் என்றார். சவுதி அரேபியாவில் பணிபுரியும் இந்திய தொழிலாளர்களின் நலன்களை பேணிகாக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ள நிலையில் அங்கு பணியாற்றும் இந்திய தொழிலாளர்களுடனும் அமைச்சர் கலந்துரையாடுகிறார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் முன்னோடியாக புதுடெல்லியில் வரும் 12-13 தேதிகளில் பிரிக்ஸ் தொடக்க மாநாடு நடைபெறும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 500-க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்கள், உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த நிதியமைச்சர்கள், வர்த்தக தலைவர்கள் பங்கேற்கும் இந்த 2 நாள் மாநாட்டில் முதலீட்டிற்கான வங்கி கட்டமைப்பு, ஒருங்கிணைப்பு, மின்னணு திறன், எரிசக்தி திட்டங்களை ஒருங்கிணைப்பது குறித்து விவாதிக்கப்படும். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1,344 உயர்ந்துள்ளது. 590 வெளிநாட்டினர் உட்பட காணாமல் போன 5,000-க்கும் மேற்பட்டோரை தேடும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இந்தியா சீனா மீட்புக் குழுவினர் இடிபாடுகளில் சிக்கியுள்ளோரை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் 10 நாட்களாக சேற்றில் புதைந்த 60 வயது பெண் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் காவலர் நலத்திட்டங்கள் முன்னுரிமை அடிப்படையில் நிறைவேற்றப்படும் என முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். காவலர் நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்ட செய்தியில், அமைதியும் பாதுகாப்பும் நிறைந்த மாநிலத்தை உருவாக்க மக்கள் காவல்துறைக்கு உறுதுணையாக திகழ வேண்டும் என கேட்டுக் கொண்டார். காவல்துறையினரின் பணிச்சுமையை குறைக்க நவீன தொழில்நுட்ப வசதிகள் ஏற்படுத்தப்படும் என கூறிய முதலமைச்சர், ஆபத்து மற்றும் பேரிடர் காலங்களில் மக்களின் உயிர், உடைமை, உரிமைகளை பாதுகாக்கும் காவல்துறையினரின் வீரமும் தியாகமும் போற்றத்தக்கவை என பாராட்டியுள்ளார். 1859 மெட்ராஸ் காவல் சட்டம் அமல்படுத்தப்பட்டு நவீன அமைப்பு ரீதியான காவல்துறை தோற்றுவிக்கப்பட்ட செப்டம்பர் 6 காவலர் நாள் கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் கண் பார்வை இழப்பு தடுப்பிற்கான சிறப்பான முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் கண்தான விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்து பேசிய அவர், உடல் உறுப்பு தானத்தில் நாட்டிலேயே தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்வதாக கூறினார். மாநிலத்தில் டெங்கு காய்ச்சல் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுவீச்சில் நடைபெறுவதாகவும் கூறினார். தமிழகத்தில் தாவேக்கா அரசு பொறுப்பேற்ற கடந்த 100 நாட்களில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் ஒரு மாயையை ஏற்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் குற்றம் சாட்டினார். சட்டப்பேரவையில் தமது வாய்ப்பை அவர் சரியாக பயன்படுத்தப்படவில்லை என்றும் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை.

0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கல்லணையிலிருந்து தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்ட பாசனத்திற்காக தண்ணீரை மாநில அமைச்சர்கள் திரு வினோத், திரு ஷாஜகான் இன்று திறந்து வைத்தனர். இதன் மூலம் சுமார் 3,12,000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணையிலிருந்து தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களின் பாசன தேவைக்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. முதற்கட்டமாக காவிரி ஆற்றில் 1,000 கனஅடி தண்ணீரும், வெண்ணாற்றில் 1,000 கனஅடியும், கல்லணை கால்வாயில் 500 கனஅடியும், கொள்ளிடத்தில் 500 கனஅடி என மொத்தம் 3,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. தஞ்சாவூரிலிருந்து ஆர் நந்தகோபால்.
1: இதனிடையே மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 8,612 கனஅடியாக அதிகரித்துள்ளது. டெல்டா பாசனத்திற்காக 7,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. அணையின் நீர்மட்டம் 92.3 அடியாக உள்ளது. அத்தியாவசியப் பொருட்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் பிரதிநிதிகள் சட்டப்பேரவையில் ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட உரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என கூறிய அவர், ஆணவ கொலை தடுப்பு மசோதா நடப்பு கூட்டத்தொடரில் வரையறுக்கப்படும் என்ற அறிவிப்பு மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்திற்குட்பட்ட நகராட்சிகளில் சாலையோர வியாபாரிகளுக்கான பிரதமரின் ஸ்வாநிதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: சாலையோர வியாபாரிகளான பெட்டிக்கடை, டிபன் கடை, காய்கறி கடை, பூக்கடை, பழக்கடை வைத்திருப்போர் தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு பிரதம மந்திரியின் ஸ்வநிதி திட்டம் மூலம் 15,000 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் குறைந்த வட்டியில் கடன் வழங்குகிறது. இந்த கடனை பெற விரும்பும் சாலையோர வியாபாரிகள் உரிய ஆவணங்களுடன் ராசிபுரம் நகராட்சியில் உள்ள நகரமைப்பு பிரிவில் விண்ணப்பத்தை பெற்று வங்கியில் ஒப்படைத்து பயன்பெறலாம் என நகராட்சி நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: உதகையில் வார விடுமுறை நாளையொட்டி சுற்றுலாப் பயணிகளின் கூட்டம் அதிகரித்துள்ளது. முதுமலை காப்பகம், பைக்காரா படகு இல்லம், தொட்டபெட்டா சிகரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களை ஏராளமானோர் கண்டு ரசித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: உதகையில் உள்ள சுற்றுலா தலங்களில் வார விடுமுறை நாளான இன்று சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக உதகையில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களின் ஒன்றான படகு இல்லத்தில் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மற்றும் சமவெளி பிரதேசங்களில் இருந்து சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இங்கு நிலவும் மிதமான காலநிலையை அனுபவித்தவாறு படகு இல்லத்தில் மிதிப்படகு, மோட்டார் படகு, துடுப்பு படகுகளில் சவாரி செய்து வார விடுமுறையை சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக கொண்டாடினர். உதகையிலிருந்து சரவணன்.
1: இதேபோல் சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் முக்கடல் சங்கமம், திருவள்ளூர் சிலை, கண்ணாடி இழைக்குண்டு பாலம் உள்ளிட்ட இடங்களிலும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஆவணி திருவிழாவின் 7 நாளான இன்று சண்முகநாதர் வெட்டிவேர் சப்பரத்தில் எழுந்தருளி ஏற்றம் காணும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இதில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து இன்று மாலை சுவாமி சிவப்பு சாத்தி அலங்காரத்தில் வீதி உலா நடைபெற உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
5: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்று வரும் ஆவணி திருவிழாவின் 7 திருநாளான இன்று அதிகாலை சண்முக பெருமான் உருகு சட்டசேவை நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து மேல கோவிலிலிருந்து சுவாமி குமரவிடங்க பெருமான் பல்லக்கில் எழுந்தருளி 8 திருவிதிகளிலும் வலம் வந்து மேல கோயிலை சேர்ந்துள்ளார். மாலை சுவாமி தங்க சப்பரத்தில் சிவப்பு சாத்தி கோலத்தில் எழுந்தருளி 8 திருவிதிகளிலும் உலா வந்து மேல கோயில் சேர நிகழ்ச்சியானது நடைபெற உள்ளது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
1: தேனி மாவட்டத்தில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர் தம் இல்லங்களுக்கு சென்று குடிமைப் பொருள் வழங்கும் பணி நாளை நடைபெறவுள்ளது. கிராமப்புற மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் தங்களது உரிமைகளுக்காக ஓடுவோம் என்பதை வலியுறுத்தும் வகையில் கனவு மெய்ப்பட வேண்டும் மாரத்தான் போட்டி ஈரோடில் இன்று நடைபெற்றது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் ராங்கி ரெட்டி ஷிராக் செட்டி இணை களமிறங்குகிறது. அரையிறுதியில் இந்த இணை மலேசிய இணையை 21-16, 18-21, 21-11 என்ற செட்களில் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்கள் மிக விரைவாக செயல்படுத்தப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் காவலர் நலத்திட்டங்கள் முன்னுரிமை அடிப்படையில் நிறைவேற்றப்படும் என முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் தமிழகத்தில் முழுவீச்சில் நடைபெறுவதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை

0: மாவட்ட பாசனத்திற்காக கல்லணையிலிருந்து இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:55. ஆகாஷ்வாணி.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
1: மூத்த சித்த மருத்துவர் டாக்டர் ஏ ராகவன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள்.
4: எலுமிச்சம்பழம் கல்லீரலுடைய வேலையை மிகச்

0: उन नौजवानों के लिए है ताकि आप जब 60 साल के होंगे आपको कभी किसी के सहारे की जरूरत न पड़े, आप अपना बुढ़ापा भी गौरव के साथ बिता सको।
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9 கோடியே 50 லட்சம் பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அட்டல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
2: மூத்த சித்த மருத்துவர் டாக்டர் ஏ ராகவன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள்.
3: எலுமிச்சம்பழம் கல்லீரலுடைய வேலையை மிகச்சிறந்ததாக செய்கிறது அப்படின்னா, கல்லீரல் என்ன செய்யுது அப்படின்னு சொல்றீங்கன்னா, கிட்டத்தட்ட 500 விதமான என்சைம் ப்ரொடக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு உறுப்பானது, ராஜ உறுப்புன்னு சொல்லக்கூடியது. அதற்கு என்ன சௌரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது எந்த உறுப்பு எந்த சுவையில் அடிப்படை வேலை பார்க்குதுன்னு சொன்னீங்கன்னா, புளியினுடைய சுவை, புளிப்பு சுவையில் வேலை செய்யுதுன்னு பார்க்குறோம். அந்த புளிப்பு சுவை அப்படிங்கிறது எலுமிச்சம்பழத்தில் அதீதமாக இருக்கிறது. மற்ற புளிப்புக்கு என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கானா சொல்ல முடியாது, மோர்னு அதிகமாக புளிச்சிரும். புளி சேர்த்தோம்னா அந்த புளிப்பினுடைய தன்மை தெரியாது. ஆனால் இந்த புளியினுடைய தன்மை ஒரு அளவுக்கு நிர்ணயம்பட்டு இருக்கிறதாக பார்க்கிற போது மிகச்சிறந்ததாக இருக்குது எலுமிச்சம்பழம். இன்னொன்று என்ன அப்படின்னா, அது வந்து வருடம் 365 நாட்களும் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். இப்போ எலுமிச்சம்பழத்தை தொடர்ந்து எடுத்துக்கிற ஒரு விஷயத்தில் நல்லதா பார்க்கிறது என்ன அப்படின்னா, கல்லீரலுடைய செயல்பாடை மேம்படுத்த முடியும். அந்த ராஜ உறுப்பினுடைய செயல்பாடு நன்றாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், ரத்தத்தினுடைய தன்மை அழகாக இருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய கருத்து. இப்போ எலுமிச்சம்பழத்தை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, கூடுமானவரை மதிய உணவுக்கு 1 மணி நேரம் முன்பாக எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மை.
4: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
5: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
4: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
5: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
4: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
5: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
4: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
5: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
4: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
5: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
4: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
5: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
4: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
5: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
4: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
6: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
2: சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
7: Good afternoon. This is Akashwani and I am Lalema Aneja Dang with the midday news.

0: நேர்களை மீண்டும் திரைப்பட பாடல்களை 3 மணிக்கு விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். தொலைபேசி வழி நேயர் விருப்பம் விடுமுறை விருப்பம் 3 மணிக்கு. அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது. நேரம் 2:40:35. ஆகாஷ்வாணி இசைப்பயிற்சி கற்பக மனோகரா. ராகமலைய மாரதம் கண்டுச்சாப்பு தாளம் பாபநாசம் சிவன் பாடலை கற்பிப்பவர் டாக்டர் சுபாஷினி பார்த்தசாரதி அவர்கள். மாணவியர் மீரா சங்கரன், ஆர் திவ்யா ஆகியோர்.
1: வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நம்ம கற்பக மனோகரா மலை மாரதத்தில் கற்றுக்கலாம். அது பாபநாசம் சிவனோட கிருதி, கண்டச்சாப்பு தாளம். இந்த சாகித்யத்தை நான் சொல்கிறதுக்கு முன்னே ஆரோணா

0: எழுதிக்கோங்க நீங்க. கற்பக மனோகரா,
1: காத்தர் மனோகரா,
0: காத்தருள் கிருபாகரா,
1: காத்தருள் கிருபாகரா.
0: பல்லவி அவ்வளவுதான் எழுதின்றல. அனுப்பல்லவி வந்து சிற்பர கபாலீஷ,
1: சிற்பர கபாலீஷ,
0: திருமயிலை
1: திருமயிலை,
0: புரி வளரும்
1: புரி வளரும்,
0: கற்பக மனோகரா, காத்தருள் கிருபாகரா, சிற்பர கபாலீஷ, திருமயிலை, புரி வளரும். சரணம் வந்து உனதடி பணிந்திலேன்,
1: உனதடி பணிந்திலேன்,
0: உலகெல்லாம்
1: உலகெல்லாம்
0: தொழும் ஈசன்
1: தொழும் ஈசன்,
0: உனது திருநாமம் தனை
1: உனது திருநாமம் தனை,
0: உளம் கனிந்து
1: உளம்
0: கனிந்துரைத்திலேன்
1: உளம் கனிந்துரைத்திலேன்,
0: உனதடி பணிந்திலேன்
1: உனதடி பணிந்திலேன்,
0: உலகெல்லாம் தொழும் ஈசன்
1: உலகெல்லாம் தொழும் ஈசன்,
0: உனது திருநாமம் தனை
1: உனது திருநாமம் தனை,
0: உளம் கனிந்துரைத்திலேன்
1: உளம் கனிந்துரைத்திலேன்,

0: அறியா.
1: அகதினான் உன் தனுக்கு
0: அகதினான் உந்தனுக்கு
1: புகழ்வதோ என் அன்னை. பல்லவி பாடி பார்க்கலாமா? நான் ஒரு ஒரு சங்கதியா பாடுறேன், நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. ரெண்டு

0: நம்ம டைம் ஆயிடுத்து நினைக்கிறேன். ஸோ அடுத்த கிளாஸ்ல திரும்பி அனுப்பலவில்லைன்னு முதல்ல கண்டினியூ பண்ணலாம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
2: இசை பகிர்ச்சியில் பாபநாசம் சிவன் பாடலை கற்பித்தவர் டாக்டர் சுபாஷினி பார்த்தசாரதி அவர்கள், மாணவியர் மீரா சங்கரன், ஆர் திவ்யா ஆகியோர். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் லேசான மழை பதிவானது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் மதுரை மாவட்டம் மேலூரில் 12 சென்டிமீட்டர், தானியமங்கலம் 9 சென்டிமீட்டர், சாத்தூர் 8 சென்டிமீட்டர், அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகம், இரும்பிலிக்குறிச்சி ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், மேட்டுப்பட்டி, அன்னவாசல், மஞ்சளாறு, அரியலூர், மதுரை விமான நிலையம் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், நத்தம்

மீட்டர். அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகம், இரும்பிலிக்குறிச்சி ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர். மேட்டுப்பட்டி, அன்னவாசல், மஞ்சளாறு, அரியலூர், மதுரை விமான நிலையம் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர். நத்தம், நீடாமங்கலம், கீழணை, கொடவாசல், பொன்னணையார் அணை, பிளவக்கல், பெரியார் அணை 5 சென்டிமீட்டர். கோபிச்செட்டிப்பாளையம், லப்பைக்குடிக்காடு, சேந்துரை, ஜெயங்கொண்டம், கந்தர்வக்கோட்டை, குடுமியான்மலை, நிலக்கோட்டை, சிங்கம்புணரி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர். திருமயம், ஏத்தாப்பூர், குறுங்குளம், திருவிடைமருதூர், எலந்துக்குட்டை மேடு, மன்னார்குடி, கவுந்தப்பாடி, பெலாந்துறை, கயத்தாறு, இல்லுப்பூர், காரையூர், கள்ளிக்குடி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர். வலங்கைமான், சிவகாசி, நிலக்கோட்டை, புதுவேட்டைக்குடி, மயிலாடுதுறை, பெருந்துறை, பொன்னமராவதி, வெட்டிக்காடு, தன்றாம்பேட்டை, எறையூர், நீலகிரி மாவட்டம் சாம்ராஜ், விருதுநகர் மாவட்டம் கோவிலாங்குளம், கடலூர் மாவட்டம் லக்கூர், கன்னியாகுமரி மாவட்டம் பாலமோர், தொழுதூர், பெரம்பலூர் மாவட்டம் அகரம்சீகூர், கீழச்செருவாய், குண்டேரிப்பள்ளம், பொன்மலை, கீரனூர், சோழவரம், தென்பரநாடு, ஆதனாக்கோட்டை, கிருஷ்ணாபுரம், நெய்வாசல், தென்பத்தி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர். இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி பகுதிகளின் சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிக வெப்பநிலை குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிக வெப்பநிலை இயல்புக்கு 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிக வெப்பநிலையான 40.7 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 22.4 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 11.8 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை சென்னை, கடலூர், ஈரோடு, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், நீலகிரி மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவுக்கு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு குறைந்திருந்தது. கரூர், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்களவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தருமபுரி, ஈரோடு, திருநெல்வேலி, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. இன்று தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, விருதுநகர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புண்டு. மேலும் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரியில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளையும் நாளை மறுநாளும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 19 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.4 டிகிரி செல்சியஸ். குறைந்த வெப்பநிலை 25.4 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி சென்னை, நேரம் 3:30. விடுமுறை விருப்பம் நேயர்கள் தொலைபேசி வழி தங்கள் விருப்ப பாடல்களை தெரிவிக்கலாம். ஒலிபரப்பி உங்களை மகிழ்விக்கிறது ஆகாஷ்வாணி சென்னை. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2498-7355, 2986-00037, எஸ்டிடி குறியீட்டு எண் 044. தொடக்கமாக தேவர் மகன் திரைப்படத்தில் மின்மினி பாடிய பாடலை கேட்போம்.

0: விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியின் முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க சார், யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: கும்பகோணம் தோரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி, ஜி ஆர் சரவணன் மேடம்.
0: சொல்லுங்க சரவணன் சார், உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க.
1: எனக்கு வந்து 1973 வெளிவந்த உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தில் இடம்பெற்ற தங்கத்தோணியிலே தவளன் பண்ணலுகே அந்த பாடல். இந்த பாடலுக்கு ஒரு சின்ன வதனம் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
1: வண்டுக்கு வசந்த அழைப்பு வரைஞ்சிட்டதோ விழிவோலை, தென் உண்டு கழிக்கும் கொண்டாட்ட குதூகலத்தில் பங்கு பெற பயணிக்கிறதோ தங்கத்தோணியும் இவ்வேளை.
0: சரிங்க.
1: ஓடிக்கும் திரவியம் நடுக்கடலில் இப்படியும் ஒரு காதல் காவியம்.
0: சரிங்க, பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: ஆகாஷ்வாணி சென்னை மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸில் விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிட்டு இருக்கு. நேயர்கள் தொலைபேசி வழி தங்கள் விருப்ப பாடல்களை தெரிவிக்கலாம். வணக்கம், நமது நிகழ்ச்சி நடத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்,
1: ஓம் சக்தி. வணக்கம் சார்.
0: சொல்லுங்க சார்.
1: கடலூர் மாவட்டம் ரெட்டிக்குப்பம்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க. சரிங்க,
1: ஏது தன்னாருக்கிறது அந்த பாடல போடுங்க சார். என்ன ஒண்ணு, நான் இதோட அடுத்த அர்த்தமாக ஒரு வார்த்தைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை வருவேன்.
0: சரிங்க, ரொம்ப நன்றி நன்றி நன்றி சார். எங்களோட வேண்டுகோளை ஏற்று அதன்படி நீங்க நடக்கிறேன்னு சொல்றீங்க பாருங்க. டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் வரலட்சுமி பாடிய அந்த பாடலை இப்போது கேட்கலாம்.
2: ஏடு தந்த தில்லைவாழ் நாயகன் திருவடியிலே முதலில் இதை சமர்ப்பிக்கலாம்.

0: விடுமுறை விருப்பம் நேயர்கள் தங்கள் விருப்பத்தை தெரிவித்து கேட்டு மகிழும் தருணம் இது. நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம். கோவையில இருந்து புவனேஸ்வரி. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லமா இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம். நேத்து ஜென்மாஷ்டமி, கோகுலாஷ்டமி நல்லா நடந்திருக்கும் நினைக்கிறேன். எல்லா நேயர்களும் கொண்டாடி இருப்பாங்க, செலிபிரேட் பண்ணிருப்பாங்க.
0: ஆமாங்க.
1: நான் வந்து இன்னைக்கு அன்னபூரணிங்கிற படத்துல இருந்து கேஜேஜஸ் ஆஃப் கே சுசீலா பாடின கண்ணனுக்கு கோவம் என்னங்கிற பாட்டு வேணும் மேடம்.
0: சரிங்க, அந்த பாடலை இப்ப கேட்கலாம்.

0: நேரம் 3:16 ஆயிட்டு இருக்கு. விடுமுறை விருப்பம் தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். யாருன்னு பார்க்கலாம், தொடர்பு கொள்ளும் நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: சென்னை வானொலி நிலைய நேயர்களுக்கும் அறிவிப்பாளருக்கும் உற்சாகமான மாலை நேர வணக்கங்கள் அம்மா.
0: வணக்கம் வணக்கம் சார். உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க. நீங்க யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து சாத்தூர் சத்திரப்பட்டி என்ற ஊரில் இருந்து பாடல் கேட்க வந்துள்ளேன் அம்மா விடுமுறை விருப்பத்துல.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி, விருதுநகர் மாவட்டம்.
0: சரிங்க, உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க கேட்கலாம்.
1: பட்டினத்தார் படத்துல இருந்து TM சவுந்தரராஜ ஐயா பாடிய உண்டென்று தெய்வம் உண்டென்று.
0: அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: ஆகாஷ்வாணி சென்னை ஒலிபரப்பில் விடுமுறை விருப்பம் தொலைபேசி வழி நேயர் விருப்பத்தில் நேயர்கள் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2498735529866003 எஸ்டிடி குறியீட்டு எண் 044. நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர், எஸ் மனோகரன் பேசுறேன்.
0: மனோகரன் சார், உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க.
1: ஒரு கை ஓசைங்கிற படத்துல இருந்து முத்து தாரக வான வீதியில் அந்த பாட்டை கொடுங்க.
0: சரிங்க, அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: ஒரு கை ஓசை திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுஷீலா பாடிய அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: இனிய மாலை. வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: தங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க, விருப்பமான பாடல்.
1: ஹரிஷ் ராகவேந்திரோட சூப்பரான வாய்ஸ்ல மேம், காதலில் விழுந்தேன் இந்த திரைப்படம். தோழியா

0: என் காதலியா, இந்த பாட்டினுடைய இசை பிடிக்கும், வெளிப்படுத்துறீங்களா?
1: நிச்சயமா அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். ஹரிஷ் ராகவேந்திரா, ஸ்ரீசரண், மேகா பாடிய பாடல், படம் காதலில் விழுந்தேன்.

0: இன்று பிற்பகல் 3 மணிக்கு சென்னை ஆகாஷ்வாணி வழங்கி வருகிறது விடுமுறை விருப்பம். தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல்கள். நேரம் இப்போது 3:31:15. நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: மேடம், சென்னையிலிருந்து ராஜேஷ், பெரியார் நகர் மேடம்.
0: சொல்லுங்க ராஜேஷ் சார், உங்களுக்கு பிடித்தமான பாடல் சொல்லுங்க.
1: எனக்கு திரைப்படம் பாத்தீங்கன்னா தர்மதுரை திரைப்படம், பாடல் பாத்தீங்கன்னா ஆனன்ன பெண்ணன்ன, அந்த பாடல் மேடம்.
0: சரிங்க, அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம்.
1: நன்றி.

0: நேயர்களுக்கு நினைவூட்டுகிறோம், இன்று மாலை 4 மணிக்கு காலக்கண்ணாடி, ஆர்.பி. விசேஷ் அவர்கள் எழுதிய நாடகம் கேட்கலாம். காலக்கண்ணாடி நாடகம் மாலை 4 மணிக்கு. நேரம் 3:36. விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் இப்போது லைனில் காத்திருக்கும் நேர் யார்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தாலுக்கா அரையாளம் கிராமம், ஜெகதீசன்.
0: ஜெகதீசன் சார், சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்த பாடல், விருப்பமான பாடல் எல்லாரும் கேட்கலாம்.
1: தளபதி படத்துல இருந்து யேசுதாஸ் ஜானகி அம்மா பாடிய
0: சரிங்க, அந்த பாடலை எல்லாருமே கேட்டு ரசிக்கலாம்.

0: ஒவ்வொரு ஞாயிறன்றும் பிற்பகல் 3 மணிக்கு விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது. நீங்கள் உங்கள் விருப்ப பாடல்களை தெரிவிக்க சென்னை ஆகாஷ்வாணி அதை ஒலிபரப்பி மகிழ்கிறது. நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் போய் மக்களும் சிவகுமார் மேடம்.
0: சொல்லுங்க சிவகுமார் சார், உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க.
1: மேடம், எனக்கு சந்திரமுகி படத்துல இருந்து
0: சரிங்க
1: இந்த பாடல் வந்து எங்க மீராவுக்கு பிறந்த நாள் சிறப்பு பாடலாம் கொடுத்துடலாம்.
0: சரிங்க, வாழ்த்துக்கள். பாடல்
1: மேடம். நன்றி மேடம்.
0: டிப்பு மாணிக்க விநாயகம், ராஜலட்சுமி குரல்களில் சந்திரமுகி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: ஆகாஷ்வாணி சென்னை மத்தியில் 720 கிலோ ஹெர்ட்ஸில் விடுமுறை விருப்பம் தொலைபேசி வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் திரைப்பட பாடல்களை வழங்கி உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது. நமது நிகழ்ச்சியை நடத்தி நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்லுங்க சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சத்யநாராயணன் தற்சமயம் பெரம்பூர்ல பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடித்த பாடல்?
1: பல வருடங்களா கேட்டிருக்கேன் மேடம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: தேங்க்யூ சார், தேங்க்யூ. நீங்களும் பல வருடங்களா வானொலியோட நேயர் தானே? எனக்கும் நல்ல ஞாபகம்.
1: ஆமா மேடம், கோமலா ராமலிங்கத்துல இருந்து அவங்க சௌந்தரராய மனுஷன் உங்களை சித்திரபாதம் எல்லா விதத்தையும் காலை 6:30 5:30 வந்தே மாதிரி போடும்போது நீங்க சொல்லு டைம் சொல்றதுல இருந்தே கேட்டிருக்கேன். கேட்டிருக்கேன்
0: தொடர்ந்து ஆகாஷ்வாணி பல்வேறு
1: கேட்டிருக்கேன், ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல.
0: நன்றி நன்றி.
1: முதல் பிரியாட்டி ஃபர்ஸ்ட் பிரியாட்டி ஆல்ரெடி அடியோ பிசி தான் பிரைமரி சேனல் தான் கேட்டேன்.
0: நன்றி நன்றி. தொடர்ந்து கேளுங்க, உங்க நண்பர்கள் உறவினர்களையும் கேட்க சொல்லுங்க.
1: பாடல்
0: இது

0: அற்புதமான பாடல்களை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம், விடுமுறை விருப்பம் சொல்லுங்க. சரி,
1: வணக்கம்.
0: வணக்கம், யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: விழுப்புரம் மாவட்டம் நோலம்பூர் எம் ராஜு.
0: ராஜு சாருக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க.
1: படம் வந்து சங்கிலி தேவன்.
0: சரிங்க, பாடல்?
1: படிப்பு தேவை, எதற்கு உழைப்பும் தேவை.
0: சரிங்க, அற்புதமான பாடல் கேட்கலாம். டி எம் சௌந்தரராஜன் குழுவினர் பாடியுள்ள பாடல், படம் சங்கிலி தேவன்.

0: இந்த பாடல் நம் அனைவருக்கும் தேவையான ஒரு கருத்து பெட்டகமாகவே ஒலிபரப்பானது. நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம், கோவையிலிருந்து ராஜேஸ்வரி.
0: சொல்லுங்க ராஜேஸ்வரி மேடம், உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க.
1: எனக்கு கண்ணீர் பூக்கள் படத்திலிருந்து ஜானகிமா பண்ண வசந்தமும் நீயே.
0: சரிங்க, அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்த ஞாயிறன்று ஒலிபரப்பாகும் விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் ஆர்வத்தோடு பங்கேற்றனர். பாடல்களை பரிசாக தந்தது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 4 மணி.
1: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்கவிருப்பது கால கண்ணாடி நாடகம். எழுதியவர் ஆர்.பி. விசேஷ். நாடகத்தில் பங்கு பெறுவோர் ரவியாக யு. அண்ணாதுரை, மனைவி லக்ஷ்மியாக லாவண்யா, மகள் மீனாவாக ஜே. எம். நிக்கிலேஸ்வரி, நண்பன் சரவணனாக டி. பிரகாஷ்ராஜ், ஆசிரியராக எஸ். எம். முத்துகிருஷ்ணன், விஞ்ஞானி நாராயணனாக எஸ். கார்த்திகை தீபன், நூலகராக ஏ. விக்னேஷ், கணேசனாக எல்என்ஜி ரவிசங்கர் ஆகியோர். நாடக அமைப்பு எஸ். கார்த்திகை தீபன். இதோ கால கண்ணாடி நாடகம்.
2: பஸ் மிஸ் ஆயிர போகுது.
3: ஏய், சாப்பிடாம ஓடாதடி, ரெண்டு இட்லியாவது சாப்பிட்டு போ.
2: லேட் ஆகுதுமா, ஸ்கூல்ல டெஸ்ட் வேற இருக்கு.
3: தினமும் அதே டயலாகா. சரி, இந்த டப்பாவை எடுத்துக்கோ, மதியத்துக்கு முழுசா சாப்பிடணும்.
2: சரிமா.
4: மீனா, என்னப்பா இன்னைக்கு சாயங்காலம் நான் வேலை முடிஞ்சு கொஞ்சம் லேட்டா வருவேன், நீ நேரா வீட்டுக்கு வந்துரு, எங்கேயும் சுத்தாத.
2: சரிப்பா, நான் லைப்ரரிக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேன்.
4: சரி, கேர்ஃபுல்லா போயிட்டு வா.
2: பாய் பா.
5: ஏய் மீனா.
2: டேய், ஏன்டா கத்துற, என்னாச்சு?
5: ஹிஸ்டரி ஹோம்வொர்க் கொண்டு வந்தியா?
2: கொண்டு வந்தேன். ஏன், நீ மறந்துட்டியா?
5: நேத்து கரண்ட் போயிடுச்சு, எழுதவே முடியல.
2: போடா, உனக்கு இதே வேலை, ஒவ்வொரு தடவையும் புதுசு புதுசா.

0: என்ன சொல்ற சரவணாணி?
1: உண்மையாதான் சொல்றேன்.
0: சரி சரி, இந்தா டீச்சர் வர்றதுக்கு முன்னாடி பார்த்து எழுதி முடிச்சிரு.
1: நீ இல்லைனா நான் காலி.
0: ஆமா, எல்லாரும் அதான் சொல்லுவாங்க.
2: குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ்.
3: குட் மார்னிங் சார்.
2: உட்காருங்க உட்காருங்க. இன்னைக்கு டெஸ்ட் இருக்குன்னு தெரியும்ல?
0: தெரியும் சார்.
2: நல்லா எழுதி பாருங்க. மார்க் மட்டும் ரொம்ப முக்கியம் கிடையாது, நீங்க புரிஞ்சுக்கிட்டு எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ரெடியா? டைம் ஸ்டார்ட் நவ்.
1: முதல் கேள்வி கஷ்டமா இருக்கு.
2: பேசாம எழுதுங்க, அப்புறம் பேப்பரை பிடிங்கிறே பாத்துக்கங்க.
0: அப்பா இன்னும் வரலையே. பேசாம அப்பாட்ட சொன்ன மாதிரி லைப்ரரிக்கு போயிட்டு வந்துருவோமா?
4: வாமா மீனா, என்ன புத்தகம் வேணும்
0: சார்? பழைய கதைகள் இருக்கா?
4: அந்த மூணாவது அலமாரியில் பாரு, நிறைய பழைய புத்தகங்கள்லாம் அங்கே இருக்குது.
0: சரிங்க சார்.
4: கவனமாயிடுமா, ரொம்ப பழசு.
0: சார், இந்த அலமாரிக்கு பின்னாடி ஒரு சின்ன கதவு இருக்கு போல.
4: அதையா பார்த்த? பல வருஷமா அந்த கதவை யாருமே திறக்கல.
0: உள்ள என்ன சார் இருக்கு?
4: பழைய பொருட்க, உடஞ்ச நாற்காலி, கடிகாரம், யாருக்கும் தேவைப்படாத சாமான் எல்லாமே அங்க தான் கிடக்கு.
0: சார், நான் ஒரு தடவை அதை பார்க்கலாமா?
4: சரி, ஆனா எதையும் வெளியே எடுக்க கூடாது.
0: சரிங்க சார்.
4: இந்தா சாவி.
0: எவ்வளவு தூசி! இதெல்லாம் ரொம்ப பழைய பொருளா இருக்கே. அங்க ஒரு கண்ணாடி இருக்கு. ஆஹா, அழகா இருக்கே. ஆனா யாரோ அதை மறைச்சு வச்ச மாதிரி இருக்கு. கொஞ்சம் தொடச்சு பார்ப்போம். என்னது இது? இந்த கண்ணாடியில என் முகமே தெரியல. என்ன இது? என் முகமே தெரியல. என்ன வேற ஏதோ தெரியுது. அப்பா, இது நம்ம வீட்டு ஹால் மாதிரி இருக்கே.
5: லட்சுமி, நான் கிளம்புறேன். இன்னைக்கு என்னமோ மழை வர்ற மாதிரி இருக்க.
6: கொடைய எடுத்துட்டு போங்க, நேத்தும் நனைஞ்சு வந்தீங்க.
5: சரி சரி. ஆமா, மீனா எங்க?
6: இன்னும் தூங்கிட்டு இருப்பா. எழுப்பி ஸ்கூலுக்கு அனுப்புறேன்.
5: ஐயோ, பிரேக் பிடிக்கலையே.
0: அப்பா,
2: என்னப்பா பாத்துட்டு
7: இருக்கீங்க?
2: சரி, ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
0: இல்ல இல்ல
4: மீனா, என்னமா இங்க இருக்க?
0: சார், அந்த கண்ணாடி
4: என்னாச்சு? ஏன் முகம்லாம் அரண்டு போன மாதிரி இருக்குது?
0: ஒண்ணும் இல்ல சார், கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கு.
4: வெளியே வா, தூசி இங்க ரொம்ப அதிகமா இருக்குது.
0: சரி சார்.
4: முத இந்த கதவை பூட்டுறேன்.
0: சார், இந்த கண்ணாடி பத்தி ஏதாவது தெரியுமா சார்?
4: 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த லைப்ரரியில இருந்த ஒரு டீச்சரோடது.
0: அப்புறம் சார்?
4: அவர் ஏதோ திடீர்னு காணாம போயிட்டாராம். அதுக்கு மேல யாரும் பேசல.
0: அந்த டீச்சரோட பேர் என்ன சார்?
4: ஏதோ அருணாச்சலம்னு சொன்னாங்க.
6: மீனா, ஏன் இவ்வளவு லேட்டு? லைப்ரரியில தானே இருந்த. என்னடா, என்ன, ஏன் அமைதியா இருக்க?
0: ஆமாமா, லைப்ரரியில தான் இருந்தேன். அம்மா, நாளைக்கு அப்பா பைக்கில் போக கூடாது.
6: ஏமா, ஏன் பைக்கில் போக கூடாதுன்னு
0: சொல்ற? சும்மா பஸ்ல போக சொல்லுங்க.
6: கனவு ஏதாவது கண்டியா மீனா?
0: அம்மா, நான் சொல்றத அப்பாட்ட சொல்லுங்கம்மா.
5: என்ன என்ன இங்க மீட்டிங்க?
6: ஏங்க, நாளைக்கு ஆபீஸ்க்கு நீங்க பைக்ல போவேனானு மீனா சொல்றா. பஸ்ல போவீங்களா?
5: என்னது, பைக்ல போவேனாமா? ஏதாவது ரீசன் சொல்லுமா?
0: ஆமல்ல அடி, எனக்கு பயமா இருக்கு அடி.
5: என்னம்மா இது? சரி, உனக்காக நாளைக்கு பஸ்ல போறேன்.
0: அப்படியா, நிஜமாவா?
5: ஆமா ஆமா. எங்க சிரிச்சிரு பாப்போம்.
0: தேங்க்ஸ் பா, என் செல்ல டாடி.
6: நேரமாய்

0: எழுந்தியுமா? 7 மணி ஆயிடுச்சு பாரு.
1: அம்மா
2: அம்மா அம்மா, அப்பா ஆபீஸ் கிளம்பிட்டாரா?
0: இல்லடா, இப்பதான் கிளம்பிட்டு இருக்காங்க.
2: அப்பா நீங்க பைக் எடுக்காதீங்க.
3: சரிம்மா, நேத்தே சொல்லிட்டேன்ல.
2: ஆமாமா, மறந்துடுவீங்களோன்னு பயந்துட்டேன்.
3: உனக்காக இன்னைக்கு பஸ்ல போறேன்.
0: இந்தாங்க கூட, வெளியே மேகம் கருக்குது.
3: சரிம்மா, நான் கிளம்புறேன். ஈவினிங் சீக்கிரமா வந்துடுறேன்.
2: பார்த்து போயிட்டு வாங்கப்பா.
4: ஏ மீனா, இன்னைக்கு ரொம்ப சீக்கிரம் வந்துட்டியே.
2: எல்லாம் உன்னைய பார்க்கதான்.
4: என்ன விஷயம்?
2: இன்னைக்கு ஈவினிங் லைப்ரரிக்கு நம்ம போவோமா?
4: லைப்ரரியா?
2: சிரிக்காத, முக்கியமான விஷயம் இருக்கு.
4: நீ ஏன் கூப்பிடுறது அதிசயம். சரி வரேன். மீனா, என்ன உன் முகமே சரியில்லை?
2: இல்ல இல்ல, ஒன்றும் இல்லையே.
4: பொய் சொல்லாத, ஏதோ இருக்கு.
2: சரி சரி, ஈவினிங் சொல்றேன் உனக்கு.
5: வாமா மீனா. இது யாரு, உன் ஃப்ரெண்டா?
2: ஆ ஆமா சார், என் ஃப்ரெண்டு தான். பேர் சரவணன்.
5: சரி சரி, கவனமா இருங்க. அந்த பழைய அறையில் எதையும் போட்டு உடைச்சிடாதீங்க.
4: ஆ சரி சார். அடடா, இவ்வளோ தூசியா.
2: சரவணா, அங்கே பாரு, அதான் நான் சொன்ன கண்ணாடி.
4: இதுதான் நீ சொன்ன அந்த கண்ணாடியா?
2: ஆமாடா.
4: சாதாரண கண்ணாடி தானே அது.
2: நீ அதுல பாரு.
4: என் முகம் தானே தெரியுது.
2: என்னது?
4: ஏன், உனக்கு என்ன தெரியுது?
2: எனக்கு எதிர்காலம் தெரியும்.
4: சும்மா ஏதாவது லூசு மாதிரி பேசாத.
2: நேத்து நான் பார்த்ததாலதான் அப்பா பஸ்ல போனாரு.
4: அப்படின்னா?
2: ஒரு நிமிஷம், இப்ப இந்த கண்ணாடிய நான் பாக்குறேன். ஐயோ ஐயோ,
4: என்னாச்சு என்னாச்சு மீனா?
2: போலாம்.
6: நீங்க ரெண்டு பேரும் லைப்ரரியில இருந்து நேரா இங்க?
2: சார் சார், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சார்.
6: சொல்லுமா?
2: நாளைக்கு சயின்ஸ் லேப்ல தீ பிடிச்சிரும் சார்.
6: ஏய், என்ன அடிப்படையில சொல்ற நீ?
2: சார் சார், நான்
4: சார், அவ ரொம்ப சீரியஸா சொல்றா.
6: கனவா?
2: கனவு இல்ல சார்.
6: சரி, காரணம் தெரியலனாலும் நான் லேப் முழுசும் செக் பண்ண சொல்றேன், ஓகேவா?
2: தேங்க் யூ சார்.
7: சார், இந்த வயர் முழுக்க உருகிருக்கு சார்.
6: உடனே மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணுங்க
7: சார். இன்னும் கொஞ்ச நேரம் லேட்டாக இருந்துச்சுக்கோங்களேன், சர்க்கியூட் ஷார்ட் ஆயிருக்கும் சார், ஃபயர் ஆயிருக்கும் கண்டிப்பாக. மீனா, நீ சொன்னது
2: எனக்கும் கூட நம்ப முடியல.
6: மீனா, சரவணன், நீங்கள் ரெண்டு பேரும் எறும்புக்கு வாங்க.
4: சரி,
2: ஓகே சார்.
6: உண்மையை சொல்லு மீனா, இதை எப்படி முன்னாடியே நீ கண்டுபிடிச்ச?
2: சார், அது இப்போ சொல்ல முடியாது சார்.
6: சரி, ஆனால் இனிமே ஏதாவது ஆபத்து தெரிஞ்சா மறைக்கக்கூடாது.
2: கண்டிப்பாக சார்.
6: மீனா, நேற்று நடந்த விஷயத்தை பற்றி யோசித்தேன். நீ சொன்னது அப்படியே நடந்துச்சு. அது சாதாரண விஷயம் கிடையாது மீனா.
2: ஆமாம் சார், எனக்கும் பயமாக தான் இருக்கு.
6: நீ பயப்படாத, ஆனால் அந்த கண்ணாடியை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும்.
2: சார் சார், நீங்கள் அந்த கண்ணாடியை பார்த்துருக்கீங்களா?
6: நான் பார்த்துருக்கேன், ஆனால் அது இப்படி எதிர்காலத்தை காட்டும்னு எனக்கு தெரியாது.
2: அப்படின்னா உங்களுக்கு அந்த கண்ணாடி பற்றி வேற ஏதாவது தெரியுமா சார்?
6: கொஞ்சம் தெரியும் மீனா. அந்த கண்ணாடி நம்ம ஸ்கூலுக்கு வந்த கதை, ரொம்ப பழையது
4: சார். அந்த அருணாச்சலம் சார் பத்தி தானே அது?
6: ஆமா ஆமா, அந்த பேரு உனக்கு எப்படி தெரியும் சார்?
4: மீனா சொன்னா சார்.
6: சரி, அருணாச்சலம் சார் அவர் ஒரு வரலாற்று ஆசிரியர். அந்த பழைய பொருட்கள், பழைய சம்பவங்கள், எதிர்காலத்தை பற்றிய விஷயங்கள், இதெல்லாம் அவருக்கு ரொம்ப ரொம்ப

0: ஆர்வம்.
1: ஓ ஓகே சார். அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனார் சார்?
0: அதுதான் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம்.
1: அவரு காணாம போயிட்டதா சுந்தரம் சார் சொன்னாரு.
0: ஆமா, ஆனா அவர் காணாம போனதுக்கு முன்னாடி ஒரு டைரி எழுதிக்கிட்டு இருந்தாராம்.
2: சார், அந்த டைரி இப்ப எங்க இருக்கு?
0: அதுதான் பிரச்சனை, அந்த டைரி கிடைக்கவே இல்லை. சரவணா
1: சார், ஒருவேளை அந்த கண்ணாடி இருக்கிற இடத்துல அந்த டைரி இருக்குமோ?
0: ஓ, இருக்கலாம். அதனாலதான் நாம அவசரப்படக்கூடாது.
2: இப்போ என்ன செய்ய போறோம்?
0: முதல்ல அந்த கண்ணாடியை யாருக்கும் தெரியாம பாதுகாப்பா வைக்கணும்.
1: சார், இதுல இன்னொரு விஷயம் இருக்கு சார்.
0: என்ன விஷயம் இருக்கு
1: சார்? நேற்று கண்ணாடியில லேப்ல ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கிறத பார்த்தேன். ஆனா அதுக்கும் முன்னாடி எங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் நடக்கிறதையும் பார்த்தேன் சார்.
0: அதாவது கண்ணாடி பல நாட்களுடைய விஷயங்களை காட்டுமா?
1: அதான் தெரியல சார்.
0: சரி, இன்னைக்கு சாயந்தரம் நீ மட்டும் அந்த கண்ணாடியை பார்க்க கூடாது.
1: ஏன் சார் அப்படி சொல்றீங்க?
0: ஏன்னா எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கணும்னு தொடர்ந்து முயற்சி பண்ணினா நாம பயத்திலேயே வாழ ஆரம்பிச்சிருவோம்.
2: அது உண்மைதான் சார்.
1: ஆனா ஆபத்து வரப்போறதுன்னு தெரிஞ்சா அதை தடுக்க வேணாமா சார்?
0: தடுக்கணும், ஆனா ஒவ்வொரு விஷயத்தையும் மாத்துறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது.
1: அது ஏன் சார்?
0: சில நேரம் சில விஷயத்தை மாத்த முயற்சி பண்றதால இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனை உருவாகும்
2: சார். அதான் இப்ப நடக்க போகுதா?
0: அதுதான் நாம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் சரவணா.
1: சார், கண்ணாடி இல்லாமலே எதிர்காலத்தை சரியா தெரிஞ்சுக்க முடியுமா?
0: முடியாது.
1: அப்ப அது நம்ம கையில இல்லைன்னா?
0: அது நல்லது.
2: ஏன் சார்?
0: ஏன்னா சில ரகசியங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்ல, புரிஞ்சுக்கிறதுக்காக.
1: சார், நீங்க ஏதோ மறைக்கிறீங்க சார்.
0: ஆமா.
1: என்ன சார் அது?
0: அந்த கண்ணாடியை பத்தி எனக்கு தெரிஞ்சது நீங்க நினைக்கிற அளவுக்கு கொஞ்சம் இல்ல.
2: அப்ப முழுசா சொல்லுங்க சார்.
0: சொல்றேன், ஆனா முதல்ல நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கணும்.
2: என்ன ப்ராமிஸ் சார்?
0: இந்த கண்ணாடியை பத்தி யார்கிட்டையும் சொல்லக்கூடாது.
1: ஓகே சார்.
0: ஏன்னா நாளைக்கு அந்த கண்ணாடி நம்ம மூணு பேரோட வாழ்க்கையை மாத்த போகுது.
2: சார், நீங்க கடைசியில சொன்ன வார்த்தை தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம மூணு பேரோட வாழ்க்கையை மாத்த போகுதுன்னு சொல்றீங்க, அப்படின்னா என்ன நடக்க போகுது?
0: அதைத்தான் நாம இப்ப அவசரப்படாம தெரிஞ்சுக்கணும்.
1: சார், நீங்க எதையாவது முன்னாடியே பாத்திருக்கீங்களா?
0: பாத்திருக்கேன்.
1: எப்ப பாத்தீங்க சார்?
0: நான் இந்த ஸ்கூலுக்கு புதுசா வந்த காலத்துல அப்ப இந்த கண்ணாடி லைப்ரரியிலே இருந்துச்சு. ஒரு நாள் சுத்தம் பண்ணும்போது அது என்னோட கண்ணில் பட்டுச்சு.
2: அப்ப நீங்களும் அதை பாத்தீங்களா?
0: ஆமா, முதல்ல என்னோட பிரதிபலிப்பு தெரியல, அதுக்கு பதிலா ஒரு பழைய வகுப்பறைதான் அதுல தெரிஞ்சிச்சு.
1: அங்க என்ன நடந்துச்சு?
0: ஒரு ஆசிரியர் தனியா உட்காந்து ஏதோ எழுதிக்கிட்டு இருந்தாரு. அவரை நான் சரியா அடையாளம் காண முடியல. அடுத்த நாள் பள்ளியில அதே அறையை பார்த்தேன். அங்க ஒரு பழைய மேஜை இருந்துச்சு. அந்த மேஜைக்குள்ள ஒரு கடிதமும் இருந்துச்சு.
2: சார், அந்த லெட்டர் என்ன இருந்துச்சு?
0: அருணாச்சலம் சார் எழுதின கடிதம் அது.
1: அதுல அவர் என்ன எழுதியிருந்தாரு சார்?
0: நான் இல்லாத நாளில் இந்த கண்ணாடியை யாராவது கண்டுபிடிச்சா அதை உடனே பயன்படுத்தாதீங்க அப்படின்னு எழுதிருந்துச்சு.
2: அப்புறம்
0: அதுக்கு கீழே ஒரு வரி இருந்துச்சு, அதுதான் இன்னும் எனக்கு அப்படியே நினைவுல இருக்கு.
1: அது என்ன வரி சார்?
0: எதிர்காலத்தை பார்ப்பது சுலபம், அதை ஏற்றுக்கொள்வதுதான் கஷ்டம்.
1: இதுக்கு என்ன சார் அர்த்தம்?
0: நாம நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம மனசு இன்னைக்கே அந்த நாளைக்குள்ள வாழ ஆரம்பிச்சிரும். அப்போ இன்னைக்கு நடக்கிற நல்ல விஷயங்களை கூட நாம கவனிக்க மாட்டோம்ல.
2: ஆனா அது ஆபத்துன்னு தெரிஞ்சா?
0: ஆபத்தை தடுக்க முயற்சி செய்யலாம், ஆனா எல்லாத்தையும் மாத்த முடியும்னு நினைக்க கூடாது.
1: சார், இந்த கண்ணாடி என்கிட்ட ஏன் சார் வந்துச்சு?
0: அதாம்மா எனக்கும் தெரியல.
1: ஏதாவது காரணம் இருக்கணுமே.
0: இருக்கலாம்.
2: என்ன காரணம்?
0: ஒருவேளை நீ ஏதாவது தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
1: அப்படி என்ன சார் தெரிஞ்சுக்கணும்?
0: அத கண்ணாடி தான் சொல்லணும்.
2: அப்படின்னா இன்னைக்கு அதை திரும்ப போய் பார்க்கலாமா சார்?
0: வேண்டாம் வேண்டாம் சார். வேண்டாம்ப்பா. மீனா, நான் சொல்றதை கேளு. நீ தொடர்ந்து எதிர்காலத்தை பார்க்க

0: ஆரம்பிச்சா ஒரு கட்டத்தில் நீ எதை பார்த்தாலும் அதை மாற்றணும்னு நினப்ப.
1: அப்ப நான் என்னதான் சார் செய்யணும்?
0: இப்போதைக்கு சாதாரணமா இருமி.
2: அது முடியுமா?
0: முயற்சி பண்ணணும்.
1: சரி சார்.
0: இன்னொரு விஷயம், இன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு போனோடனே உன்னோட அப்பாட்ட நாளைக்கு வெளியே போக வேண்டாம்னு எதுவும் சொல்லக்கூடாது, சரியா?
1: ஏன் சார் அப்படி சொல்றீங்க?
0: ஏன்னா இப்போ உன் அப்பாவுக்கு எந்த ஆபத்தும் இருக்கிறதா இல்லையா எனக்கு தெரியாது.
1: ஆனா நான் முன்னாடி பார்த்த விஷயம்
0: அது நடந்திருக்க வேண்டிய நாளே மாறி இருக்கலாம்ல.
2: அதாவது
0: நீ உன் அப்பாவை பைக்ல போக விடாம தடுத்ததால கண்ணாடியில பார்த்த அந்த எதிர்காலம் மாறி இருக்கலாம்னு சொல்ல வர்றேன்.
1: அப்படின்னா எதிர்காலத்தை மாத்த முடியுமா சார்?
0: ஒருவேளை.
1: அப்போ கண்ணாடி காட்டுறது கண்டிப்பா நடக்கணும்னு இல்லையா சார்?
0: அதுதான் நமக்கு தெரியாத ஒரு ரகசியம்
2: சார். அப்படின்னா அந்த கண்ணாடி காட்டுறது நடக்க போகும் எதிர்காலமா இல்ல நடக்கக்கூடிய எதிர்காலமா?
0: அதுதான் நாம கண்டுபிடிக்க போறோமே.
1: எப்ப சார்?
0: நாளைக்கு காலையில.
2: நாளைக்கு என்ன நடக்க போகுது?
0: நாளை அருணாச்சலம் சார் விட்டு சென்ற அந்த ரகசியத்தின் முதல் கதவு திறக்க போகுது
1: சார். அது என்ன கதவு?
0: அது உண்மையான கதவு கிடையாது, ஒரு தகவல். அந்த தகவல் கிடைச்சா அருணாச்சலம் சார் ஏன் அந்த கண்ணாடிய விட்டுட்டு போனாருன்னு நமக்கு புரியும்.
2: அந்த தகவல் எங்க கிடைக்கும்?
0: பழைய ரெக்கார்ட் ரூம்ல.
1: ஸ்கூலோட பழைய ரெக்கார்ட் ரூமா சார்?
0: ஆமா, பல வருஷங்களா யாரும் சரியா திறக்காத ரூம் அது.
2: அங்க போனா தூசில நம்ம காணாம போயிடுவோம் சார்.
0: உனக்கு எப்பவும் ஜோக் தாண்டா சார். அவனா
2: பயத்தை மறைக்கதான் சார்.
1: சார் அந்த அறையில என்ன தேடணும்?
0: 1986 அந்த வருடத்தோட ஆஸ்திரியர் பதிவுகள்.
2: என்னது? 1986?
0: நான் இங்கிலீஷ்ல சொன்னேன், நீ தமிழ்ல சொல்ற. ஜோக்கா
1: சார்? அதுல அருணாச்சலம் சார் பேர் இருக்குமா?
0: இருக்கணும்
2: சார். அப்படின்னா இவ்வளோ நாளா அந்த பதிவை யாருமே பார்க்கலையா?
0: யாருக்கு தேவை இருந்துச்சு? பழைய பெயர்கள், அப்புறம் பழைய சம்பள பதிவுகள், பழைய வருகை புத்தகங்கள் எல்லாம் அப்படியே கிடக்குது.
1: சரி சார், நாளைக்கு நம்ம பார்க்கலாமா?
0: நானும் கூட வருவேன்.
2: சரி சார், சரி சார்.
1: இப்ப வீட்டுக்கு போகலாமா சார்?
0: ஓகே. ஆனா கண்ணாடியை பத்தி வீட்டில் யார்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாது.
1: சரி சார்.
2: மீனா.
1: என்னடா
2: நீ உண்மையாவே பயப்படுறியா?
1: ஆமா.
2: எனக்கு கொஞ்சம் பயம்தான், ஆனா நீ தனியா இதை சமாளிக்க வேணாம்.
1: தேங்க்ஸ்டா, ரொம்ப தேங்க்ஸ்ரா.
2: நண்பன் இருக்க பயமே.
1: ஆனா நாளைக்கு என்ன நடக்கும் தான் தெரியலையே.
2: தெரியாததான் வாழ்க்கை மீனா.
1: ஏய், நீ இப்படி பேசுறது ஆச்சரியமா இருக்கே.
2: நான் சில நேரம் அறிவாளி தான்.
1: சரி சரி, போடா.
2: நாளைக்கு பார்ப்போம்.
1: ஓகேடா, டாடா
2: பாய்.

0: வாமா மீனா, வந்துட்டியா?
1: ஆமாம்மா.
0: ஏன்டா முகம் ஒரு மாதிரி இருக்கு?
1: கொஞ்சம் டயர்டா இருக்குமா.
0: ஏதாவது சாப்பிட்றியா?
1: கொஞ்ச நேரம் கழிச்சு. அம்மா அப்பா எங்க போயிருக்காரு?
0: கடைக்கு போயிருக்காருமா, சீக்கிரம் வந்துருவாரு. ஏன் கேக்குற?
1: இல்ல இல்ல, ஒண்ணும் இல்லம்மா, சும்மா தான் கேட்டேன்.
0: ஏண்டா ஏதாவது கவலையா இருக்கியா?
1: இல்லம்மா.
0: என்ன ஏமாத்தாத, உன் முகத்திலேயே தெரியுது.
1: அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா?
0: ஒண்ணு என்ன, நீ எத்தனை விஷயம் கேட்டாலும் அம்மா சொல்லுவேன்.
1: அம்மா, அருணாச்சலம் சார்னு ஒருத்தர் இருந்தாராமே, அவரை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா?
0: அருணாச்சலமா?
1: ஆமா.
0: அந்த பேர் எங்க கேட்ட?
1: ஸ்கூல்ல தான்.
0: அவரு பழைய டீச்சர்மா, ரொம்ப நல்லவரா. ஆனா
1: ஆனா என்னமா, ஏன் இழுக்கறீங்க?
0: அவரு காணாம போயிட்டதா சொன்னாங்களே, ஊருக்குள்ள கூட நிறைய பேச்சு இந்த மாதிரி இருக்குமா.
1: என்ன பேச்சு?
0: சில பேரு அவர் ஊரை விட்டு போயிட்டாருன்னு சொல்றாங்க, சில பேரு வேற மாதிரியா கூட சொல்றாங்க.
1: வேற மாதிரினா?
0: அது பழைய கதை, இப்ப ஏன்டா கேக்குற?
1: சும்மாதாம்மா.
0: நீ சும்மாலாம் கேட்க மாட்டியே. சரி விடு விடு, ஆனா அந்த பழைய விஷயத்துக்குள்ள எல்லாம் போக கூடாது, சரியா?
1: ஏமா,
0: சில பழைய கதைகள்லாம் முடிவு தெரியாம இருக்கிறதே நல்லதுமா.
1: அம்மா உங்களுக்கு அந்த கண்ணாடியை பத்தி ஏதாவது தெரியுமா?
0: எந்த கண்ணாடி?
1: இல்ல ஒண்ணும் இல்ல.
0: ஏய், நீ ஏதோ மறைக்கிற.
1: இல்லம்மா, இல்ல இல்ல.
2: என்ன அம்மா மகளும் பேசிட்டு இருக்கீங்க?
0: வாங்க
1: அப்பா.
0: வந்தீங்க
2: என்னம்மா?
1: நாளைக்கும் எங்கேயும் போகாதீங்கப்பா.
2: ஐயோ கடவுளே, மறுபடியுமா?
1: எனக்கு ஏதோ பயமாவே இருக்குப்பா.
2: சரிம்மா, நாளைக்கு நான் வீட்டிலே இருக்கேன்.
1: நிஜமாவா?
2: ஆமா ஆமா. ஆனா ஒரு விஷயம் கேட்கணுமா, அருணாச்சல சார் பெயரை நீ எங்க கேட்ட?
1: அப்பா உங்களுக்கும் அவரை தெரியுமா?
2: தெரியுமா.
1: எப்படி?
2: அவர் காணாம போன நாள்ல நான் அங்கதான் இருந்தேன்.

0: என்ன?
1: ஆமாம்மா, அந்த நாளில் நான் பார்த்த கடைசி மனிதர் அவர் தான்.
0: அப்பா, நீங்கள் அருணாச்சலம் சாரை எப்போ கடைசியாக பார்த்தீங்க?
1: நான் அப்போது சின்ன வயசு, உன் வயசுக்கு குறவு தான் பார்த்துக்கேன். ஸ்கூல் பக்கத்தில் எங்கள் அப்பாவோட கடை இருந்துச்சு. ஒரு நாள் சாயங்காலம் போல் அருணாச்சலம் சார் வேகமாக ஸ்கூலுக்குள்ளே போனதை பார்த்தேன்.
0: அதுக்கப்புறம்ப்பா?
1: அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் வெளியே வந்தார். அவர் கையில் ஒரு பெரிய கவர் இருந்துச்சு.
0: அந்த கவரில் என்ன இருந்துச்சுப்பா?
1: தெரியாதுமா, ஆனால் அவர் ரொம்ப டென்ஷனாக இருந்தார்.
0: அவர் எங்கே போயிட்டு இருந்தார்?
1: ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பழைய கட்டடத்துக்கு போனார்.
0: ஆ,
1: அதுக்கப்புறம் அவர் திரும்பி வரவே இல்லை.
0: அப்பா, நீங்கள் ஏன் இதை இவ்வளோ நாளாக சொல்லலை?
1: யாரும் கேட்கல, நானும் அதை மறந்துட்டேன்னு நினச்சேன்.
0: உண்மையாகவே மறந்துட்டீங்களா?
1: சில விஷயங்களை மறந்துடணும்னு நினச்சாலும் மனசு மறக்காதுமா.
0: அப்பா, அந்த பழைய கட்டடம் இன்னும் இருக்காப்பா?
1: இருக்குமா, ஆனால் ரொம்ப வருஷமாக பூட்டியே இருக்கு.
0: நாளைக்கு நான் அங்கே போகணும்.
1: இதா, நீ போகக்கூடாது.
0: ஏன்?
1: அந்த இடத்துல தான் அருணாச்சல சாரோட கடைசி தடையுமே கிடச்சிச்சு.
0: அப்பா, அதனால தான்ப்பா போகணும்னு சொல்கிறேன்.
1: மீனா, சொல்றது கேளுமா, எல்லா ரகசியத்தையும் நாம தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை.
0: ஆனா அப்பா, அந்த ரகசியம் தான் இப்ப என்னைய தேடி வந்திருக்கு.
2: ரவி, நீ சொன்ன விஷயம் ரொம்ப முக்கியம்.
1: அதனாலதான் இப்ப உங்களுக்கு சொல்றேன்.
2: அந்த பழைய கட்டிடத்துக்குள்ள போயிருக்கீங்களா ரவி? அருணாச்சல சார் கையில இருந்த கவரு,
1: அது மட்டும் எனக்கு சரியா ஞாபகத்துல இருக்கு.
0: சார், அந்த கவரை நம்ம கண்டுபிடிக்க முடியுமா?
2: நம்பிக்கை இருக்கணும், ஆனா அவசரம் வேண்டாம்.
3: சார், இந்த கண்ணாடி ஏன் எல்லாத்தையும் முன்னாடியே காட்டுது?
2: அதுக்கான பதில் நம்மகிட்ட இல்லை.
0: கண்ணாடி எனக்கு மட்டும் ஏன் காட்டுது?
2: அது இன்னும் பெரிய கேள்வி.
3: அப்படின்னா கண்ணாடி யாரை வேணுனாலும் தேர்ந்தெடுக்குமா?
2: ஒருவேளை இருக்கலாம்.
0: அப்போ அருணாச்சல சாரியே தேர்ந்தெடுத்துருக்குமா?
2: அதுதான் என்னோட சந்தேகம்.
1: அவர் கண்ணாடியை பயன்படுத்தினாரா?
2: ஆமாம்.
0: உங்களுக்கு எப்படி சார் தெரியும்?
2: அவர் எழுதின பழைய குறிப்பில் ஒரு வரி இருந்துச்சு.
0: என்ன வரி?
2: நான் பார்த்ததை யாரும் பார்க்க கூடாது.
3: அது இன்னும் பயமா இருக்கு சார்.
2: பயப்பட வேணாம் சரவணா, உண்மையை புரிஞ்சுக்கணும்.
0: சார், நாளைக்கு கண்ணாடியில் என்ன பார்க்க போறேன்னு தெரியலையே சார்.
2: அதனால நாளைக்கு நீ தனியாக பார்க்க கூடாது.
0: ஓகே சார். சார், இங்கே தான் அந்த பழைய கட்டடம் இருக்கா சார்?
2: ஆமாம்.
3: கதவு முழுக்க துருப்பிடிச்சு கிடக்கே,
1: இதுக்குள்ளே போகக்கூடாது. சரி, கதவை மெதுவாக தரங்க.
3: சார், எல்லாமே பழைய ஜாமானாக தான் கிடக்கு.
0: சார், அந்த மேஜையை பாருங்க.
2: எந்த மேஜா?
0: ஜன்னல் பக்கத்தில் இருக்கே அது.
2: இது தூசியாக இருக்கு, ரொம்ப பழைய மேஜா.
3: சார், இது ஒரு சின்ன பெட்டி,
0: திறந்து பாரா,
3: பூட்டி கிடக்கு.
2: இங்கே பாரு சரவணா, ஒரு சாவி இருக்கு பாரு.
0: சார், இது பொருந்துமா?
2: முயற்சி பண்ணி பார்ப்போம்.
3: சார், திறந்துடுச்சு சார்.
0: உள்ள என்ன இருக்கு?
3: ஒரு பழைய கவர் கிடக்கு.
2: ஆ, அதே அதே.
0: இதுதான் அப்பா சொன்ன கவரா?
1: எனக்கும் அதே மாதிரி தான் தெரியுது.
2: சரி, இப்போ யார் இதை திறக்க வேணாம்?
0: ஏன் சார்?
2: எல்லாரும் இருக்கும்போது திறப்போம்.
3: சார், இங்க பாருங்க, இன்னொரு பொருள் கிடக்கு பாருங்க.
0: என்னது
3: சார்? இது ஒரு போட்டோ.
1: அந்த போட்டோவை என்கிட்ட கொடு.
0: அப்பா, நீங்க அதிர்ச்சியா பாக்குறீங்க.
1: போட்டோல இருக்கிறவர் அருணாச்சலம் சார் மட்டும் இல்ல, அவருக்கு பக்கத்துல நிற்கிறவர் எங்க அப்பா.
3: அங்கிள், உங்க அப்பாவுக்கும் அருணாச்சலம் சாருக்கும் என்ன தொடர்பு?
1: எனக்கு தெரியாதுப்பா.
2: இந்த போட்டோ இன்னும் நிறைய கேள்விகளை உருவாக்குது.
3: பின்னாடி ஏதாவது எழுதியிருக்கான்னு பாருங்களேன்.
0: இரு, நான் பாக்குறேன். 1986, கடைசி நாள்.
1: கடைசி நாள்,
2: இதுதான் நம்ம தேடிய அந்த தடயம்.
0: சார், இந்த கவரை இப்போ திறக்கலாமா?
2: இப்போ தர.
0: உள்ள ஒரு லெட்டர் இருக்கு.
1: யார் எழுதுனது?
0: இது எழுதியிருக்கிறது அருணாச்சலம் சார்.
2: அப்படியா, படி.
0: இந்த கண்ணாடியை பார்த்தவன் நான் சொல்ல போகும் விஷயத்தை நம்ப மாட்டான். ஆனால் ஒரு நாள் அவனே அதை புரிஞ்சுப்பான்.
3: அடுத்து,
0: கண்ணாடி எதிர்காலத்தை காட்டுவதில்லை.
1: என்ன?
0: அது மனிதர்கள் எடுக்கும் முடிவுகளின் விளைவை காட்டுகிறது.
3: அதாவது நம்ம என்ன முடிவு எடுக்கிறோமோ அதை பொறுத்து எதிர்காலம் மாறுமா?
2: ஆமா.
0: அப்போ நான் அப்பாவோட விபத்தை தடுத்தது சரியான முடிவா சார்?
2: அதெல்லாம் தெரியாது.

0: தெரியாதா?
1: இங்க பாருங்க, ஒரு விஷயத்த நம்ம மாத்தினா அதனால இன்னொரு விஷயம் மாறி இருக்கலாம்.
0: என்ன விஷயம் சார்?
1: அத கண்ணாடி தான் சொல்லும்.
0: ஓகே, நான் திரும்பவும் கண்ணாடியை பார்க்கணும்.
1: மீனா, இப்ப வேண்டாம்.
0: ஏன் சார்?
1: இப்ப நமக்கு கிடைச்ச தகவல் இதுவரைக்கும் போதுமானது
2: சார். ஆனா மீனா பார்க்கணும்னு நினைக்கிறா
0: சார். நான் பயந்து ஓட போறது இல்ல.
1: அதுவும் எனக்கு தெரியும். அதனாலதான் ஒன்ன நிறுத்துறேன்.
0: என்னையே சார் நிறுத்துறீங்க?
1: நீ கண்ணாடிய பார்த்த பின்னால உன் மனசு மாறிடும்.
0: ஏற்கனவே மாறிடுச்சு சார்.
2: மீனா,
0: என்ன
2: எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காத.
0: நீயும் இப்ப நம்ம சார் மாதிரி பேசுறியடா.
2: உனக்கு ஏதாவது ஆகக்கூடாதுன்னு தானே சொல்றோம்.
0: எனக்கு ஒன்றும் ஆகாது.
1: அந்த நம்பிக்கை நல்லது, ஆனா கவனமும் இருக்கணும்.
3: சரி, வீட்டுக்கு போலாம், நைட் ஆகுது.
0: சரிங்கப்பா,
3: இந்த கழுத்தை நான் எடுத்துக்கிறேன்.
1: வேணா ரவி, அது ஸ்கூலோட பழைய பதிவு.
3: சரி
0: சார், இந்த லெட்டர்ல இன்னொரு பக்கமும் இருக்கே.
1: என்ன இருக்கு?
0: கடைசி பக்கத்துல ஒரு டேட் மட்டும் இருக்கு சார்.
2: அது என்ன தேதி?
0: நாளைக்கு டேட்டு.
1: என்ன சொல்ற?
0: ஆமா சார், நாளைக்கு என்ன நடக்கும்னு அருணாச்சலம் சார் அன்னைக்கே எழுதிட்டு போயிருக்காரு.
1: அந்த லெட்டர் என்ட கொடு.
0: இந்தாங்க சார்.
1: இங்க ஒரு வரிதான் இருக்குது.
2: என்ன?
1: கண்ணாடி மீண்டும் ஒருவரை தேர்ந்தெடுக்கும் நாள்.
0: அதுக்கு கீழே சார்
1: ஒண்ணும் இல்லையே.
3: அப்படின்னா நாளைக்கு என்ன நடக்க போகுது?
1: அதான் நம்ம கவலையே.
0: கண்ணாடி என்ன தேர்ந்தெடுத்துருச்சே சார்.
1: ஆமா,
2: இன்னொருத்தவரையும் தேர்ந்தெடுக்குமா?
1: வாய்ப்பு இருக்கு.
0: யார?
1: தெரியாது.
3: சரி, வீட்டுக்கு போலாம்.
4: இன்னும் தூங்கலையா மீனா?
0: தூக்க வரலமா?
4: தூங்காம அப்படி என்ன யோசிக்கிற?
0: நாளைக்கு என்ன நடக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: நாளைய பத்தி இவ்வளவு யோசிச்சா இன்னைக்கு நாள் போயிடும்.
0: அம்மா, உங்களுக்கு ஒரு நாள் எதிர்காலம் தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணுவீங்க?
4: நல்ல விஷயம்னா சந்தோஷப்படுவேன், கெட்ட விஷயம்னா அதை எப்படி தடுக்கலாம்னு முயற்சி செய்வேன்.
0: அப்போ தடுக்க முடியலனா?
4: அப்போ அதை கடந்து போக முயற்சி செய்வேன்.
0: பரவாயில்லம்மா, நல்ல தத்துவம்லாம் பேசுறீங்க.
4: சரி சரி, எதையும் யோசிக்காம போய் தூங்கு.
0: சரிம்மா, குட் நைட். ஆனா நாளைக்கு நான் கண்டிப்பா அந்த கண்ணாடிய பார்த்தே தீருவேன்.
2: மீனா, சீக்கிரம் வா.
0: என்னடா
2: சார் கூப்பிடுறாரு?
0: எதுக்கு?
2: லைப்ரரிக்கு வர சொன்னார்ல.
0: சரி வா, போ.
1: மீனா, நேத்து ராத்திரி கண்ணாடி இருந்த ரூமை நான் பூட்டினேன். ஆனா இன்னைக்கு காலையில கதவு திறந்துருந்துச்சு
2: சார். யாராவது உள்ள போயிருக்காங்களா?
1: தெரியாது சார்.
0: உள்ள கண்ணாடி இருக்கா சார்?
1: இருக்கு.
0: அப்போ பிரச்சனை இல்லை.
1: கண்ணாடியில இப்போ என் முகமும் தெரியல.
0: என்னது சார்?
2: அப்ப அது யார காட்டுது?
1: மீனாவதா?
0: என்னையவா சார்?
1: ஆமா,
0: நான் பார்க்கவே இல்லையே.
1: நீ பார்க்காமலேயே அது உன்னை காட்டுது.
2: அப்படின்னா
1: இப்போ கண்ணாடி மீனாவை தேடி வந்திருக்குது.
0: இங்க என்ன சார் நடக்குது?
1: அதான் இப்ப தெரிய போகுது.
2: கண்ணாடியில என்ன தெரியுது?
1: மெதுவா பாரு.
0: நம்ம ஸ்கூல் தெரியுது.
2: நம்ம ஸ்கூலா?
0: ஆமா.
1: எந்த இடம்?
0: லைப்ரரி சார்.
2: அங்க யாரு?
0: ஒரு பெரியவர்.
1: அவர் முகம் தெரியுதா?
0: தெரியல.
2: அவர் என்ன பண்றாரு?
0: கண்ணாடி தேடிட்டு இருக்காரு.
1: இன்னும் நல்லா பாரு.
0: அவர் கண்ணாடி எடுத்துட்டாரு சார்.
2: அப்புறம்
0: அவர் திரும்பி பாக்குறாரு.
1: ஓகே, இப்ப அவர் யார பாக்குறாரு?
0: என்னைய பாக்குறாரு சார்.
2: ஒண்ணு எப்படி பாக்க முடியுமினா?
0: தெரியலையே.
1: கண்ணாடியில ஒண்ணு பாக்குறாரா?
0: ஆமாமா.
1: அப்போ நம்மட்ட இன்னொரு பிரச்சனை இருக்கு.
0: என்னது சார்?
1: கண்ணாடி நம்ம எதிர்காலத்தை காட்டுறது மட்டும் இல்ல, அதை யாரோ இன்னொருவரும் பயன்படுத்த போறாங்க.
2: அவர் யாரு?
0: தெரியலையே.
1: தெரிஞ்சுக்கணும்.
0: எப்படி சார்?
1: ஓகே மீனா, அந்த மனிதர் கண்ணாடியை எடுத்துட்டு எங்க போறாருன்னு பாரு.
0: அவர் ஸ்கூலுக்கு பின்னாடி போயிட்டு இருக்காரு சார்.
2: எங்க? அந்த ஓல்டு பில்டிங்கா?
0: ஆமாமா.
1: இதுதான் நம்ம அடுத்த தடயம்
0: சார். அவர் திரும்பி பாக்குறாரு சார்.
2: என்னாச்சு?
0: அவர் முகம் தெரியுது.
1: யாரு யாரு
0: சார்? என் அப்பா. அப்பா, நீங்க அந்த நாள்ல என்ன பாத்தீங்கப்பா?
3: அருணாச்சலம் சாரு யாரோ ஒருத்தரோட பேசிக்கிட்டு இருந்தாரு.
0: யாரு?
3: முகம் சரியா தெரியல.

0: அவர் ஆண் தானா?
1: ஆமா ஆமா.
0: உயரம் எவ்வளவு இருக்கும்?
1: உயரம் என்ன விட கொஞ்சம் உயரம். கருப்பு சட்டை போட்டிருந்தாரு.
0: வேற ஏதாவது நினைவு இருக்குதா?
1: அவர் கையில ஒரு பழைய பொட்டி ஒண்ணு இருந்துச்சு.
2: அந்த பெட்டியில என்ன இருந்துச்சு
1: தெரியாதுமா?
0: அந்த பெட்டி இப்ப எங்க இருக்கு
1: அதுவும் தெரியாது.
3: இப்போ நாம அந்த பெட்டியை தேடணும்.
2: ஏன் சார் அதை தேடணும்?
3: கண்ணாடியோட ரகசியத்துக்கான அடுத்த தடையும் அதுல இருக்கலாம்
0: சார். அந்த பழைய கட்டடத்துல இன்னும் தேடலாமா?
3: தேடலாம்.
2: நானும் கூட வரேன், வாங்க போலாம்.
1: நீ வெளியேறுமா?
2: அப்பா, இவ்வளவு நாள் நீங்க மறைச்ச விஷயத்த இப்ப நான் தெரிஞ்சிட்டு இருக்கேன். இனிமே என்னை நீங்க இதுல இருந்து வெளியே வைக்க முடியாது.
1: மீனா, உன் ஆபத்துல சிக்க வைக்க நான் விரும்பல.
2: நான் ஏற்கனவே ஆபத்துல சிக்கிட்டேனே.
3: ரவி, இங்க பாரு, மீனாவை தடுக்காத. ஆனா நம்ம எல்லாரும் கூடவே சேர்ந்துருப்போம்.
1: சரிப்பா.
0: மீனா, இது ஒரு பழைய அலமாரிமா இருக்கே,
2: திறப்போம் வாங்க.
3: திறப்பா.
0: உள்ள ஒரு பெட்டி கிடக்கு.
1: அதுதான், அதே பெட்டி தான்.
2: அப்பா, இதுதான் நீங்க பார்த்த பெட்டியா?
1: ஆமா ஆமா ஆமா.
3: இத திறக்கணும்.
2: சாவி எங்க இருக்கு?
0: இந்தா இருக்கு.
3: ஓகே ஓகே, தர.
2: உள்ள ஒரே ஒரு கண்ணாடி துண்டு மட்டும் இருக்கு.
1: என்னது, கண்ணாடி துண்டா?
3: இது சாதாரண துண்டு இல்ல.
2: இதுல என் முகம் தெரியுது.
0: எனக்கும் தெரியுது.
3: என்ன தெரியுது?
2: எதுவும் இல்ல,
0: ஒரு வார்த்தை மட்டும் இருக்கு.
3: என்ன வார்த்தை இருக்குது?
0: முடிவு.
2: முடிவுனா என்ன?
3: நமக்கு முன்னாடி ஒரு முடிவு எடுக்க வேண்டி இருக்கலாம்.
1: ஒருவேளை அந்த முடிவு தவறா இருந்தா?
3: அதனால தான் கண்ணாடி நம்ம எச்சரிக்குது.
2: இந்த துண்டை நம்ம பழைய கண்ணாடியோட சேர்த்தா?
3: அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணவே கூடாது.
2: ஏன் சார்?
3: அருணாச்சலம் சாரு அதை ஏன் பிரிச்சு வச்சாரு அப்படிங்கறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும்.
0: சார் சார், இங்க பாருங்க, இன்னொரு லெட்டர் இருக்கு சார்,
2: படியாத.
0: கண்ணாடி முழுமையாக இருக்கும் போது அது நாளையை காட்டும். கண்ணாடி உடைந்தால் அது மனிதர்களின் கடந்த காலத்தை காட்டும்.
2: அப்ப இந்த துண்டு நமக்கு கடந்த காலத்தை காட்டுமா?
3: ஆமா.
1: அப்படின்னா அருணாச்சல சாருக்கு என்ன நடந்ததுன்னு நாம பார்க்க முடியுமா?
3: வாய்ப்பு இருக்கு.
2: நான் பாக்குறேன்.
3: தனியா வேண்டாம் மீனா.
2: சரி, எல்லாரும் சேர்ந்து பாக்கலாம். இப்போ ஒரு பழைய ரூம் தெரியுது.
1: அது 1986 இருந்த ரூம்.
3: அப்படியே கவனமா பாருங்க
2: சார். இதுல அருணாச்சலம் சார் அங்க இருக்காரு.
0: அவரோட யார் இருக்காங்க?
2: யாரோ ஒருத்தர்
1: கருப்பு சட்டையா போட்டிருக்காரு.
2: ஆமா ஆமா,
1: அவர்தான்.
2: அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க.
3: அப்படியா? ஏன்?
2: அந்த ஆளு கண்ணாடி எடுத்துக்கணும்னு சொல்றாரு.
0: அருணாச்சலம் சார் குடுக்குறாரா?
2: இல்லையே.
1: அப்புறம்
2: அந்த ஆளு கோவமா வெளியே போறாரு.
3: சரி சரி, அடுத்து என்ன இருக்கு?
2: அருணாச்சலம் சார் கண்ணாடி எடுத்துட்டு கீழே கிடக்குற இந்த துண்டை பாக்குறாரு.
1: அதான் நம்ம கையில இருக்கே.
2: அத அவரு இந்த பெட்டிக்குள்ள வைக்கிறாரு போல.
0: அப்புறம்?
2: அப்புறமா ஒரு கடிதம் எழுதுறாரு.
3: என்ன எழுதுறாரு?
2: நாளை நான் இருக்க மாட்டேன்.
1: என்னது?
2: அதுக்கப்புறம் அவர் வெளியே போயிடுறாரு.
0: சரி, அந்த மனிதன் திருப்பி வர்றாரா?
2: ஆமா.
3: மீனா, இப்ப அவரு கண்ணாடியை எடுக்கிறாரான்னு பாரு.
2: இல்ல சார்.
1: அப்போ அருணாச்சல சார் எங்க போனாரு?
2: அதுதான் தெரியலையே.
3: எல்லாம் நல்லா கேட்டுக்கங்க. இப்ப நமக்கு ரெண்டு விஷயம் தெரியும். அருணாச்சல சாரு தானாகவே கண்ணாடியை மறைச்சிருக்கிறாரு. இன்னொரு மனிதர் அதை தேடிக்கிட்டு இருக்காரு, சரியா?
2: அந்த மனுஷர் இப்பயும் இருக்காரா சார்?
1: இருக்கலாம்.
0: அவருக்கு எதுக்கு கண்ணாடி தேவைப்படுது?
3: அதுதான் பெரிய கேள்வி
2: சார். ஒருவேளை அவரு எதிர்காலத்தை மாத்தணும்னு நினைக்கிறாரோ?
3: இருக்கலாம்.
1: அப்படின்னா அவர் இன்னும் கண்ணாடியை தேடிக்கிட்டு இருக்கலாம்.
0: அப்ப நம்மளை தேடி வருவாரா?
3: வாய்ப்பு இருக்கு சரவணா.
2: எனக்கு பயம் இல்ல.
1: நீ பயப்படணும்.
2: ஏன்பா?
1: பயம் நம்ம கவனமா இருக்க வைக்கும்.
3: ரவி சொல்றது சரியா
2: சார். அந்த ஆளை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது?
3: 1986 ஸ்கூல்ல வேலை பார்த்தவங்களோட பட்டியல் முதல் நமக்கு வேணும்.
0: இந்தாங்க, இதுதான் அந்த பழைய ரெஜிஸ்டர்.
2: நிறைய பேர் இருக்கு இதுல.
3: ஆமா. சரி, இப்ப இதுல 1986 தேடி பாருங்க.
2: அருணாச்சலம் சார். இன்னொரு பேரும் இருக்கு சார்.
0: என்ன பேரு?
2: கணேசன்.
1: கணேசனா?
3: ரவி, உனக்கு தெரியுமா?
1: ஆமா, ஸ்கூலுக்கு பக்கத்துல ஒரு

0: கடை வச்சிருந்தாரு.
1: அவர் இப்ப எங்கப்பா?
0: இப்ப எனக்கு தெரியாதுமா.
2: அப்ப அவர் தான் அந்த ஆளா?
3: இருக்கலாம்.
1: கணேசன் சார் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்கணும்.
0: நான் பழைய தெருவில் கேட்டு பாக்குறேன்.
3: ஓகே ரவி.
2: மீனா, மீனா, அந்த கண்ணாடி துண்டு ஓன்ட்டு தான் இருக்கா?
1: இருக்குடா.
2: அதை கவனமா வச்சிரு.
1: ஏன்டா அப்படி சொல்ற?
2: அது நம்ம கடந்த காலத்தை காட்டுது.
1: ஒருவேளை நம்ம எதிர்காலத்தையும் காட்டலாம்.
2: அதை பார்க்காத.
1: சரிடா, ஓகே, பார்க்கல.
3: மீனா, நீ ஏதோ பார்த்த மாதிரி இருக்குது.
1: இல்லையே சார்.
3: உண்மையாவா சொல்ற?
1: கொஞ்சம் பார்த்தேன் சார்.
3: என்ன அது சொல்லு.
1: கண்ணாடி துண்டுல ஒரு வீடு தெரிஞ்சிச்சு.
2: எந்த வீடு?
1: அது தெரியல.
3: சரி சரி, திரும்பவும் அந்த வீட்டை பார்க்க நீ முயற்சி பண்ணாத.
1: ஏன் சார்?
3: ஒருவேளை அது அடுத்த பிரச்சனை இருக்கும் இடமா இருக்கலாம்.
0: கணேசனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன்.
1: எங்க இருக்காருப்பா அவரு?
0: நம்ம ஊர்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல தனியா இருக்காராம்.
3: ஓகே ரவி, முத அவரை நம்ம சந்திக்கணும்.
0: போகலாம் போகலாம்.
2: சார் சார், நானும் வரேன் சார்.
3: வா சரணா.
1: நானும் வரேன் சார்.
3: வாங்க.
0: சரி சரி.
1: இந்த வீடு தானா?
0: ஆமா.
3: கதவு திறந்திருக்குது
2: சார். உள்ள யாரும் இல்லையே.
1: அந்த மேஜையில ஒரு போட்டோ இருக்கு.
0: அந்த போட்டோவை கொடுமா. இந்த போட்டோல யார் யார் இருக்காங்க? அட, எங்க அப்பா அருணாச்சல சாரு, கணேசன்.
1: என்னப்பா, உங்க அப்பாவா?
0: ஆமாமா.
2: இது சாதாரண சம்பவம் இல்ல.
3: இல்ல இல்ல, மூணு குடும்பங்களுக்கும் இந்த கண்ணாடிக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. இப்ப அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்.
2: அங்கிள், உங்க அப்பாவுக்கும் அருணாச்சலம் சாருக்கும் என்ன தொடர்பு?
0: நான் அதை பத்தி கேட்டது இல்லப்பா.
1: ஏன்பா?
0: சில விஷயங்களை வீட்டுல பேசக்கூடாதுன்னு அவர் சொல்லுவாரு.
1: அதுதான் இப்ப நம்ம பிரச்சனை.
0: எனக்கு தெரியும்.
3: சரி, இங்க இன்னொரு லெட்டர் இருக்கு.
2: இது யாருக்கு?
3: ரவின்னு எழுதிருக்குது.
0: எனக்கா?
1: திறந்து பாருங்க.
0: உன் அப்பா உண்மையை உன்னிடம் சொல்லவில்லை.
1: அப்புறம்?
0: ஆனா உன் மகள் ஒரு நாள் அதை கண்டுபிடிப்பாள்.
1: என்னது இது?
0: இது எப்படி சாத்தியமாகும்?
3: அருணாச்சலம் சார் எதிர்காலத்தை பத்தி ஏதோ உன்ன தெரிஞ்சிருக்கிறாரு.
0: என் மகளை பத்தியா?
1: அப்பா,
0: இனிமே நீ இந்த விஷயத்திலிருந்து விலகணும்.
1: முடியாதுப்பா.
0: ஏன்?
1: ஏன்னா இது என் லைஃப் சம்பந்தப்பட்டது.
2: மீனா, நீ ரெஸ்டே இல்லாம இத பத்தியே யோசிச்சுட்டு இருக்க.
1: வேற என்ன பண்றதுரா?
2: கொஞ்சம் படிப்பையும் பாரு மீனா.
1: இந்த பிரச்சனை முடிஞ்சா நான் படிக்கிறேன் சரவணா.
2: அது எப்ப முடியுறது?
1: அதான் தெரியலையே.
2: அதனாலதான் சொல்றேன், எல்லா பிரச்சனைக்கும் நடுவுல நம்ம வாழ்க்கையை முற்றக்கூடாது. நல்லா படி மீனா.
1: சரிடா, ஓகே, நீயும் படி நல்லா.
2: நான் ஏற்கனவே படிச்சிட்டேன்.
1: பொய்.
2: சரி, இன்னும் படிக்கல
1: சார். கண்ணாடியை பத்தி இன்னொரு விஷயம் புரிஞ்சிருக்கு.
3: என்ன விஷயம்?
1: அது எதிர்காலத்தை மாத்த முடியும்னு காட்டுது.
3: எப்படி மீனா?
1: நான் அப்பாவை பைக்ல போக விடல, சோ ஆக்சிடென்ட் நடக்கல.
3: சரி,
1: லேப் ஃபயரையும் நம்ம தடுத்துட்டோம்.
3: ஆமா.
1: அப்படினா கண்ணாடி நம்மள எச்சரிக்கை பண்ண தான் வந்திருக்கு.
3: ஒருவேளை இருக்கலாம்.
1: அப்ப அது கெட்டது இல்லல சார்.
3: கண்ணாடி நல்லதோ கெட்டதோ இல்ல, அத பயன்படுத்துற மனிதன் தான் அத பத்தி முடிவு செய்யறார்.
1: அப்போ கணேசன் சார் அதை தவறா பயன்படுத்தியிருப்பாரா?
3: தெரியலையே.
2: ஒருவேளை அவர் ஒரு பெரிய விஷயத்த மாத்துறதுக்கு முயற்சி செஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன்.
3: அதுதான் எனக்கும் சந்தேகமா இருக்கு சரவணா.
0: மீனா, கணேசி கிடைச்சிட்டாரு.
1: எங்கப்பா?
0: நாளைக்கு நம்மள சந்திக்க வர்றாராம்.
3: அப்படியா? அவர் வர சம்மதிச்சிட்டாரா?
0: ஆமா ஆமா.
2: அப்போ உண்மை நாளைக்கு தெரிய போகுது.
1: ஐ எம் வெயிட்டிங்.
0: எந்த முடிவையும் அவசரமா எடுக்காத.
1: ஓகேப்பா.
4: வீட்டுக்கு வந்ததுமே ஆரம்பிக்கணுமா? கொஞ்சம் அமைதியா இருக்க முடியாதா?
1: ட்ரை பண்றேமா.
4: நீ எப்பவும் ஏதோ ஒரு பெரிய விஷயம் செய்யணும்னு நினைக்கிற.
1: அம்மா, சில விஷயங்கள் நம்மளையே தேடி வந்தா நம்ம என்னதான் பண்றது?
4: உண்மையா இருந்தா ஏத்துக்கோ, பயமா இருந்தாலும் விட்டுறாத, நம்பிக்கையோட போராடு.
1: சரிமா.
2: ரவி,
0: வா. கணேசா,
1: நீங்க தான் கணேசன் சாரா?
5: ஆமா.
3: அருணாச்சலம் சாரை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்.
5: அந்த பேரை மட்டும் மறுபடியும் கேட்க வேணாம் நினைச்சேன்.
1: ஏன் சார்?
5: அவருக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன்.
0: என்ன சொல்ற கணேசா?
5: கண்ணாடிய எனக்கு கொடுக்க சொன்னேன்.
3: சரி, ஏன் அப்படி சொன்னீங்க?
5: என் மகனை பத்தின ஒரு விஷயம் எதிர்காலத்துல நடக்க போகுதுன்னு தெரிஞ்சது.
1: அப்ப அதை மாத்தணும்னு நினைச்சீங்களா?
5: ஆமா.
2: மாத்துனீங்களா?
5: முயற்சி பண்ணேன். ஆனா இன்னொரு பிரச்சனை புதுசா வந்துருச்சு.
1: என்ன பிரச்சனை?

0: அதுதான் இந்த கண்ணாடியோட உண்மையான ஆபத்து.
1: கணேசன், கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களே.
0: அதாவது ஒரு எதிர்காலத்தை மாத்தினா அதனால உருவாகக்கூடிய புதிய எதிர்காலத்தை நாம கட்டுப்படுத்த முடியாது.
2: அப்படின்னா?
0: அன்னைக்கு நடந்த சம்பவத்துல ஒரு நாளைக்கு முன்னாடி நான் என் மகனை ஒரு இடத்துக்கு போக விடல, அதனால அவன் உயிர் தப்பிச்சான்.
3: ஓ அப்படியா, அப்ப நல்லதுதானே.
0: இல்ல இல்ல, அவன் தப்பிச்சதால இன்னொருத்தர் ஆபத்துல சிக்கினாரு.
2: அப்படியா?
0: அப்பதான் அருணாச்சலம் சார் கண்ணாடிய உடைச்சாரு.
1: அதனாலதான் இந்த துண்டு.
2: அப்போ கண்ணாடியை திரும்ப ஒண்ணு சேர்க்க கூடாதா?
0: ஒருபோதும் செய்யவே கூடாது.
4: ஆனா இப்போ இந்த முழு கண்ணாடி நம்ம கிட்ட இருக்கு.
0: என்ன, முழு கண்ணாடி இருக்கா?
2: ஆமா சார்.
0: அப்ப உடனே அதை மறைச்சிருங்க.
1: எங்க?
0: அருணாச்சலம் சார் கடைசியா போன இடத்துலயே.
2: அது எங்க சார்?
0: அது அந்த பள்ளிக்கூடத்துல கீழே இருக்கிற அந்த பழைய அறையில, அங்க மறைக்கணும்.
2: ஸ்கூலுக்கு கீழே ரூம் இருக்கா?
1: பழைய கட்டடத்துல கீழே ஒரு ரூம் இருக்கிறத நானும் கேள்விப்பட்டிருக்கேன்.
3: நான் அதை பார்த்தது இல்லையே.
0: அந்த இடம் யாருமே போகாத இடம் அது.
4: அப்ப அங்கதான் இந்த கண்ணாடியை வைக்கணுமா?
0: ஆமா, அங்கதான் வைக்கணும்.
2: ஏன் சார்?
0: அங்கதான் அருணாச்சலம் சார் கடைசி அதை மறைச்சாரு.
1: ஓ, அப்ப அவர் அங்கதான் இருந்தாரா?
0: இல்ல இல்ல,
2: அப்போ
0: அவரு வெளியே போனாரு, ஆனா திரும்பி வரல.
3: அப்போ அவர் உயிரோடு இருக்காரா?
0: ரவி, அது எனக்கு தெரியாது.
2: நாம அந்த அறைய திறக்கணும்.
3: சரி.
1: சரி சரி, எல்லாரும் சேர்ந்து போவோம்.
4: அந்த கதவு எங்க இருக்கு?
0: இதோ அந்த செவத்துக்கு பின்னாடி கதவு இருக்கு.
2: இங்க ஒன்றும் தெரியலையே.
0: அந்த பழைய அலமாரி இருக்குல்ல, அதை நகத்துங்க.
4: இந்தங்க நகத்திட்டேன்.
2: இதோ கதவு.
1: சாவி?
0: அருணாச்சலம் சார் எப்பவுமே ஒரு சின்ன சாவி வச்சிருப்பாரு.
3: அது எங்க இருக்கு?
0: அது தெரியாது.
2: என்கிட்ட ஒரு சாவி இருக்கு.
4: என்ன?
2: ஆமா, அந்த கண்ணாடி இருந்த ரூம்ல இருந்துச்சு இது.
1: ஓகே. திறக்கறதுக்கு முயற்சி பண்ணு.
2: திறந்துருச்சு.
4: உள்ள ரொம்ப இருட்டா இருக்கு.
2: சார், இங்க ஒரு சேர் இருக்கே.
3: இன்னொரு மேஜையும் இருக்கு.
0: இதோ இதுதான், இதுதான் அது.
1: சரி சரி, எல்லாம் அமைதியா இருங்க. ஏதோ எழுதி இருக்குது.
2: உண்மையை தேடுபவன் முதலில் தன்னையே தேட வேண்டும்.
4: இதுக்கு என்ன அர்த்தம்?
1: நம்முடைய பயம், ஆசை, முடிவு, இது எல்லாம் நம்ம எதிர்காலத்தை உருவாக்கும்.
2: அப்போ கண்ணாடி காட்டுறது நம்ம மனசோட எதிர்காலமா?
0: அதுவும் ஒரு வகையில.
2: நான் இப்போ கண்ணாடியை பார்த்தா?
0: நீ எதை பார்க்கணும்னு நினைக்கிறியோ அதையே பார்க்க வாய்ப்பு அதிகம்.
2: அதாவது
0: நீ பயந்துகிட்டு இருந்தா பயம்தான் தெரியும்.
4: அப்போ கண்ணாடி உண்மையை காட்டுமா?
0: உண்மையையும் காட்டும், நம்ம மனசையும் காட்டும்.
2: அப்படின்னா நான் பார்த்த விபத்து?
0: அது நடக்கக்கூடிய ஒரு எதிர்காலம்.
2: நான் பார்த்த ஸ்கூல் ஃபயர்?
0: அதுவும் தான்.
1: சரி, இப்போ நமக்கு முக்கியமானது அந்த எதிர்காலங்களை மாற்றுறது கிடையாது, அது ஏன் உருவாகுச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்குது.
2: சார், கண்ணாடி இங்கே வச்சிடலாமா?
1: வைக்கலாம்.
0: இல்லை இல்லை, இன்னும் ஒரு விஷயம் இருக்குது இதில்.
2: என்னது?
0: கண்ணாடி முழுமையாக இருந்தால் அதை பூட்ட முடியாது.
3: ஏன்?
0: அது ஒருவரை தேர்ந்தெடுத்ததும் அந்த நபர் ஒரு முடிவு எடுக்கிற வரைக்கும் கண்ணாடி அமைதியாக இருக்காது.
2: அப்படின்னா என்ன முடிவு?
0: அது உனக்கு தான் தெரியும்.
2: எனக்கா?
0: ஆமா.
2: நான் என்ன செய்யணும் இப்போ?
0: நீ கடைசியா கண்ணாடியில என்ன பார்த்த?
2: என் அப்பா கண்ணாடி எடுத்துட்டு போறதா பார்த்தேன்.
0: அதுதான் உன் முடிவு.
2: அப்படின்னா கண்ணாடி இப்போ சரியாயிடுச்சு. இதுல ஏன் முகம் தெரியுது?
4: உண்மையாவா?
1: இதுதான் நாம எதிர்பார்த்தது.
3: என் மகன் என்ன நம்பினதாளா?
0: ஆமா.
2: அப்போ கண்ணாடி எல்லாம் முடிஞ்சா?
0: இல்ல இல்ல,
2: இன்னும் என்ன இருக்கு?
0: அருணாச்சலம் சார் விட்டுட்டு போன கடைசி செய்தி.
1: எங்க?
0: இந்த ரூம்ல.
4: எங்க தேடுறது?
2: அந்த சுவரை பாருங்க,
3: அங்க ஒரு சின்ன பெட்டி இருக்கு.
1: ஓகே ரவி சார், இப்ப நம்ம அதை திறக்கலாம்.
2: உள்ள ஒரு பழைய போட்டோ இருக்கு.
0: எங்க? அதை கூட என்கிட்ட.
2: இந்தாங்க சார்.
0: இந்த போட்டோவில் இருக்கிற குழந்தை ஏன் பையன்?
1: அப்படின்னா அருணாச்சலம் சார் கண்ணாடிய ஓ மகனுக்காக தான் பயன்படுத்தினாரா கணேசா?
0: ஆமாம்.
1: ஓகே கணேசா, அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன்.

0: என் மகனுக்கு ஒரு விபத்து நடக்க போகுதுன்னு அருணாச்சலம் சார் கண்ணாடியில் பார்த்தாரு.
1: அதனால உங்களை எச்சரிச்சாரா?
0: ஆமாம்.
2: அப்போ நீங்கள் அவரை தடுத்தீங்க?
0: தடுத்தேன்.
3: அப்புறம்
0: அவன் உயிர் தப்பிச்சான். ஆனால் அதே நாளில் இன்னொருத்தர் அந்த விபத்தில் சிக்கினார்.
1: அதுதான் உங்களுக்கு புரிய வச்சுச்சா?
0: ஆமாம்மா. அப்போது அருணாச்சலம் சார் சொன்னார், எதிர்காலத்தை நாம் வெல்ல முடியாது, நம்ம முடிவுகளோட விளைவுகளை மட்டும் ஏற்றுக்கொள்ள முடியும்.
1: அவர் அப்புறம் எங்கே போனார்?
0: அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு போனார்.
2: ஏன்?
0: இந்த கண்ணாடி யாரோட கையிலையும் இருக்கக்கூடாதுன்னு நினச்சாரு.
1: அப்போ கண்ணாடியை என்ன பண்ணுறது?
3: அதை அழிக்கணுமா?
0: அது முடியவே முடியாது.
2: ஏன்?
0: ஏன்னா அது கண்ணாடி மட்டும் இல்லை, அது ஒரு பழைய அறிவியல் கருவி.
1: அறிவியல் கருவியா?
0: ஆமா.
3: அருணாச்சல சாருக்கு அது எப்படி கிடைச்சிச்சு?
0: அவர் ஒரு விஞ்ஞானி கிட்ட இருந்து இதை வாங்கினாரு.
1: அந்த விஞ்ஞானி யாரு?
0: அவர் பேரு டாக்டர் நாராயணன்.
2: அவர் இப்போ
0: உயிரோட இருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியாது ரவி.
3: ஓகே, இப்போ நாம அவரை தேடியே ஆகணும்.
1: அப்பதான் அந்த கண்ணாடியோட முழு உண்மை நமக்கு தெரியும்.
2: அப்ப மீண்டும் ஒரு தேடல் ஆரம்பமா?
1: ஆமா.
3: டாக்டர் நாராயணன் பத்தின பழைய பதிவுகள் இப்ப நமக்கு கிடைச்சிருக்குது.
1: எங்க சார்?
3: சென்னையில ஒரு பழைய ஆராய்ச்சி நிலையத்துல வேலை பார்த்துருக்காரு.
2: அவர் இன்னும் அங்கதான் இருக்காரா?
3: இல்ல.
2: அப்போ எங்க இருக்காரு?
3: ஒரு அட்ரஸ் கிடைச்சிருக்குது,
1: அங்க போகலாமா?
2: சரி, நாளைக்கு நம்ம டாக்டர் நாராயணன் தேடி போகலாம்.
3: ஓகே, நானும் வர்றேன். வணக்கம் டாக்டர்.
4: ஆ வணக்கம். யார் நீங்கள்?
3: டாக்டர், நாங்கள் அருணாச்சல சாரை பற்றி பேச வந்திருக்கிறோம்.
4: அருணாச்சலம், அந்த பேரை யார் சொன்னது?
1: அவர் விட்டுட்டு போன கண்ணாடி கிடச்சிருக்கு சார் எங்களுக்கு.
4: கண்ணாடியா? கண்ணாடியா?
1: ஆமாம் சார்.
4: கண்ணாடி அது இன்னுமா இருக்கு?
1: இருக்கு.
4: அப்படின்னா அருணாச்சல சார் தோத்து போகலை.
2: இது நீங்க சொல்றதுக்கு என்ன அர்த்தம்?
4: அவர் சொன்னாரு அந்த கண்ணாடி ஒரு நாள் சரியான ஆள்கிட்ட போய் சேரும்னு.
1: அப்ப அது நான் தானா?
4: ஒருவேளை இருக்கலாம்
1: சார். கண்ணாடி எப்படி வேலை செய்யுது?
4: கண்ணாடி அது முழுமையான எதிர்காலத்தை காட்டாது.
3: அப்படின்னா?
4: சாத்தியமான எதிர்காலத்தை மட்டும்தான் அந்த கண்ணாடி காட்டும்.
1: அத நீங்க தான் உருவாக்குனீங்களா?
4: ஆமாம், நான் தான் உருவாக்கினேன்.
2: அதை ஏன் நீங்கள் உருவாக்குனீங்க?
4: சொன்னால் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். மனுஷங்க எடுக்கக்கூடிய முடிவுகளோட விளைவுகளை புரிஞ்சிக்கணும்னு தான்.
1: அது ஆபத்தானது இல்லையா சார்?
4: அறிவு ஆபத்தானது கிடையாது, அதை எப்படி பயன்படுத்துகிறோம் அதுதான் முக்கியம்.
2: அருணாச்சலம் சார் அதை ஏன் மறைச்சாரு?
4: அவர் மனுஷங்களை நம்பினார், ஆனால் பயத்தை நம்பலை.
1: அதாவது?
4: எதிர்காலத்தை பார்த்த உடனேயே சில பேர் பயப்படுவாங்க, பயந்தவங்க தவறான முடிவுகளையும் எடுப்பாங்க.
1: நான் என்ன செய்யணும்?
4: கண்ணாடியை விட உங்களோட அறிவை நம்புங்க.
3: அதான் அருணாச்சல சார் சொல்ல வந்த செய்தியா சார்?
4: கண்டிப்பா.
1: அப்ப அந்த கண்ணாடி என்ன ஏன் தேர்ந்தெடுத்துச்சு?
4: அது உன்னை தேர்ந்தெடுக்கல.
1: அப்போ
4: நீதான் அதை தேடி இருக்க.
1: நான் தேடவே இல்லையே.
4: ஒன்று புரிஞ்சுக்கணும், நாம சில நேரம் நமக்கு தெரியாமலேயே நாம சில விஷயங்களை தேடிக்கிட்டு இருப்போம்.
2: இதெல்லாம் கொஞ்சம் குழப்பமா இருக்கு.
4: குழப்பம்தான், வாழ்க்கையும் அப்படித்தான்.
1: கடைசியா நான் என்ன சார் செய்யணும்?
4: கண்ணாடிய அழிச்சிட வேண்டாம், ஆனா அதை மீண்டும் பயன்படுத்தவும் வேண்டாம்.
2: அப்படின்னா அதை எங்க வைக்கணும்?
4: அது எங்க இருந்துச்சோ அந்த இடத்துலயே.
3: ஸ்கூல் லைப்ரரியா?
4: ஆமா, அங்கேயே தான்.
1: ஓகே சார், அங்கேயே வச்சிடறோம்.
5: எல்லாரும் வந்துட்டீங்களா?
1: ஆமாமா.
5: எல்லாம் முடிஞ்சதா?
1: ஆமா.
5: அந்த கண்ணாடி?
1: அது லைப்ரரியில இருக்கு.
5: இனிமே நீ பார்க்க மாட்டியே?
1: இல்லவே இல்லை.
5: ஏன் இந்த திடீர் மாற்றம்?
1: என் எதிர்காலத்தை நானே உருவாக்கணும்.
5: அதுதான் என் பொண்ணு
2: மீனா. இன்னைக்கு ரொம்ப

0: ஐடியா இருக்கே,
1: மனசு லைட்டா இருக்குப்பா,
0: ரொம்ப சந்தோஷமா.
1: அப்பா
0: என்னம்மா,
1: நீங்க அந்த நாள்ல என்னை நம்பினீங்க, ரொம்ப நன்றி.
0: நீ ஏன் பொண்ணுமா, உன்னை நம்பாம நான் யார நம்புறது?
2: ஏ மீனா, நாளைக்கு மேக்ஸ் டெஸ்ட்.
1: தெரியும்டா.
2: படிச்சியா?
1: உண்மையாவா? இந்த தடவை உண்மையா.
2: அப்படின்னா நாளைக்கு மாஸ் பண்ண போற.
1: நீயும் முயற்சி பண்ணு.
2: நான் எப்பயுமே முயற்சி செய்யறேன்,
1: அதனாலதான் மார்க் வரல.
2: ஏய், என்ன கிண்டல் பண்றியா?
1: கொஞ்சம்.
2: சரி, வீட்டுக்கு போய் படிக்கிறேன்
1: நானும்.
2: அந்த கண்ணாடி நினைவுக்கு வந்துச்சா?
1: சில சமயம்
2: பயமா?
1: இல்ல இல்ல.
2: ஏன்?
1: நாளைக்கு என்னன்னு தெரியாம இருக்கிறதுலயே ஒரு அழகு இருக்கு.
2: பாரியா.
3: மீனா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்.
1: என்னது சார்?
3: கண்ணாடிய ரூமை நான் நேற்று பூட்டுறப்ப ஒரு கடிதம் கிடச்சிச்சு.
1: திரும்பவும் லெட்டரா?
3: ஆமாம் மீனா.
1: அதில் என்ன இருந்துச்சு சார்?
3: கண்ணாடியை பயன்படுத்தாதேன்னு அது மட்டும்தான் அதில் எழுதிருந்துச்சு.
1: அது அருணாச்சலம் சார் தான் எழுதியிருக்காரா?
3: இல்லை.
1: அப்போ யாரு?
3: அதுவும் தெரியலை.
1: வேற யாராவது இன்னும் கண்ணாடியை பத்தி தெரிஞ்சிருப்பாங்களோ?
3: அதான் எனக்கும் பயமா இருக்கு
1: சார். நம்ம கண்ணாடியை பாதுகாப்பா வைக்கணும் சார்.
3: அதைத்தானே செய்ய போறோம்.
2: மீனா, இன்னைக்கு லைப்ரரிக்கு போறியா?
1: வேண்டாம்டா.
2: ஏன்?
1: கண்ணாடி விஷயம் முடிஞ்சிருச்சு.
2: அப்பாடா, நல்லது.
1: ஆனா ஒரு விஷயம் மட்டும் டவுட்டா இருக்கு.
2: அடுத்து என்ன?
1: அந்த லெட்டர் யார் எழுதினது?
2: ஒருவேளை அத நாராயண் சாரா இருக்குமோ?
1: இல்ல, அவர் அப்படி எழுத மாட்டாரு.
2: அப்ப அந்த கணேசனா இருக்குமோ?
1: தெரியலையே.
2: அப்படின்னா
1: ஒருவேளை அருணாச்சலம் சாரே உயிரோட இருந்தாருன்னா?
2: என்ன சொல்ற?
1: அவரு எங்க இருந்தோ இருந்து நம்மளை கவனிச்சிட்டு இருந்தாருன்னா?
2: இதெல்லாம் சாத்தியமா மீனா?
1: தெரியலையே, ஆனா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு.
2: அப்படின்னா இன்னொரு ரகசியம் இருக்கு.
0: மீனா, உனக்காக ஒரு பழைய பெட்டி ஒன்று கொண்டு வந்திருக்கேன்.
1: அப்படியா? என்ன பெட்டி?
0: என் அப்பாவோட பழைய பொருட்கள் இருந்த பெட்டி.
1: இதில் என்ன இருக்கு?
0: தெரியாது.
1: திறக்கலாமாப்பா?
0: திறந்தான் பாருமா.
1: பழைய லெட்டர்ஸு.
0: கவனமா பாரு.
1: அப்பா, இங்கே அருணாச்சலம் சாரோட பேர் இருக்கே.
0: அப்படியா? என்ன எழுதியிருக்காரு?
1: ரவி வளர்ந்த பிறகு உண்மையை சொல்ல வேண்டும் எழுதியிருக்காரு. இன்னொரு கடிதம் இருக்கு.
0: படிமா, படிமா.
1: கண்ணாடி ஒரு நாள் மீண்டும் அவன் குடும்பத்திடம் திரும்பும்.
0: அதனாலதான் அது உன்கிட்ட வந்திருக்கா?
1: அப்பா, நம்ம குடும்பத்துக்கும் கண்ணாடிக்கும் இவ்வளவு சம்பந்தமா?
0: எனக்கு இப்பதான் புரியுது.
1: அப்பா, அருணாச்சல சாருக்கு என்னைய முன்னாடியே தெரியுமா?
0: நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே உன்னை பத்தி அவர் எழுதினாருன்னு தெரியுது.
1: எப்படிப்பா?
0: உன் தாத்தா கிட்ட அவர் ஒரு தடவை சொன்னாராம், ஒரு நாள் ஓ குடும்பத்தில் ஒரு குழந்தை இந்த கண்ணாடியை பார்க்கும், அந்த குழந்தை தான் இதை முடிக்கும்னு.
1: நான் தான் அந்த குழந்தையா?
0: ஒருவேளை இருக்கலாம்.
1: நான் என்ன முடிக்கணும்?
0: கண்ணாடியோட பயத்தை.
1: அதாவது
0: மக்கள் நாளைய நாளை பார்த்து பயப்படாம இன்றைய நாளை சரியா வாழணும்னு புரிய வைக்கணும்.
1: அது பெரிய விஷயம்பா.
0: ஆனா அதை நீ செய்ய முடியுமா?
3: மீனா, நாளைக்கு ஸ்கூல்ல ஒரு ப்ரோக்ராம் இருக்கு.
1: என்ன ப்ரோக்ராம் சார்?
3: நம்ம முடிவு நம்ம எதிர்காலம்னு.
2: அதுல நாம பேசணுமா?
3: ஆமா.
1: நான் அதுல பேசலாமா சார்?
3: பேசலாம் மீனா, பேசலாம்.
1: நான் அந்த கண்ணாடியை பத்தி அதுல சொல்லலாமா சார்?
3: உண்மையான கண்ணாடியை பத்தி சொல்ல வேணாம், அதனோட அர்த்தத்தை பத்தி சொல்லலாம்.
1: ஓகே ஓகே சார்.
2: மீனா, நீ என்ன சொல்ல போற?
1: நாளை நமக்கு தெரியாது, ஆனா இன்று நாம எடுக்கும் முடிவு நாளைய உருவாக்கும்.
3: வெரி குட். அத்யா.
4: மீனா, உன் பேச்சு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது.
1: தேங்க்ஸ் மா.
4: இனிமே அந்த கண்ணாடி பத்தி சிந்திக்கவே வேண்டாம்.
1: ஆமாமா, வேணாம்.
0: அது மீண்டும் பார்க்கணும்னு தோணுதே உனக்கு?
1: தோணுதுதான்.
0: அப்போ
1: தெரிஞ்சுக்கணும்னு தோணினாலும் தெரியாம இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்.
0: ஏன்?
1: ஏன்னா என் நாளைய நான் பயத்தோட பார்க்க விரும்பல.
3: மீனா, கடைசியா ஒரு தடவை மட்டும் அந்த கண்ணாடியை பார்க்கணும்னு உனக்கு தோணுதா?
1: இல்ல சார்.
3: உறுதியா?
1: ஆமா சார், உறுதியா சொல்றேன்.
2: மீனா, நீ மாறிட்ட. மீனா,
1: எப்படி சொல்ற?
2: இதுக்கு முன்னாடி

0: நாளைய தெரிஞ்சுக்கணும்னு ஓடுனேன், இப்போ நாளைக்கு நம்ம உருவாக்கணும்னு சொல்ற, அவ்வளவுதான்.
1: அதுதான் அந்த கண்ணாடி எனக்கு கத்து கொடுத்துருக்கு.
2: அப்படினா கண்ணாடியின் கதை முடிஞ்சு?
1: இல்லம்மா,
2: இன்னும் என்ன மீனா?
1: கண்ணாடியோட கதை வேணா முடிஞ்சிருக்கலாமா, ஆனா நம்முடைய நாளை அது இப்போதான் ஆரம்பம்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது கால கண்ணாடி நாடகம். எழுதியவர்

நேயர்கள் இதுவரை கேட்டது கால கண்ணாடி நாடகம். எழுதியவர் ஆர் பி விசேஷ். நாடகத்தில் பங்கு பெற்றோர் ரவியாக யு அண்ணாதுரை, மனைவி லக்ஷ்மியாக லாவண்யா, மகள் மீனாவாக ஜே எம் நிக்கிலேஸ்வரி, நண்பன் சரவணனாக டி பிரகாஷ்ராஜ், ஆசிரியராக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், விஞ்ஞானி நாராயணனாக எஸ் கார்த்திகை தீபன், நூலகராக ஏ விக்னேஷ், கணேசனாக எல்என்ஜி ரவிசங்கர் ஆகியோர். ஒளிப்பதிவு மற்றும் தொகுப்பு எம் ஜெயப்ரியா. நாடக வடிவம் அமைப்பில் உதவி எஸ் எம் முத்துகிருஷ்ணன். நாடக அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

0: கீதாக்கா மாடியில இருந்து தூக்கி போடுறாங்க. கோல் கோல். ஓ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு. ஓ கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க. ஆஹா, கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு. கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.

0: நீங்கள் இணைந்திருப்பது குட்டிஸ் நேரம். மாணவர்களை செதுக்கும் சிற்பிகள். ஆசிரியர் தினம் பற்றிய உரை வழங்க வந்திருக்காரு பி எஸ் சச்சிதானந்த்.
1: நான் உயிரோடு இருப்பதற்கு என் தந்தைக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் சிறப்பாக வாழ்வதற்கு என் ஆசிரியருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லும் அலெக்சாண்டரின் சிந்தனையோடு அனைத்து ஆசிரியர்களையும் வணங்கி வாழ்த்தி என் உரையை தொடங்குகிறேன். விரல் பிடித்து எழுதச் சொல்லித் தருவதில் தொடங்கும் உறவு, விண்ணில் தடம் பதித்தாலும் மறக்காமல் நன்றி சொல்ல வேண்டிய உறவு எது என்றால் அது ஆசிரியர் மாணவர் உறவுதான். மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று தெய்வத்திற்கே முன்னதாக குருவை சொல்வது வழக்கம். இதை இப்படியும் சொல்லலாம். ஒரு குழந்தைக்கு தாய்தான் தந்தையை அறிமுகப்படுத்துகிறாள். தந்தை குருவை அடையாளம் காட்டுகிறார். குருவால் தான் தெய்வத்தை உணர வைக்க முடியும். அதனால்தான் இப்படி ஒரு வரிசையை வைத்திருக்கிறார்கள். நல்ல ஆசிரியர் என்பவர் அறிவு தேடலில் மாணவனுடன் சக பயணியாக பயணிக்க வேண்டும் என்று சொன்ன டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளைத்தான் நாம் ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம். எத்தனை

0: ஆசிரியர்கள் பிறந்து வளர்ந்து பணியாற்றிய இந்த துறையில் ஏன் நாம் இவரது பிறந்த நாளை மட்டும் ஆசிரியர் தினம் என்று சிறப்பாக கொண்டாடுகிறோம்? தெரிந்து கொள்ளலாமா? இப்போது டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களும் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களும் நெருங்கிய நண்பர்கள். ஒரு நாட்டின் பிரதமராக இருந்த ஒருவர் குடியரசுத் தலைவர் ஒருவரை நட்போடும் பெருமையோடும் பாராட்டி பேசியதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் இவரது பெருமையை. ஆம் நேயர்களே, நேரு அவர்கள் இவரை பற்றி பேசும்போது டாக்டர் ராதாகிருஷ்ணன் இந்த நாட்டிற்கு பல வழிகளில் சேவை செய்துள்ளார். ஆனால் அதற்கு மேலாக அவர் ஒரு சிறந்த ஆசிரியர். அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொண்டவையும் கண்டு கொண்டவையும் அதிகம் என்று சொல்லியிருப்பார். சிறந்த எழுத்தாளர், சுதந்திர இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர், இரண்டாவது குடியரசுத் தலைவர், ஆக சிறந்த தத்துவ ஞானி. இப்படி பன்முக திறனாளரான டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் நண்பர்கள் மற்றும் அவரது மாணவர்கள் சிலரும் சேர்ந்து அவரது பிறந்த நாளை கொண்டாட அவரிடம் அனுமதி கேட்டார்கள். அப்போது, எனது பிறந்த நாளை தனித்தனியாக கொண்டாடுவதற்கு பதிலாக செப்டம்பர் 5ஆம் தேதியை இந்தியாவின் அனைத்து ஆசிரியர்களுக்கும் மரியாதை செலுத்தும் விதமாக ஆசிரியர் தினமாக கடைபிடித்தால் அது எனது பாக்கியமாகவும் பெருமை மற்றும் மரியாதையாகவும் இருக்கும் என்று கேட்டுக்கொண்டாராம். ஒரு நாட்டின் குடியரசுத் தலைவரிடமிருந்து இப்படி ஒரு வேண்டுகோள் வந்தால் அதை ஏற்காமலா இருக்க முடியும்? அந்த அடிப்படையில் வந்ததுதான் இந்த ஆசிரியர் தின கொண்டாட்டம். ஆசிரிய பணியே அறப்பணி, அதற்கு உன்னை அர்ப்பணி என்று சொல்வார்கள். இந்த ஆசிரியர் பணியின் சிறப்பே தன்னை முழுமையாக அர்ப்பணித்து தன்னலமில்லாமல் வேலை செய்வதுதான். கற்பதும் கற்பிப்பதும் தான் இதில் சிறப்பானது. நாளைய இந்தியாவின் நவீன சிற்பிகள் மாணவர்கள்தான். அந்த சிற்பியையே செதுக்கும் சிற்பிகள் ஆசிரியர்கள். உளி வைத்து செதுக்கினால் அது கற்சிலை, அன்பின் மொழி வைத்து செதுக்கினால் அது சொற்சிலை, அதுதான் பண்பாட்டின் பொற்சிலை. அந்த சிலையை உருவாக்குபவர்கள் ஆசிரியர்கள்தான். அகரம் சொல்லித்தந்து சிகரம் தொட வைக்கும் சிந்தனை சிற்பிகள். அன்னச்சத்திரம் 1000 நாட்டல், ஆலயம் 10000 செய்தல், பின்ன யாவிலும் புண்ணியம் கோடி, ஆங்கோரேழைக்கு எழுத்தறிவித்தல் என்று எட்டயபுர கவிஞன் பாடிய வரிகளில்தான் எத்தனை மேன்மைகள் புதைந்திருக்கின்றன. தன்னலமின்றி செயல்படும் ஆசிரியர்களால் தான் இன்று பல விஞ்ஞானிகளும் மேதைகளும் அறிவார்ந்த ஆன்றோர்களும் நம்மிடையே உருவாகிக் கொண்டிருக்கிறார்கள். எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் என்று அந்த படைத்தவனுக்கே இணையாக சொல்வதுண்டு. ஆசிரியர் எனும் சொல் ஆசு கூட்டல் இரியர் என பிரியும். ஆசு என்றால் புகழ், மேன்மை என பொருள்படும். ஒருவரை மேன்மை நிலைக்கு கூட்டிச் செல்லக்கூடிய ஒருவரே ஆசிரியர்தான். ஒரு நாட்டின் தலையெழுத்தே பள்ளிகளில்தான் தீர்மானிக்கப்படுகின்றன என்றார் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள். அப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த பணி இந்த ஆசிரியர் பணி. ஒரு கல்வி நிலையம் திறக்கப்படுகிற போது 1000 சிறைச்சாலைகள் மூடப்படுகின்றன என்னும் கூற்றினை நிரூபிப்பதில் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் பெரும் பங்குண்டு. மாண்புமிகு மாணவ சிலைகளை செதுக்கும் சிற்பியான ஆசிரியர்களை சிந்தையில் மலை போல் மதித்து போற்றுவோம், மாண்போடு வாழ்வோம். ஆசிரியர் அகரம் கற்றுத்தந்து சிகரம் தொட வைத்த அற்புதம், கரும் பலகைக்குள் விரும்பிய வண்ணம் சேர்த்து அரும்பு மனதில் கரும்பாய் இனித்த காவியம், விருந்த வெள்ளைத்தாளில் அறிவு தூரிகை கொண்டு அழகாய் வடித்த ஓவியம், கல்லென்று கருதாமல் சொல்லெனும் ஒளி கொண்டு மெல்லவே செதுக்கிய வல்லதொரு சிற்பி, மார்கழி பணியாய் மனதோடு அணிந்திடும் மரகத நல் அணியாய், தேன் சுவைக்கனியாய் தெவிட்டாமல் தித்திக்கும் நெஞ்சுக்கு இனிதாய் என்றும் நினைவில் இருக்கும் ஆசிரிய பெருந்தகைக்கு ஆசிகள் பல வேண்டி ஆயிலும் வேண்டும் மாணவ நெஞ்சம்.
1: இதுவரை மாணவர்களை செதுக்கும் சிற்பிகள் ஆசிரியர் தினம் பற்றிய உரை வழங்கினார் P.S. சச்சிதானந்த்.

0: நமக்காக பாடல்கள் பாட வந்திருக்காங்க விஸ்ருதா கே ஐயர்.
1: பாடல் காவாவா, ராகம் வராலி, தாளம் ஆதி. இயற்றியவர் பாபநாசம் சிவன்.

0: இதுவரை நமக்காக பாடல்கள் பாடினார் விஸ்ருதா கே ஐயர். நமக்காக நீதி கதை வழங்க வந்திருக்காங்க எம் லக்ஷயா.
1: நேர்மையின் பலன் என்ற கதைய நான் உங்களுக்காக சொல்ல போறேன். ஒரு கிராமத்தில் புகழ் என்ற சிறுவன் இருந்தான். அவன் மிகவும் சுட்டித்தனமானவன். ஆனால் சிறு சிறு தவறுகளை செய்துவிட்டு அதிலிருந்து தப்பிக்க தொடர்ந்து பொய் சொல்லும் பழக்கம் அவனுக்கு இருந்தது. பள்ளியில் வீட்டு பாடம் செய்யவில்லை என்றால் நோட்டு புத்தகத்தை துளைத்து விட்டேன் என்பான். வீட்டில் கண்ணாடி டம்ளரை உடைத்து விட்டால் பூனை தட்டிவிட்டு போய்விட்டது என்று ஏதேனும் ஒரு கதையை சொல்வான். ஆரம்பத்தில் அவனது பொய்களை நம்பிய பெற்றோரும் ஆசிரியர்களும் காலப்போக்கில் அவனது குணத்தை புரிந்து கொண்டு அவனை கண்டிக்க தொடங்கினர். ஆனாலும் புகழ் தன் பழக்கத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. ஒரு நாள் புகழின் தந்தை அவனுக்கு பிறந்த நாள் பரிசாக ஒரு விலைமதிப்பெற்ற கைகடிகாரத்தை வாங்கி கொடுத்தார். அது புகழுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதை மிகவும் பெருமையாக தன் நண்பர்களிடம் காட்டினான். அன்று மாலை மைதானத்தில் விளையாடும் போது எதிர்பாராத விதமாக அந்த கடிகாரம் புகழின் கையிலிருந்து நழுவி விழுந்துவிட்டது. நீண்ட நேரம் தேடியும் அது கிடைக்கவில்லை. மிகவும் பயந்து போன புகழ் அழுது கொண்டே வீட்டிற்கு சென்றான். தந்தையிடம் சென்று, "அப்பா, விளையாடும் போது என் கடிகாரம் தொலைந்து விட்டது. என்னை மன்னித்து விடுங்கள்" என்று உண்மையை கூறினான். ஆனால் அவனது தந்தை அதை நம்பவில்லை. "நீ கடிகாரத்தை யாருக்காவது கொடுத்திருப்பாய், அல்லது எங்கேயாவது கவனக்குறைவாக வைத்துவிட்டு வழக்கம் போல என்னிடம் பொய் சொல்கிறாய். நீ சொல்வதை நான் நம்ப மாட்டேன்" என்று கடுமையாக கூறினார். புகழ் எவ்வளவு அழுதும் உண்மையை எடுத்துரைத்தும் யாரும் அவனது வார்த்தைகளை நம்ப தயாராக இல்லை. அப்போதுதான் அவனுக்கு ஒரு பெரிய உண்மை புரிந்தது. நாம் தொடர்ந்து பொய் சொல்வதால் மற்றவர்கள் நம் மீதான நம்பிக்கையை முழுமையாக இழந்து விடுவார்கள். நாம் உண்மையையே பேசினாலும் அது யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை உணர்ந்து மிகவும் வருந்தினான். அடுத்த நாள் காலை மைதானத்தை சுத்தம் செய்யும் காவலாளி ஒருவர் அந்த கடிகாரத்தை கண்டெடுத்து

0: புகழின் தந்தையிடம் ஒப்படைத்தார். தந்தை புகழை அழைத்து, நீ நேற்றிரவு உண்மையைத்தான் சொல்லியிருக்கிறாய். ஆனால் உன்னுடைய கடந்த கால பொய்களால்தான் நான் உன்னை நம்பவில்லை என்றார். புகழ் தன் தந்தையிடம், அப்பா என்னை நம்புங்கள், ஒரு பொய் சொல்லி தற்காலிகமாக தப்பிப்பது எவ்வளவு ஆபத்தானது என்பதை இப்போது முழுமையாக உணர்ந்துவிட்டேன். இனி என் வாழ்வில் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டேன் என்று உறுதியளித்தான். அதன்படியே தன் வாழ்நாள் முழுவதும் நேர்மையானவனாக வாழ்ந்து அனைவரின் மதிப்பையும் பெற்றான். இந்த கதையின் நீதி, தொடர்ந்து பொய் சொல்வது ஒருவரின் நம்பிக்கை தன்மையை நிரந்தரமாக அழித்துவிடும். நேர்மையே சிறந்த கொள்கை.
1: இதுவரை நமக்காக நீதி கதை வழங்கினார் எம். லக்ஷயா. கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் அவர்கள் பற்றிய உரை வழங்க வந்திருக்காரு காருண்யன் சரவணன்.
2: இந்திய விடுதலை போராட்டத்தில் பல தலைவர்கள் தங்கள் வாழ்க்கையை நாட்டிற்காக அர்ப்பணித்தனர். அவர்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த முக்கியமான தலைவர்களில் ஒருவர் வ.உ. சிதம்பரனார். அவர் துணிவு, நாட்டுப்பற்று, உழைப்பு ஆகியவற்றிற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கினார். அவரை நாம் கப்பலோட்டிய தமிழன் என்று அழைக்கிறோம். வ.உ. சிதம்பரனார் 1872 செப்டம்பர் 5 தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஒட்டப்பிடாரத்தில் பிறந்தார். இவரது முழு பெயர் வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரனார். இவரது தந்தை உலகநாதன் பிள்ளை ஒரு வழக்கறிஞர். தந்தையைப் போலவே வ.உ. சிதம்பரனாரும் சட்டம் படித்து வழக்கறிஞராக பணியாற்றினார். அந்த காலத்தில் இந்தியா ஆங்கிலேயர்களின் ஆட்சியின் கீழ் இருந்தது. ஆங்கிலேயர்கள் நாட்டை ஆட்சி செய்தது மட்டுமல்லாமல் இந்தியாவின் வணிகத்தையும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர். இந்தியர்களால் பெரிய தொழில்களை நடத்துவது மிகவும் கடினமாக இருந்தது. இந்த நிலை வ.உ. சிதம்பரனாருக்கு மிகவும் வருத்தத்தை ஏற்படுத்தியது. இந்தியர்கள் தங்கள் சொந்த தொழில்களையும் வணிகங்களையும் நடத்த வேண்டும் என்று அவர் விரும்பினார். இதற்காக அவர் சுதேசி இயக்கத்தில் தீவிரமாக பங்கேற்றார். சுதேசி என்றால் நம் நாட்டில் தயாரிக்கப்படும் பொருட்களை பயன்படுத்துவதும் நம் நாட்டின் தொழில்களை வளர்ப்பதும் ஆகும். அந்த நேரத்தில் தூத்துக்குடிக்கும் இலங்கையில் உள்ள கொழும்புக்கும் இடையே கப்பல் போக்குவரத்தில் ஆங்கிலேயர்களின் நிறுவனம் ஆதிக்கம் செலுத்தியது. இந்தியர்கள் தங்கள் சொந்த கப்பல் நிறுவனத்தை நடத்த வேண்டும் என்று வ.உ.சி. முடிவு செய்தார். இதன் காரணமாக 1906 சுதேசி ஸ்டீம் நாவிகேஷன் கம்பெனி என்ற கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். அந்த காலத்தில் இந்தியர்கள் சொந்தமாக ஒரு கப்பல் நிறுவனத்தை தொடங்குவது மிகவும் பெரிய விஷயம். வ.உ.சி. மக்களிடமிருந்து பணம் திரட்டி இந்த நிறுவனத்தை உருவாக்கினார். பின்னர் கப்பல்கள் வாங்கப்பட்டு தூத்துக்குடி முதல் கொழும்பு வரை கப்பல் போக்குவரத்து தொடங்கப்பட்டது. இந்த நிறுவனம் ஆங்கிலேயர்களின் கப்பல் நிறுவனத்திற்கு நேரடியாக போட்டியாக அமைந்தது. இதனால் ஆங்கிலேயர்களுக்கு வ.உ.சி. மீது கோபம் ஏற்பட்டது. அவருடைய கப்பல் நிறுவனத்தை நஷ்டத்தில் தள்ள பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. கப்பல் கட்டணம் குறைக்கப்பட்டது. பல வழிகளில் அவருக்கு தடைகள் ஏற்படுத்தப்பட்டன. ஆனால் வ.உ.சி. பின்வாங்கவில்லை. அவர் மக்களிடம், நாம் ஏன் எப்போதும் மற்றவர்களை சார்ந்து இருக்க வேண்டும், நம்மால் நம்முடைய தொழிலை நடத்த முடியாதா என்ற எண்ணத்தை ஏற்படுத்தினார். இதனால் மக்கள் மத்தியில் நாட்டுப்பற்று மேலும் அதிகரித்தது. வ.உ. சிதம்பரனார் கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் மட்டுமல்ல, அவர் தொழிலாளர்களுக்காகவும் போராடினார். தூத்துக்குடியில் இருந்த கோரல் மில் தொழிலாளர்கள் குறைந்த ஊதியம் மற்றும் கடினமான வேலைநிலைகள் போன்ற பிரச்சனைகளை சந்தித்தனர். வ.உ.சி. அவர்களுக்கு ஆதரவாக நின்றார். அவர் தொழிலாளர்களின் உரிமைகளுக்காக போராடினார். அவரது தலைமையில் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டம் மக்களிடையே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. வ.உ.சியுடன் சுப்பிரமணிய சிவா போன்ற தலைவர்களும் இணைந்து செயல்பட்டனர். அவர்கள் பொதுமக்களிடம் நாட்டுப்பற்றையும் விடுதலை உணர்வையும் வளர்த்தனர். இதனால் ஆங்கிலேய அரசு வ.உ.சியை கைது செய்தது. 1908 அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அவருக்கு மிகவும் கடுமையான தண்டனை வழங்கப்பட்டது. சிறையில் அவர் பல கஷ்டங்களை அனுபவித்தார். குறிப்பாக அவரை செக்கிழுக்க செய்தனர் என்று வரலாற்றில் கூற

படுகிறது. ஒரு மனிதரை மாடுகளுக்கு பதிலாக செக்கி இழுக்க செய்தது ஆங்கிலேய அரசின் கொடுமையை காட்டுகிறது. ஆனால் இத்தனை கஷ்டங்களையும் சந்தித்த போதும் வஉசி தனது நாட்டுப்பற்றை விட்டுவிடவில்லை. வஉசி ஒரு விடுதலை போராட்ட வீரர் மட்டுமல்ல, அவர் ஒரு எழுத்தாளரும் தமிழறிஞரும் ஆவார். தமிழ் இலக்கியத்தின் மீது அவருக்கு அதிக ஆர்வம் இருந்தது. அவர் பல நூல்களை எழுதியதுடன் சில நூல்களை மொழிபெயர்த்தும் உள்ளார். அவருடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான விஷயம் என்னவென்றால், அவர் வெறும் பேச்சில் மட்டும் நாட்டுப்பற்றை காட்டவில்லை, அவர் அதை தனது செயல்களால் நிரூபித்தார். ஆங்கிலேயர்களிடம் இருந்து நாட்டை விடுவிக்க வேண்டும் என்றால் அரசியல் சுதந்திரம் மட்டும் போதாது, நம்முடைய தொழில், வணிகம் மற்றும் பொருளாதாரத்திலும் நாம் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்பதை வஉசி புரிந்து கொண்டார். அதனால்தான் அவர் கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். அவர் தொழிலாளர்களுக்காக போராடினார், மக்களிடம் நாட்டுப்பற்றை வளர்த்தார், சிறை தண்டனையையும் துன்பங்களையும் சந்தித்தார். அவருடைய வாழ்க்கை நமக்கு துணிவு, தன்னம்பிக்கை, உழைப்பு, நாட்டுப்பற்று ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுக்கிறது. வஉ சிதம்பரனார் 1936 நவம்பர் 18 மறைந்தார். ஆனால் அவர் செய்த பணிகள் இன்றும் நம் நினைவில் உள்ளன. ஒரு காலத்தில் ஆங்கிலேயர்களின் கப்பல்கள் கடலில் ஆதிக்கம் செலுத்திய போது அவர்களுக்கு எதிராக இந்தியர்களின் சொந்த கப்பலை கடலில் செலுத்திய தமிழர் வஉசி. அதனால்தான் அவர் வரலாற்றில் என்றும் கப்பலோட்டிய தமிழன் என்று அழைக்கப்படுகிறார். அவருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லும் மிக முக்கியமான செய்தி ஒன்றுதான், நம்மால் முடியாது என்று நினைப்பதை முயற்சி செய்தால் பெரிய மாற்றத்தையும் உருவாக்க முடியும்.

இதுவரை கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் அவர்கள் பற்றிய உரை வழங்கினார் காருண்யன் சரவணன். நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை நேயர்கள் எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா AIR chennai children@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம்.

நேரம் 5:30. ஆகாஷ்வாணி. கிராமியத்தென்றல் நிகழ்ச்சியில் இன்றைக்கு இடம்பெறுவது என் சுப்பிரமணிய தம்பிரான் குழுவினர் வழங்கியுள்ள கண்ணன் தூது, துரியன் வாது, தெருக்கூத்து.

என்ன சபம் கொடுமை நாடி பாண்டவனுக்காக பிரதி பாகம் கேட்க பகவான் அஸ்திராவரம் தூதாக வரும் விதம் காண்க.

0: சுவாமி
1: நமஸ்கார மாதவன்,
0: நீர்க்காய் சாகரிக்க வேண்டும். மாதவா, யான் இந்த சமீனிடம் அங்கு வந்தது.
1: ஆமாங்க.
0: உனக்கு இன்னாறு இனியார் என்று தெரிந்ததப்பா?
1: எல்லாம் தெளிவாக உரைத்தால் தெரியும்.
0: பந்தம் என்று சொல்லப்பட்ட பாசங்களை பற்றிருக்கக்கூடிய பாண்டவர்களுக்கு சகாயன், பக்தர்களுக்கு நான் யாருடைய வயிற்றில் பிறந்தேன் தெரியுமா? எங்கே இருக்க வேண்டியவன்? கடலிலே சைனியத்தில் நிதிரை செய்து கொண்டிருக்க வேண்டியவன். நாராயணன் என்று பெயர் படைத்தவன், சீனிவாசன் என்று பெயர் படைத்தவன். தோபர யுகத்திலே கம்சன் செய்யும் அக்கிரத்தை
1: ஒழிக்கவும்,
0: இந்த பூமி பாரத்தை தீர்க்கவும் நான் யாருடைய வயிற்றில் பிறந்தேன் தெரியுமா? நான்

0: முகத்திலே யாருடைய வயிற்றில் பிறந்தவன் தேவியைக்கும் வசுதேவருக்கும் மகனாக
1: பிறந்தவன்.
0: நான் பிறக்கும் பொழுது எவ்வித கோலத்துடனே பிறந்த

0: நான் பிறக்கும் பொழுதே சங்கு சக்கர கோதண்ட பாணியாக பிறந்தேன். இந்த பூமி பாரத்தை தீர்க்கவும் கம்சன் செய்யும் அக்கிரமத்தை ஒழிக்கவும் தேவிகைக்கும் வசுதேவருக்கும் மகனாக
1: பிறந்தேன்.
0: இந்த மகாபாரத ஓரின்கண்ணாக துரியோதனன் மகா போராமை பட்டு பாண்டவர்களை வந்திக்க வேண்டும் என்று மண்டபத்தை ஒன்று கட்டினார். மண்டபத்தை கட்டி பாண்டவர்களை வரவழைத்து சூதாடி அதனுடைய நாடு நகரம் அனைத்தையும் பறித்தார். அதோடு விட்டு விட்டாரா? 12 வருட வனவாசம், ஓராண்டு காலம் அங்கியாத வாசம், 13 ஆண்டு கழித்து வந்தார். அவள் அவளுடைய நாட்டை அனுபவித்துக் கொள்ளலாம் என்று மானபத்திரிகை எழுதி அஸ்வத்தாமாவிட பொது கட்டிவிட்டு காட்டிற்கு சென்ற பாண்டவர்கள் 12 வருட வனவாசமும் 1 ஆண்டு காலம் அஜ்ஞாத வாசமும் கழித்து நாட்டிற்கு வந்திருக்காங்க.
1: எப்படி?
0: பிராடன் தன் மகளுக்கு என்று சீதனமாக கொடுத்த உபப்ளாயம் என்னும் பட்டணத்திலே வந்து சேர்ந்திருக்கிறார்கள். வந்தவர்கள் என்னை அழைத்து அவளுடைய நாட்டு நகரம் அனைத்தையும் பெற்றுக் கொண்டு வர வேண்டும் என்று என்னை தூதாக அனுப்பி
1: வைத்திருக்கார்.
0: பாண்டவர்களுக்காக அர்த்தபுரி பாகத்தை பெற்றுக் கொண்டு வருவதற்காக இப்பொழுது நான் அசனாபுரத்தை நாடி வந்து விட்டுகிறேன். மாதவா
1: சுவாமி,
0: இதோ தெரியக்கூடிய கிரகங்களை விவரமாக சொல்ல வேண்டும்.
1: இதோ இருக்கிறதா பீஷ்மாச்சாரி.
0: யாருடைய கிரகம்?
1: பீஷ்மாச்சாரி.
0: அதற்கு அடுத்து கிரகம்
1: துரோணாச்சாரி.
0: அதோ தெரியக்கூடிய கிரகம்
1: அசோத்தாமன்.
0: சரி, இதுல ஒரு விஷயம் இருக்கு. மாதவன் விதுருடைய கிரகத்துக்கு சென்று அவரை கண்டு இது விஷயத்தை சொல்லி நான் புறப்பட வேண்டும். ஆகையால் நான் வந்திருப்பதாக விதுரிடத்திலே தெரிவித்து.
1: அவரே ஆகட்டும் சுவாமி.

0: காவல் நமஸ்காரம்.
1: மாதவன், ஆண்டவன் அருள் வேண்டும் பிரகட்டம் அப்பா.
0: ஆகட்டும்.
1: மாதவன்,
0: ஐயா,
1: நாடி தேடி ஓடி வர வேண்டிய காரணம் என்னப்பா?
0: சுவாமி, தமது கிரகத்தினாடி துவாரகாபுரி வாசகராக விளங்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயண் பகவான் உங்கள் வரையில் வந்திருக்க.
1: மாதவன், நம் கிரகத்தினாடியா காணக்கிறக்காத பொக்கிஷம் ஏற்பட்டவர் நம்மளை காண வந்திருக்கிறார் என்றார். அவரை நாடி தேடி அவர் பாதத்தை வணங்கி பாத பூஜை பண்ண வேண்டும் அப்பா.
2: நான் வந்திருப்பதாக விதுர மகாராஜரிடத்தை தெரிவித்தனையா?
0: அப்படியே தெரிவித்த சுவாமி.
2: நான் சென்று கண்டுகொள்கிறேன்.
0: புறப்படு
1: சுவாமி. நரசி

தற்பாரா போற்ற.

முரகரி எங்கள் தன்னை முழுதினோம் காக்க வந்த இறைவரே போற்றி போற்றி எங்கள் நாய

0: சுவாமி, உங்கள் பொற்பாத கமலங்களுக்கு அடியேன் விதுரன் அநேக கோடி வந்தனம் சுவாமி.
1: உன்னை நாடி தேடி ஓடி வந்ததற்கு காரணம் துரியோதனன் பாண்டவர்களுக்கு இட்ட தவணையின்படிக்கு 13 கடித்து விராடன் தன் மகளுக்கென்று சீதனமாக கொடுத்த உபப்பலாயம் என்னும் பட்டணத்திலே வந்து சேர்ந்திருக்கிறார்கள். சேர்ந்தவர்கள் என்னை அழைத்து அவளுக்குண்டான அறுதுரி பாகத்தை பெற்றுக்கொண்டு வர வேண்டும் என்று என்னை தூதாக அனுப்பியிருக்கிறார்கள். யானோ வந்தேன், உன்னை இப்ப கண்டேன். ஆனால் துரியோதன மகாராஜர் இடத்திலே இருக்கின்றபடியால் துரியோதனன் பாண்டவர்களுக்குண்டான அறுதுரி பாகத்தை கொடுக்க எண்ணம் வைத்துக் கொண்டிருக்கானா அல்லது வேறு விதமாக எண்ணம் வைத்துக் கொண்டிருக்கின்றானா? உமக்கு தெரிந்ததை கூறுங்கள்
0: சுவாமி. உங்கள் கருத்தை நான் சொல்ல வேண்டுமா சுவாமி? என்னப்படி என்ன தெரிய வருமா சுவாமி? அந்த பாவி துரியோதனாக பட்டவன் பாண்டவளுக்குரியான அர்த்தக்குரிய பாகத்தை கொடுக்க மாட்டான், கொடுக்க மாட்டான், அவன் கொடுக்கவும் மாட்டான். நீங்கள் பெற்றுக் கொண்டு போகவும் முடியாது சுவாமி.
1: விதுர மகாராஜரே,
0: சுவாமி
1: நாங்கள் தெரிவித்த பிரகாரம் பாண்டவர்களுக்குண்டான அறுதுரி பாகத்தை அந்த துரியோதனன் கொடுத்தாலாச்சு. அப்படி அவன் கூடாமல் போனால் நாங்கள் தெரிவித்த பிரகாரம் அப்படித்தான் நடக்கப் போகிறது. நான் வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது, நான் துருவனுடைய அவைக்கு செல்கிறேன், தாங்களும் வாருங்கள். ஆனால் ஒன்று, நீ என்னுடனே வரப்படாது
0: சுவாமி. நீங்க முன்னதாக அவைக்கு செல்லுங்கள்.
2: அவ்வாறே ஆகட்ட, புறப்பட.

பரிபாலனம் செய்யக்கூடிய என் பெயர் துரியோதன மகாராஜன். அவர் வந்து என்னிடம் நாடு கேட்டார். நான் என்ன செய்தேன் தெரியுமா? முழுகரை தூ

0: உழுகுமாமுனி வரை தூதாக அனுப்பி வைத்தான். உடனே என்ன செய்தி?
1: என்ன செய்தி?
0: உழுகுமாமுனியே, உனக்கு என்ன பைத்தியம்
1: பிடித்து விட்டதா?
0: காடாண்ட பாண்டவால்
1: காடு,
0: கௌரவால் நாடு ஆண்டவர்கள் நாடு,
1: கௌரவால் நாடு
0: காட்டில் வைத்த காலை மீண்டும் நாட்டில் வைக்கப்படாது. மறு தூது சஞ்சய ரை தூது.

0: அதற்கு பதிலாக சஞ்சய முகாமுனிவரை தூதாக
1: அனுப்பி
0: அவரும் போய் சொல்லியிருப்பார். அதை கேட்டு பாண்டவர்களும் காடியாக இருப்பார்கள். அதை கெடுத்தவன் யார் தெரியுமா? விட்டமாட்டை ஓட்டியவன், புண்ணாக்கூழ் குடிக்கப்பட்டவன், நோய் துணை கொண்டவன், நோட்ட உடலை பெற்றவன் அந்த கோபால
1: கண்ணன்.
0: அந்த கோபாலகண்ணன் என்ன செய்தான்? பாண்டவர்களே, நீங்கள் அஞ்ச வேண்டாம்,
1: அஞ்ச வேண்டாம்,
0: உங்களுக்கு உண்டான அத்தகுரி பாகத்தை நான் வாங்கி கொண்டு வருகிறேன் என்று என்னிடம் தூதுவனாக வந்தான். ஆனால் இப்பொழுது அஸ்தினாபுரத்தில் வந்திருக்கிறான். அவன் வரட்டும், கவனிக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு விண்ணப்பம். அவர் அழையாத வீட்டுக்கு நுழையாத
1: சமயம்
0: யாரும் வாய் வார்த்தை பேசப்படாது. ஆமா, எல்லோரும் கவனிக்க.
2: மாதவன், அஸ்தினாபுரத்துக்கு வந்து விட்டோம். துரியனுடைய கொழுவுக்கு வந்திருக்கிறேன். இந்த மண்டபத்தின் கண்ணாக அமர்ந்திருக்கக்கூடிய மன்னர் மன்னர்கள் அத்தனை பேர்களும் நான் வருவதை பார்க்காமல் படிக்கி முகம் எடுத்து பார்க்காமல் படிக்கி சிறுசு கீழே குனிந்து கொண்டிருக்காங்க. என்னடா, பாண்டவர்களுக்காக அடுத்து ஒரு பாகத்தை கேட்க வந்திருக்கின்றானே கண்ணன். அந்த கண்ணனிடத்தில் இந்த மண்ணையை கொடுத்து விடுவதா என்று யோஜனை வைத்து மண்ணையே பார்த்து
0: நான்
2: சென்று அவர்களை ஒவ்வொருவராக அடுத்து பார்க்கிறேன். ராஜாத்திராஜன், துரியோதன மகாராஜரே, என்னடா இது? அன்னவர் முகத்தை பார்க்காமல் பிடித்து திருப்பி விட்டாரே. அங்க தேசத்தை பரிபாலிக்க கூடிய கண்ண மகாராஜரே, என்னடா இவரு
1: கூட?
2: துச்சாசன மகாராஜரே, ஜகுனி மகாராஜரே, என்னடா இது?
1: யாருமே
2: அவரை எனக்கு அன்பாக

0: பேசி
1: ஆமாங்க
0: போஜனத்தை அளித்தாரு, போஜனத்தை உண்டு கழித்து வந்திருக்கிறேன்.
1: இதெல்லாம்
0: அவரும் இந்த இடத்திலே வாவார்த்தை பேசாமல் படிக்கு திருப்பி கொண்டாரு.
1: துரியோதன மகாராஜா கட்டல சுவாமி, இதெல்லாம்
0: சரி. அவர்கள் வந்து என்ன அழைத்தால் என்ன, அழைக்காமல் போனால் என்ன, நாமாகவே சென்று அவர்களை அழைத்து பார்ப்போம்.
1: நாம வந்து வேலையை நாம் முடிக்கலாம்.
0: துரியோதன மகாராஜரே, கர்ண மகாராஜரே, துர்ச்சாசன மகாராஜரே, ஜகுனி மகாராஜரே, விதுர மகாராஜரே,
1: ஒருவர் கூட
0: துரியோதன மகாராஜரே, கோபம்

0: துரியோதன மகாராஜரே, உமக்கேனையா இப்பேற்பட்ட கோபம்? இந்த கோபத்தினால் யார் யார் மாண்டு போயிருக்காரு தெரியுமா? கோபம் என்பது பழி கஞ்சாதன்று உலகினில், இந்த கோபம் என்பது பழி கஞ்சாதன்று உலகினில். துரியோதன மகாராஜரே, இந்த கோபத்தினால் யார் யார் மாண்டு போயிருக்காரு? ராவணன், கும்பகர்ணன், இரணியன், இரண்யாட்சிதன், கீச்சகன், சிசுபாலகன், இப்பேற்பட்ட பெயர்கள் எல்லாம் அடிந்து போயிருக்காங்க. அந்த கோபத்திற்கு தாங்கள் இடம் கொடுக்கலாமா? வந்தவரை பார்த்து வாவென்று அழைக்காமல் பிடித்து கோபத்தோடு இப்படி இருக்கின்றீரே, நான் எதற்காக வந்தேன் என்று கூட கேட்க மாட்டேங்கள் போல இருக்கேன். தெரியுமா? சொல்லு. பாண்டவர்களுக்காக அறுதுகுறி பாகத்தை பெற்றுக்கொண்டு போவதற்காக தங்களை நாடி ஓடி தேடி வந்திருக்கேன். பாண்டவர்களுக்குண்டான அறுதுகுறி பாகத்தை கொடுத்து விட ஐயா.
1: போம்போம்மா.

0: அடே கண்ணா, மரியாதையாக இந்த விடத்தை விட்டு போய்விட்டால் போய்விடு.
1: ஆமா,
0: இல்லையே உன் குட்டெல்லாம் வெட்ட வெளிச்சம் ஆகிவிடும். அதிலும் நீ எப்படி வந்திருக்க? அட உனது எண்ணத்தில்

அறத்திலே கை கட்டி வாய் பொத்திருக்க வேண்டும். கையை நீட்ட வெட்டி விடுவர் மடையா. அது மட்டுமல்ல, நான் எப்ப குற்றவன்?

0: டேய் கண்ணா,
1: மன்னாய்
0: குலத்தரசன், என் மனதில் கொஞ்சம் பயம் இல்லாம உனக்கு என்னடா தைரியம்?
1: பாண்டவர்களுக்குண்டான அறுதி ஒரு பாகத்தை கொடுக்க முடியாதா?
0: முடியவே முடியாது. என் உயிர் இருக்க வரை ஊசி நாட்ட ஈ உட்கார இடந்துட மாட்டேன்.
2: வந்தபடிய
0: பார்த்து போடா.

கோயிலில் பாண்டவர்களுக்குண்டான அறிவுரை பாகத்தேடி கொடாமல் போயிட்டார். உனக்கு வீரமும் இல்லை சாரமும் இல்லை. நன்றாக யோசித்து பாருங்கள், நாட்டை கொடுத்து விடு.

0: துரியோதன மகாராஜரே, யோசித்து சொல்லுங்க.
1: அறுகுறி பாகத்தை கொடாமல் போய்விட்டால் பாண்டவர்கள் உண்மை லேசிலே விட்டு விட மாட்டார்கள். ஏனோ சிற்றப்பாளுடைய மக்கள் ஆட்சியை என்று இதுவரையில் உன்னை விட்டு விட்டு வைத்து
2: இருக்கிறார்கள்.
1: யோசித்து அவளுக்குள்ளான அறுதுரி பாகத்தை குறியாக கொடுத்து விடுங்கள்.
0: கண்ணா, கூச்சுவனையும் உன்னையும் முதலிலே எவ்வளவாக சேர்ப்பேன். மரியாதையா விட்டு இந்த வழியை போய்விடுறா. அது மட்டுமல்ல, நான் எப்ப இருக்கிறவன் அட பொங்கிடும்படி

0: கறி வர்றதன் சாட்சியாக பாண்டவாளுக்கு என்னமோ நாடு தர
1: முடியாது.
0: அந்த வழியை பார்த்து போவோம்
1: சுவாமி.
2: நீங்கள் குறியாக கொடுக்காமல் போய்விட்டால் உங்களை லேசிலே விட்டு வைத்திருக்க மாட்டார். பாண்டவர்களுக்கு உண்டான நாட்டை அறிகுறி பாகத்தை கொடுத்து விட வேண்டியதானே. குறியாக கொடுத்து விடுங்க.
0: வாழ்ந்தவர்களை நான் மீண்டும் அழைத்து எல்லாவற்றையும் பறித்துக் கொண்டு அனுப்பியது காடு. இப்பொழுது 13 கடித்து சொல்வது காடு. காடுதான் உங்களுக்கு சொன்னாங்க. அங்கே போய்
2: படித்துக்கொள்ள மகாராஜரி. 13 கடித்து வந்தால் வாழாவாளுடைய நாட்டை குறியாக கொடுத்து விட வேண்டியதுதான். கொடுக்கிறேன் என்று தெரிவித்தவர் இப்போ கொடுக்க முடியாது என்று கூறுகிறார். உங்கள் வார்த்தையில் எனக்கு நம்பகமே கிடையாது. ஆகையினால் கை போட்டு தர வேண்டும்.

0: நானும் செங்கோல் பிடித்த கரம், உழாக்கோல் பிடித்த கை போட நியாயம் கிடையாது. அதோ திரிகிற மரகத கரத்தின் மீதுதான் கை போடுவேனே தவிர உன் மீது கை போட மாட்டேன்.
1: துரியோதன மகாராஜரே, யோசித்து கூறுங்கள்.
2: அந்த இடத்திலே நான் இருக்க மாட்டேன்.
0: இருப்பையோ இருக்க மாட்டேயோ தெரியாது, அங்கதான் போட உன் கை மீது கை போட மாட்டேன்.
1: மன்னா
0: சொல்லடா கண்ணா.
1: துரியோதன மகாராஜரே
0: சொல்ல,
1: தங்கள் வார்த்தையில் எனக்கு நம்பகமே கிடையாது. அன்று கொடுக்கிறேன் என்று தெரிவித்தவர் இன்று கொடுக்க முடியாது என்று மறுத்து பேசுகிறேன். ஆகையினால் கை போட்டு தார வேண்டும். என்ன கொள்கிறீர்கள்?

0: அக்ரிமெண்ட் 3 மாசம், பாண்டு 3 வருடம், பத்திரம் 12 வருடம், நான் அனுப்பியது 13 ஆண்டு. அக்ரிமெண்ட் போச்சு, பாண்டு போச்சு, பத்திரமும் போச்சு, செல்லாதி. ஆனா இப்பொழுது சொல்லுகிறேன், ஏ கண்ணா, பாண்டவர்களுடைய சேனா சைன்யங்களும் என்னுடைய சேனா சைன்யங்களும் குருச்சேரத்தை வந்து போர் புரியட்டும். அதில் எவ்வாறு வெற்றி பெறுகிறார்களோ அவளை ஆளட்டும். போடா
1: ஹரி, மிக்க மகிழ்ச்சி. அப்படியே நான் புறப்பட்டு செல்கிறேன் யுத்தத்துக்கு. வருவார்கள், நீ ஆள போறது இல்ல, பாண்டவர்கள் தான் பரிபாலிக்க போறாங்க. நன்றாக யோசித்து பாருங்க. சரி, நான் சென்று வருகிறேன்.
2: அவ்வாறே ஆகட்டும்.

கிராமிய தென்றல் நிகழ்ச்சிகள் இதுவரை என் சுப்பிரமணிய தம்பிரான் கண்ணன் தூது துரியன் வாது எனும் தலைப்பிலான தெருக்கூத்து

0: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். தொடர்வது நிகழ்ச்சி நிரல். கேட்கும் முன்
1: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
2: சொல்லுங்க.
1: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
2: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
1: ஆனா அத எப்படி பண்ணனும்?
2: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
1: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
2: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
1: அவ்வளவுதானா?
2: அவ்வளவுதான்,
1: புரிஞ்சிடுச்சு.
2: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றைய நிகழ்ச்சிகள் இந்த அலைவரிசையில் மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 6:40 மனதில் நின்றவை, 7 மணிக்கு தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம், 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி.ஆர். சிவகுமார், 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், செல்லப்பிராணி உணவு மற்றும் உணவுசார் தொழில் முனைதல் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஏ. கோபாலகிருஷ்ணன் அவர்களின் உரை, தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05, 9:15 ஆகிய நேரங்களில் திரைகாணம், 10 மணிக்கு ரவி பாஸ்ரி அகில் பாரதிய சங்கீத் சபா, இதில் என்.ஆர். பிரசாந்த் அவர்களின் பாட்டு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 101.4 ரெயின்போ பண்பலையில் 7:00 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி, வேலூர் மாவட்டம் கீழ்புதுப்பேட்டை கிராம கே.எம். வசந்தபிரியா அவர்களுடன் அங்கக வேளாண்மையில் உள்ள சவால்களும் வாய்ப்புகளும் குறித்த நேர்முகம். 100.1 எஃப்எம் கோல்டில் மாலை 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 கனிந்த வாழ்வு, 7:50 செய்தி கதம்பம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 அகில பாரத உரை சித்திரம் ஹிந்தியில் டெல்லி அஞ்சல், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். நாளைய நிகழ்ச்சிகள்:

அதிகாலை 720 கிலோ ஹெட்ஸில் காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எம்ஏ கிருஷ்ணகுமார் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:55 சூழல் அறிவோம், தொடர்ந்து வானிலை. 7 முதல் 9 வரை புத்தம்புது காலை, இதில் 4 அறிவோம். மழைக்காலம், சவால்களும் வாய்ப்புகளும். எழுதி வழங்கியவர் வி திவ்ய பாரதி. தமிழமுதம் வழங்குபவர் தங்க சங்கரபாண்டியன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு. புகைப்பிடிப்பதால் வரும் பாதிப்புகள் பற்றி புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 7:30 என்ற ஒரு தகவல் வழங்கியுள்ளவர் தென்கட்சி கோசுவாமிநாதன். 7:45 நகர்வலத்தில் வேளச்சேரியில் மீண்டும் ஆதார் சேவை மையம், எஸ் அனீஷ் எழுதிய செய்திக்கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 9 அரங்கிசையில் திருவாரூர் எஸ் கிரீஷ் அவர்களின் பாட்டு, விவிஎஸ் முராரி அவர்கள் வயலின், கே அருண் பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி FM கோல்டிலும் இடம்பெறும். பகல் 12:10 சங்கீத சாரல். தாடேபள்ளி வீணா காயத்ரி அவர்களின் வீணை இசை, தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி அதிகரிப்பு திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி, சுய தொழில் முனைவோர் கே புவனேஸ்வரி அவர்கள் பங்கேற்ற நேர்முகத்தின் முதல் பகுதி. உரையாடுபவர் கே பரமேஸ்வரி. 2:40 ஹிந்தி பாடம், கற்பிப்பவர் லக்ஷ்மி சுப்பிரமணியம், பங்கேற்கும் மாணவி பிரியம் பிரதீக்ஷா ஜா.

முற்றத்தின் திறந்த வெளியை ஒரே ஓட்டமாக ஓடி வந்தியத்தேவன் கடந்தான். மதில் சுவர் ஓரமாக நின்று திரும்பி பார்த்தான். மச்சின் மீது ஒரு பெண் உருவம் தெரிந்தது. மணிமேகலையோ சந்திரமதியோ தெரியவில்லை. யாராயிருந்தாலும் தான் முற்றத்தை ஓடி கடந்ததை பார்த்திருக்க வேண்டும். நல்ல வேளையாக கூச்சல் போடவில்லை. அவள் யாராயிருந்தாலும் நன்றாயிருக்கட்டும், மகராசியா இருக்கட்டும். இவ்விதம் மனத்திற்குள் வாழ்த்திக் கொண்டே மதில் சுவர் ஓரமாக வந்தியத்தேவன் விரைந்து நடந்தான். மதில் மேல் ஆழ்வார்க்கடியானுடைய முகம் தெரிந்த இடம் வந்துவிட்டது. அங்கே சுவரில் ஏறுவது எப்படி? இவ்வளவு உயரமாயிருக்கிறதே. சுவரில் பிடித்துக் கொள்வதற்கு மேடு பள்ளம் ஒன்றுமே இல்லையே. கடவுளே, இதோ ஒரு உபாயம். குறவைக்கூத்து கொட்டகைக்காக கொணர்ந்த மூங்கில் கழிகள் சில தூரத்தில் கிடந்தன. அவை மிஞ்சி போனவை போலும் ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து அந்த கழிகளில் ஒன்றை எடுத்து வந்தான். மதிலின் பேரில் சாய்த்து வைத்தான். கழியின் உயரத்துக்கும் மதிலின் உயரத்துக்கும் சரியாக இருந்தது. ஆனால் கழி சுவரில் நிலைத்து நிற்க வேண்டுமே. ஏறும்போது நழுவிவிட்டால்? நழுவிவிட்டால் கீழே விழ வேண்டியதுதான். அதற்காக கையை கட்டி கொண்டு சும்மா இருந்த என்ன பயன்? கழியை இரண்டொரு தடவை அழுத்தி பார்த்துவிட்டு அதன் வழியாக ஏறத் தொடங்கினான். பாதி சுவர் ஏறிய போது கழி நழுவத் தொடங்கியது. தொலைந்தோம், கீழே விழுந்தால் எலும்பு நொறுங்கிவிடும் என்று எண்ணுவதற்குள் கழி மறுபடியும் உறுதியாக நின்றது. மேலே இருந்து ஒரு கரம் அதை பிடித்து கொண்டது போல தோன்றியது. நமக்கு பைத்தியம் பிடிப்பதுதான் பாக்கி என்று எண்ணிக்கொண்டு வந்தியத்தேவன் மேலே ஏறினான். மதில் சுவரின் மேல் முனையை அவன் பிடித்து கொண்டதும் கழி நழுவி கீழே விழுந்தது. அது விழுந்த சத்தம் இடிமுழக்கம் போல அவன் காதில் விழுந்தது. நல்ல வேளை, கோட்டை வாசலில் ஆரவாரம் இப்போது இன்னும் அதிகமாயிருந்தது. ஆகையால் யார் காதிலும் விழுந்திராது. ஆனால் எதிரே அந்த புற மேல் மாடத்தில் நின்ற பெண், அவள் காதில் விழுந்திருக்கும். மதில் மேல் தாவி ஏறி நின்றபடி மறுபடியும் ஒரு தடவை வந்தியத்தேவன்

0: தேவன் அந்த பக்கம் திரும்பி பார்த்தான். இன்னமும் அந்த பெண் அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். வந்தியத்தேவனுடைய கிறுக்கு குணம் அவனை விட்டு போகவில்லை. போய் வருகிறேன் என்று சொல்லுகிற பாவனையாக கையை ஆட்டிவிட்டு மதிலின் அப்புறத்தில் இறங்கத் தொடங்கினான். இறங்குவதில் அவ்வளவு கஷ்டமில்லை, ஏனென்றால் மதில் சுவரின் வெளிப்புறம் உட்புறத்தைப் போல மட்டமாக இல்லை. சில மேடு பள்ளங்கள் இருந்தன. பக்கத்தில் இருந்த மரங்களின் கிளைகள் சில சுவரின் மீது மோதி உராய்ந்து கொண்டிருந்தன. அவற்றின் உதவி கொண்டு சரசரவென்று கீழே இறங்கினான். மணிமேகலையை தான் ஏமாற்றிவிட்டு வந்தது பற்றி நினைத்தபோது அவனுக்கு சிரிப்பு வந்தது. அந்த சிரிப்பின் எதிரொலியைப் போல இன்னொரு சிரிப்பு எங்கிருந்தோ வந்தது. வந்தியத்தேவனுடைய ரத்தம் அவனுடைய உடம்பில் உறைந்து போயிற்று. கைகள் நடுங்கின. கீழே குதிப்பதற்காக பார்த்தான். நாய் ஒன்று அவன் மீது பாய காத்து கொண்டிருப்பதைக் கண்டான். மேலே ஏறுவதை பற்றி இனி யோசிப்பதற்கே இல்லை. கீழே குதித்துத்தான் ஆக வேண்டும். குதித்தால் இந்த நாயின் வாயில் ஒரு பிடி சதையாயாவது கொடுத்தே தீர வேண்டும். சற்று முன் கேட்டது சிரிப்பு சத்தமா அல்லது நாய் குறைத்த சத்தமா? பக்கத்தில் யாராவது மறைந்து நின்று நாயை ஏவி விட்டிருக்கிறார்களா? மேலே ஏறுவதில் அபாயம் அதிகமா, கீழே குதிப்பதில் அபாயம் அதிகமா? வந்தியத்தேவனுடைய உள்ளம் ஊசலாடியது. அவனுடைய கால்களும் எழும்பி எழும்பி குதித்த நாயின் வாயில் அகப்படாமல் இருப்பதற்காக ஊசலாடின. வந்தியத்தேவன் நாயின் வாயில் அகப்படாமல் தரையில் குதிக்க பார்ப்பதா அல்லது மறுபடியும் மதில் சுவரின் மேல் ஏறுவதா என்று தீவிரமாக சிந்தித்துக் கொண்டிருந்தான். அதே சமயத்தில் பக்கத்தில் இருந்த மரங்களின் மறைவில் யாராவது ஒளிந்திருக்கிறார்களா என்று கூர்மையாக கவனித்தான். ஒரு மரத்தின் மறைவில் வெள்ளை துணி தெரிவது போல இருந்தது. சற்றுமுன் நாயின் குறைப்பு சத்தத்தோடு மனிதனின் சிரிப்பு குரல் கலந்து கேட்டது நினைவுக்கு வந்தது. அதை தெரிந்து கொள்ளாமல் குதிப்பது பெருந்தவறாக முடியும். நாயின் வாயிலிருந்து தப்பினாலும் மனிதர்களின் கையில் அகப்படும்படி நேரிடலாம். அரண்மனையின் மேல் மாடத்திலிருந்து பார்க்கும்போது ஆழ்வார்க்கடியானுடைய முகம் மதில் சுவர் மேல் தெரிவது போல தோன்றியது. அந்த வைஷ்ணவன்தான் ஐயனார் கோவிலில் காத்து காத்து பார்த்து அலுத்து போய் இங்கு வந்து நாயை ஏவி விட்டு வேடிக்கை செய்கிறானா என்ன? எல்லாவற்றுக்கும் கூப்பிட்டு பார்த்தால் போகிறது. வைஷ்ணவரே, வைஷ்ணவரே, இதென்ன வேடிக்கை என்றான். மறுபடியும் ஒரு சிரிப்பு சத்தம் கேட்டது. அது ஆழ்வார்க்கடியான் குரல் அல்ல. ஆகையால் திரும்ப மதில் மேல் ஏறி அரண்மனைக்குள் இறங்குவதுதான் சரி. பெரிய பழுவேட்டரையன் வரவேற்பு தடபுடல்களில் எப்படியாவது தப்பித்துக் கொள்ளலாம். அல்லது சுரங்க வழி இருக்கவே இருக்கிறது. மணிமேகலையிடம் மீண்டும் கொஞ்சம் கெஞ்சும் மணியம் செய்தார் போகிறது. இல்லாவிடில் பழுவூர் இளையராணியின் தயவையே சம்பாதித்துக் கொள்ள வேண்டியதுதான். இதுவரை தன்னை காட்டி கொடுக்காதவள் இப்போது மட்டும் காட்டி கொடுத்து விடுவாளா? வந்தியத்தேவன் இறங்கிய வழியில் மறுபடியும் மேலே ஏறத் தொடங்கினான். நான் இன்னும் உயரமாக எழும்பி குதித்து குறைத்தது. மீண்டும் சிரிப்பு சத்தம் கேட்டது. மரத்தின் மறைவிலிருந்து ஒரு உருவம் வெளியே வந்தது. அதன் கையில் ஒரு வேல் இருந்தது. அவன் தேவராளன் என்பதை வந்தியத்தேவன் தெரிந்து கொண்டான். தேவராளன் வந்தியத்தேவன் சுவரில் தொங்கிய இடத்துக்கு அருகில் வந்தான். அப்பானே, உன் உயர் வெகு கெட்டி என்றான். அதுதான் தெரிந்திருக்கிறதே, ஏன் மறுபடியும் என்னிடம் வருகிறாய் என்று வந்தியத்தேவன் கேட்டான்.
1: இந்த தடவை நீ தப்ப முடியாதே
0: என்று கூறி தேவராளன் தன் கையில் இருந்த வேலை வந்தியத்தேவனை நோக்கி குறி பார்த்தான். வந்தியத்தேவன் தன்னுடைய ஆபத்தான நிலையை உணர்ந்து கொண்டான். பாதி சுவரில் தொங்கிக் கொண்டிருப்பவன் கீழே இருந்து வேலினால் குத்த பார்ப்பவனுடன் எப்படி சண்டையிட முடியும்? குதித்து தப்ப பார்க்கலாம் என்றால் வேட்டை நாய் ஒன்று மேலே பாய காத்து கொண்டிருக்கிறது. தேவராளா, ஜாகிரதை. உங்கள் எஜமானி பழுவூர் ராணியின் கட்டளையை ஞாபகப்படுத்திக்கொள். என்னை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று உங்கள் ராணி சொல்லி இருக்கவில்லையா? தேவராளன் ஒரு பேய் சிரிப்பு சிரித்துவிட்டு,
1: பழுவூர் ராணி என் எஜமானி அல்ல. எந்த ஊர் ராணியும் என் எஜமானி அல்ல. பத்ரகாளி துர்கா பரமேஸ்வரி தான் என்னுடைய எஜமானி.
0: என் குலதெய்வமும் துர்கா பரமேஸ்வரி தான். அவளுடைய அருளினால்தான் நடுக்கடலில் எரிகிற கப்பலிலிருந்து தப்பித்து வந்தேன். என்னை தொட்டாயானால் துர்கை உன்னை அதம் செய்து விடுவாள் என்றான் வந்தியத்தேவன்.
1: நீ துர்கையின் பக்தன் என்பது உண்மையானால் இப்பொழுது எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும். அப்போதுதான் உன்னை கொல்ல

0: விடாமல் விடுவேன் என்றான் தேவராளர். என்ன செய்ய வேண்டும்? முதலில் உன்னுடைய நாயை அப்பால் போகச் சொல்லு.
1: இந்த பக்கம் ஒரு வீர வைஷ்ணவன் வந்தான். அவனை தேடி பிடிப்பதற்கு நீ ஒத்தாசை செய்தால் உன்னை சும்மா விட்டு விடுகிறேன்.
0: எதற்காக அவனை பிடிக்க வேண்டும் என்றான் வந்தியத்தேவன்.
1: துர்காதேவிக்கு ஒரு வீர வைஷ்ணவனை பலி கொடுப்பதாக நான் சபதம் செய்திருக்கிறேன் என்றான் தேவராளன்.
0: இந்த சமயத்தில் வந்தியத்தேவன் மதில் சுவரில் பிடித்து தொங்கிக் கொண்டிருந்த சிறிய செடி வேரோடு பெயர்ந்து வர ஆரம்பித்தது. வேலின் முனையில் சிக்காமல் எப்படி தேவராளன் கழுத்தில் மேல் குதிப்பது என்று வந்தியத்தேவன் யோசித்துக் கொண்டே, அந்த வீர வைஷ்ணவன் என் அருமை சிநேகிதன். அவனுக்கு ஒருபோதும் நான் துரோகம் செய்ய மாட்டேன். அவனுக்கு பதிலாக என்னையே பலி கொடுத்து விடு என்றான்.
1: அப்படியானால் இந்த வேலுக்கு இப்போதே இரையாகிவிடு
0: என்று தேவராளன் வேலை தூக்கி வந்தியத்தேவன் மீது குறிபகர். வந்தியத்தேவன் செடியை விட்டுவிட்டு வேலின் முனைக்கு அடியில் அதை தாவி பிடித்து கொண்டு கீழே குதித்தான். குதித்த வேகத்தில் தரையில் மல்லாந்து விழுந்தான். தேவராளன் அந்த அதிர்ச்சியை சமாளித்துக் கொண்டு வேலை தூக்கினான். அந்த சமயத்தில் பின்னாலிருந்து ஓர் உருவம் ஓடி வந்து தன் கையில் இருந்த தடியினால் தேவராளன் தலையில் ஓங்கி ஒரு போடு போட்டது. தேவராளன் வந்தியத்தேவன் பேரில் பொத்தென்று விழுந்தான்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: யாராவது தன் வீரத்தை குறைச்சு மதிப்பிட்டா வந்தியத்தேவனுக்கு சுருக்குன்னு கோபம் வருவதை பலமுறை பார்த்துருக்கோம். ஆனா வேலை நடக்கணும், எரிச்சல் பட்டு காரியத்தை கெடுத்துக்க கூடாது என்கிற விவேகமும் இருந்து வருது அல்லவா? குறிப்பா தன்னை கையால் ஆகாதவன்னு குத்தி காட்டின பூங்குழலிய தந்திரமா வசப்படுத்திட்டானே. உனக்கு ரெண்டு கை, உன்னோட வந்தவனுக்கு ரெண்டு கை இல்லையா? எங்களுக்கு படகு வலிக்க தெரியாது. படகு வலிப்பது என்ன, மந்திர வித்தையா? துடுப்பு பிடிச்சு வலிச்சா தானே படகு போகுது. இப்படி எரிஞ்சு விழுந்தாலும் பொறுமையா இருந்து காரியத்தை சாதிச்சுக்கிட்டான். சற்று முன்னால வேட்டை மண்டபத்துக்கு உள்ள போக மணிமேகலை முனைப்பா இருந்தபோது அவளை தடுத்தான். நீர்தான் சூராதி சூரர் இங்கு இருக்கீரே கிண்டல் பண்ணினான். அம்மணி, தற்சமயம் கிட்ட ஆயுதம் எதுவும் இல்லை. இப்படி கவலையோட சொன்ன போது ஆயுதம் கையில் இருந்தா பெண் பிள்ளைகள் கூட சண்டை போடுவாங்க, ஆண் பிள்ளைகள் எதுக்கு? இன்னும் ஏளனமாக பேசினதை கேட்டும் நிலைமையை கருத்தில் கொண்டு பொறுமையாக இருந்ததையும் கவனித்தோம். நல்லது. இந்த பகுதியில் மூங்கில் மச்சிலேருந்து இறங்கவும் மதில் மேலே ஏறவும் பயன்பட்டதால் இதை பற்றின சில குறிப்புகள். மூங்கில மரம்னு சொன்னாலும் உண்மையில் இது புல்வகை தாவரம். மூங்கில் ஏறத்தாழ 1000 வகைகள் இருக்கின்றனவா. கழை, வேய், பாசு, வேரல், வேணு, இப்படி 30 விதமான பெயர்கள் உண்டு மூங்கிலுக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப லேசாக தெரிஞ்சாலும் இரும்பை விட அதிகமான இழுவிசை கொண்டது. இரும்புக்கு இணையாக அழுத்தம் தாங்குகிற திறன் மூங்கிலுக்கு உண்டு. எளிதில் உடையாது. கம்பங்கூத்துன்னு சொல்லப்படுற கழைக்கூத்து மிகவும் தொன்மையான கலை. மூங்கில் கம்புகளுக்கு இடையே கட்டப்பட்டிருக்கிற கயிற்றில் சமநிலை தவறாமல் நடந்து சாகசங்கள் புரிவாங்க. ஒற்றை மூங்கில இறங்கியும் ஏறியும் சாகசம் பண்ணின வந்தியத்தேவன் எந்த நிலையிலையும் குறும்புத்தனத்தை விடலை. இது பெரிய சாகசம். அடுத்து கெஞ்சிமணியம் என்ற தொடர். ரொம்ப ரொம்ப அரிதான தொடர். இதன் பொருளும் நுட்பமானது தான். நினைச்ச காரியத்தை சாதிக்க பொதுவாக எல்லாரும் மேற்கொள்கிற உத்தி. முகஸ்துதி பண்ணி நைச்சியமாக பேசி தன்வசப்படுத்தி விஷயத்தை முடிச்சு கொள்வது. மன்றாடி கேட்கறத தாஜா பண்ணுவதுன்னு குறிப்பிடுவாங்க இல்லையா? தாஜா பாரசீக சொல். நேர்களே, இந்த கதையோட்டத்தில் நந்தினிய தலைவியை கொண்டு இயங்கிக்கிட்டு வந்த கும்பலில் முதல்ல நாம் பார்த்தது தேவராளனை. ஆமாம், கடம்பூரில் வெறியாட்டம் ஆடினானே அவன்தான். நடுக்கடலில் சுழற்காற்று உருவாவதற்கு முன்னால் தாகத்தால் தவிச்சுக்கிட்டு இருந்த வல்லவரையனிடம், காளிக்கு எல்லாரையும் விட அதிக தாகமாக இருக்குது, இரத்த தாகம்னு உரிமினது நினைவு இருக்கும். நந்தினிய பூசாரிணின்னு சொன்னவன் இந்த கட்டத்தில் பழுவூர் ராணி என் எஜமானி அல்ல. எந்த ஊர் ராணியும் என் எஜமானி அல்ல. பத்ரகாளி துர்கா பரமேஸ்வரி தான் என்னுடைய எஜமானின்னு அழுத்தந்திருத்தமாக சொல்கிறான். யாருடைய தலைமையையும் அவன் விரும்புறதில்லை. இப்படி கொள்ளலாமா? பார்ப்போம்.
2: பொன்னியின் செல்வங்கள் வாசி

0: படிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
2: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
1: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
2: இந்த கதையில் மாற்றமில்லை,
1: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
2: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
1: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
2: இலவசமாக கண்டுகளிப்போம்.
3: தொடர்வது ஒரு திரைப்பட பாடல், தேன் செந்ததே வானம் படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் குரலில்.

0: ஆகாஷ்வாணி விளம்பரங்களைத் தொடர்ந்து மாநில செய்தி அறிக்கை ஒலிபரப்பாகும்.
1: Less premium, more bonus, most suitable for your loved ones. RPL Life, nothing better than this.
2: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
3: பாதி ராத்திரியில SMS ஆ?
4: KYC அப்டேட் செய்யவில்லை என்றால் உங்கள் அக்கவுண்ட் பிளாக் ஆகிவிடும்.
5: பிளாக் ஆக கூடாது, லிங்கை கிளிக் பண்றேன்.
6: இருங்க, செக் பண்ணீங்களா? லிங்க் பாதுகாப்பானதா? அனுப்பியது உங்க பேங்க் தானா?
4: KYC அப்டேட்டுக்காக முன்பின் தெரியாத லிங்கை தொட்டா திருடங்களுக்கு உங்க அக்கவுண்ட் கதவை திறக்கிற மாதிரி. அவசரத்தில் மோசடியில் சிக்காதீர்கள். போலி KYC அப்டேட் லிங்கை தவிருங்கள். RBI சொல்கிறது.
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
8: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். உயர்கல்வியில் பெண்கள் சாதனை படைத்து வருவது பாராட்டுதலுக்குரியது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். போதையில்லா இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பூம்புகாரில் கடலடி அகழாய்வு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். குளறுபடிகளுக்கு இடம் தராமல் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை திமுக வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். மாணவர்களை பொறுப்புள்ள குடிமக்களாக மாற்ற வேண்டிய கடமையும் கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். குவஹாட்டியில் கல்லூரி ஒன்றின் பொன்விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்று அவர் பேசினார். நாட்டின் வளர்ச்சியில் தரமான கல்வி, ஆராய்ச்சி மற்றும் நற்பண்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டார். உயர்கல்வியில் பெண்கள் சாதனை படைத்து வருவது பாராட்டுதலுக்குரியது என்றும் அவர் தெரிவித்தார். மாணவர்கள் போதைப்பொருள் பயன்பாட்டினை தவிர்த்து ஆரோக்கியமான வளமான இந்தியாவை உருவாக்க பங்களிக்க வேண்டும் என்றும் திரு CP ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார். போதையில்லா இந்தியாவை அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கோவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடு முழுவதும் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் 189,000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். இன்று சண்டிகரில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச பல்லுயிர் பெருக்க வாரியங்களின் தேசிய அளவிலான 2 கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். தேசிய அளவில் அறிவிக்கப்பட்ட நெறிமுறைகளை மாநில பல்லுயிர் பெருக்க வாரியங்கள் முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு புபேந்தர் யாதவ் கேட்டுக்கொண்டார். பூம்புகார் கடல் பகுதியில் 3 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்குள் புதைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க பொக்கிஷங்களை கண்டறியும் வகையில் கடலடி அகழாய்வு பணிகள் தொடரும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். பூம்புகாரில் 3 கட்ட அகழாய்வு பணிகளை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
9: அகழ்வாராய்ச்சி இந்த தொடங்கி வச்ச இந்த பீரியட்ல பார்க்கும் பொழுது இந்த பானை ஓடுகள் வந்து நிறைய தென்பட்டது. இந்த பானை ஓடுகள்ங்கிறது எர்த்வார்ம்னு சொல்லுவோம். அதுல 2-3 வகையா இருக்கு. அதெல்லாம் எடுத்து நாங்க ஆராய்ச்சியில அந்த

0: மீட்டிங்ல அனுப்ப போறோம். ஒண்ணு நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய பானை ஓடுகள், அது வந்து அதோடைய வடிவம் நிறத்தை பார்க்கும் பொழுது கட்டாயமாக அது ஒரு சங்க காலத்தை சேர்ந்ததா இருக்கலாம். இரண்டு, பல நாடுகள் பல நகரங்களிலிருந்து வந்த பானை ஓடுகள் எல்லாம் கிடைக்குது. அப்ப இது ஒரு வணிக நகரம், இது பல நாடுகளின் பண்பாட்டு நகரம், இது ஒரு கலை நகரம், இது ஒரு மாபெரும் பொக்கிஷமான ஒரு நகரம் என்பது தெரிய வருகிறது. ஒருவேளை அது கப்பல்ல இருந்து கூட கீழே விழுந்திருக்கலாமே, அந்த இடத்துல மனிதர்கள் வாழ்ந்துருவதுக்கு என்ன ஆதாரம் நம்ம பார்க்கிற பொழுது பானை விடலாம். ஆனா அங்க போகும் பொழுது கல் செக்ஷன் சில இடங்கள்ல தென்பட்ட ஆதாரங்களையும் நம்ம வந்து எடுத்து இது பண்ணிருக்கிறோம். பூம்புகாரில் கடல் அகழ்வாராய்ச்சி தொடரும், புதிய சரித்திரம் உச்சத்தை தொடும். மீண்டும் மீண்டும் தமிழர்கள் இந்த உலகத்துக்கே நாகரிகத்தின் தாய்மொழியாக இருந்தார்கள் என்பத உண்மை வெளிவரும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். குளறுபடிகளுக்கு இடம் தராமல் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதர பிற்படுத்தப்பட்டோரின் உரிமையை காக்க சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இந்த பணிகள் குறித்து மாநில அரசுகளுடன் கலந்தாலோசித்து சாதிகளின் பட்டியலை பெற்று அதன் அடிப்படையில் அவற்றில் ஒன்றை தேர்வு செய்யும் வாய்ப்பை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கு மாறாக பொதுமக்கள் கூறும் சாதியின் பெயரை பதிவேற்றுவது குழப்பங்களுக்கு வழிவகுக்கும் என்றும் திரு மு க ஸ்டாலின் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். சென்னைக்கான புதிய விமான நிலையத்திற்கு செய்யூர் அல்லது கும்மிடிப்பூண்டியை தேர்வு செய்வதை விட பரந்துரையே மறுபரிசீலனை செய்யுமாறு பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை முதலமைச்சர் உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. முன்னாள் முதலமைச்சர் சி என் அண்ணாதுரையின் பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் குறித்தும் கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. கர்நாடகம் தமிழகத்திற்கு தண்ணீர் வழங்க வாய்ப்பு இல்லாததன் காரணமாக காவிரி டெல்டா விவசாயிகள் சம்பா சாகுபடியை தொடங்கலாமா என்பது குறித்து தமிழக அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், கல்லணையிலிருந்து திறக்கப்படும் நீர் கடைமடை பாசன பகுதிகளை சென்றடைவதற்கு எவ்வித உத்தரவாதமும் இல்லாத சூழல் நிலவுவதாக குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக காவிரியில் தடையின்றி தண்ணீர் வழங்குவதற்கு மாற்றுத் திட்டங்கள் உள்ளதா என்பது குறித்தும் தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழையில் நனைந்து வீணாகும் நெல் மணிகளை பாதுகாக்க தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பல்வேறு பகுதிகளில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் சாலையோரங்களிலும் திறந்த வெளியிலும் குவித்து வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த மழை காரணமாக நெற்பயிர்கள் முழுவதுமாக வீணாகியுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு மற்றும் நிவாரண உதவிகளை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். திறந்த வெளியில் வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகளை பாதுகாப்பான கிடங்குகளுக்கு உடனடியாக மாற்ற வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். மாவட்ட செய்திகள். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா வரும் 17 தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான பூர்வாங்க பூஜைகள் இன்று தொடங்கின. நாகை மாவட்டம் சிக்கல் செல்லமுத்து மாரியம்மன் கோவில் திரு தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. வார விடுமுறையையொட்டி குற்றால அருவிகளில் சுற்றுலாப் பயணிகள் இன்று குவிந்தனர். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் இதுவரை 60,000 மேற்பட்ட தெரு நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை பிக்கிள் பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கம் வென்றது. வியட்நாமில்

0: நடைபெற்ற இப்போட்டியின் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் பூர்வன்ஷ் பட்டேல் தங்கப்பதக்கம் வென்றார். சிறார் குழு பிரிவில் இந்தியாவிற்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. 14 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வீர் அர்பித் ஷாவும், 18 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் இரட்டையர் பிரிவில் தியா மட்டிப்பட்டி தத்லா ஆஷிர்தா ராஜு இணையும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதிர்தா முகர்ஜி சிண்ட்ரல்லா தாஸ் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-21, 21-13, 21-17 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஜியாங் யூ ஜி டிங் இணையை வென்றது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா ஜப்பான் இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 3 கோல் அடித்தன. மகளிர் பிரிவில் இந்தியா 11-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்றது. பாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 7-5, 7-6 என்ற செட் கணக்கில் நியூசிலாந்தின் ஐசக் பெக்ராஃப்டை வென்றார். போலந்தில் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்டோருக்கான சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் யஷஸ் ரெட்டி பட்டம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உயர்கல்வியில் பெண்கள் சாதனை படைத்து வருவது பாராட்டுதலுக்குரியது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். போதையில்லா இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பூம்புகாரில் கடலடி அகழாய்வு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். குளறுபடிகளுக்கு இடம் தராமல் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை திமுக வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இனி விளம்பரம்.
2: சீக்கிரம் டிபன் பேக் பண்ணுங்க ராஜு, மொபைல வை.
3: அக்கா பேங்கோட நம்பர் வேணும், ரீஃபண்ட் வரல. கிடைச்சிருச்சு, இப்பவே கால் பண்றேன்.
2: நம்பர் சரி பார்க்காமலையா? மோசடிக்காரங்க பெரும்பாலும் பேங்கோட போலி வெப்சைட் போலி நம்பர் மூலம் பணத்தை ஏமாத்தி பறிக்கறாங்க.
3: அப்ப சரியான நம்பர்
2: பேங்கோட ஆபீஷியல் வெப்சைட் அல்லது கார்டுல இருக்கும்.
3: அக்கா நீங்க காப்பாத்திட்டீங்க.
2: வேலையில இருந்து இல்ல.
3: ஆமா, ஆர்பிஐ சொல்கிறது
4: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 6:40. தொடர்வது மனதில் நிலவை. முதல் பாடலாக பிரிவும் சந்திப்பும் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் ஸ்வேதா குரல்களில்.

0: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி. தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம் கேட்கலாம். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம்.
1: தமிழக சட்டப்பேரவையில் இந்த வாரம் திங்கள் முதல் வியாழன் வரை நடைபெற்ற பேரவை நடவடிக்கைகளின் போது முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வெளியிட்ட புதிய தலைமைச் செயலகம் அமைவது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அறிவிப்புகளும், காவல்துறை, உள்துறை, வேளாண்மை, பால்வளம், கால்நடை பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கான மானிய கோரிக்கைகள் மீது நடைபெற்ற விவாதமும், துறை அமைச்சர்கள் வெளியிட்ட அறிவிப்புகளும் பிரதானமாக அமைந்தன. திங்கட்கிழமையன்று பேரவையில் விதி 110 கீழ் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்ட முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், பால் கொள்முதல் விலையை ஏற்கனவே உயர்த்தி அறிவித்திருந்த 41 ரூபாயிலிருந்து மேலும் 3 ரூபாய் உயர்த்தி 44 ரூபாயாக வழங்க அரசு முடிவு செய்துள்ளது என்று கூறினார். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுரமங்கலம் கிராமத்தில் செமி கண்டக்டர் மற்றும் மின்சாதன உற்பத்தி பூங்கா 175 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிப்காட் நிறுவனத்தின் மூலம் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனத்தின் மூலம் கோயம்புத்தூர் நகரில் டிஜிட்டல் நிதி மையம் ஒன்று பொது மற்றும் தனியார் பங்களிப்புடன் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் திருச்சி மண்டலத்தில் பன்முனை சரக்கு போக்குவரத்து மையம் ஒன்றும் அமைக்கப்படும் என்றும், 33,066 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு மின் தொடர் அமைப்பு கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தை அரசு செயல்படுத்த உள்ளதாகவும் தெரிவித்த முதலமைச்சர், இந்த திட்டத்தின் கீழ் 196 புதிய துணைமின் நிலையங்கள் மற்றும் அவற்றுடன் தொடர்புடைய 15 கிலோமீட்டர் நீளத்திற்கான புதிய மின்பாதைகள் அமைக்கப்படும் என்றார். மேலும் தூத்துக்குடி அனல் மின் நிலைய வளாகத்தில் 20,800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தலா 800 மெகாவாட் திறன் கொண்ட நியூ சூப்பர் கிரிட்டிக்கல் தெர்மல் பவர் ஸ்டேஷன் நிறுவப்படும் என்றும் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரிவித்தார். பேரவையில் அன்றைய தினம் எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, தமிழ்நாட்டில் விரைவில் 10 ஒலிம்பிக் மையங்கள் உலகத்தரத்தில் உருவாக்கப்படும் என்று தெரிவித்தார். சட்டப்பேரவையில் நீக்கப்பட்ட தகவல்களை பலர் தொடர்ந்து ரீல்ஸாக வெளியிடுகிறார்கள் என்று திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் குறிப்பிட்டதற்கு பதிலளித்த பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், இதுகுறித்து விரைவில் நல்ல முடிவு எடுக்கப்படும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டிய அளவிற்கான கருத்துக்களை பேசுவதை உறுப்பினர்கள் தவிர்க்க வேண்டும் என்றும், அவையின் மரபு, விதி மற்றும் கண்ணியத்தை காக்கும் வகையில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். பேரவையில் திங்களன்று மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, சமூக நலத்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை, வேளாண்மை ஆகிய துறைகளுக்கான மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் நடைபெற்றது. இந்த விவாதத்தில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த 12 உறுப்பினர்கள் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தனர். விவாதங்களுக்கு இந்த துறைகளுக்கான அமைச்சர்கள் திருமதி ஜெகதீஸ்வரி, திரு விக்னேஷ், திரு வினோத் ஆகியோர் பதிலளித்து பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டனர். செவ்வாய்க்கிழமையன்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் தரமான விளையாட்டு கட்டமைப்பை உருவாக்குவது, நியாய விலை கடைகளில் குறைந்த விலையில் வெங்காயம் விற்பனை செய்வது, தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அதிக கட்டணம் வசூல் செய்வதை தடுப்பது உள்ளிட்ட அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. திருவண்ணாமலையில் மலையடிவாரத்தில் குடியிருக்கும் 1,535 குடியிருப்புகளை காலி செய்ய வருவாய்த்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்தை திமுக கொறடா திரு ஏ வ வேலு மற்றும் அஇஅதிமுக கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர்

வந்து பேசினர். அந்த பகுதியில் குடியிருக்கும் மக்களை காலி செய்யாமல் முறைப்படி அவர்களுக்கு அரசு பட்டா வழங்க வேண்டும் என்றும், வீடுகளை காலி செய்வதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு எதிராக அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தி பேசினர். இதற்கு பதிலளித்து பேசிய வருவாய்த்துறை அமைச்சரும் அவை முன்னவருமான திரு கே ஏ செங்கோட்டையன், அங்கு குடியிருக்கும் மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும் என்றும், விரைவில் நீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்வதுடன் நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு அங்கு வசிக்கும் மக்களுக்கு விரைந்து பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். அன்றைய தினம் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவது தொடர்பாக உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் பேசுகையில், விலை கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவினர் அத்தியாவசிய பொருட்களின் விலையை கட்டுப்படுத்துவதற்கு உரிய தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். ஈரான் போர் மற்றும் வாகன எரிபொருள் விலையேற்றத்தால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்து வருவதாக தெரிவித்த அவர், மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை நியாய விலை கடைகள் மூலம் குறைந்த விலையில் வழங்க அரசு முடிவெடுத்துள்ளதாகவும், இந்த வகையில் முதல்கட்டமாக 1000 மெட்ரிக் டன் வெங்காயத்தை கொள்முதல் செய்து நகரப் பகுதிகளில் குடும்ப அட்டை ஒன்றுக்கு 1 கிலோ வெங்காயம் 35 ரூபாய் என்ற விலையில் வழங்கப்படும் என்றும் கூறினார். செவ்வாய் என்று பேரவையில் வீட்டு வசதித்துறை, கைத்தறி மற்றும் கதர்துறை, தொழிலாளர் நலத்துறை, சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை ஆகிய துறைகளுக்கான மானிய கோரிக்கைகளை அமைச்சர்கள் திரு ராஜ்குமார், திரு விஜய் பாலாஜி, திரு முகமது பர்வேஸ், திரு மதன் ராஜா ஆகியோர் தாக்கல் செய்து அவரவர் துறை தொடர்பான பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டனர். புதன்கிழமையன்று விதி 110 கீழ் அறிக்கை வெளியிட்ட முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், சென்னை அடுத்த மீஞ்சூர் பகுதியில் நாள் ஒன்றுக்கு 400 மில்லியன் லிட்டர் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் 4800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் என்று கூறினார். ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் 24 மணி நேரமும் குடிநீர் வழங்கும் வகையில் 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். மதுரை, கடலூர் மாநகராட்சிகள், 9 நகராட்சிகள் மற்றும் 20 பேரூராட்சிகளின் குடிநீர் வசதியை மேம்படுத்துவதற்காக 1000 கோடி ரூபாயும் ஒதுக்கப்படும் என்றும் திரு ஜோசப் விஜய் கூறினார். சென்னை கீழ்ப்பாக்கம் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் திறனை அதிகரிக்க 419 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும், மதுரை மாநகராட்சி பகுதியில் உள்ள 40 ஆண்டுகள் பழமையான பாதாள சாக்கடை அமைப்பை சீரமைக்க முதல்கட்டமாக 2400 கோடி ரூபாய் ஒதுக்கியிருப்பதாகவும், இதற்கான பணிகள் நடப்பாண்டிலேயே மேற்கொள்ளப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். நாகர்கோவில் பகுதிகளிலும், சென்னை அடுத்த குன்றத்தூர் மற்றும் நந்திவரம் கூடுவாஞ்சேரி நகராட்சிகளிலும் 960 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பாதாள சாக்கடை திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும், சென்னை பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், எழும்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீர் மற்றும் கழிவுநீர் அமைப்புகளை மேம்படுத்த 236 கோடி ரூபாய் செலவிடப்படும் என்றும் அவர் கூறினார். ஓட்டுநர் உரிமம் மற்றும் வாகன பதிவு சான்றிதழ் ஆகியவற்றை டிஜிட்டல் முறையில் பொதுமக்கள் தாங்களே பதிவிறக்கம் செய்து கொள்ளும் வசதி ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக அன்றைய தினம் தெரிவித்த முதலமைச்சர், கடந்த 2021 முதல் நடப்பாண்டு மே மாதம் வரையிலும் முந்தைய ஆட்சியின் போது விவசாயிகள் மற்றும் ஆசிரியர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெறுவதற்கான அறிவிப்பை வெளியிட்டபோது ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் பலமாக மேசையை தட்டி வரவேற்றனர். புதனன்று பேரவையில் பால்வளம், மீன்வளம், கால்நடை பராமரிப்புத்துறை ஆகிய துறைகளுக்கான மானிய கோரிக்கைகளை அமைச்சர்கள் திருமதி விஜயலட்சுமி, திரு ஸ்ரீநாத், திருமதி கமலி ஆகியோர் தாக்கல் செய்து பல்வேறு புதிய அறிவிப்புகளையும் வெளியிட்டனர். அன்றைய தினம் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் மாற்றுத் தலைவரான திருமதி சத்யபாமா பேரவைத் தலைவருக்கான இருக்கையில் அமர்ந்து அவையை நடத்தி கொண்டிருந்த நேரத்தில் திமுக உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு எழுந்து, லேடி வெலிங்டன் மகாராணி அளித்த பாரம்பரியமிக்க இந்த பேரவைத் தலைவரின் இருக்கையில் ஒரு பெண் தலைவர் அமர்ந்து அவையை நடத்துவது பெருமைக்குரிய செயல் என்று கூறிய போது அமைச்சர்கள் உள்ளிட்ட அவை உறுப்பினர்கள் அனைவரும் மேசையை தட்டி வரவேற்றனர். அந்த நேரத்தில் பேரவைக்குள் வந்து தலைவர் இருக்கையில் அமர்ந்த திரு JCD பிரபாகரும், திருமதி சத்யபாமா மாற்றுத் தலைவராக சிறப்பாக செயல்பட்டார் என்று கூறி அவருக்கு வாழ்த்து தெரிவித்ததுடன், இனி அடிக்கடி பேரவையில் மாற்றுத் தலைவர்கள் அமர வைக்கப்படுவார்கள் என்றார். வியாழக்கிழமையன்று விதி 110 கீழ் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வெளியிட்ட பல்வேறு முக்கிய அறிவிப்புகளும், சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்காடு மொழியாக தமிழ் மொழி இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அவர் கொண்டு வந்த தனி தீர்மானமும், அன்றைய தினம் பேரவையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சியினரிடையே நடைபெற்ற காரசார விவாதமும் கருத்து மோதல்களும், அதன் விளைவாக அவ்வப்போது எழுந்த சலசலப்பு, கூச்சல், குழப்பம், அமளியும் பேரவை நடவடிக்கைகளை சூடாக்கியது. சென்னையில் உலகத்தரம் வாய்ந்த தமிழ்நாடு ஒலிம்பிக் நகரம் அமைக்கப்படும், புதிய மோட்டார் ஸ்போர்ட்ஸ் நகரம் உருவாக்கப்படும், 1200 கோடி

0: ரூபாய் மதிப்பீட்டில் 20 லட்சம் சதுர அடி பரப்பளவில் நவீன வசதிகளுடன் கூடிய சட்டப்பேரவை மற்றும் தலைமைச் செயலகம் அடங்கிய புதிய வளாகம் அமைக்கப்படும் என்பது உள்ளிட்ட அறிவிப்புகள் அன்றைய தினம் முக்கிய இடம்பெற்றன. அரசினர் தனி தீர்மானம் ஒன்றை வியாழனன்று அறிமுகப்படுத்தி பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், தமிழ் மொழியை மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் முதன்மையான நீதிமன்ற மொழியாக அங்கீகரிப்பதற்கு மத்திய அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். இது தொடர்பாக மாநில சட்டப்பேரவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தையும் அவர் சுட்டிக்காட்டினார். முதலமைச்சர் கொண்டு வந்த இந்த தனி தீர்மானத்தை பிரதான எதிர்க்கட்சியான திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சியினரும் வரவேற்று பேசியதையடுத்து குரல் வாக்கெடுப்பு மூலம் இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. அன்றைய தினம் பேரவையில் காவல்துறை, தீயணைப்புத்துறை மற்றும் மீட்பு பணிகள் துறைக்கான மானிய கோரிக்கைகளை முதலமைச்சர் தாக்கல் செய்து 59 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். இந்த மானிய கோரிக்கை மீதான விவாதத்தை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்து பேசுகையில் அவையின் நடவடிக்கைகள் சூடேற தொடங்கின. திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்த பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு ராஜ்மோகன், திரு நிர்மல்குமார், திருமதி கமலி, அவை முன்னவர் திரு கே ஏ செங்கோட்டையன் ஆகியோர் அடிக்கடி எழுந்து உரிய பதில்களையும் விளக்கங்களையும் தெரிவித்தனர். இந்த நேரத்தில் அரசியல் ரீதியிலான சில விமர்சனங்களை ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகள் தரப்பில் முன்வைத்த போது இரு தரப்பினரும் அவ்வப்போது எழுந்து ஒருவரை நோக்கி ஒருவர் ஆவேசமாக குரல் எழுப்பியதால் அவையில் கூச்சல் குழப்பம் அமளி நிலவியது. மொத்தத்தில் இந்த வார அவை நடவடிக்கைகளில் இடையிடையே சலசலப்பும் கூச்சல் குழப்பமும் நிலவிய போதிலும் ஆரோக்கியமான விவாதங்களும் காரசாரமான கருத்து மோதல்களும் இடம்பெற்றன.
1: தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம் கேட்டோம். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம். நேரம் 7:10:15 ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி ஆர் சிவகுமார்.
2: மாநில வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் எஸ்பி கே தென்னரசு தலைமையில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக மக்கள் நல்லுரிமைய கூட்டரங்கில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் 2026 மாவட்ட வாழ்விட மேம்பாட்டு குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி சினேகா, மாவட்ட வருவாய் அலுவலர் திவ்யஸ்ரீ, தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு வாரிய செயற்பொறியாளர் மதிவேலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட ஊராட்சிகளில் வீடு வீடாக சென்று வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணி மேற்கொள்ளப்படுவதை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். முத்தியால்பேட்டை ஊராட்சியில் இயங்கி வரும் நியாய விலை கடையை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா பார்வையிட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்படும் அத்தியாவசிய பொருள்களின் இருப்பு நிலை குறித்து கேட்டறிந்தார். மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக மக்கள் நல்லுரிமைய கூட்டரங்கில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் எதிர்வரும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்வது தொடர்பான அனைத்து துறை அலுவலர்களுடன் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திருமதி சினேகா தலைமையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் உங்களுக்கிடையே உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா தலைமையில் அனைத்து துறை அலுவலர்கள் அரசின் திட்டப்பணிகள் ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று குறைகளை கேட்டறிந்தார்கள். இதனைத் தொடர்ந்து அருகில் இருந்த குடியிருப்புகளுக்கு ஊராட்சியில் மேல்நிலை தண்ணீர் தொட்டியில் இருந்து தினசரி விநியோகிக்கப்படும் குடிநீரில் குளோரின் கலந்து முறையாக வழங்கப்படுகிறதா என்பதை, வீட்டில் உள்ள தண்ணீரினை குளோரின் பரிசோதனை செய்து தண்ணீரின் தரத்தினை உறுதி செய்தார். தொடர்ந்து அங்கிருந்த பொதுமக்கள் பிரச்சனைகள் தீர்க்க வேண்டிய கோரிக்கை மனுக்களை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் வழங்கினர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அரசு மருத்துவமனை மற்றும் நத்தாநல்லூர் ஊராட்சியில் செயல்பட்டு வரும் நேரடி நெல் கொள்முதல் மையத்தை மாவட்ட ஆட்சியர் திருமதி சினேகா பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். வாலாஜாபாத் பேரூராட்சியில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 45 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வரும் ஆயுஷ் சுகாதார மற்றும் நலவாழ்வு மையம் மற்றும் அரசு சித்த மருத்துவமனையை பார்வையிட்டு மருத்துவரிடம் மையத்தில் சிகிச்சை வருபவர்களுக்கு மேற்கொள்ளப்படும் சிகிச்சையின் முறைகளை கேட்டறிந்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் மற்றும் உத்தரமேரூர் வட்டத்துக்குட்பட்ட கருவேப்பம்புண்டி, தினையாம்புண்டி மற்றும் களியாம்புண்டி ஊராட்சிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். உத்தரமேரூர் கருவேப்பம்புண்டி ஊராட்சியில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மையத்தை பார்வையிட்டு மையத்தில் பராமரிக்கப்பட்டு வரும் குழந்தைகளின் வருகை பதிவேட்டினை ஆய்வு மேற்கொண்டு குழந்தைகளின் பராமரிப்பு பணிகள் குறித்து கேட்டறிந்து குழந்தைகளின் எடை, உயரம், ஊட்டச்சத்து குறைபாடுடைய குழந்தைகளின் விவரங்கள் கேட்டறிந்தார். மேலும் கிராமத்தில் ஊட்டச்சத்து பிரச்சனைகள் கொண்ட கர்ப்பிணி தாய்மார்கள், வளர் இளம் பெண்கள் விவரங்கள், அவர்களை கண்காணித்து எடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்து கேட்டார். இவ்விவரங்களை தினசரி கைபேசி செயலில் இருக்கிறதா என்பதையும் பார்வையிட்டார். காஞ்சிபுரம் காரப்பேட்டையில் உள்ள அரசு அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனையை மாவட்ட ஆட்சியர்

0: பாரிவிட்டு ஆய்வு மேற்கொண்டார்.
1: காஞ்சிபுரம் இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தில் இலவசமாக எம்பிராய்டரி பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து இம்மையத்தின் இயக்குநர் கருப்பசாமி கூறுகையில்,
2: காஞ்சிபுரத்துல எங்க பயிற்சி நிறுவனத்துல 39 வகையான பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த பயிற்சியில பயனடைந்தவங்க மட்டும் இதுவரைக்குமே 10,236 பேர் பயனடைஞ்சிருக்காங்க. இந்த பயிற்சியில எல்லா வகையான பயிற்சி கொடுக்கிறோம். காஞ்சிபுரம் சுற்றுப்புற ஊரக கிராம பகுதியிலிருந்து நிறைய பெண்கள் ஆண்கள் எல்லாரும் வந்து இந்த பயிற்சியில கலந்து பயனடைஞ்சிருக்காங்க. இதற்கு வந்து மத்திய அரசும் இந்த இந்தியன் வங்கி ஊரக சுயவளர்ப்பு பயிற்சி நிறுவனமும் முக்கிய காரணம்.
1: இது குறித்து பயனாளிகள் தெரிவிக்கையில்,
3: என்னுடைய பேர் கோமதி, நான் காஞ்சிபுரம் சின்னயங்குளம் கிராமத்திலிருந்து வரேன். இந்தியன் பேங்க்ல இருந்து சுயதொழில் நிறுவனம் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இங்க ஆரி சொல்லி தராங்க. ஆரியில ஹேண்ட் எம்ப்ராய்டரி, ஸ்டிச்சஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபேப்ரிக் பெயிண்டிங் அந்த மாதிரிலாம் சொல்லி தராங்க. இது வந்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த இந்தியன் வங்கிக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மத்திய அரசுக்கும் மிகவும் நன்றி.
4: என் பேர் வந்து சசிகலா. நான் வந்து இந்தியன் வங்கி தொழில் முயற்சி நிலையத்துல பயிற்சி கத்துக்கிறதுக்காக வந்திருக்கேன். இது வந்து இலவச பயிற்சி. இதுல வந்து ஒரு தையல் தைச்ச பிளவுஸ்ல வந்து எப்படி ஹேண்ட் எம்ப்ராய்டிங் பண்றது, பிளவுஸ் டிசைன் எப்படி பண்றது ஆரியில அப்படின்றதெல்லாம் வந்து கத்துக் கொடுத்துருக்காங்க.
5: இதுவரை இடம்பெற்றது காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் B.R. சிவகுமார். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
6: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியா சவுதி அரேபியா இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. புதுதில்லியில் 5 கட்டடம் இடிந்து விழுந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார், 6 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். மணிப்பூரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையின் போது 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ரஷ்யா யுக்ரைன் தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சுக்கள் நடத்த அமெரிக்க சிறப்பு பிரதிநிதிகள் கியூ நகருக்கு சென்றுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தொழிலாளர் நலன் மற்றும் மனிதவள மேம்பாட்டு துறைகளில் இந்தியா சவுதி அரேபியா இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்றுள்ள வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் ரியாத்தில் இன்று அந்நாட்டு அமைச்சர் திரு அகமது பின் சுலைமான் அல் ரஜியுடன் நடத்திய பேச்சுக்களின் போது இந்த முடிவு செய்யப்பட்டதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் திறன் மேம்பாடு, சுற்றுச்சூழல் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் அமைச்சர் அந்நாட்டு உயர் அதிகாரிகளுடன் விவாதிக்கவுள்ளார். சவுதி அரேபியாவில் பணியாற்றும் இந்திய தொழிலாளர்கள், இந்திய வம்சாவளியினர் மற்றும் தொழிலதிபர்களையும் திரு கீர்த்தி வர்தன் சிங் சந்தித்து பேசவுள்ளதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் 5 கட்டடம் இடிந்து விழுந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார், 6 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். மாணவர்கள் அதிக அளவில் தங்கியிருந்ததாக கருதப்படும் இக்கட்டடத்தின் இடிபாடுகளில் சிக்கியுள்ள எஞ்சியவர்களை மீட்கும் பணியில் 18 தீயணைப்பு வண்டிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இதுகுறித்து தில்லி துணைநிலை ஆளுநர் திரு தரண்ஜித் சிங் சாந்து வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சம்பந்தப்பட்ட அனைத்து துறையினரும் ஒருங்கிணைந்து மீட்பு பணியை விரைந்து மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளார். நிலைமை உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் மீட்பு பணிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இடிபாடுகளில் சிக்கியிருப்போரை பத்திரமாக மீட்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அருகிலுள்ள கட்டடங்களில் வசிக்கும் மக்களும் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு வேறு இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். மணிப்பூரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையின் போது 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர், 2 காயமடைந்தனர். அம்மாநிலத்தின் சுராச்சந்த்பூர் மாவட்டத்தில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் ராணுவம் மற்றும் அசாம் ரைபிள்ஸ் படைப்பிரிவினர் கூட்டாக மேற்கொண்ட சோதனையின் போது ஐக்கிய குக்கி தேசிய படையைச் சேர்ந்த தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அப்பகுதியில் இருந்த முகாம்களில் நடத்தப்பட்ட சோதனையின் போது AK-56 ரக துப்பாக்கிகள், தோட்டாக்கள், கையெறி குண்டுகள், சீருடைகள், தகவல் ஒலிபரப்பு சாதனங்கள் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டுள்ளது. அப்பகுதியில் மேலும் தீவிரவாதிகள் பதுங்கி உள்ளனரா என்பதை கண்டறிய மலையடிவார கிராமங்களில் தொடர்ந்து தேடுதல் வேட்டை நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள மின் உற்பத்தி நிலையங்களுக்கு தேவையான நிலக்கரி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக

0: மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நிலக்கரி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய அரசு போதிய நிலக்கரி ஒதுக்கீடு செய்யாததால் அம்மாநிலத்தில் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்களில் வெளியான செய்தியை மறுத்துள்ளது. பஞ்சாபில் உள்ள மின் உற்பத்தி நிலையங்களுக்கு தாமதமின்றி நிலக்கரி எடுத்துச் செல்லும் வகையில் பல்வேறு கட்டுப்பாடுகளிலிருந்து தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பஞ்சாப் உட்பட நாடு முழுவதும் தடையற்ற மின் உற்பத்தி செய்ய ஏதுவாக போதிய நிலக்கரி ஒதுக்கீடு செய்ய கோல் இந்தியா நிறுவனம் உறுதி பூண்டுள்ளதாகவும் நிலக்கரி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆந்திர மாநிலத்தில் உள்ள நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் மேயர், நகரமன்ற தலைவர் பதவிகளுக்கு நேரடி தேர்தல் நடத்த அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கான நெறிமுறைகளையும் அம்மாநில அரசு வெளியிட்டுள்ளது. இதன்படி மாநகராட்சி மேயர், நகரமன்ற தலைவர், நகர பஞ்சாயத்து தலைவர் மற்றும் வார்டு கவுன்சிலர் பதவிகளுக்கு நேரடி தேர்தலும், துணை மேயர், நகரமன்ற துணைத் தலைவர் பதவிகளுக்கு மறைமுக தேர்தலும் நடத்தப்படும். இவர்களது பதவிக்காலம் 5 ஆண்டுகளாகும். இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் ஷெட்யூல் வகுப்பினர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்க ஏதுவாக வரும் 8ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை இந்த பிரிவுகளைச் சேர்ந்த வாக்காளர் எண்ணிக்கையை கணக்கெடுக்கும் பணி மேற்கொள்ளப்படும் என்றும் ஆந்திர அரசு தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குஜராத்தை போதைப்பொருள் பயன்பாடு இல்லாத மாநிலமாக மாற்றும் வகையில் அனைத்து மாவட்டங்கள் மற்றும் மாநகரங்களிலும் 7 நாட்களுக்குள் போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு பிரிவுகளை அமைக்க அம்மாநில காவல்துறை முடிவு செய்துள்ளது. இதற்கான உத்தரவை குஜராத் காவல்துறை தலைமை இயக்குநர் திரு ஞானேந்திர சிங் மாலிக் பிறப்பித்துள்ளார். இதன் மூலம் போதைப்பொருள் கடத்தல் விற்பனை தொடர்பான குற்ற வழக்குகளை இந்த பிரத்யேக பிரிவினர் விரைந்து விசாரிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்மாநிலத்தில் போதைப் பொருட்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வரும் கடும் நடவடிக்கை காரணமாக கடந்த 5 ஆண்டுகளில் 3700 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 5346 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் குஜராத் காவல்துறை தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 11 அதிகரித்துள்ளது. பாதிக்கப்பட்ட மேலும் பலர் பந்தல்கன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் சாகர் மாவட்ட மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இம்மாநிலத்தின் சாகர் மாவட்டம் பந்தா தாலுகாவில் நிகழ்ந்த இச்சம்பவம் குறித்து விரிவான விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ள முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் இதற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இதையடுத்து மாவட்ட ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்தை பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இப்பகுதியில் செயல்பட்டு வந்த 6 மதுபான கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதுடன் அங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த மதுபானங்களும் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. ரஷ்யா யுக்ரைன் தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சுக்கள் நடத்த அமெரிக்க சிறப்பு பிரதிநிதிகள் இன்று கீவ் நகருக்கு சென்றுள்ளனர். அமெரிக்க பிரதிநிதிகள் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஜேரட் குஷ்னர் ஆகியோர் மாஸ்கோவில் நேற்று நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து யுக்ரைன் மீதான தாக்குதல்களை 3 நாட்களுக்கு நிறுத்தி வைக்க ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின் உத்தரவிட்டுள்ளார். அதேபோன்று ரஷ்யாவுக்கு எதிரான தாக்குதல்களை 3 நாட்களுக்கு நிறுத்தி வைக்க தயார் என்று யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் செலன்ஸ்கியும் அறிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா மற்றும் சண்டிகரில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லியில் மிதமானது முதல் கனமழை வரை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசம், மேற்குவங்கம், பீகார், உத்தராகண்ட் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களிலும் நாளை வரை இதே நிலை நீடிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட் மற்றும் சத்தீஸ்கட்டில் நாளை வரை இடியுடன் கூடிய மழை தொடரும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-21, 21-13, 21-17 என்ற செட் கணக்கில் சீனாவின் சியாங்

0: யூ ஜீட்டிங் இணையை வென்றது. டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச்சுற்று போட்டியில் இன்று இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. போலந்தில் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்டோருக்கான சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஏஷா ஷெட்டி பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 21-11, 21-12 என்ற செட் கணக்கில் போலந்தின் ஜாகோப் மசூரக்கை வென்றார். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியின் தகுதிச்சுற்றில் இந்தியாவின் ஷீதல் தேவி முதலிடத்தை பிடித்தார். இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சே சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதீர்தா முகர்ஜி சிண்ட்ரலா தாஸ் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. உலகக்கோப்பை பிக்கில் பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப்பதக்கம் வென்றது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா ஜப்பான் இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 3 கோல் அடித்தன. மகளிர் பிரிவில் இந்தியா 11-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா சவுதி அரேபியா இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. புதுதில்லியில் 5-மாடி கட்டடம் இடிந்து விழுந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார், 6 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். மணிப்பூரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையின் போது 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ரஷ்யா யுக்ரைன் தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சுக்கள் நடத்த அமெரிக்க சிறப்பு பிரதிநிதிகள் கியூ நகருக்கு சென்றுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:25. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் தொடர்வது பண்ணைச் செய்தி. கரும்பு சாகுபடியாளர்கள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாம். நீடித்த நவீன கரும்பு சாகுபடி என்பது ஒரு விதைப்பொரு சீவல்களிலிருந்து நாற்றுகளை தயாரித்தல், இளம் நாற்றுகள் 25 முதல் 30 நாள் வயதுடைய நாற்றுகளை எடுத்து நடவு செய்தல், இடைவெளி வரிசைக்கு வரிசை 5 அடி, பயிருக்கு பயிர் 2 அடி இடைவெளி கொடுத்து கரும்பு நாற்றுகளை நடவு செய்தல், சொட்டு நீர் பாசனம் அமைத்தல், அதன் மூலம் உரமிடுதல், ஊடுபயிர் சாகுபடி செய்து மண்வளம் மற்றும் மகசூலை அதிகரிக்க வழிவகை செய்தல், இயற்கை சார்ந்த உரங்கள் மற்றும் பயிர் பாதுகாப்பு முறைகளுக்கு முக்கியத்துவம் அளித்தல், இவையே நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்கள். இதன் மூலமாக அதிக விளைச்சல், அதாவது ஏக்கருக்கு 80 முதல் 120 டன்கள் வரை பெற முடியும். சாதாரண முறையில் சாகுபடி செய்யும்போது 1 பரு விதை என்றால் 60,000, 2 பரு விதை என்றால் 30,000 தேவைப்படும். நீடித்த நவீன முறையில் 5,000 1 பரு விதை சீவல்களே போதுமானது. ஏக்கருக்கு சாதாரண முறையில் நாற்றங்கால் தயாரிப்பு இல்லை, நீடித்த நவீன சாகுபடி முறையில் நாற்றங்கால் உண்டு. நடவு முறையை பொறுத்தவரை சாதாரண முறையில் விதைக்கரணைகளை நேரடியாக நிலத்தில் நடவு செய்தல் வேண்டும். நீடித்த நவீன முறையில் 25 முதல் 30 நாள் வயதுடைய நாற்றுகளை நடவு செய்ய வேண்டும். சாதாரண முறையில் தண்ணீர் அதிகம் தேவை, நீடித்த நவீன முறையில் தண்ணீர் குறைவு. கிளைவிடும் முளைகளின் எண்ணிக்கை சாதாரண முறையில் 8 முதல் 10, நீடித்த நவீன முறையில் 15 முதல் 20 கிளைகள். ஊடுபயிர் சாத்தியக்கூறுகள் சாதாரண முறையில் குறைவு, நீடித்த நவீன முறையில் வாய்ப்புகள் அதிகம். எனவே விவசாயிகள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி முறைகளை கடைபிடிக்க வேண்டும். இதில் நீர் உபயோகத்திறன் கூடும், கரும்பில் சர்க்கரை கட்டுமானம் அதிகரிக்கிறது. ஊடுபயிர் சாகுபடி மூலம் அதிக வருமானம் பெற முடியும், கரும்பிலும் அதிக விளைச்சல் பெற முடியும். இது குறித்த விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையத்தையோ அல்லது சர்க்கரை ஆலையின் கரும்பு அலுவலர்களையோ தொடர்பு கொள்ளுங்கள். உழவர் பெருமக்களே, வருடம் முழுவதும் மக்காச்சோளம் சாகுபடி மேற்கொள்ளலாம். இதன் வயது 110 நாட்கள். கோ 6, NK 6240 போன்ற ரகங்களை சாகுபடி செய்யலாம். நிலத்தை நன்றாக உழவு செய்து 2 அடி

இடைவெளியில் பார் சால்கள் அமைக்க வேண்டும். ஏக்கருக்கு 8 கிலோ விதை போதுமானது. பயிர் இடைவெளி வரிசைக்கு வரிசை 2 அடி, அதாவது 60 சென்டிமீட்டர். பயிருக்கு பயிர் 20 சென்டிமீட்டர் இடைவெளி கொடுக்க வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 2 டன் மண்புழு உரமிட்டு நன்றாக உழவு செய்த பிறகு ரசாயன உரம், அதாவது தழைச்சத்து 100 கிலோ, மணிச்சத்து 30 கிலோ, சாம்பல் சத்து 30 கிலோ ஒரு ஏக்கருக்கு என்ற அளவில் இட வேண்டும். விதை விதைத்த பிறகு களைக்கொல்லி தெளித்து களைகளை கட்டுப்படுத்த வேண்டும். சரியான நேரத்தில் இலை வழி தெளிப்பு, உரம், பூச்சி, நோய் மேலாண்மை கடைபிடித்து விளைச்சலை அதிகப்படுத்தலாம். நீர் மேலாண்மையை பொறுத்தவரை 5 முதல் 7 நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாய்ச்ச வேண்டும். விளைச்சல் ஏக்கருக்கு 2800 முதல் 3500 கிலோ வரை கிடைக்கும். நிகர வருமானம் ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள், வீரிய ஒட்டு மக்காச்சோள சாகுபடியில் ஈடுபடுங்கள். நிகர லாபத்தை அதிகமாக பெறுங்கள். பண்ணை செய்தி கேட்டீர்கள்.

0: முத்தழகு முத்தழகு, இருக்கியா புள்ள?
1: வாங்க மருதாணியக்கா, உள்ள வாங்க.
0: உன்னையதான் புள்ள பார்க்கணும்னு இங்க வரணும் வரணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இப்பதான் நேரம் கிடைச்சது.
1: என்னக்கா, என்ன விஷயம்? ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நானே வந்திருக்க போறேன். நீங்க ஏன் இம்போட்டு தூரம் கஷ்டப்பட்டு வரணும்? உங்களுக்கு ஏற்கனவே கால் வலி வேற இருக்கு.
0: இருக்கட்டும் முத்தழகு, நமக்கு வயிற்று வலின்னா நாம தானே பார்த்தாகணும்.
1: சரி சரிக்கா, இப்படி வந்து உட்காருங்க, நான் போய் உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டாறேன்.
0: அதெல்லாம் ஒன்றும் வேணாம் புள்ள, நீ சத்தைப்படி வா. ஏன், உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் புள்ள.
1: சொல்லுங்கக்கா, என்ன விஷயம்?
0: என் மகன் வேலுக்கு ஏதாச்சும் வேலை இருந்தால் சொல்லு புள்ள. படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கு எங்கும் போகாமல் வீட்டில் சும்மாவே இருக்கான்.
1: ஆமாக்கா, நான் கூட கேள்விப்பட்டேன் வேலைக்கு போகிறதில்லன்னு.
0: ஆமாம் முத்தழகு, ரெண்டு நாயும் ஒரு பூனையும் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கான். அதுகளை பாத்துக்கிறதே ஒரு வேலையா வச்சுக்கிட்டு இருக்கான். என்ன பண்ண சொல்ற சொல்லு.
1: அக்கா, செல்ல பிராணிகள் வளர்க்கறது ஒன்றும் தப்பு இல்லையே.
0: நான் ஒன்றும் தப்புன்னு சொல்ல வரல புள்ள, ஆனா வருமானம் முக்கியம் இல்ல வாழ்க்கைக்கு. உனக்கு தெரியுமா, எங்க வீட்டு ரேஷன் கார்டில் மட்டும்தான் பேர் இல்லை, மற்றபடி எங்க குடும்பத்துல அதுகள்லாம் ஒரு ஆளுங்க.
1: புரியுதுக்கா, முன்னாடியெல்லாம் பாதுகாப்புக்காக வளர்த்தாங்க, இப்போ அதை பாசமாகவும் குடும்பத்தில் ஒரு அங்கமாகவும் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க.
0: ஆமா முத்தழகு, நீ சொல்றதும் சரிதான். அது மேலே அன்பு வைக்கிறது, அதுக்கு அக்கறையா சாப்பாடு கொடுக்கறது, இப்படி எல்லாமே குடும்ப நபர்கள்கிட்ட எப்படி நடந்து போமோ அதே போல ஆகிப்போச்சு புள்ள.
1: சரியா சொன்னீங்கக்கா.
0: நான் ஒருத்தி முத்தழகு, நான் வேலையை பற்றி பேச வந்துட்டு எங்கள் வீட்டு செல்ல பிராணிகளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு.
1: அக்கா, இப்பவும் நீங்க வேலையை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க.
0: என்ன முத்தழகு சொல்ற?
1: ஆமாக்கா, செல்ல பிராணிகளுக்கு உணவு தயாரிச்சு வழங்குறதையே ஒரு தொழிலா செய்யலாம். இயற்கையான முறையில வீட்டுல தயாரிச்சு செல்ல பிராணிகளுக்கு கொடுத்தா அது மூலமா நீங்க வருமானம் பார்க்கலாம்.
0: முத்தழகு, ஒண்ணுமே புரியலையே, கொஞ்சம் தெளிவாதான் சொல்லு புள்ள.
1: சரிக்கா, கொஞ்சம் பொறுங்க, இவங்க சொல்றதை கேளுங்க, அப்புறம் புரியும். செல்ல பிராணி உணவு மற்றும் உணவுசார் தொழில் முனைதல் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஏ கோபாலகிருஷ்ணன் அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேளுங்க.
2: இப்போது நாம் வீட்டிலே எவ்வளவு

இயற்கை உணவுகளை தயாரித்து அதன் மூலம் வணிக ரீதியாக வேலை வாய்ப்புகள் எவ்வாறு உருவாகுது என்பதை பற்றியும் இங்கு பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் நாய் பூனை போன்ற செல்ல பிராணிகளை வளர்ப்பது ஒரு பொழுதுபோக்காக மட்டும் இல்லாமல் குடும்பத்தின் ஒரு அங்கமாகவும் மாறியுள்ளது. ஆதலால் செல்ல பிராணிகளின் ஆரோக்கியம், உணவு, பராமரிப்பு ஆகியவற்றில் மக்கள் அதிக அக்கறை காட்ட தொடங்கியுள்ளனர். முன்பெல்லாம் மனிதர்கள் சாப்பாடு மீதி உணவை செல்ல பிராணிகளுக்கு கொடுத்தனர். ஆனால் தற்போது சரிவிகித உணவு, புரதச்சத்து நிறைந்த உணவுகள், கனிமங்கள், தாதுப்புகள் நிறைந்த உணவுகள், நோய் எதிர்ப்பு சக்தி நிறைந்த உணவுகளை செல்ல பிராணிகளுக்கு உரிமையாளர்கள் கொடுக்க தொடங்கியுள்ளனர். ஆகையால் செல்ல பிராணிகளின் உணவு தயாரிப்பு நிறுவனங்கள் இந்தியாவில் வேகமாக வளர்ந்து வருகிறது. குறிப்பாக சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், டெல்லி போன்ற பெருநகரங்களில் இயற்கை உணவு முறை மற்றும் புரதச்சத்து நிறைந்த உணவு வகைகள் போன்றவை அதிக தேவைப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் வீட்டிலேயே இயற்கை முறையில் உணவை தயாரித்து அதை இணைய வழி வர்த்தகம் செய்து போன்ற நல்ல தொழில் முனைவு வாய்ப்புகள் உருவாகியுள்ளன. குறிப்பாக இது இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு மிக சிறந்த தொழில் வாய்ப்புகளாக இருக்கிறது. செல்ல பிராணிகளின் சரியான ஊட்டச்சத்து உணவு ஏன் முக்கியம்? செல்ல பிராணிகளுக்கு ஆரோக்கியமான உணவு மிக மிக முக்கியம். சில சமயங்கள் சரியான ஊட்டச்சத்து உணவு இல்லாமல் இருந்தால் செல்ல பிராணிகளுக்கு வரும் பின் விளைவுகள் உடல் பருமன், தோல் வியாதி, நோய் எதிர்ப்பு சத்து குறைபாடு, அஜீர்ண குறைபாடு, மூட்டு பிரச்சனை, சிறுநீரகம் மற்றும் இரத கோளாறு போன்ற பிரச்சனைகள் வரலாம். நாய் மற்றும் பூனைகளுக்கு தேவையான முக்கிய ஊட்டச்சத்துக்கள் அவைகள் புரதச்சத்து, தசை வளர்ச்சி மற்றும் உடல் இயக்கத்திற்கு முக்கிய பங்காற்றுகிறது. மீன், முட்டை, கோழி இறைச்சி போன்றவை அதிக புரதச்சத்து நிறைந்த உணவுகளாகும். அடுத்தபடியாக மாவுச்சத்து. மாவுச்சத்து உடலில் ஆற்றலை கொடுக்க உதவுகிறது. உதாரணமாக அரிசி, ஓட்ஸ், சர்க்கரைவள்ளி கிழங்கு போன்றவை அதிக மாவுச்சத்து நிறைந்த உணவு வகைகளாகும். அடுத்தபடியாக கொழுப்புகள் தோல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கிய பங்காற்றுகிறது. அதிலும் ஒமேகா கொழுப்பு அமிலங்கள் உடல் ஆரோக்கியமான செயல்பாட்டிற்கு மிகவும் முக்கியமான கொழுப்பு அமிலமாகும். அடுத்தபடியாக வைட்டமின்கள் மற்றும் தாதுப்புகள், இவைகள் நோய் எதிர்ப்பு மற்றும் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கிய பங்காற்றுகிறது. அடுத்தபடியாக தண்ணீர், இவைகள் உடலில் நீர் சத்தை குறையாமல் பார்த்து கொள்ள உதவுகிறது. ஏனென்றால் செல்ல பிராணிகளுக்கு நீர் சத்து குறைபாடு பொதுவாக ஏற்படும் பிரச்சனைகளாகும். ஆதலால் செல்ல பிராணிகள் சில சமயங்களில் உயிரிழப்பு கூட ஏற்படும். இப்போது செல்ல பிராணிகளின் உரிமையாளர்கள் செயற்கை ரசாயனம் கலந்த செல்ல பிராணியின் உணவுகளை விரும்புவதில்லை. இதனால் இயற்கையிலே வீட்டில் உருவாக்கப்பட்ட செல்ல பிராணிகளின் உணவுகள் தேவை அதிகரித்துள்ளது. ஸோ இயற்கையான முறையில் செல்ல பிராணிகளுக்கு உணவு தயாரிப்பது எப்படி, அதன் செயல்முறை பற்றி இப்போது நாம் பார்க்கலாம். முதலில் வீட்டிலேயே செல்ல பிராணிகளுக்கான அசைவு உணவு தயாரிக்கும் முறைகளை பற்றி பார்க்கலாம். இந்த உணவு தயாரிப்ப தேவையான உணவுகள் இறைச்சி ஒரு பங்கு, அரிசி இரண்டு பங்கு, போதுமான அளவு தண்ணீரை எடுத்துக்கொண்டு அதில் கோழி இறைச்சி அல்லது மீனை சிறிய துண்டுகளாக நறுக்கி நன்கு வேக வைக்கவும். அதில் போதுமான அளவு சாதத்தை சேர்த்து கலக்கவும். சிறிதளவு மஞ்சள் தூளை சேர்க்கவும். இந்த மஞ்சள் தூள் மிக சிறந்த எதிர்ப்பு சக்தி கொண்டது. இதில் சிறிது தேங்காய் எண்ணெயும் சேர்க்கலாம். இது போன்ற ஆரோக்கியமான உணவுகளை வீட்டிலேயே தயாரித்து உங்கள் செல்ல பிராணிகளுக்கு வழங்கலாம். இவ்வாறு தயாரிக்கப்பட்ட உணவு வகைகளை குளிர்சாதன பெட்டினியில் 1 முதல் 2 நாட்கள் வைக்கலாம். செல்ல பிராணிகளுக்கு சில உணவு வகைகளை தவிர்க்க வேண்டியவை அவைகள் மனிதன் உண்ணும் உணவில் உள்ள உப்பு, மிளகாய் தூள். இவை செல்ல பிராணிகளுக்கு பின் விளைவுகளை ஏற்படுத்தும். அடுத்தபடியாக பச்சை உணவில் வெங்காயம், பூண்டு, திராட்சை போன்றவற்றையும் தவிர்க்கவும். அடுத்தபடியாக வேக வைத்த எலும்புகள் சில சமயங்களில் நாயின் தொண்டையில் சிக்கிக்கொள்ளலாம். எலும்புகளை கொடுப்பதை தவிர்க்கவும். இரண்டாவதாக செல்ல பிராணிகளின் காய்கறி உணவு தயாரிக்கும் முறை பற்றி பார்க்கலாம் இப்போது. ஸோ செல்ல பிராணிகளின் காய்கறி உணவு முறை செல்ல பிராணிகளுக்கு மிக ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. இது இந்த வகை உணவுகள் செரிமானத்திற்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் மிகவும் நல்லது. இந்த உணவு முறை தயாரிக்க தேவைப்படும் காய்கறிகள் முதலில் கேரட். கேரட் வைட்டமின் ஏ அண்டு நார்சத்து அதிகம் கொண்ட உணவு வகையாகும். பீன்ஸ் புரதம் அண்டு இரும்பு சத்து நிறைந்த உணவுகளாகும். பூசணிக்காய், இது செரிமானத்துக்கு மிகவும் நல்லது. அடுத்தபடியாக சுரைக்காய். சுரைக்காய் உடலை குளிர்ச்சியாக வைக்க உதவுகிறது. கீரை வகைகள்

0: இரும்புச்சத்து நிறைந்தது. இந்த வகை உணவுகளை எவ்வாறு தயார்படுத்துதல்? முதலில் காய்கறிகளை நன்றாக கழுவி செல்லப்பிராணிகளுக்கு எளிதில் ஜீரணிக்கும் வகையில் சிறிய துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும். அதன் பிறகு நறுக்கிய காய்கறிகளை தண்ணீரில் போட்டு நன்றாக மென்மையாக வரும் வரை வேக வைக்கவும். அடுத்தபடியாக இதனுடன் சிறிதளவு பன்னீர் அல்லது வேக வைத்த முட்டை அல்லது வேக வைத்த சாதம் அல்லது சிறிய தயிர் சேர்த்து கலக்கவும். இவ்வாறு தயார் செய்யப்பட்ட உணவை சூடாக இருக்கும்போது அந்த உணவை செல்லப்பிராணிகளுக்கு கொடுக்கக்கூடாது, அறை வெப்பநிலையில்தான் கொடுக்க வேண்டும். ஸோ இவ்வாறு இயற்கையில் தயாரிக்கப்பட்ட உணவை வாரம் ஒரு முறை அல்லது இரு முறை இந்த காய்கறி கலவையை வழக்கமான உணவோடு கலந்து கொடுக்கலாம். மூன்றாவதாக சமச்சீரான உணவை தயாரிக்கும் முறை. இந்த உணவை செல்லப்பிராணிகளுக்கு தயாரிக்கும் போது சரி விகிதமாக புரதம், அதாவது கோழி ஆர் மீன், தன் ஆரோக்கியமான கார்போஹைட்ரேட் மற்றும் காய்கறிகளை பயன்படுத்தி சமச்சீரான உணவை உருவாக்கலாம். இதில் வேக வைத்த கோழி இறைச்சி சாதம் மற்றும் வேக வைத்த காய்கறிகளை கலந்து 15-20% கொழுப்பு உள்ளடக்கத்துடன் உப்பு சேர்க்காமல் சமைப்பது சிறந்தது. இவ்வாறு செல்லப்பிராணிகளின் இயற்கை உணவுகள் முறையின் பயன்கள்: எளிமையான செரிக்கக்கூடிய உணவுகள், எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துதல், தோல் மற்றும் முடியை வலிமைப்படுத்துதல், ஒவ்வாமையை குறைத்துதல். இப்போது செல்லப்பிராணிகளுக்கான உணவு தயாரித்தலை எவ்வாறு தொழிலாக தொடங்கலாம் என்று பார்ப்போம். முதலில் செல்லப்பிராணிகளின் ஊட்டச்சத்து பற்றி நமக்கு பொது அறிவு பெற வேண்டும். உணவு சரியாக பேக் செய்ய வேண்டும். அடுத்தபடியாக குளிர்சாதன சேமிப்பு வசதி இருக்க வேண்டும். அதன் பிறகு இணையதளத்தில் இந்த தொழிலை பற்றி பதிவிறக்கம் வேண்டும். பெண்களுக்கு என்ன என்ன வாய்ப்புகள் இந்த தொழில் மூலம் இருக்கும் என்பதை பார்ப்போம். இந்த தொழிலை பெண்கள் வீட்டிலிருந்தே நடத்த முடியும், அதனால் பெண்கள் வருமானத்திற்கு இது மிகவும் உதவும். மேலும் இயற்கை வகை உணவுகளை தயாரித்து அவர்கள் செல்லப்பிராணிகளின் கடைகளுக்கும் மற்றும் செல்லப்பிராணிகள் மருத்துவமனைகளுக்கும் அளிக்கலாம். அதாவது வணிக ரீதியான செல்லப்பிராணிகளின் உணவு தொழில் வேகமாக வளர்கிறது. இப்போது சந்தையில் இவை கிடைக்கின்றன. அவைகள் உலர் உணவுகள், ஈரப்பதமான உணவுகள், சிகிச்சைக்கான பிரத்யோக உணவுகள். அவைகள் 6 மாதத்திற்கு குறைவான செல்லப்பிராணிகளின் உணவுகள், 1 வருடத்திற்கு மேலான செல்லப்பிராணிகளின் உணவுகள், பூனைக்கன்று பிரத்யோகமாக தயாரிக்கப்படும் உணவுகள் போன்ற பல வகையான உணவுகள் உள்ளன. இவ்வகையான சுய தொழிலை உருவாக்குவதற்கு முன்பு சில செய்யக்கூடியவை: முதலில் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையத்தில் பதிவு செய்தல் முக்கியமாகும். அதன் பிறகு வர்த்தக பெயரை உருவாக்குதல் வேண்டும். அதன் பிறகு வாடிக்கையாளர்களை ஈர்க்கும் வகையில் சலுகைகளை தருதல் வேண்டும். அதன் பிறகு சிறந்த விநியோக அமைப்பை உருவாக்குதல் வேண்டும். கால்நடை மருத்துவர்களின் பங்கு எவ்வாறு இதில் முக்கிய பங்காற்றுகிறது? கால்நடை மருத்துவர்கள் இந்த துறையில் செல்லப்பிராணிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து பற்றி அறிவுரை வழங்கலாம். அவர்களின் ஆலோசனைகள் செல்லப்பிராணிகளின் வளர்ப்போருக்கு மிகவும் முக்கிய பங்காற்றுகிறது. ஸோ இறுதியாக இயற்கை முறை உணவு முதல் வணிக உற்பத்தி வரை பல வாய்ப்புகள் இந்த துறையில் உள்ளன. இளைஞர்கள், பெண்கள் மற்றும் கால்நடை மருத்துவர்கள் இந்த துறையில் நுழைந்து சுய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி நல்ல வருமானத்தையும் சமூக மரியாதையும் பெற முடியும்.
1: என்ன மருதானிக்கா, செல்லப்பிராணி உணவு மற்றும் உணவுசார் தொழில் முனைதல் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஏ கோபாலகிருஷ்ணன் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா? இனி உங்க மகனுக்கு வேலை தேட வேண்டிய அவசியமே இருக்காது.
2: அட ஆமா முத்தழகு, பிடிச்ச வேலையே தொழிலா அமையும் போது எதுக்கு வெளியே வேலை தேடணும்?
1: ஆமாக்கா, செல்லப்பிராணிகளுக்கு என்னென்ன உணவு கொடுக்கணும், அதை எப்படி தயாரித்து கொடுக்கணும், இந்த மாதிரி தகவல்கள்லாம் தெளிவாக சொன்னாங்க. அதோட செல்லப்பிராணிகளுக்கு இயற்கையான முறையில் ஆரோக்கியமான உணவை தயாரித்து கொடுத்தா அது மூலமாக நம்ம நல்ல வருமானம் எடுக்கலாம்.
2: புரிஞ்சு போச்சு முத்தழகு, அதுக்கான வேலையை நானே மும்முரமாக ஆரம்பிக்க போகிறேன். நானே இயற்கையான முறையில் உணவு தயாரித்து என் மகன்கிட்ட கொடுத்து அது வெளியில் விற்பனை செஞ்சுட்டு வர சொல்ல போகிறேன்.
1: அப்புறம் என்னக்கா, தொழில் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. விவரத்தை உங்க பையன்கிட்ட சொல்லி ஆக வேண்டிய வேலையை பாருங்க.

வேளாண் திட்டங்கள். கால்நடை சுகாதாரம் மற்றும் நோய் கட்டுப்பாட்டு திட்டம். இந்த திட்டம் நோய் தடுப்பு, கட்டுப்பாடு மற்றும் மேலாண்மை ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது. மேலும் கால்நடை வளர்ப்பு துறையின் உற்பத்தி திறன் மற்றும் செயல்திறனுக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்குகிறது. இந்திய அரசின் மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வள அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறையால் இத்திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தடுப்பூசி, மேம்பட்ட கால்நடை சேவைகள், மேம்பட்ட நோய் கண்காணிப்பு மற்றும் சிறந்த கால்நடை உட்கட்டமைப்பு மூலம் கால்நடைகளின் ஆரோக்கியத்திற்கு ஏற்படும் அபாயங்களை குறைப்பதை இத்திட்டம் முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது. இத்திட்டத்தின் பிற முக்கிய நோக்கங்களாவன 2030 கோமாரி நோய் கட்டுப்படுத்தி ஒழித்தல், தடுப்பூசி மூலம் கால்நடை புருசலோசிஸ் நோயை கட்டுப்படுத்துதல், 2030 பிபிஆர் நோயை கட்டுப்படுத்துதல், நடமாடும் கால்நடை மருத்துவ பிரிவுகள் மூலம் விவசாயிகளுக்கு கால்நடை சேவைகளை வழங்குதல் போன்றவையாகும். கிராமப்புறங்களில் குறைந்த விலையில் PM கிசான் சம்ரிதி மையங்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் கால்நடை மருந்துகள் உள்ளிட்ட பொதுவான கால்நடை மருத்துவ சேவைகள் வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. கால்நடை சுகாதாரம் மற்றும் நோய் கட்டுப்பாட்டு திட்டம் 3 முக்கிய கூறுகளை கொண்டுள்ளது. ஒவ்வொன்றும் கால்நடை ஆரோக்கியம் மற்றும் நோய் கட்டுப்பாட்டின் குறிப்பிட்ட அம்சங்களை இலக்காக கொண்டுள்ளன. முதலாவதாக தேசிய கால்நடை நோய் கட்டுப்பாட்டு திட்டமாகும். இத்திட்டத்தின் கீழ் எருமைகள், செம்மறி ஆடுகள் மற்றும் பன்றிகளில் கால் மற்றும் வாய் நோயை கட்டுப்படுத்தி பின்னர் ஒழிப்பதையும் தடுப்பூசி மூலம் போவைன் புருசெல்லோசிஸ் நோயை கட்டுப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த திட்டம் மந்தை நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்ப்பதற்கும் நோய் நிகழ்வுகளை குறைப்பதற்கும் பெரிய அளவிலான தடுப்பூசி இயக்கங்களை செயல்படுத்துகிறது. ஒவ்வொரு ஆண்டும் அனைத்து கால்நடைகளுக்கும் நோய் முன்னறிவிப்பு அட்டவணையின் அடிப்படையில் தடுப்பூசி போடப்படுகிறது. விவசாயிகளுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும் கால்நடை நோய்களான அடைப்பான், சப்பை நோய், தொண்டை அடைப்பான் மற்றும் ஆட்டம்மை நோய்களுக்கு எதிரான தடுப்பூசிகள் கால்நடை நோய் தடுப்பு மருந்து நிலையத்தில் தயாரிக்கப்பட்டு தேவைக்கேற்ப கால்நடை மருத்துவ நிலையங்களுக்கு இலவசமாக வழங்கப்படுகின்றன. தகுதியுள்ள மாட்டினங்களுக்கு தடுப்பூசி போடுவதன் மூலம் இந்த திட்டத்தின் கீழ் கோமாரி நோய் மற்றும் கன்றுவீச்சு நோயை கட்டுப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. கோமாரி நோயானது கால்நடைகளில் பெருந்தொற்றை ஏற்படுத்தி விவசாயிகளுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும் ஒரு நச்சுயிரி நோயாகும். சீரான இடைவெளியில் தடுப்பூசி போடுவதன் மூலம் இந்நோய் கட்டுப்படுத்தப்படுகிறது. தகுதியுள்ள அனைத்து மாட்டினங்களுக்கும் கோமாரி நோய்க்கு எதிரான தடுப்பூசிகள் தேசிய கால்நடை நோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் 100 விழுக்காடு நிதியுதவியுடன்

போடப்படுகிறது. இரண்டாவதாக கால்நடை சுகாதாரம் மற்றும் நோய் கட்டுப்பாடு ஆகும். இதில் விலங்கு வழி மற்றும் வெளிப்புற நோய்களை கட்டுப்படுத்துவதன் மூலமும் தடுப்பூசி திறன் மேம்பாடு, நோய் கண்காணிப்பு மற்றும் உட்கட்டமைப்பு வலுப்படுத்துவதன் மூலமும் கால்நடை சுகாதாரத்துறையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இதன் கீழ் ஆபத்தான கால்நடை நோய்கள் கண்டறிந்து தடுக்கப்படுகின்றன.

0: அமைப்பில் உதவி டி துர்கா.
1: கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
0: அமைப்பு பி வாசுதேவன்.
1: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் இள மகளை வணங்கிடுவோம்.
0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சுகாதாரத்துறை இதுவரை இல்லாத அளவிற்கான மாற்றங்களை கண்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். குவஹாத்தியில் சுகாதார அறிவியல் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 44 கோடிக்கும் மேற்பட்ட அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த திட்டம் ஏழை மற்றும் நடுத்தர பிரிவு குடும்பங்களின் மருத்துவ செலவை வெகுவாக குறைத்துள்ளதாகவும் அவர் கூறினார். மருத்துவ கட்டமைப்பு வசதிகளும் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கோவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடு முழுவதும் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் 1,89,000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். இன்று சண்டிகரில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச பல்லுயிர் பெருக்க வாரியங்களின் தேசிய அளவிலான 2 நாள் கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். தேசிய அளவில் அறிவிக்கப்பட்ட நெறிமுறைகளை மாநில பல்லுயிர் பெருக்க வாரியங்கள் முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற உரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ளும் என்று வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். கல்லணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று தண்ணீரை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விவசாயிகளின் நலனில் தமிழக அரசு அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். குளறுபடிகளுக்கு இடம் தராமல் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதர பிற்படுத்தப்பட்டோரின் உரிமையை காக்க சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இந்த பணிகள் குறித்து மாநில அரசுகளுடன் கலந்து ஆலோசித்து சாதிகளின் பட்டியலை பெற்று அதன் அடிப்படையில் அவற்றில் ஒன்றை தேர்வு செய்யும் வாய்ப்பை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கு மாறாக பொதுமக்கள் கூறும் சாதியின் பெயரை பதிவேற்றுவது குழப்பங்களுக்கு வழிவகுக்கும் என்றும் திரு மு க ஸ்டாலின் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். சென்னைக்கான புதிய விமான நிலையத்திற்கு செய்யூர் அல்லது கும்மிடிப்பூண்டியை தேர்வு செய்வதை விட பரந்துரையே மறுபரிசீலனை செய்யுமாறு பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை முதலமைச்சர் உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. முன்னாள் முதலமைச்சர் சி என் அண்ணாதுரையின் பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் குறித்தும் கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. கர்நாடகம் தமிழகத்திற்கு தண்ணீர் வழங்க வாய்ப்பு இல்லாததன் காரணமாக காவிரி டெல்டா விவசாயிகள் சம்பா சாகுபடியை தொடங்கலாமா என்பது குறித்து தமிழக அரசு தெளிவுபடுத்த வேண்டுமென்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், கல்லணையிலிருந்து திறக்கப்படும் நீர் கடைமடை பாசன பகுதிகளை சென்றடைவதற்கு எவ்வித உத்தரவாதமும் இல்லாத சூழல் நிலவுவதாக குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக காவிரியில் தடையின்றி தண்ணீர் வழங்குவதற்கு மாற்று திட்டங்கள் உள்ளதா என்பது குறித்தும் தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழையில் நனைந்து வீணாகும் நெல்மணிகளை பாதுகாக்க தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தினார்.

0: கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பல்வேறு பகுதிகளில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் சாலையோரங்களிலும் திறந்த வெளியிலும் குவித்து வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த மழை காரணமாக நெற்பயிர்கள் முழுவதுமாக வீணாகியுள்ளதாகவும், பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு மற்றும் நிவாரண உதவிகளை தாவேக அரசு வழங்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். உலகக்கோப்பை பிக்கிள் பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கம் வென்றது. வியட்நாமில் நடைபெற்ற இப்போட்டியின் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் பூர்வாஞ்ச் பட்டேல் தங்கப்பதக்கம் வென்றார். சிறார் குழு பிரிவில் இந்தியாவிற்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. 14 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வீர் அர்பித் ஷாவும், 18 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் இரட்டையர் பிரிவில் தியா மட்டிப்பட்டி தட்லா ராஜு இணையும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதீர்த்தா முகர்ஜி சிண்ட்ரல்லா தாஸ் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை பட்டம் வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச்சுற்று போட்டியில் இன்று இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். இப்போது இடம்பெறுவது திரைகாலம். முதல் பாடல் பாபா படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்போர் கார்த்திக், சுஜாதா.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

0: மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்த பாடல் பகவதி படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்பவர் உதித் நாராயண்.
1: Talle talle talle talle ha alle ha talle ha alle talle alle

0: ಬರ್ತಾರಯ್ಯಮ್ಮ.
1: சங்கர் மகாதேவன், வசுந்தராதாஸ் இவர்கள் பாடியுள்ள பாடல் படம் சிட்டிசன்.

0: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாடை குறைச்சிக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்கள மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
1: நேரம் 8:27. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் மதியலை 720 கிலோஹெர்ட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம். அடுத்த பாடல் லேசா லேசா. படத்திலிருந்து பாடலை பாடியிருப்போர் ஹரிஷ் ராகவேந்திரா, ஸ்ரீலேகா, பார்த்தசாரதி.

கீதா காமாடியில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, ஓ கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க.

0: கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல், சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை சார்.

பலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைகானம் நிகழ்ச்சி. மீண்டும் திரைகானம் ஒலிக்கும் நேரம் இரவு 9:15. சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: Singh calls for expanding India's growing startup ecosystem beyond metropolitan centres, stresses stronger science, startups and industry linkages. And in badminton, Indian men's doubles pair of Sattvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty clinches maiden title at China's Masters. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15. ஆகாஷ்வாணி திரைகாணம் கேட்கலாம் நேர்களே. அரண் திரைப்படத்திற்காக பாடலை பாடியுள்ளவர்கள் கார்த்திக், ஆஷா மேனன்.

0: திரைக்கானத்தில் தொடர்ந்து ஹரிஹரன் பாடியுள்ள பாடல் ஸ்டைல் திரைப்படத்திற்காக.
1: லா லா லா லா லா லா லா லா லா.

நேரம் 9:31. ஆகாஷ்வாணி திரைகாணம் தொடர்கிறது. உன்னிகிருஷ்ணன் ஹரிணி பாடியுள்ள பாடல் தம்பி திரைப்படத்திற்காக.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி நிலையத்தில் பதிவானபடி அதிகால வெப்பநிலை 36.5 டிகிரி செல்சியஸ், குறைந்த அள வெப்பநிலை 27.3 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 92%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி நிலையத்தில் பதிவானபடி அதிகால வெப்பநிலை 37.3 டிகிரி செல்சியஸ், குறைந்த அள வெப்பநிலை

27.6 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 80%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில இடங்களில் லேசான இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 36-37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 26-27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி தொடர்வது நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவே கேட்க, வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சுழல் அறிவோம் வானிலை. 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை, நாளும் அறிவோம். மழைக்காலம், சவால்களும் வாய்ப்புகளும் எழுதி வழங்கியவர் வி. திவ்ய பாரதி அவர்கள். தமிழ் அமுதம் வழங்குபவர் தங்க சங்கர பாண்டியன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு.

7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை, நாளும் அறிவோம். மழைக்காலம், சவால்களும் வாய்ப்புகளும். எழுதி வழங்கியவர் வி. திவ்ய பாரதி அவர்கள். தமிழ் அமுதம் வழங்குபவர் தங்க சங்கர பாண்டியன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு. புகைப்பிடிப்பதனால் வரும் பாதிப்புகள் குறித்து புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள், 7 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல், வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகாணம். 7:45 நகர்வலம். வேளச்சேரியில் மீண்டும் ஆதார் சேவை மையம், எஸ். அனீஷ் அவர்கள் எழுதிய செய்தி கோவை இடம்பெறும். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 to 8:30 திரைகாணம். 9:00 அரங்கிசையில் திருவாரூர் எஸ். கிரீஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். விவிஎஸ். முராரி அவர்கள் வயலின், கே. அருண் பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல், 11:00 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். தாடைப்பள்ளி வீணா காயத்ரி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். தஞ்சாவூர் எஸ். பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி அதிகரிப்பு திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தொழில், சுய தொழில் முனைவோர் கே. புவனேஸ்வரி அவர்களுடன் நேர்முகம் முதற் பகுதி. உடன் உரையாடுபவர் கே. பரமேஸ்வரி அவர்கள். 2:15 திரைக்காணம். 2:40 ஹிந்தி மொழி பாடம், கற்பிப்பவர் லக்ஷ்மி சுப்பிரமணியம் அவர்கள், மாணவி பிரியம் பிரதீக்ஷா ஜா. 2:55 வானிலை. 5:30 திரைக்காணம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25, 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் இடம்பெறும். 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள், எழுதியவர் என். முருகேசன் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம், அங்கக வேளாண்மையில் தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி, திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பண்ணை மேலாளர் துரை நக்கீரன் அவர்களின் உரை. அதனைத் தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 திரைகாணம். 9:15 செய்தி சுடர். 9:30 இசை பேருரை, விநாயகர் நான்மணி மாலை வழங்குபவர் பாரதி திருமகன் அவர்கள், ஆர். சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், பூவனூர் ஆர். விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். 10:30 காற்றோடு கலந்திடவா. நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள் நேர்களை.